0: நற்செய்தியை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபடாமல் நீங்களும் நான் தேவனுடன் நல்ல உறவில் இருக்கவே முடியாது.
1: உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பரலோகத்திற்கு செல்ல ஒரே ஒரு வழி மாத்திரம் உண்டு, அதுவும் இயேசு கிறிஸ்துவில் உள்ள தனிப்பட்ட உறவின் மூலமே சாத்தியம் என்பதை வேதம் தெளிவாக கூறியுள்ளது. இயேசுவை குறித்து கேள்விப்படாத எண்ணற்ற மக்கள் உலகத்தில் இருக்கின்றனர். அப்படி இருக்க இந்த குறுகலான திட்டத்தை எவ்வித மக்களில் செயல்படுத்தலாம் என்று கேட்கலாம். எல்லா இடத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் பொறுப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இயேசு தெளிவுபடுத்தியுள்ளார். இதற்காக நாம் அனைவருமே நம் உடைமைகளையும் ஊரையும் விட்டு செல்ல நமக்கு சொல்லப்படாமல் நற்செய்தியை அறிவிக்கும்படி மட்டுமே கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளோம். இந்த சிந்தனையோடு உலகமெங்கும் என்ற சவால் நிறைந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள்.
0: அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற சமுதாயம் சுயநலமிக்கது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இதிலே புண்படுத்துவதும் பயமும் பாதுகாப்பற்ற நிலையும் பரவலாக காணப்படுவதே சுயநலத்தின் அநேக காரணங்களுள் சில. ஆனால் நம் சுயநலமோ காயங்களை தணிக்க எந்த வகையிலும் உதவுவதாக தெரியவில்லை. பொதுவாக நம்மிடம் துணிச்சல் தைரியம் தணிந்து கொண்டே செல்கிறது. இதற்கு நம்மிடம் இருக்கும் தன்னலமே, அதாவது சுயநலமே காரணமாக இருக்கிறது. அதற்காக நம் வாழ்விலே பாதுகாப்பற்று இருப்பதற்கு தன்னலம் மட்டுமே காரணமாக கருத முடியாது. ஒரு தனிநபருக்கு நிகழ்வது எதுவோ அதுவே திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் நிகழும். நம் வாழ்வில் ஏற்படும் காயமும் வேதனையும் துன்பமும் அநேக சமயங்களில் நம்மையே மட்டும் பார்க்க செய்து விடுகிறது. அங்கேயே நாம் முடங்கி போயிருக்கிறோம். அன்பு நண்பனே, தேவன் நம்மிடம் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? நீ உன் சுய பரிதாபத்திலிருந்து வெளியே வந்து நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ அங்கே இரு என்று கூறுகிறார். எங்கே தெரியுமா? புண்பட்ட இதயங்கள் இருக்கும் இடத்தில், நம்பிக்கையின்றி வாழும் மக்களிடத்தில். காரணம், அவர்கள் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை அறியாதவர்கள். நாம் இப்பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதியை பார்க்க இருக்கிறோம். நம்மில் அநேகருக்கு இந்த வசனம் மனப்பாடமாக கூட தெரியலாம். இந்த வசனத்தை இதுவரை மனப்பாடமாக உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு முறை வாசித்தால் போதும், அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த வசனம் மார்க்கு நற்செய்தி நூலில் இருக்கிறது. இது பிரதான கட்டளையுடன் தொடர்புடையது. இயேசு தம்முடைய சீஷர்களுடன் பேசும்போது மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொன்னது என்ன தெரியுமா? மார்க்கு 16:15, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறினார். இது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனிநபருக்கும் சொன்ன வார்த்தைகள். இந்த வேத வார்த்தைகள் மிகவும் சிறியதாகவும் சுருக்கமாகவும் இருந்தாலும் மிகவும் பலமுள்ள வார்த்தைகள். திருச்சபையின் பணியை குறித்த வார்த்தைகள். சிலர் சுவிசேஷ பணியை திருச்சபை செய்யும் அநேக பணிகளுள் ஒன்று என சொல்வார்கள். ஆனால் அது அல்ல உண்மை. சுவிசேஷம் சொல்வதுதான் திருச்சபையின் தலையாய பணியாகும். திருச்சபையாக நாம் செய்யும் எந்த ஒரு பணியும் இந்த உன்னத நோக்கத்துடனே தொடர்புடையதாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதே, சுவிசேஷ பணி செய்வதே திருச்சபையின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த ஒரு கண்ணோட்டத்தில்தான் நாம் இந்த வேத பகுதியை பார்க்கப் போகிறோம். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று சொல்லும்போது அவர் முக்கியப்படுத்தி கூறுவதுதான் என்ன என்பதை நாம் கவனிக்க அழைக்கப்படுகிறோம். நான் சொல்வதை சற்று கவனித்து கேளுங்கள். திருச்சபை ஒரே ஒரு செய்தியை மட்டுமே கொண்டிருக்கிறது. இரண்டு செய்திகளும் அல்ல, அநேக செய்திகளும் அல்ல. திருச்சபையிடம் ஒரே ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அந்த செய்தி இதுதான், பிதாவாகிய தேவன் தம் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் கன்னியினிடத்தில் உட்பவித்து பிறந்தார். மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்த அவர் பிதாவின் தன்மையை வெளிப்படுத்தினார். மனிதர்களாகிய நம் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கல்வாரி சென்று தம் ஜீவனை ஈந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பேருள்ள விசுவாசத்தின் மூலம் நாம் பிதாவினிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே பாவம் மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் நற்செய்தி. இந்த ஒரே செய்தியைத்தான் நீங்களும் நானும் உலகத்திற்கு தர வேண்டும். மற்றபடி நாம் சொல்லும் அனைத்து காரியங்களும் அது திருமுழுக்கை குறித்ததாக இருந்தாலும், சீசத்துவமாக இருந்தாலும் சரி, காணிக்கையை குறித்ததாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, இவைகள் அனைத்தும் நற்செய்தியை தொடர்ந்து வரக்கூடியவையே தவிர நற்செய்தியின் இடத்தை இது எடுத்துக்கொள்ளவே முடியாது. நற்செய்தி இல்லாமல் இவை அனைத்திற்கும் பொருள் தர முடியுமா என்ன? இயேசு சொன்னதெல்லாம் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்விலே நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கிறீர்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை அறிவிக்கும் பணிக்கு உறுதுணையாக இருக்கிறீர்களா? நற்செய்தி பணிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறீர்களா? இதுதான் திருச்சபை இருப்பதற்கான காரணமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. ஐக்கியத்திற்காக மட்டும் தேவ நம்மை திருச்சபையில் வைக்கவில்லை. ஐக்கியம் என்பது திருச்சபையில் உள்ள ஒரு பங்கு மட்டும்தான். மேலும் திருச்சபை என்பது ஒரு சமுதாய கூட மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை அறிவிக்கும்படியாகவே நாம் இங்கே இருக்கிறோம். அதன் மூலமாக மனிதர்களின் வாழ்வு மாற்றம் பெற வேண்டும். மனிதர்களுடைய நித்திய காலமான வருங்கால முடிவானது தங்கள் இருதயத்திலே அவர்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகவே நடந்தேறுகிறது. மார்க்கு 16:15 சொல்லப்பட்டுள்ள செய்தி நமக்கு மட்டும் தரப்பட்ட செய்தி அல்ல, பலருக்கும் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாகும். இது திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாகும். ஏழைகளுக்கு உணவு அளிப்பது திருச்சபை செய்யும் அநேக பணிகளுள் ஒன்று. ஏன் நாம் அவ்விதம் செய்கிறோம் என்றால், நாம் தேவையோடும் புண்பட்ட உள்ளங்களோடும் இருக்கிற மக்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். திருச்சபையானது பல்வேறு பணிகளில் ஈடுபடலாம், ஆனால் திருச்சபை செய்ய வேண்டிய பிரதான பணி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஒரே அறிவிப்புடனே தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த ஒரே பணியே திருச்சபையின் நோக்கமாகும். இந்த பணி உலகளாவிய பணி, உலகமெங்கும் சென்று செய்ய வேண்டிய பணி. ஒவ்வொரு நற்செய்தி நூலிலும் பிரதான கட்டளையை சற்று பாருங்களேன். மார்க்கு 16:15 உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றும், மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்குங்கள் என்றும், லூக்கா 24:47 அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்றும் வாசிக்கிறோம். ஆகவேதான் நான் சொன்னேன், இது பூமி அனைத்திற்கும் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தியாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு தந்த தரிசனத்தை யோவான் பார்த்தபோது அவன் சொன்னது என்ன தெரியுமா? வாசிக்கிறேன், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோளைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மொழி பேசும் பின்னணியில் இருந்தும் தேசத்தாரில் இருந்தும் வரும் மக்களை தேவன் ரட்சிக்கப் போகிறார் என்றுதானே அர்த்தம்? இந்த பூலோகத்தின் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் வரும் மக்கள் பரலோகத்தில் நிச்சயம் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்படப் போகிறார்கள்? நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ வாழ்விலிருந்து மனந்திரும்ப வேண்டும் என தேவன் வானத்தில் எழுதி வைத்திருக்கலாம், ஆனால் அவர் அவ்விதம் செய்யவில்லை. அவர் தம் சீசர்களை நோக்கி, போய் பூமியில் உள்ள அனைத்து தேசத்து மக்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கூறினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அவரவர் தங்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றினாலே போதும் என்று சொல்லலாம். நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் நான் உங்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், அவர்கள் பங்கு என்ன, நம் பங்கு என்ன என்று ஆராய்ந்தறிய வேண்டாம். மற்றவர்களுக்கு தேவன் என்ன செய்ய சொன்னாரோ அதற்கு நீங்களும் நானும் பொறுப்பு வகிக்க முடியாது, ஆனால் அவர் நம்மிடம் எதை சொன்னாரோ அதற்கு நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். தேவன் தரும் தருணத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் சாக்கியம் பெற்றவர்கள். அன்பானவர்களே, உலகளாவிய இந்த பணியை, செய்தியை உலகம் எங்கிலும் உள்ள ஒவ்வொரு நாட்டிற்கும் எடுத்துச் செல்ல முடியும். காரணம், வேதாகமம் முற்றிலும் மெய்யானதே. சார்லஸ் ஸ்டான்லி அவர்கள் மார்க்கு 16:15 குறித்து பேசும்போது, நான் பலமுறை இந்த வசனத்தை வாசித்தேன், இதை மையமாக வைத்து பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் நான் ஜபித்துக் கொண்டிருந்த போது மனப்பாடமாக தெரிந்த இந்த ஒரு வசனத்தை கொண்டு தேவன் என்னை சந்தித்தார். சார்லஸ், இந்த வசனத்தின் பொருளை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ இருக்கும் இந்த இடத்தை விட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போக ஆயத்தமா என்று கேட்டார். தேவனே, இது சாத்தியமாகக்கூடிய செயலா என்று கேட்டபோது தேவன் என்னிடம், ஆம், இது சாத்தியமான செயல் என்று கூறினார். அந்த நிமிடமே நான் தேவனுக்கு ஒப்புதல் அளித்து, தேவனே, நான் இருக்கும் இடமல்ல, மற்ற இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவிப்பேன் என்றேன் என்று கூறினார். ஆம் அன்பானவர்களே, தேவன் தம் திருச்சபைக்கு கொடுத்திருக்கும் இந்த கட்டளை ஒரு உலகளாவிய கட்டளை. ஏதோ ஒரு ஊருக்கோ குறிப்பிட்ட மக்களுக்கோ கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல இது. அமெரிக்கர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல இது. ஆசியாவில் வாழும் நமக்கும் கூட இந்த கட்டளை தரப்பட்டிருக்கிறது. அனைவருமே இந்த கட்டளையை நிறைவேற்ற பொறுப்பு பெற்றிருக்கிறோம். இதை குறித்து நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது திருச்சபைக்கு பணிக்கப்பட்ட கட்டளை. இது என்றுமே மாற்ற முடியாத கட்டளை. இந்த கட்டளையே திருச்சபை அறிவிக்க வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது. நாம் திருச்சபையின் இப்பேற்பட்ட பணியை செய்ய நமக்கு ஊக்கம் தருவது எது? மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பணியை செய்ய நமக்கு முதல் ஊக்கமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவால் தரப்பட்ட தெள்ள தெளிவான கட்டளைதான். இதிலிருந்து தடமாற உங்களால் முடியாது, என்னாலும் முடியாது. இது நம் இஷ்டத்தின் பேரில் கடைபிடிக்க வேண்டிய கட்டளையும் அல்ல. மேலும் நற்செய்தியை எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபடாமல் நீங்களும் நானும் தேவனுடன் நல்ல உறவில் இருக்கவே முடியாது. ஆகவே தேவனால் தரப்பட்ட திட்டவட்டமான கட்டளையே சுவிசேஷம் எடுத்துரைப்பதற்கான முதல் ஊக்கவினையாகும். இரண்டாவதாக, ஒரு தனிநபரின் மனசாட்சியே இந்த கட்டளையின் அடுத்த ஊக்கவினையாக இருக்கிறது. நம் மனசாட்சியின்படி நிச்சயமாக நாம் ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்க விரும்புவோம். தேவன் விரும்புவதையே செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருக்கும். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாகவும் இருப்போம். அப்பொழுது ஆண்டவரின் அன்பை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் மேல் கரிசனையற்று இருக்கவும் முடியாது. நாம் அவருக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கவும் முடியாது. நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. உலகமே தேவனுடைய திருச்சபையின் பணித்தளமாக இருக்கும் பட்சத்தில் என் மனசாட்சியானது என் எண்ணத்தையும் என் தரிசனத்தையும் மட்டுப்படுத்த அனுமதிக்காது. ஏதோ ஒரு திருச்சபைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு திருச்சபைக்கும் உலகம்தான் பணித்தளம். மூன்றாவதாக, பிரதான கட்டளையை நிறைவேற்ற நமக்கு ஊக்க வினையாக இருப்பது மனிதனின் நிலைமை. கவனியுங்கள், மனிதனின் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? முதலாவது, தெய்வத்தை பற்றின அறியாமையில் மக்கள் இருக்கிறார்கள். இரண்டாவதாக, தேவன் மேல் ஆர்வமே இல்லாத மக்கள் கூட்டத்தை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக, அநேக மக்கள் ஆவிக்குரிய ரீதியில் குருட்டாட்டத்தினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் வாழ்க்கையே இருளாக இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே உதவ முடியாமல் நிற்கதியாய் இருக்கின்றனர். அநேக விதமான அடிமைத்தனங்களில் சிக்குண்டு காணப்படுகின்றனர். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று எண்ணுகின்றனர். அந்தோ அவர்களால் மீள முடியவில்லை. வழி ஏதாகிலும் உண்டா? நான் எப்படியாவது தப்ப வேண்டும் என்பதுதான் அவர்களின் இதய கதறல். இப்படிப்பட்ட மக்களின் இதய வெற்றிடத்தை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நிரப்ப முடியும் என்பதை இந்த பூலோகம் எங்கும் உள்ள மக்கள் அறிந்திட வேண்டும் என்ற ஏக்கம் நமக்கு தேவை. இந்த வெற்றிடம் வேறு எந்த வகையிலும் நிரப்ப முடியாது. தேவன் நம்மிடம் சொல்வதெல்லாம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. உதவியின்றியும் நம்பிக்கை இல்லாமலும் பாவத்திலும் வாழ்கின்ற மக்களிடத்திற்கு நற்செய்தியை எடுத்துச் செல்வதே அந்த பொறுப்பாகும். நீங்களும் நானும் கேட்ட இந்த புண்ணிய செய்தியை இதுவரை அவர்கள் கேட்டதில்லை. அது என்ன என்றும் அவர்களுக்கு தெரியாது. அப்படியானால் இந்த நற்செய்தியை அவர்கள் எவ்விதம் கேள்விப்படுவார்கள்? அப்போஸ்தலனாய பவுல் இதே கேள்வியை தான் ரோமர் 10:14 கேட்டார். வாசிக்கிறேன், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நம் தாய் நாட்டில் உள்ள எண்ணற்ற மக்கள் வாழ்வின் நோக்கம் என்ன, வாழ்விற்கான அர்த்தம் என்ன என்பதை அறிய ஆவலோடு இருக்கின்றனர். தங்களில் வித்தியாசம் ஏற்படுவதற்காக, தங்கள் வாழ்க்கை திருப்திகரமாக இருப்பதற்காக, தங்கள் வாழ்க்கையே பணயம் வைக்க மக்கள் ஆயத்தமாக உள்ளனர். உலகத்தில் வாழும் மக்கள் புண்பட்ட உள்ளத்தோடும், தங்களுக்கு யாரேனும் உண்மையை சொல்ல மாட்டார்களா என்ற ஏக்கத்துடனும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் நண்பனே, உலகம் சத்தியத்தை கேட்டே தீர வேண்டும். உலகத்தில் அநேகர் பரிதாபமான நிலையில் இருக்கும் பட்சத்தில் வாழ்வில் அதிக உண்மைகளையும் சிலாக்கியங்களையும் தருணங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற நாம் எப்படி நான் அக்கறையின்றி இருக்கலாம் என்ற கேள்வியை கேட்டு பார்க்கலாமே. மார்க்கு 16:15 மீண்டும் வாசிக்கிறேன். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஊக்க வினைகளை அறிந்த நாம் அதை அறிவிப்பதற்கான முறையையும் அறிய வேண்டுமல்லவா? கவனியுங்கள், பிரதான கட்டளை கொடுக்கப்பட்டதின் சூழ்நிலையில் பார்ப்போம் என்றால், தேவ மக்கள் தனிப்பட்ட விதத்தில் இந்த பிரதான கட்டளையில் ஈடுபட வேண்டும் என்பது தெளிவாகிறது. தேவ மக்களே சத்தியத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இந்த கட்டளையை எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக இதை தேவன் வானத்தில் எழுதி வைத்திருக்கலாம். பிரதான கட்டளையுடனே உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கச் செய்திருக்கலாம். ஆனால் நற்செய்தியானது உலகம் அனைத்திலும் உள்ள பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தம் ஞானத்தின்படி உங்களைப் போன்ற என்னைப் போன்ற தனி மனிதர்களையே தேவன் உபயோகப்படுத்துகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் தன்னால் இயன்றவரையும் தன்னிடம் இருக்கும் சிலாக்கியத்திற்கு ஏற்ற வண்ணமும் தனக்கு கிடைக்கும் தருணங்களுக்கு ஏற்றபடியும் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் பொறுப்பு வகிக்க வேண்டும். அப்படியானால் பிரதான கட்டளை நிறைவேற்றப்பட எண்ணற்ற வழிமுறைகள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாருமே மேடையில் நின்று பிரசங்கிக்க முடியாது. எல்லாருமே வேதாகமத்தை கையில் வைத்து சத்தியத்தை எடுத்துரைக்கும் நபராக மாறிவிட முடியாது. ஆகவே நற்செய்தி பணி செய்ய ஏராளமான வழிமுறைகள் இருந்த போதிலும் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பது புறப்பட்டுச் செல்லும் வழிமுறையாகும். அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்பும் போது நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என அவர் விரும்புகிறாரோ அங்கே இருப்பதுதான் நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கான தேவனுடைய அழைப்பையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் நீங்கள் இழக்க நேரிட்டால் அது ஒரு பெரிய இழப்பாகவே இருக்கும். தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்மாறாக செயல்படுவீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையானது மற்றவர்களால் பரிகசிக்க பண்ணப்படும் நிலைக்கு கொண்டு செல்லப்பட நேரிடும். நாம் பூலோக ஆசீர்வாதங்களால் மட்டும் நம் இருதயங்களை திருப்தி செய்ய முயல்கிறோம். ஆனால் அவற்றால் நாம் திருப்திப்படவே முடியாது. தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்குமானால், நீங்கள் எதை செய்யும்படி தேவன் அழைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்யும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடப் போவதே இல்லை. நற்செய்தி அறிவிக்கும் பணி ஆண்டவரின் ஆணை, அவரின் உத்தரவின் பேரில் நடக்கும் ஒரு உச்சிதமான பணி. இது ஒருவரின் விருப்பத்திற்கு இணங்க தேர்ந்தெடுக்கும் பணியல்ல, மாறாக பரலோக ராஜாவின் அதிகாரபூர்வ கட்டளை. சிலர் என் மகளையோ மகனையோ ஊழிய பணித்தலத்திற்கு அனுப்ப எனக்கு விருப்பமில்லை என சொல்ல கேட்டிருப்போம். என்னை கவனியுங்கள், மெய்யாகவே வேத சத்தியத்தை நீங்கள் மனப்பூர்வமாக அறிந்திருந்தால் உங்கள் மகனும் மகளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதே நீங்களும் விரும்புவீர்கள். தேவன் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு அழைப்பார் என்றால் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர்களை மனமுவந்து தாங்கி அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் தெய்வ பக்தியுள்ள பெற்றோர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் கட்டாயம் தேவனிடம் ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவனே, நீர்தான் எனக்கு இந்த மகனையும் அல்லது மகளையும் தந்தீர். சுவிசேஷத்தை அறியாத மக்கள் வாழும் இடத்தில் இவர்களை கொண்டு சென்று அவர்கள் உம்மை கண்டுகொள்ள

0: உதாரணமாக கணினி அதாவது கம்ப்யூட்டர் துறையிலே திறம் படைத்தவர்களாக இருக்கும் நபர்களின் அறிவை சுவிசேஷத்திற்காக பயன்படுத்தலாமே. அன்பானவர்களே, இன்றைய உலகத்திலே நற்செய்தியை எடுத்துரைப்பதற்கான அனுகூலங்கள் வாய்ப்புகள் என்றுமே இல்லாத அளவுக்கு பறந்து கிடக்கின்றன. இந்த வழிகளிலே நற்செய்தியை அறிவிப்பது சுவிசேஷகனாய் செல்லும் பணியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. மேலும் ஜெபிப்பதன் மூலமாக சுவிசேஷம் எடுத்துச் செல்லப்படுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்கலாம். நீங்கள் இருக்கும் இடத்தில் இரண்டு அல்லது மூன்று பேர் இணைந்து நற்செய்தியே கேட்டிராத மக்களுக்காகவும், இந்த வானொலி ஊழியத்தின் மூலமாய் தேவனின் அன்பை அறியும் மக்களுக்காகவும், அவர்களது தேவைகளுக்காகவும் ஜெபிக்கலாமே. அன்பு நேயர்களே, நாம் தேவனை நோக்கி கதறி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் செயல்பட துவங்குவார் என்பது நம் உள்ளத்தின் ஆழத்தில் தெரிந்த ஒரு உண்மையே. தம் மக்கள் செய்யும் ஜபங்களுக்கு தேவனின் பதில் துரிதமாகவே இருக்கும். நம் சொந்த தேவைகளுக்காகவும் சொந்த விருப்பங்களுக்காகவும் ஜெபிக்கும் போது தேவன் கொடுக்கும் பதில் சற்று தாமதமாகத்தான் வரலாம். ஆனால் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனின் செயல்பாடு மிகவும் துரிதமாகவே இருக்கும். மக்களின் ரட்சிப்புக்காக நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு தேவனின் பதில் அபரிதமாக இருக்கிறது. ஜபம் சுவிசேஷம் செல்வதற்கு தடையில்லாத பாதை. ஒருநாள் தேவ சமூகத்திற்கு முன்பு நாம் நிற்கும் போது தேவன் நம்மை நோக்கி, மகனே மகளே, சுவிசேஷத்தை எடுத்துரைக்கும் பணியில் நீ எனக்கு கீழ்ப்படிந்தாயா என்று மட்டுமே கேட்பாரே ஒழிய, உன் பட்டம் பதவி அந்தஸ்து இவைகளுக்காக நீ செலவிட்ட நேரங்களை கணக்கில் கொள்ள மாட்டார். அது அவருடைய பார்வையில் சுவிசேஷ பணியை காட்டிலும் அற்ப காரியமாகவே இருக்கும்.
1: இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் உலகம் எங்கிலும் நற்செய்தியை அறிவிக்கும் பொறுப்பை பெற்றுள்ளார்கள். ஒருவேளை தூர இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவிக்க அவர் நம்மை அழைக்காவிட்டாலும், இதுவரை அவரது அன்பை அறியாத மக்கள் மத்தியில் அவர் அன்பு விளங்கிட அவர் உங்கள் தாளந்துகளையும் திறமைகளையும் பயன்படுத்த முடியும். இந்த நோக்கத்திற்காக உங்களை அவர் என்ன செய்ய அழைத்தாலும் அவருக்கு ஆம் என்று சொல்லுங்கள். உலகம் அனைத்திலும் வாழும் எண்ணற்ற மக்கள் இதுவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமலும் அவரால் நம் வாழ்விலே செய்ய முடியும் நன்மைகளை அறியாமலும் இருக்கிறார்கள். ஆகவேதான் நற்செய்தியை நாம் அறிவிப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த சரியான ஞாபகத்தை ரோமர் 10:12-15 வரை உள்ள வார்த்தைகள் நமக்கு கொடுக்கின்றன. யூதனென்றும் கிரேக்கனென்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231
3: விலக்கிக் காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1 எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய

0: நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
1: பொருளாதார சூழ்நிலையின் போது நானும் என் மனைவியும் மிகுந்த கலக்கத்தோடு அமர்ந்திருந்தோம். என்ன செய்வதென்று வேதனையோடு யோசித்துக் கொண்டிருந்தோம். அந்த சூழ்நிலையிலே ஜெபிக்கலாம் என்று அமர்ந்த பொழுது ஏசப்பா ஒரு காரியத்தை என்னோடு பேசினார். மகனே, தேவையானது ஒன்றே ஒன்று தான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரம்தான் என்று. அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்து மார்த்தாளை போல கலங்கி விடுகிறோம். இது எப்படி ஆகுமோ என்று குழம்பி நிற்கிறோம். வசனங்களை அறிந்திருந்தாலும் நெருக்கங்கள் வரும் பொழுது பதறிப்போய் எல்லாம் முடிந்தது என்று யோசித்து விடுகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பித்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அதை முற்றுக்கு கொண்டு வர ஆண்டவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் தொழில், நீங்கள் செய்கிற ஊழியம், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆரம்பித்தவைகளை முடிவுக்கு கொண்டு வர சூழ்நிலைகளுக்கும் பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் உங்களில் தொடங்கிய திட்டங்களில் தலையிட பிசாசு யார்? எதிர்த்து நில்லுங்கள் சூழ்நிலைகளை. நீங்கள் மண்டியிட வேண்டியது சூழ்நிலைகளுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக. சத்ருவுக்கும் சூழ்நிலைகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் பயந்து அமர்ந்திருக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டியது ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய பாதத்தில். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நெருக்கமான சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். தேவையானது ஒன்றே ஒன்று தான், அது என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே என்று. அன்று என்னுடைய நெருக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தில் துணித்த பொழுது என் கண்களில் கண்ணீர் வழி ஆரம்பித்தது. எனக்குள் இருந்து ஒரு புதிய பாடல் எழுந்தது. குழப்பங்கள் தேவையில்லை என்று பாட ஆரம்பித்தேன். தைரியமாக இருங்கள், குழப்பங்கள் தேவையில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.

அதைத்தான் சொல்லுகிறார். உனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது தான். அதை செய்து பாருங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை வைத்து வைத்திருக்கிறார், அவரை பிடித்துக் கொள்வீர்களா?

நீங்க ஆராதிக்கும் போது உங்களை அழுக வச்சவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க நினைச்சு ஆராதிக்காதீங்க. நீங்க அழுந்த போது நீங்க இன்வைட்டே பண்ணாம உன் அட்ரஸ் தேடி வந்து உன் கண்ணீரை தொடச்சாரு பாத்தியா, அவரை நினைச்சு நான் அழுகும் போதெல்லாம் ஒருத்தர் இருக்கிறாரு என்னை அரவணைக்க, என்னை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நினைச்சு ஒரு டேஸ்டோட கத்தர் ஆராதிக்கலாமா? ஆ, போடுப்பா.

0: நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படி உருக்கிற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்ல, காட் கொடு தம்பி,
1: எப்போ வருவீரோ,
0: புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். எப்படின்னா மூணே வார்த்தை தான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, இந்த மூணு வார்த்தை. இப்ப நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வாங்க உட்காருங்க, இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். அதே இதே பாருங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கும்.

உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணா நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர், நீங்க எனக்கு உதவி வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்குமான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு என் இயேசுவா உனக்கு கடந்து வர போகிறார் ஐயா. அம்மா, இயேசுவா வர போகிறாரு. நீ கேக்குற பத்தி எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்த தாண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே, மகளே நான் வரேன்னு சொல்லி.

ஏதாச்சும் நடந்தா தான் கத்துற துதிப்பேன்ட்டு இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உங்க துதிப்பேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆண்டவரே அது நடந்திருக்கு அதுக்காக துதிக்கிறேன், ஆண்டவரே அது இன்னொன்னு நடந்துச்சு அதுக்காக துதிக்கிறேன், என்ன காப்பாத்துறதுக்காக துதிக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல, எதுவும் நடக்கலினாலும் உண்மை நான் துதிப்பேன். அதுதான் ஆராதனை. வேதத்துல எல்லா கத்தருடைய ஊழியக்காரர்கள் கத்தருடைய பிள்ளைகளை பாருங்க, தன்னுடைய கடினமான சூழலை கத்தர் ஆராதிச்சாங்க. அது நடக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கத்தர துதிப்பு. எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? யோபு சொல்றார், அவரை கொன்று போட்டாலும் அவர்களை தப்பு வியாமல் போனாலும் அத்தி மரம் துளிர் விழாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும் நான் கத்தருக்காக களி கூறுவேன், அவருக்குள்ள மகிழுவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொல்றீங்க? ஆனா ரெண்டு கரத்தை உயர்ந்து சொல்லுங்க, எதுவும் நடக்கலைனாலும் உண்மை நான் துதி. எத்தனை பேர் ஆவேன் சொல்றீங்க? எதுவும் நடக்கலைனாலும்

0: அப்படின்னு சொல்றீங்க.
1: வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர், தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர், அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். ஏன் நீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் தான்,
2: நான் தான்,
1: அட நான் தான்,
2: நான் தான்,
1: அட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தாம்மா,
2: நான் தான்
1: ஐயா, நான் தான்,
2: நான் தான்.
1: இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன், இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா.

ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல. ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல. அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல. நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ண நான் பண்ண. இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களை கைவங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானு, நான் பண்ண, நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவர், நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்க இருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசப்பா, அதுதான் நன்றி இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம விட்டுருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை எந்த மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

செய்தல்ல நினைச்சிட்டான் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க.

வருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவாரு, சுகம் தருவாரு, எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தார், உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடித்ததுனால எனக்கு குறைவில்லை, ஆகையால் அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா.

முடியாது. சிரிக்கிறீங்க, உண்மைதானே? சொல்லி நீங்களே சொல்லியிருப்பீங்க, விதவுட் யூ ஐ கான்ட் லிவ், அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க, இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. ஆனால் அப்படி சொன்னவங்களே ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போகும்போது ரொம்ப கடினமாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும்ல, ஒரு மாதிரி உங்களே அழியாமல் கண்கள் கலங்கும்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை ஒருபோது விடவே மாட்டேன். ஆனால் நம்ம அதை நம்புறதில்லை. சும்மா மனுஷனுடைய வார்த்தையை நம்பி அவங்க என்னை விட்டு போகமாட்டாங்க, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் ஐ வாண்ட் லீவ் யூ, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், அதை நம்பி நம்பி எல்லாம் அவங்களுக்கு செய்கிறீங்க, எல்லாம் அவங்களுக்கு பண்ணுறீங்க. கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஃபோன் எடுத்து அவங்க பண்ண மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டாவதெல்லாம் இருப்பீங்க, அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன்ப்பான் மகன், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். என்ன நீ பார்க்கவே மாட்டே இன்னைக்கு சொல்லு ஏசப்பா, இத்தனை நாள் நான் யார் யாரோ போதும் நினைச்சிட்டு இருந்தேன், யார் யாரோ எனக்கு வேணும் நினைச்சிட்டு இருந்தேன், என் சந்தோஷத்திற்கு நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான இன்னைக்குதான் எனக்கு தெரியுது, நீங்க இத்தனை நாளா என்ன விடாம இருந்திருக்கிறீங்கன்னு. இன்னைக்குதான் அவர் விடாம இருந்தனாலதான் நீ இவ்வளவா இருக்கிற, சுகமா இருக்கிற. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உங்க பெரியமாவை போய் நீங்க அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்திய போய் அம்மான்னு கூப்பிட முடியாது, உங்க பெரியப்பாவை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது, உங்க சித்தப்பாவை போய் அப்பான்னு, இயேசுவ அம்மான்னு கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா பிதாவேன்னு கூப்பிடறதுக்க புத்திர சுவீகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறாருமா, அனைத்தரமா கூப்பிடலாம். எதோ போதும் போதும், இது போதும், இவங்க கூட இருந்தா போதும், இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா போதும், இவங்க கூட என்னோட பிசினஸ் ஆரம்பிச்சா போதும், அப்படி எப்படி நினைச்சா நான் பார்த்தேன். எல்லாருமே கைவிட்டு கைவிட்டு போன நிலைமையில இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன தெரியாம நான் தெரியாம அதை பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு உன் கரத்தை பிடிக்கிறேன், மாறான பரியந்தம் உன்னை விட மாட்டேன் ஆண்டவரே. உண்மை

0: அவர் பாதத்தை சார்ந்துருங்க. ஏதோ போதும்னு நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் உங்களை போதும்னு சொல்லி விட்டுட்டு போயிடுச்சு. ஆனா கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போகாம உன் மேல அன்பு செலுத்தி உன்னை வழி நடத்தி உனக்காய் சகாயம் செய்து உன்னை நேசிச்சு உன்னை தூக்கினது இயேசுவின் அன்பு மட்டும்தானே. அவருடைய பாதத்திற்கு ஓடி வா, உன்னை ஒருபோதும் வெறுத்து தள்ளவே மாட்டார். அவரை நேசிங்க, அவர் மேல நம்பிக்கை அல்ல, அவர் உனக்காய் யாவையும் அல்ல எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். காமே
1: இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்காக ஆண்டவரை துதிங்கப்பா. என் கூட ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்திரம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்ன கூப்பிடுறேன்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போற. அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா.

த பெயின் ஆஃப் யுவர் டியர்ஸ், உங்கள் கண்ணீரின் வழியில் உங்களை வழி நடத்தின தேவனை மாற்றம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ நான் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம், ஆனால் நீங்கள் அழுக பொழுதில் தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்பை நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் அழுக உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலைப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்க. அதனால் இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகில் சுமந்ததை, இந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது, ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? ஆ, வாசி தம்பி போடுப்பா.

போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா. எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிக்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே, மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்க என்னோட கூட சேர்ந்த ஆசையா, டேடி நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும், அது போதும் எனக்கு.

0: நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ.
1: அகப்பன் போல
0: இவ்வளவு நாள் சுமந்தார்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க, என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கீங்க, யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அது நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? உங்க ஆயுசு தான் இப்ப என்ன வயசு உங்களுக்கு? இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல இல்ல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல இல்ல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீங்க கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனா தான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்கூட இருக்கிறார். வா, சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி கூட சேர்ந்து பழைய பாடலை கூட சேர்ந்து பாடுறீங்களா?

எல்லாமே கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலது கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் பிரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார், நான் நம்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க.

ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பாச சொல்லுங்க, நீங்க ஒரு தானியேல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, தானியேல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவை இல்லை, அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு 1 இன்ச் கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன், அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வாசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக் எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என் மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9 வசனம்,
என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார். உங்க கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்கிறார், பாட்டில வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டாரு. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகரற்றவர்கள், ஆமென். அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்க எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க மனத்தாழ்மையா இருக்க உதவி செய்யுங்க. மேல இருந்து ரெண்டு டிராப் பனித்துள்ளி அப்படியே மேல இருந்து வந்துகிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துளி ரோஜா பூ மேல பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேல விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப, அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா பாத்தியா, நம்ம ரெண்டு பேரும் தானே மேல இருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன், பாத்தியா. நீ என்ன, மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பார்த்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பார்த்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு ஒன்று அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாகவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் தோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனா அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்ல அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களா. கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேல முத்து போல இருந்துச்சு பாருங்க. அந்த சூரியன் பட்டவொன்னு ஆவியா ஒண்ணு இல்லாம போயிருச்சான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாம நீங்க ஜீவனா இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்தேன். ஜோசப் அண்ணன் ஹைட்டாக வச்சுட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமாக வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட ஒன்று தான் சொன்னாங்க, உன்னை பார்க்குறப்ப எனக்கு பொறாமையாக இருக்குது, பஸ்ஸில் போனால் தலையில் டாப்பு தட்டுது, சீட்டு தட்டுதுன்னு, இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயாக வச்சுருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேலே ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்கள் மட்டும் என் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி.

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம், நவ் இஸ் த டைம், இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியாக அதை எங்கள் ஆவியில் அறிந்து உங்களோட ரதத்தோடு நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கு நன்றி. இந்த உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: హల్లెలూయా
1: హల్లెలూయా.
0: కైరోస్ మోమెంట్ அப்படின்னா கடவுளுடைய நேரம்.
1: எஸ்,
0: நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பதை நினைச்சு கர்த்தரை துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க, ஆனா ஆண்டு சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கோம் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள்,
1: வாழ்வு இதை போல்
0: இருதய அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார்.
1: பேரில்லை,
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்குண்டான பாதிப்புகள், அதனால நமக்குண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்கிறோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளவு பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷ கணக்கா என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலயும் 40 ஆண்டுகள் போயிடுச்சு. மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 years of obscurity. எவ்வளோ பெரிய ஆள், எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தனுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமையை பாருங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 இயர்ஸ் போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு,
0: முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது
0: இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல,
1: எஸ்,
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல, மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்,
0: சில நேரங்கள்ல நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகள்ல நாம சில அமைதியை தேடுறோம், ஆனா அது தேவன் தருகிற அமைதி அல்ல,
1: எஸ்,
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவுனால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவுனால, அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்,
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலன் எனக்கு இல்ல, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்கள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80th வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முச்செடியில பற்றி எரிகிற முச்செடியில எழுந்தருளின ஆண்டவர்.
1: ஆமென்.
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முச்செடியில.
0: 80th வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரே படம்.

0: மூணாவது அதிகாரம் யாத்திராகமம் மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்போமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய

0: அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
1: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
0: நொந்து போன மோசே.
1: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
0: ஆச்சரியம்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: மோசேக்கு எப்படி இருக்கு?
0: ஆச்சரியம்.
1: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றார் அப்பொழுது மோசே,
0: இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
1: நான் கிட்ட போய்
0: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்,
1: பார்ப்பேன்,
0: பார்ப்பேன்.
1: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார்.
0: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி,
1: மோசே,
0: மோசே,
1: மோசே என்று
0: கூப்பிட்டார்.
1: அவன் இதோ
0: அடியேன்,
1: அடியேன் என்ற,
0: அடியேன் என்ற.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
0: நேரம்
1: என் நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், நான்
0: மாட்டிக்கிட்டேன்,
1: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், 40 வருஷமான்னு சொல்லி எப்படிலாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்திரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா,
0: போயிட்டனே,
1: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்கிற இந்த காலத்துலதான் மோசைக்கான தேவனுடைய நேரம்.
0: நேரம். ஹல்லேலூயா, ஆமென்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்றார்னா பேசுறார்,
0: திட்டவட்டமாக பேசுகிறார்.
1: அதை கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா,
0: போச்சு,
1: ஆச்சரியமா இருக்கு,
0: ஆச்சரியம்,
1: அதிசயமா இருக்கு,
0: அதிசயமா இருக்கு.
1: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
0: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்தல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் அப்ப வெட்டில பாற போயிருந்தப்ப இதுக்கு அவர் வச்சிருக்கிற பேரு The Tremendous One Third.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, The Tremendous One Third.
1: The Tremendous One Third.
0: Tremendous னா எப்படி சொல்றது? அத Tremendous னா Tremendous தான். உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் போர்ஷன்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க வாழ்க்கையினுடைய ஃபைனல் லேப். உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க அடியெடுத்து வச்சிருக்கிற இந்த இறுதி சீசன் அல்லது இறுதி சுற்று
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலேயே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க.
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ்.
1: எஸ்.
0: எகிப்தினுடைய பொக்கிஷங்கள், எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவன.
1: எஸ்.

0: உலகம் என்ன ஆக்கிருச்சுனா குப்பை ஆக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ்.
1: எஸ்,
0: நான் ஒரு ட்ராஷ்.
1: ட்ராஷ்,
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றார், என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீயே உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்,
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்,
0: உனக்காக நான் நியமிச்ச, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில.
1: ஆமென்.
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்,
0: this is your moment.
1: Amen. Hallelujah.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னென்ன ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம். அப்படிதான் அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிற. அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட அந்த தீர்க்க தரிசனம் சொல்றார், நீ என்னோட அப்ப கூட
1: அப்ப கூட.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: யாரு சாமி உன்னை குப்பை கூடன்னு சொன்னா? ஏன் அப்பா
1: அப்பா
0: என்னுடைய அப்பா இந்த தலைமுறைக்கான என்னுடைய பிரெட்
1: பிரெட்
0: நான் ஓ மூலமா தான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆண்டவருடைய அப்பத்தை கேட்டர் பண்ணக்கூடிய வெசலா வெப்பனா இன்ஸ்ட்ருமெண்டா வெசலா என்னை ஆண்டவர் சூஸ்
1: பண்ணிருக்கிறார். தொடச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல, அதனால நீ அப்ப கூட.
0: அப்பா கூட இருக்கிறதுனாலே நீ அப்ப கூட
1: அப்ப கூட. ஆமென்.
0: அப்பா கூட
1: இருக்கிறதுனாலே நீ அப்ப கூட அப்ப கூட. அல்லேலூயா.
0: அப்பா கூட
1: அப்பா கூட
0: அதனால நீ அப்ப கூட
1: அப்ப கூட
0: சொல்லுங்க. நீ அப்பா கூட
1: நீ அப்பா கூட
0: அதனால நீ யாருனா
1: நீ அப்ப கூட
0: அப்ப கூட
1: அப்ப கூட.
0: உலகம் உன்னை குப்ப கூடன்னு சொல்லுது. குப்ப கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூடயே இருக்கிறதுனால அவர் உன்னைய அப்ப கூடயா
1: அப்ப கூட
0: அப்ப கூடயா
1: அப்ப கூடயா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும் என்னடா குப்ப கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படியெழுக்கிற அப்ப கூடயே இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்
1: அப்ப கூட இவன் தான்.
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
0: ட்ரெமெண்டஸ்
1: ஒன் தேர்ட் ஒன் தேர்ட்.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தி நிர்வாகம் ஸ்தம்பித்தது. அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
0: அதிகார அடுக்குகள் அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது. ஒரு டெரர் பிடிக்குது அப்படி

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறது தான் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சிட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிக்கிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: தான் இதுதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார். சொல்லுங்க, நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல
1: நடத்துகிறவரை தீ பிடிக்கும் பாருங்களேன் உங்க ஊழியத்துல ஒரு தீ பிடிக்கும்
0: உங்க குடும்பத்துல ஊழியத்துல தீ பிடிக்கும்னா ஆண்டவருடைய
1: டைனமிசம்
0: நான் சொல்றேன்.
1: ஆமென்.
0: சடுதியா காரியங்களை கர்த்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கேன்,
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சுட்டு என்ன
1: செஞ்சிட்டாரு?
0: இதுதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே.
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே.
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா. நமக்குதான் 56 ஆச்சுன்னு பயாலஜிக்கலா பார்த்த ஒரு மாதிரி இருக்கு. ஃபாதர் சொல்றாங்க, சின்ன வயசு ஓடுற அப்படிங்கிறாங்க. ஐயோ, மனசுல பால் வரத்த மாதிரி என்னன்னா,
1: எங்கடா போனீங்க அப்படின்னாங்க. அப்பா ஓசூர் போய் வெட்டில போறா போயிட்டு நைட்டோட நைட்டா, சரி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம், சென்னை போறப்பா, போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை. ஆடாப்பா, சரிடா, சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது.
1: தரிசனத்துக்கான பலன்
0: வாழ்றதே தரிசனத்துக்காக, ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை,
0: புது ஆட்டை,
1: புது ஆட்டை. 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்டை.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் விதை
1: ஆமென்
0: இப்பதான் முளைச்சிருக்குன்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: உனக்கான எனது ஆரம்பத்தை. ஆனா இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமே.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷ பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்பை பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை, புது ஆட்டை. ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்கள்லாம் இருந்தாங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசலை. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்போ உங்களோட நான் பேசுகிறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையாக நாங்கள் ஊழியை செஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டார். அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒன்றுமே கேட்கலையாமியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்கள் போய் அப்படி.

0: கேட்டுருச்சுன்னா இப்படி கையை காட்டுங்க அப்படி.
1: ஆச்சரியமா
0: கேக்குதா?
1: அதிசயமா.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள் எனக்கு, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனால் அவர் திரும்ப வருவார் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்களில் அண்ணன் நீங்கள் பண்ணுற பிரசங்கம் வந்து என்னை பயங்கரமாக என் ஃபெய்த்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன், அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுண்ணே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்கள்ல அவங்கள ஒரு அவ்வளவு வல்லமையா பிரகாசிச்சவங்க, அவங்க ஊழியத்தினால எங்க குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்றாங்க, என் குடும்பத்துல இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்றாங்க, இன்னும் செப்பரேஷன்ல போகுது. ஆனா இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த ஊழியம் பாழா போகாது.
2: எஸ்,
0: நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4வது அதிகாரம் வசனம் 6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை, முந்தின ஆளுகை எனக்கான நேரத்தில் என்னை தேடி வரும்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
2: வரும்.
0: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
2: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
2: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
2: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
2: ஆமென், ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
2: புது ஆட்டை.

0: வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் இந்த போராட்டத்தில் நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார். சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இதான் ரிடீமிங் யுவர் டைம்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதை விட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது 4 தலைமுறை. யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள் தப்பு அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள் 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, 3 தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென். உட்கார்ந்து பாப்பீங்க.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: அல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க. பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோடய நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது மேல எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யார் சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கையும் இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
0: ஆனாண்டு சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்பை பார்க்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அண்டு சொல்ல, தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்னால தை மாசத்தை நம்புறது போல
1: வார்த்தையை
0: விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தையை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர்
2: வழிவாசலையும் திறப்பார்.
1: திறப்பாரு.
0: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா
1: போயிடும்?
0: சொல்றமா?
1: கட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்க.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கர்த்தர் செய்றாரு பாருங்க.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 4:2 வாசிக்கிறோம். அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர் விடும்.
1: வேர் விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடி அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: அமேன்.
0: அல்லேலூயா. மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய
1: நான்
0: கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி. தண்ணீரின்
0: வாசனை பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: எஸ். யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது
0: துளிர்த்தது.
1: அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை
1: உண்டு.
0: அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட
1: முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளம் இளைச்சு போன நீ களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு இளமரம் போல கிளை விடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம் கிளமரம் இல்ல இளமரம்
1: இளமரம்
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய
0: மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்.
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
2: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: விசுவாசிக்கிறீங்களா நீங்க?
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்
0: சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்.
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுனா சடுதியில ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பல பொன அலங்கங்களை 52 நாள்ல
2: கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
1: முடிச்சிட்டாரு.
0: ஆனா பாதிப்போட இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
1: பல 100 வருஷத்துக்கு
2: மேல.
1: எஸ்,
0: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல?
1: 52 நாள்ல.
0: 52 வாரம் இல்ல, 52 மாதம் இல்ல, 52 நாள். நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும். சில நாட்களுக்குள்ள, வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: பைபிள் தான் இருக்கு எல்லாமே.
1: எஸ்,
0: இதை நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையிலும் அப்படியே செய்யற ஆண்டு.
1: ஆமென்.
0: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா. அட்டு புட்டுனு
1: நடந்துகிட்டு இருக்கு
0: காரியங்கள். நடக்கிற அதிசயத்தை கண்ணு என்னன்னா பாக்கும்
1: பாக்கும். ஹல்லேலூயா.
0: அத்தராமம் 12 அதிகாரத்துல 31 வசனம் 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
3: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்தமா புளிக்கு முன் ஜனங்கள்
0: எப்படி அனுப்ப
3: அவர்கள்
0: தீவிரமாய்
3: எஸ்
0: அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
3: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
0: அவர்களை மிகவும்
3: துரிதப்படுத்தினார்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
1: கிளம்பி போங்க,
0: கிளம்பி போங்க,
1: போயிடுங்க.
0: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
1: வெளியே கொண்டு வந்தது.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: 41:14 அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
1: அமேன்.
0: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
1: அமேன். ஹல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும், சரி செஞ்சா போதும் நீ அழுற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென். ஹல்லேலூயா. எஸ்,
0: அதான் இளங்கல
1: இளங்கல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இளமரம் போல
1: இளமரம் போல
0: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
1: ஆமென்.
0: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரமும் உனக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இது போல நான் சகலத்தையும்
1: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
0: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திருவர்.
1: எஸ், அல்லேலூயா.
0: சொல்லுங்க, புத்தம் புதுசு,
1: புத்தம் புதுசு, புத்தம் புதுசு.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
1: மீண்டும் எழ முடியல,
0: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
1: எஸ்,
0: ஆண்டவர் சொல்றார், நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய
1: மீண்டும் முடியல,
0: எழ முடியல, அழதா முடிஞ்சு.
1: எஸ்,
0: ஆண்டவர் வாழ்க்கையில வந்துக்கிறதுனால என்னென்னா புது ஆண்டவரேன்னு நீ நினைச்சாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சில ரதங்கள் குறித்தும்
3: சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாங்குங்கள்
0: தேவனாகிய
3: நாமை குறித்தே மேன்மை பாங்கு
0: உங்களுக்கு குரோதமா சில குச்சிகள் மேன்மை பாட்டன காயங்கள் புரிந்து விடுது.
3: ஆமென்.
0: தேவனுடைய இந்த நேரத்துல நீங்க அவன் முன்னாடி எழுந்து நிக்கலே அதையா
3: ஆண்டு
0: நிமிர்ந்து

0: சின்ன புத்தாரங்க, சின்ன புத்தார என்ன மலையார்
1: நேரத்தில்
0: முதல்ல ரொம்ப நீங்க அண்டர் மீட்டர் கரெக்ட்
1: ஆமென்
0: இளம் தரிசகை.

சில பேர் உங்க வாழ்க்கல வேண்டாங்க வேண்டாங்க விழுந்ததுனால உங்க பாதிப்பு ஆண்டு சார் இந்த இந்த எனக்கு என்ன இந்த நேரத்தில் உங்க விளையாட்டு விளையாட்டு வருஷங்களின்

சண்டையாக

0: பேசினேன் அவரோட சேர்ந்து எடுத்து போட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சுக்கிறேன். அந்த தான் யாரும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில தெரியல, வீடு தேடி வருவா, உங்க வீடு தேடிது ஒப்புரவாமே உங்களை தேடி வந்து திப்பிச்சு ஆற திடி இல்ல பழசெல்லாம் கம்பெனி நான் எடுத்தேன் வந்துட்டேன் என்ன சாத்து
1: ஆமேன் ஆமேன்
0: இருந்து நிறைய சந்திச்சு.

0: வரும்
1: சக்தி பாப ஒரு

அவர்கள் காத்துக்கு வந்து

0: 11 things I have shared with you.
1: அங்கே 11 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now I am going to share with you two more things tonight.
1: இன்னைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
1: எப்படி ஏசு கிருஸ்துவின் ரத்தம் நித்தியமான சுதந்தரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
0: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
1: நித்தியமான சுதந்தரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் ஏசுவின் ரத்தம் நமக்கு நித்திய சுதந்தரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
0: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
1: இன்னொரு காரியம் எப்படி ஏசுவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
0: Heavenly joy is there through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டா இருக்கிறது.
0: Now let us look at these two things tonight.
1: இப்போது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்ப்போம்.
0: We must confess these things.
1: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You see, we must know it in order to confess it.
1: பாருங்க அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
0: You see, knowing always goes before confession.
1: பாருங்க அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
0: That is why it is important for us to know tonight.
1: ஆகவேதான் இந்த இரவு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
0: Turn with me to Hebrews chapter 9.
1: திருப்போம் எபிரேயர் 9 அதிகாரம்
0: verse 15.
1: 15 வசனம்.
0: Hebrews 9:15.
1: எபிரேயர் 9:15.
0: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
1: ரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய சுதந்தரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
1: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
0: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
1: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
0: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
1: எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
0: Now this is talking about how Jesus died for the purpose of making an eternal inheritance possible for us.
1: எப்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார் என்பதை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: You see, it is talking about the testator and the will that he has left.
1: இந்த வசனம் உயிலை குறித்தும் அந்த உயிலை எழுதியவரை குறித்தும் கூறுகிறது.
0: Says the testator must die before what he has written and left for us becomes ours.
1: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
0: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
0: The new covenant is the last will and the testament.
1: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
0: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
1: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
0: What is the proof of death?
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
0: I told you the life is in the blood.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
1: ஆகவேதான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
0: God goes by the book.
1: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
0: You can't just go there and report saying the death has taken place.
1: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
0: You have to bring the blood.
1: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
0: Blood must be kept there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அந்த ரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
0: The atoning blood.
1: பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம்.
0: Forever speaking there saying that the sins have been atoned.
1: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
0: The presence of the blood indicates the fact that death has taken place.
1: ரத்தம் அங்கு இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
0: The blood is the proof that death has taken place.
1: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த ரத்தம் தான்.
0: And that is why the blood was presented before the Father.
1: ஆகவேதான் பிதாவுக்கு முன்பாக அந்த ரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
0: Now the necessity of the death of the testator is indicated here.
1: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is important that he must die.
1: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
0: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
1: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கே அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
0: The death has happened.
1: மரணம் நிகழ்ந்து விட்டது.
0: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of Calvary.
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Now turn with me to 1 Peter.
1: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
0: 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
0: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
1: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
0: He says in verse 3.
1: 3 வசனத்திலே அவர் சொல்கிறார்.
0: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
1: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
0: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
1: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Verse 6 he says, wherein we greatly rejoice.
1: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
0: You see, there is a this eternal inheritance is something very real.
1: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
0: Peter describes it as a not just an eternal inheritance but an inheritance that is incorruptible and that fadeth not away.
1: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
0: Reserved in heaven for us.
1: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Heaven for us who are kept by the power of God today.
1: தேவனுடைய வல்லமையினால இன்னை காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காக தான் பரலோகம்.
0: Through faith for the last day in which it will be given to us.
1: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
0: Now it is a wonderful description I think.
1: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால காக்கப்பட்டிருக்கிறோம்.
0: God is keeping us in his hands.
1: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
0: He protects us.
1: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
0: He's got a plan and a purpose for us.
1: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
0: He's given us an inheritance.
1: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
1: இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே அது நமக்கு சாத்தியமாகும்படி செய்திருக்கிறது.
0: We are living for that inheritance.
1: அந்த சுதந்திரத்துக்காகவே நாம் வாழ்ந்து வருகிறோம்.
0: We are kept and protected and provided for so that we can inherit that inheritance.
1: அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தான் இங்கே நாம் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாய் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: And we while we are in this earth we rejoice over that inheritance.
1: இந்த பூமியிலே நாம் வாழும்போது அந்த நித்திய சுதந்திரத்தை கண்டு நாம் மனமகிழ்கிறோம்.
0: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
1: அந்த சுதந்திரத்தின் மீது நம்முடைய கண்களை வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் நேரிடுகிற விசுவாச சோதனைகள் மற்ற காரியங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது.
0: There is much talk about the persecution that is going on everywhere.
1: இன்றைக்கு எல்லா இடத்திலும் இந்த உபத்திரவங்களை பற்றி அதிகமாக பேசி வருகிறார்கள்.
0: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
1: ஆனால் புதிய ஏற்பாடு சபை இந்த காரியத்தை நன்றாக அறிந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உபத்திரவங்களை அது சந்தித்து வந்தது.
0: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
1: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோட கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
0: They were written to encourage them.
1: அவர்களை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
0: Encourage the persecuted Christians.
1: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியாக.
0: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
1: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
0: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
1: இந்த பிரச்சனைகளை நித்திய சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
0: Turn with me to 2 Corinthians.
1: திருப்பும் 2 கொரிந்தியருக்கு.
0: 2 Corinthians.
1: 2 கொரிந்தியர்
0: chapter 4.
1: 4 அதிகாரம்.
0: And verse 17.
1: 17 வசனம்.
0: For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory.
1: மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
0: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
1: எப்படி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
0: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
1: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
0: We are not looking at the things that are seen, but we are looking and believing at the things that are promised to us.
1: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
0: Verse 18.
1: 18th verse.
0: While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal.
1: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
0: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார், இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம், இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம், அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we are to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய்விடக் கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are, you know, saying, well, we don't want anything from this world.
1: இந்த உலகத்துல இருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ல ஆட்கள் அல்ல.
0: No, we are not saying we are giving up this, we are giving up that.
1: அல்லது இதை விடுறோம் அதை விடுறோம்னு சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No, we already have enough trouble.
1: கிடையாது, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that, we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல, அங்கே நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே, அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
0: If you then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above, not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்கள்.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவா இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்றதை குறித்து போதிக்கப்பட்டது. அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: Turn with me to Romans chapter 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையிலே படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And we are accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace, it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: What does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கியிருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கியிருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: It says we have access into this grace wherein we stand.
1: பாருங்கள், இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கு உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: So grace is there.
1: அதுல கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: And in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now, he gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கும் வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார்.
0: How?
1: எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், இரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதையின் மூலமாகவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ, it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்கிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தார், அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ, it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பானைகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், இரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனத்தின் கடைசி சொல்லுகிறார் தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்.
0: In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்திய நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கேயே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார்.
0: Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்தியமாய் அவரோடு கூட வாழ்வோமே, அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்கிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: ஆகவே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now let's look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலகத்திலே பிரச்சனையில் உட்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் கூறுகிறார்.
0: He says, and not only so, but we glory in tribulation also, knowing that tribulation worketh patience.
1: அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையுடன் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது நாங்கள் அறிந்து.
0: Now we glory in tribulations also, he says.
1: என்ன சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: You see, what are these tribulations?
1: இந்த உபத்திரவங்கள் என்றால் என்னது?
0: These are tribulations that has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள், பாடுகள்.
0: You know, they were despised and they were troubled and treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்து நிமித்தம் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாகடிக்கப்பட்டார்கள்.
0: And they said, we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேறு எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
1: இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினுமத்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
1: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம் பாடுங்க, அதை ஊடே கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை.
0: They say if they're sick, they say this is the tribulation that I'm going through. and I glory in my tribulation.
1: வியாதி பட்டன சொல்றாங்க இது எனக்கு வந்த உபத்திரவம் இதுல நாம் என்ன பாராட்டறோம் அப்படிங்கறாங்க.
0: This is this kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about.
1: பாருங்க எந்த விதமான உபத்திரவம் இல்லாம ரொம்ப சொகுசான சபை இருக்குறது அந்த சபைதான் இப்படிப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் கொடுக்குது. உபத்திரவம்னா என்னன்னே தெரியாதவர்கள்.
0: They look at themselves, they have no trouble.
1: தங்களே பாக்குறாங்க எந்த உபத்திரவமும் இல்ல.
0: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
1: இயேசுவின் நாமத்தை யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
0: So they say all my troubles are the tribulation that I'm going through.
1: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரவம் அப்படிண்டாங்க.
0: அடி கொடுத்தவனே இன்டர்பிரேஷன் கரெக்ட்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes
1: properly. அடி வாங்குனவனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க.
0: Once the persecution comes, then you interpret it right.
1: உபத்திரவம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க.
0: ரெண்டு போட்டவன ஓஹோ இந்த உபத்திரவம் தானா இதுல தான் சந்தோஷமா இருக்கு. This is what I must be rejoicing in.
1: இதுல தான் நான் களி கூற வேணும்.
0: You see, we must be straightened out.
1: பாருங்க நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
0: I believe the church is getting straightened out these days.
1: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
0: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
1: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி
0: கொண்டிருக்கிறார்கள்.
1: நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையில தொலைத்து கட்டினாரோ அதிலேயே இவர்கள் மேன்மை பாராட்டி
0: கொண்டிருக்கிறார்கள்.
1: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம் போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
0: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith in Jesus Christ.
1: ஆனால் உபத்திரவம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினால் நாம் அனுபவிக்கிறவே பாடுகள் கஷ்டங்கள் அவைகள்தான்.
0: What do we do in that?
1: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
1: உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
1: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
1: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
1: வெளியே இருக்கிற மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமாக இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say he belongs to Jesus. That's why we must get rid of him.
1: மக்கள் என்னை சுட்டி காண்பித்து இவர் இயேசுக்கு சொந்தமானவர் ஆகவே இவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
1: நீங்கள் உபத்திரவங்களையும் வேதனையும் அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
0: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, that is the greatest proof that you are sons and daughters of God.
1: இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் நீங்கள் உபத்திரப்படுத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதுக்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரம்.
0: If the world could not tell the difference, they will not be persecuting you.
1: உலகம் அந்த வித்தியாசத்தை உங்களிலே காண முடியாவிட்டால் உங்களை உபத்திரப்படுத்த மாட்டார்கள்.
0: If they see no difference between you and the world, they won't do anything to you.
1: உங்களுக்கும் உலகத்துக்கும் இடையே வித்தியாசத்தை காணாவிட்டால் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள்.
0: It is because they see something in you that they persecute you.
1: உங்களிலே ஏதோ ஒன்றை காண்கிறபடியினாலே தான் உங்களை உபத்திரப்படுத்துகிறார்கள்.
0: My dear friends,
1: அருமை நண்பர்களே,
0: it says we glory in tribulation.
1: வசனம் சொல்லுகிறது உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in tribulation?
1: ஏன் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because no tribulation can separate us from the love of Christ.
1: ஏனென்றால் எந்த உபத்திரவமும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது.
0: Nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with
1: God. எந்த ஒரு காரியமும் நமக்கும் தேவனுக்கும் இடையுள்ள அந்த உறவை துண்டிக்க முடியாது.
0: When we are troubled, our hope keeps us going.
1: நாம் உபத்திரப்படுத்தும் போது உபத்திரப்படுத்தப்படும் போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கும்.
1: தீத்துவுக்கு
0: Titus chapter 3
1: தீத்து 3 அதிகாரம்
0: and let me read to you from verse 4
1: நான்காம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: But after that the kindness and love of God our Savior toward man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost.
1: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
1: அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்ம மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: Being justified by his grace, we should be made heirs according to the hope of eternal life.
1: ஆறாம் வசனம், நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
1: இங்கே மீண்டும் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
1: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: How?
1: எப்படி?
0: How has that been made possible?
1: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
1: நமக்கிடைத்திருக்க இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி நம்முடைய நீதியுள்ள கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: What a wonderful thing.
1: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
1: அவர் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
1: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள்.
0: Rejoice in that.
1: அதிலே களி கூறுங்கள்.
0: When troubles come, let hope increase.
1: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
1: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
1: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
1: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
1: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
1: அது மட்டுமல்லை, அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
1: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
1: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறோம்.
0: Look to Jesus and where he is.
1: இயேசுவை பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
1: அவரை நோக்கி பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பற்றுகிற எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
0: I like Ephesians 1.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: Because it tells me where I am headed.
1: ஏனென்றால் நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
0: Where my place is.
1: என்னுடைய இடம் எங்கே இருக்கிறது.
0: That is where I am headed.
1: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
1: Amen.
0: I don't know if I told you about this.
1: இது குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனா இல்ல தெரியல.
0: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
1: ஒரு முறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்திலே நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
0: His father's picture was there.
1: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
0: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
1: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி hippie மாதிரி வச்சிருப்பார்.
0: And his father is bald.
1: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கு.
0: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
1: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "John, இது உங்களுடைய அப்பாவான்னு."
0: Said, "Yeah, that's my father."
1: அது நாமமா எங்க அப்பா தான்.
0: And the preacher looked at him and said, "You know where you're headed?"
1: பிரசங்க உடனே பார்த்தா, "நீங்க எங்க போறீங்க இப்ப எனக்கு தெரியும் அப்படினு.
0: நீங்க எப்படி இருக்க போறீங்கறது நல்லா பாத்துங்கன்னு." This is where you are headed.
1: நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க.
0: One of these days you're going to lose all your long hair and look like this old man who's bald completely.
1: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போய்னா அப்புறம் உங்க அப்பா மாதிரியே தலை வழுக்கையா இருக்கும்.
0: Just take a good look at it, John. You're headed there.
1: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படி ஆக போகுது.
0: I look at Jesus.
1: நான் இயேசுவை நோக்கி
0: பார்க்கிறேன். My Lord and my Savior.
1: என்னுடைய ஆண்டவர், என்னுடைய
0: இரட்சகர். At the right hand of God.
1: தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார்.
0: In power and in glory.
1: மகிமையிலே வல்லமையிலே.
0: At far above everything.
1: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
0: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
1: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கே தான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Keep looking at that.
1: அதையே நோக்கி பார்த்து
0: கொண்டிருங்கள். Set your affections on things above.
1: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்கள்.
0: This is not your destiny.
1: இது உங்கள் முடிவு அல்ல.
0: Your destination and your destiny is not in the hands of this government.
1: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
0: வருகிறோம். Not by the power of anybody.
1: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
0: We are kept by the power of God.
1: தேவனுடைய வல்லமையினாலே.
0: And kept for an eternal inheritance.
1: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: It is an eternal inheritance that never fades away.
1: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
0: It is incorruptible.
1: அது அழியாதது.
0: It cannot be snatched away from me.
1: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
0: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
2: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும் ஸ்தாபனமும் எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
0: It has been determined by my God.
2: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
2: இந்த வீலே எழுதினாரே அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையின் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: My destination and destiny is sealed and guaranteed and sure.
2: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
0: So rejoice.
2: ஆகவே களிகூருங்கள்.
0: That's why we sing.
2: You wonder, have you ever wondered
0: why Paul and Silas sang in the jail?
2: என்னிக்காவது யோசித்து பார்த்திருக்கேன் ஏன் பவுல் சிலாவும் ஜெயில பாடினாங்கன்னு.
0: One man said.
2: ஒருத்தர் சொன்னாரு
0: இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு பாட்டு பாடுறதுனால தான் அடிச்சாங்க பாருங்க ஜெயில விட்டாலும் பாட்டு பாடுறாங்க. He didn't understand why they were singing.
2: ஏன் அவங்க பாடினாங்கன்னு இவருக்கு புரியல பாருங்க.
0: The man says they were beaten in the first place because these people are singing so loud and singing crazy, you know.
2: ரொம்ப சத்தம் போட்டு பைத்தியக்காரங்க மாதிரி பாடிட்டே தான் ஆகவே தான் அடி வாங்குறாங்க.
0: They always tell us that's what your problem is.
2: எப்போ சொல்வாங்க உங்க பிரச்சனையே அதுதான்.
0: You don't keep your religion to yourself. You ought to always come out with those songs and sing it out.
2: உங்க மதத்தை உங்களோட நீங்க வச்சிக்கிறதுல எப்ப பார்த்தாலும் வெளியில வந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க.
0: Our thing is this is in this way that you can't help but sing it. It's a joy. It's a song is in our hearts. We must sing it. We can't help it.
2: ஆனா நம்மை பாருங்க இது ஒரு சந்தோஷம் இது ஒரு பாடல் இது அடக்கி கொள்ள முடியாத கண்டி
0: பாடுகிறோம்
2: அளவுக்கு நம்மை நேசித்திருக்க என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது. ஆகவே பாடுகிறோம்.
0: Song is in our hearts, my friend.
2: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
0: Amen.
2: Amen.
0: In our heart and goes all the way to the feet.
2: அது நம்ம இதயத்திலிருந்து கால் வரைக்கும் போயிடுது பாருங்க.
0: Goes everywhere. So our hands clap.
2: நாம் கையை தட்டுறோம் காலில் தாளம் போடுறோம் முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்.
0: Amen.
2: Amen.
0: It has gripped us, this great love of God and what he has done.
2: தேவனுடைய மாபெரும் அன்பு அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
2: இது கூச்சல் போட வேண்டிய பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
2: Amen.
0: All right, let's go on to the next one.
2: சரி அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
2: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, the blood of Jesus is not only recognized here on earth but it is recognized in heaven and valued in heaven.
2: அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதாயிருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
2: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டாயிருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
2: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
2: வெளிப்படுத்தல் 7 ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
2: வெளிப்படுத்தல் 7 ஆம் அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
2: இவைகளை பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாதுமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
0: Cried with a loud voice saying salvation to our God which sitteth upon the throne and unto the lamb.
2: அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: And all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God.
2: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தை மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
0: and saying amen blessing glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
2: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, what are these which are arrayed in white robes? And whence came they?
2: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I said unto him, sir, thou knowest. And he said unto me, these are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the lamb.
2: அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven, you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
2: பரலோகத்திலே இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவளுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
2: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழ்கிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, who are they?
2: அப்பொழுது மூப்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, they are the ones that have washed their robes in the blood of the lamb.
2: பதில் என்ன? இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
2: மிகுந்த உபத்திரவத்திலே கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the washed their robes in the blood of the lamb.
2: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now a lot of people, I have found some people sometimes misunderstand this particular passage.
2: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the lamb.
2: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டு விட்டார்கள்.
0: Because it says that they went through the great tribulation.
2: மிகுந்த உபத்திரவத்தினூடே கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
0: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
2: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகம் பண்ண இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In the loose reading of this passage, they say, oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation.
2: இந்த வசனத்தை மேலோட்டமாய் வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மரித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
2: இதோ இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
2: வேதாகமம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
2: அவர்கள் உபத்திரவத்தினூடே கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
0: But it mentions the blood of the lamb.
2: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
2: இதோ இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால்
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
2: ஏதோ இயேசுவுக்காக இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
2: கடையாது இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க நிற்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
2: அவருடைய ரத்தத்தினால தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
2: ஏதோ அவருடைய ரத்தத்தினால அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
2: பாருங்க, நாம் ஒருவேளை ரத்த
0: We may, die as a martyr.
2: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்கக்கூடும்.
0: But the thing is this.
2: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
2: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
2: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: Accepted before God, our blood is of no value.
2: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்காக தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
2: நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected. And that gains us a legal right to a place in heaven.
2: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
2: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
2: சிலர்
0: இப்படி say it like this.
2: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
2: நான் நல்லவனா இருக்கங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய நான் மரிக்கும் போது தேவன் நல்லவனா இருக்கும்படினாலே என்ன பரலோகத்துல கொண்டு
0: போயிடுவான்னு சொல்றாங்க.
2: பாத்து சொல்லுங்க, இல்லங்க அது முடியாது, எல்லாரும் பாவிகள்,
0: and before God nobody can stand.
2: தேவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They'll say, oh, but God is merciful, he'll let me in heaven.
2: அப்ப உடனே என்ன சொல்றாங்க, இல்ல இல்லங்க தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே என்ன உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
2: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
2: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோகம் போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
2: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
2: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
2: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
2: அவருடைய இரக்கத்தினாலே பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடங்களுக்கு இருக்கிற அப்படி கிடைப்பதோ கிடையாது.
0: Because God has made a law.
2: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை பிரமாணத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
0: The law is that without the shedding of blood there is no remission of sin.
2: அந்த பிரமாணம் என்ன, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
0: Blood must be shed.
2: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
0: God has laid that law.
2: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்து
0: விட்டார். That is why he had to send his son.
2: ஆகவே தான் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டியது.
0: That is why when Jesus came into the world, the book of Hebrews says that he came in saying that God has given him a body so that he can be laid on the altar of the cross as a sacrifice.
2: ஆகவே தான் எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். என்று ஏன் சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
2: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை, மனுஷ தன்மை உடையவராயிருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
2: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: If you can just count on God's grace and mercy and get into heaven,
2: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றால்,
0: then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
2: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
0: It would not be necessary.
2: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
2: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
2: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
2: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
2: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
2: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
2: அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
2: அந்த ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
2: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
2: அந்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்.
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
2: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மென்மையான விலை பேசுகிறது.
0: Not crying out for vengeance and not crying out for retaliation.
2: பழிவாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
2: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
2: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
2: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So you know, people cannot just hope on the mercy of God and the grace of God.
2: ஆகவே தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
2: ரத்தத்தின் மூலமாக தான் அது.
0: Mercy is possible because the blood is shed.
2: ரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now not only the blood gives us a right into heaven, a right to a place in heaven.
2: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல,
0: it gives us it makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
2: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you're going to enjoy something, you must be made first of all fit to enjoy that thing.
2: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அது அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கு.
0: If you're going to enjoy heaven,
2: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
2: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you're not fit to enjoy that thing.
2: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்க கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn with me to Hebrews chapter 7.
2: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we've been reading from and let's read from verse 15.
2: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple and he that sitteth in the throne shall dwell among them.
2: 7:15
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
2: இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாத உஷ்ணமாக இவர் மேல் படுவதும் இல்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water. And God shall wipe away all tears from their eyes.
2: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமேயுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
2: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை சேவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
2: சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
2: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையில எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம். அதுதான்
0: வாட் மேக்ஸ் ஹெவன் சோ வண்டர்ஃபுல்.
2: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: நாட் தி கோல்ட் அண்ட் தி டைமண்ட் தட் இஸ் தேர்.
2: இதான் இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: நவ இன் திஸ் வேர்ல்ட் வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் இட். தட்ஸ் வை பீப்பிள் கோ ட்ரை டு கெட் அஸ் மச் அஸ் பாசிபிள்.
2: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல. ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: ட்ரைங் டு ஸ்க்ரவுஞ்ச் and somehow grab what they can get.
2: எப்படியாவது பிச்சி பெறணும் இருக்கிறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
2: ஏன் சொன்ன இங்க தான் அது குறச்சலா
0: இருக்கு. But there you're going to be walking on it.
2: ஆனா அங்க இது மேலயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
2: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
2: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
2: பொண்ணுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: So it is not the gold and the diamond and the pearls that are there.
2: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
2: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, behold him all day and night.
2: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் இருப்போம். இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்து கொண்டிருப்போம்.
0: We will be serving him and we will be living for him.
2: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
0: The nearness and the fellowship with him.
2: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
0: Now for that we are being prepared.
2: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
2: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
2: அதைதான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
2: அதை நல்லா பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டு இருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
2: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
2: தேவனோடு கூட நெருக்கமாய் இருப்பது, ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகமா இல்லாவிட்டால் பரலோகத்திலே எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
2: இந்த உலகத்திலே நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல், தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல், அவர் ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்திலே எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
2: இந்த உலகத்திலே பாவம் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
2: பாரு, இப்பொழுது தேவனுக்கு நெருக்கமா இருப்பதை நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
2: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகி கொள்கிறோம்.
0: We are practicing it now so that we may really be near him and be one with him.
2: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம், அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now And what way are we fitted for that or prepared for that?
2: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
2: தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
2: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
2: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: Gives us boldness.
2: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
2: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
2: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாகத்தான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
2: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
2: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: Hunger and thirst for God is there.
2: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
2: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகும்போது அங்கே பசியும் இருக்காது தாகமும் இருக்காது.
0: He's talking about physical hunger and physical thirst.
2: இது சரீர பிரகாரமான பசி தாகத்தை குறித்து பேசுகிறது.
0: But there will be only one hunger and one thirst, that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
2: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருப்பார்.
0: We'll be right there with him, nearness to him.
2: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
2: இந்த உலக வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen.
2: Amen.
0: Are you enjoying it, my friend?
2: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
2: அதை அனுபவிக்கிறீங்களா?
0: Are you enjoying your fellowship?
2: உங்கள் ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
2: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
2: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
2: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
2: தேவனுக்கு முன்னதாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
2: தேவனோடு கூட நெருக்கத்தை ஐக்கியத்தை கொடுக்கிறது.
0: What will give you nearness and fellowship there?
2: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
2: அதே காரியம்தான்.
0: The blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
2: Amen.
0: So we are already being fitted for that.
2: அது ஏற்கனவே அதுக்கு ஏத்த மாதிரி நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம்.
0: By the time we get to heaven, we'll be prepared.
2: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கோம். போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
2: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
2: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
2: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருப்பொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
0: The blood provides us a subject matter for the song of heaven.
2: பரலோக பாடலுக்கு ஏற்ற கருப்பொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: So we sang about the blood today.
2: ஆகவே தான் இன்றைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
0: You see, the blood provides us the subject matter.
2: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
0: Powerful to sing about the blood.
2: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது.
0: Look into Revelation chapter 5.
2: வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தை பாருங்க.
0: Verse 9 and 10.
2: 9 10 வசனங்கள்.
0: And they sung a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
2: தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்னுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
0: and has made us unto our God kings and priests, and we shall reign on earth.
2: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
0: They sang a new song.
2: புதிய பாட்டை பாடினார்கள்.
0: Everybody say new song.
2: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
0: A new song, my friend.
2: புது பாடல் நண்பர்களே.
0: This is not a song that has already been in the earth.
2: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
0: You know, look and listen to the world song.
2: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
0: The other day I was hearing some song that was very old song.
2: அன்னைக்கு ஒரு பழைய song. பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
0: This guy is singing a song about a cake that was left out in the rain.
2: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்கை பற்றி பாட்டு பாடுறாரு.
0: Someone left my cake out in the rain.
2: யாரோ என் கேக்கை வெளியில மழையில.
0: Oh, I can never get the recipe again.
2: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
0: My God, what a silly song.
2: நான் யோசிச்சேன், இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு
0: பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
2: வெளியே இருக்கிற கேக்காக அழகா அழுகுறாரு.
0: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
2: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காரா, யாரோ மழையில வேலை விட்டாங்களா இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
0: I would tell that person there's a lot of cake being sold.
2: People
0: can make it better than you can make.
2: நிறைய கேக் விக்கறாங்க. உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
0: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
2: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
0: The world songs are stupid and silly songs.
2: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்குது.
0: They say ah who and everything.
2: எல்லாத்துக்கும் ah who.
0: I don't know what is this ah and who.
2: இந்த ah who-ன்றால என்னன்னு
0: புரியல. There is nothing, there is shallowness, there is emptiness, there is stupidity.
2: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்குது, வெறுமை இருக்குது, எதுவுமே இல்லை.
0: I cannot rejoice over those songs.
2: அந்த பாடல்களை கேட்டேனால் மகிழ முடியவில்லை.
0: No, I cannot sing those songs.
2: அந்த பாடல்களை நான் பாடவும் முடியவில்லை.
0: I sing a new song.
2: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
0: A new song is in my heart.
2: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
0: A song that the earth has not brought about.
2: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
0: The philosophers and the songwriters not
2: writing அந்த எழுதவில்லை.
0: This song is about the precious blood of Jesus.
2: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து.
0: And what the blood has done for me.
2: அந்த ரத்தம் எனக்காக என்ன செய்திருக்கிறது.
0: Shed on the cross of
2: Calvary. சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
0: The blood that washes me clean.
2: என்னை கழுவி சுத்தமாக்குகிற ரத்தம்.
0: The blood that gives me access into his presence.
2: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தாங்கி கொடுக்கிற ரத்தம்.
0: The blood that makes me stand and sit with God.
2: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்கார்வதற்கு தகுதியை கொடுக்கிற ரத்தம்.
0: The blood that causes me to dwell in the presence of God.
2: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற ரத்தம்.
0: The blood about which the world does not understand.
2: அந்த ரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது இருக்கிறது.
0: The world doesn't know a song like this.
2: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
0: It doesn't know any song like this.
2: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
0: They are singing about some cake, some girl, some boy, some this and some that, some nonsense.
2: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
0: But this is the thing to sing about.
2: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
0: A new song.
2: புதிய பாடல்.
0: About how he has redeemed us through his blood.
2: எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை

0: the angels and the elders there in the presence of God, and the multitude of the people from every tongue, tribe and nation are gathered there to sing about this wonderful blood.
1: பரலோகத்திலிருக்கிற தூதர்கள், மூப்பர்கள், திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த இரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
0: This is a universal song.
1: இது சரல்
0: song that everybody will relish and rejoice in.
1: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
0: Amen.
1: Amen.
0: That's why we sing about it now.
1: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
0: Practice session.
1: இது practice session பாருங்க.
0: Amen.
1: Amen.
0: Practice session.
1: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
0: And we laugh at the world's songs.
1: உலக பாடல கண்டு நாம் நகைக்கிறோம்.
0: There's nothing there.
1: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: There's no ah and ooh there.
1: அதுல ஆ ஊன்னு சொல்றது
0: ஒண்ணுமே இல்ல. This is where it is.
1: இதுல தான் இருக்கு
0: எல்லாம். This is where the real joy is.
1: இதுல தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கு.
0: Turn with me to Revelation 1 and I'll close with this.
1: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம், இதோடு நான் முடிக்கிறேன்.
0: Verses 5 and 6.
1: 5 6 வசனங்கள்.
0: From Jesus Christ, who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth, unto him that loved us and washed us from our sins in his own blood.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
0: That made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever. Amen.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
0: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
0: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
0: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
0: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
0: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
0: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது, அதை பற்றி பாட போகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்திற்கு பாடல் அந்த பாடல் தான்.
0: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
0: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
0: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது.
0: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
0: The world doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறதில்ல.
0: We are strange creatures.
1: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
0: Amen. The world looks at us and says you are mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
0: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
0: Are you washed in the blood?
1: ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு
0: கேக்குறீங்க. In the soul cleansing blood of the lamb?
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
0: The world rejoices in someone left the cake out in the rain.
1: நீ யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழ்கிறது.
0: And the stupidity.
1: அந்த முட்டாள்தனத்தை தான் அவருடைய
0: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
0: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
1: இந்த காரியத்தை தான் தேவன் நித்திய நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Time is up and let's stand together.
1: நேரம் முடிந்து விட்டது நாம் எல்லாரும்
0: and let's lift up our hands and thank God.
1: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Praise him and worship him.
1: அவரை துதியுங்கள், ஆராதியுங்கள்.
0: Rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Oh, you have something to shout about.
1: Oh, கெம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: You have something to sing about.
1: உங்களுக்கு வந்து இருக்கிறது.
0: Something to rejoice.
1: நீங்கள் களிகூற வந்து இருக்கிறது.
0: Something to glory in.
1: நீங்கள் மேன்மை பாராட்ட வந்து இருக்கிறது.
0: Paul says I will glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
1: அவர் சொல்கிறார் நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
0: This is what the song is about.
1: பாடல் இதை பற்றியதுதான்.
0: This is what our glory is about.
1: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
0: Let's glory in that.
1: இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
0: Let's rejoice in that.
1: இதிலே நாம் களிகூறுவோம்.
0: Lift up your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.

தாவீதில் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கத்தாதி கர்த்தனுக்கு.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

அன்று தம்முடைய ஜனங்களை ஆற்றி தேற்றி பயப்படாதே என்று பலப்படுத்திய கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் ஆற்றி தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 8-16 வசனங்களை பாடலாய் பாடுவோம்.

0: சங்கீதங்களின் புத்தகம் 84 சங்கீதம் 5-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
1: Let us read book of Psalms, Psalm 84 verses 5-7.
0: சங்கீதம் 84 5-7 வசனங்கள்.
1: Psalm 84 verses 5-7.
0: உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
1: Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage.
0: அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும்.
1: As they pass through the valley of Baca, they make it a spring. The rain also covers it with pools.
0: அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
1: They go from strength to strength. Each one appears before God in Zion.
0: சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
1: Each one appears before God in Zion.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் லக்கு தேவனுடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டும்.
1: The important goal, the purpose and the motive of our life is to be present before the presence of God.
0: இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்தது, நாம் சம்பாதிக்க போகிறது, சேர்த்தது, சேர்க்க போகிறது எல்லாமே அநித்தியமானது.
1: The things that we have earned in this world, the stored in this world, that we are going to earn and store in this world, everything is uneternal.
0: இந்த உலகமும் அதிலுள்ள எல்லாம் மாயை என்று வாசிக்க.
1: We read all this world and the things of this world are just vain.
0: ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம வாழ்க்கையினுடைய நித்திய நம்பிக்கையும் நித்திய லக்குமா இருக்கிறது.
1: But only one thing is a perpetual hope and perpetual goal.
0: அது என்ன?
1: What is that?
0: நாம் எல்லாரும் தேவனுடைய சந்நிதியில நித்தியமாக காணப்பட வேண்டும்.
1: That we should appear before the presence of God for eternity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்தார்.
1: And the Lord has called us only for that purpose.
0: அதற்காகவே ரட்சித்தார்.
1: The Lord has saved us for that.
0: எபேசியர் 5:25-27 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Ephesians chapter 5 verses 25-27.
0: வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார்.
1: The Bible says that Christ also loved the church.
0: தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார்.
1: And he also sanctified and cleansed her with the washing of the water by the word.
0: எதற்காக?
1: For what?
0: பரிசுத்தமாகிறதற்கு.
1: To be holy.
0: கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சம்மையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகவே தம்மை தாமே அதற்காய் ஒப்பு கொடுத்தார்.
1: That he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish.
0: நம்முடைய நோக்கமும் என்னவா இருக்கணும்?
1: Our purpose should be what?
0: தேவனுடைய சந்நிதியில காணப்படணும்.
1: That we should appear before the presence of God.
0: தேவனுடைய நோக்கம் என்ன?
1: And what is the purpose of God?
0: எப்படியாயிலும் அவருக்கு முன்பாக நாம வந்து காணப்படணும்.
1: Somehow we should appear before the presence of God.
0: 23 சங்கீதத்தை வாசிப்பீர்களானா?
1: If we read Psalm 23.
0: தேவனுடைய மேய்ப்பன், தேவனாகிய மேய்ப்பனு கீழே உள்ள ஆட்டை நீங்கள் பார்த்தால்,
1: If you look at the sheep that is under the Lord the shepherd.
0: அந்த ஆட்டுக்கு புல் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, ஆத்துமாவுக்கு தேர்தல் இருக்கிறது.
1: That sheep has got the green pastures, it has the still waters and also comfort for the soul.
0: பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
1: And the cup also overflows.
0: தலையின் மேல் அபிஷேகம் இருக்கிறது.
1: The anointing is upon the head.
0: நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறது.
1: And goodness is mercy also follows it.
0: இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு.
1: But there's an end for all these things.
0: இந்த புல்லை சாப்பிடறதுக்கு ஒரு காலம் முடிஞ்சு போயிடும்.
1: The time to eat that pasture ends in a while.
0: தண்ணி ஒரு நாள் வற்றி போயிடும்.
1: The water will also quench away.
0: எல்லா நன்மையும் கிருபையும் அனுபவிக்கிற நாட்கள் ஒரு நாள் முடிந்து போகும்.
1: And the period where the goodness and mercy shall experience shall also drain down.
0: ஆனால் இந்த வாழ்க்கை முடியும் போது,
1: But when you end this life,
0: கடைசி வரியில சொல்லப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையா இருக்கணும்.
1: The thing that is said in the last line should be our experience.
0: நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன்.
1: I will dwell in the house of the Lord forever.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்து கர்த்தருடைய வீட்டில நிலைச்சலாம போனா ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: If we experience everything in this world and don't remain in the house of the Lord, that is of no use at all.
0: ஆகவேதான் பவுல் எழுதும் பொழுது,
1: That's why Paul writes,
0: 2 கொரிந்தியர் 5:8,
1: In 2 Corinthians 5:8,
0: நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு கூடி போகவும் கர்த்தரத்தில் கூடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் சொல்லுவார்.
1: He says we are confident, yes, well pleased rather to be absent from the body and to be present with the Lord.
0: எல்லாருமே ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு கூடி போக போகிறோம்.
1: So everyone are going to live this body and live this
0: இந்த உலகத்துல எந்தெந்தும் உயிர் வாழ முடியாது.
1: We cannot live in this world forever.
0: இந்த கூடாரமாகிய சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: This body which is in the form of a tabernacle will destroy one day.
0: நீங்க என்னதான் விட்டமின் சாப்பிட்டாலும் என்னதான் நீங்க ஜிம்முக்கு போனாலும் என்னதான் உடம்ப நல்லா பாத்துக்கிட்டாலும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு முடிவு இருக்கு.
1: No matter how much vitamins you may take in, or no matter how much exercise you do in the gym or maintain your body well, but there's an end for every person.
0: மனித உலக வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்குன்னு வாசிக்கிறோம்.
1: When the Bible says about the life of a human being, it says it is like a smoke.
0: மனுஷனுடைய வாழ்க்கை காய்ந்து போகிற ஒரு புல்லை போல, புஷ்பத்தை போல, பூவை போல இருக்கிறது.
1: The life of a man is like a flower, it is like a grass.
0: இன்று இருக்கிற நாளை காணாம போய்டுவான்.
1: He appears today and tomorrow he disappears.
0: வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் நம்முடைய நிரந்தர குடியிருப்பில்லை.
1: The Bible says this world is not our permanent residence.
0: நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா?
1: You know what is our hope?
0: இந்த தேகத்தை விட்டு நான் குடி பெயர்ந்தாலும்
1: So when I live this from this world,
0: தேவனோடு குடியிருப்பேன்.
1: I will be with the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகம் அநித்தியமானது.
1: This world is mortal.
0: தேவனோடு இருப்பது நித்தியமானது.
1: But thing that is with the Lord is eternal.
0: அந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்காகவே இயேசு இந்த உலகத்துல வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ,
1: everyone who believes in him,
0: அவன் கெட்டு போகாமல்,
1: he should not perish,
0: நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தம்மை தாமே தந்தா.
1: He gave himself that he may attain eternal life.
0: அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தா.
1: He loved us so much.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய சமூகத்துல போய் நிக்கணும்.
1: And we have to stand before his presence.
0: ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க.
1: But don't forget one thing.
0: கர்த்தருடைய சந்நிதியில போய் நிற்கிற மக்கள் யார் தெரியுமா?
1: Who are the people who will stand before the presence of God?
0: அவங்க ஒரு பாதையை கடந்து போகணும்.
1: They have to pass through a path.
0: என்ன பாதை அது?
1: What is that path?
0: அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போகணும்.
1: They have to pass through the valley of tears.
0: அழாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்ல.
1: There is no person who have not cried at all.
0: ஒரு மனுஷன் இந்த உலகத்துல முதலாவது வெளிப்படுத்தின உணர்ச்சியே அழுகதான்.
1: Tears were our earliest expression of emotions in this world.
0: ஒரு மனுஷன் பிறக்கும் போதே என்ன பண்றான்? அழுகிறான்.
1: A person cries when he is born.
0: அவன் வாழும்போது நிறைய பேர் அவனை அழ வைக்கிறாங்க.
1: And when he lives, people also make him cry.
0: அநேக வற்றுக்கு அழுகிறான்.
1: And he also cries for many other things.
0: மற்றவங்களையும் அழ வைக்கிறான்.
1: He also make others cry.
0: அவன் முடியும் போது நிறைய பேர் அவனுக்கு அழுகிறாங்க.
1: And when his life ends, other people will also cry for him.
0: அழுக இல்லாம வாழ்க்கை சக்கரம் ஓடவே ஓட.
1: So the world will not run without the tears.
0: நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
1: So you will be amazed.
0: ஒரு சாதாரண மனுஷன் மட்டும் இல்லங்க.
1: It is not an ordinary human being.
0: மனித உருவில் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணின நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூட அழுகைக்கு விதிவிலக்கு அல்ல.
1: So even our Lord and Savior Jesus Christ, who came into this world in the form of a human being, is not exempted from this tears.
0: யோவான் 11 அதிகாரம் 35 வசனத்தை வாசித்தால்,
1: If we read John chapter 11 and verse 35,
0: தன்னுடைய நண்பனாகிய லாசரு மரித்த பொழுது வேதம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கும்.
1: We read when his friend Lazarus died, Jesus wept.
0: லூக்கா 19:41 வாசித்தால்,
1: When he Luke 19:41,
0: அங்கே எருசலேம் மனம் திரும்பாத இயேசு கண்டபொழுது எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார்னு போட்டிருக்கு.
1: We read the weeping of the Lord Jesus Christ over Jerusalem when he found this Jerusalem was unwilling to repent.
0: எபிரேயர் 5:7 வசனத்துக்கு வரவீர்களானா?
1: If you come to Hebrews 5:7,
0: இயேசு மாம்சத்தில் இருந்த காலத்தில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று வாசிக்கிறோம்.
1: We read Jesus, who in the days of his flesh, when he offered up prayers and supplications with vehement cries and tears to him, who was able to save him from death.
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விட்டார் என்றால்,
1: So if even our Lord and Savior Jesus Christ has shed tears,
0: நாமக்கும் கண்ணீர் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: So don't forget, we also have tears in this world.
0: எப்பொழுதுதான் இந்த கண்ணீர் முடியுங்க?
1: So when there will be an end to this weeping?
0: எப்பதான் இந்த கண்ணீருக்கு ஒரு விடிவு வரும்?
1: So when will have a relief from this weeping?
0: யாராவது வந்து உங்கட்ட இன்றிலிருந்து நீ கண்ணீர் விட மாட்டா என்று சொன்னா அதை நம்பாதீங்க.
1: So if someone says you will not shed tears from today, don't believe that.
0: எல்லாருக்கும் உண்டு.
1: Everyone have to go through.
0: எப்ப முடியும் தெரியுமா?
1: You know when it will end?
0: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Revelation 21 verses 3 and 4,
0: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன்.
1: And I heard a loud voice from heaven saying,
0: அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன்தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
1: Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people. God himself will be with them and be their God.
0: 4ஆம் வசனத்துல
1: Verse 4,
0: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பா.
1: And God will wipe away every tear from their eyes.
0: இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயினது என்று விளம்பினது.
1: There shall be no more death, nor sorrow, nor crying. There shall be no more pain, for the former things have passed away.
0: எப்ப தெரியுமா இந்த கண்ணீர் துக்கம் அலறல் எல்லாம் ஒளிந்து போகும்?
1: See, when this death, sorrow and tears will end.
0: பரலோகத்துக்கு போகும்போதுதான்.
1: Only when you enter heaven.
0: அங்க ஆண்டவர் நம்ம கண்ணீர் எல்லாம் துடைச்சிருவாரு.
1: There the Lord will wipe away all our tears.
0: விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கு.
1: There's an end for our tears.
0: கண்ணீருக்கு முடிவு இருக்கு.
1: There's an end for our tears.
0: இந்த உலகத்துல கண்ணீர் பள்ளத்தாக்கு இருக்கு.
1: So we have a valley of tears in this world.
0: ஆனா நல்லா கவனிங்க.
1: But listen carefully.
0: இந்த கண்ணீருடைய முடிவை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது.
1: When you look at the end of this tears, the verse says,
0: அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்.
1: As they pass through the valley of tears, they make it a spring.
0: கர்த்தர் என்றென்றும் நம்மளை கண்ணீர் விட பண்ண போகிறது இல்லை.
1: The Lord will not let us cry forever.
0: ஒரு நாள் அந்த கண்ணீரை தேவன் நீரூற்றா மாற்ற போகிறார்.
1: The Lord will turn that tears into spring one day.
0: நீரூற்றா மாற்ற போகிறார்.
1: The Lord will make it a spring.
0: விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிச்சயமாய் ஒரு நாள் நீரூற்றாய் மாற்றுவார்.
1: Surely he will make it as a spring one day.
0: ஆனா யாருக்கு இந்த நீரூற்றுக்கு தெரியுமா?
1: But who will have the spring?
0: அங்க ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு.
1: There's an important word.
0: அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து.
1: It says as they pass through the valley of tears.
0: எல்லாரும் சொல்லுங்க, உருவ நடந்து.
1: As they pass through.
0: சத்தமா சொல்லுங்களே. எல்லாரும் சொல்லணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஒருவன் நடக்காம கண்ணீர் நீரூற்றா மாறாது.
1: Without passing through the valley of tears, that cannot become spring.
0: எல்லாரோட வாழ்க்கையில கண்ணீர் இருக்கு.
1: You have tears in everybody's life.
0: ஆனா கண்ணீரை நம்ம பார்க்கும் பொழுது,
1: but when you look at the tears,
0: நம்ம நிறைய வேளல இந்த மூன்றுல ஏதா ஒரு சோதனைக்கு நம்ம தள்ளப்படுறோம்.
1: We will be pushed to any one of these three temptations.
0: முதல் சோதனை என்ன தெரியுமா?
1: What is the first temptation?
0: கண்ணீரின் பள்ளத்தாக்க பார்த்த உடனே,
1: when you look at the valley of tears,
0: அநேகர் நின்று போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க.
1: Many people try to stop.
0: They want to stop. போதும் அப்படி நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க.
1: They want to stop.
0: எலியாவுக்கு இந்த சோதனை வந்தது.
1: Elijah encountered this temptation.
0: Jezebel அவனை பயமுறுத்தின போது,
1: when Jezebel scared him,
0: அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான்,
1: he said unto the Lord,
0: போதும் கர்த்தாவே,
1: Lord it is enough, Lord,
0: என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்,
1: Lord take my life,
0: என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்ல,
1: I am not better than my fathers,
0: இனி நான் போக விரும்பல எங்கேயும்,
1: I don't want to proceed any further,
0: இன்றைக்கே என் உயிரை எடுத்துருங்க,
1: please take my life today,
0: இனி நான் முன்னால போக விரும்பல,
1: I don't want to proceed any further,
0: இந்த அழுகையெல்லாம் நான் பார்க்க விரும்பல,
1: I don't want to see this tears anymore,
0: இந்த பிரச்சனைகளை நான் பார்க்க விரும்பல,
1: I don't want to see this
0: problem. Abdin
1: said it is enough.
0: இது முதல் சோதனை.
1: This is the first temptation.
0: இரண்டாவது சோதனை இருக்கு.
1: This is the second temptation.
0: அது என்ன தெரியுமா? பாதையிலிருந்து வழி விலகுகிற சோதனை.
1: It is a temptation of straying away.
0: First one is stopping, இரண்டாவது straying away. பாதை விட்டு விலகும்படி ஒரு சோதனை.
1: So it is a temptation of straying away.
0: இந்த சோதனையை நகோமி தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தாள்.
1: So Naomi experienced this temptation in her life.
0: அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில தொடர் கண்ணீர் வந்தது.
1: So it was a continuous tears in her life.
0: அவள் என்ன சொன்னாள் தெரியுமா?
1: What did she say?
0: இனிமே நான் நகோமின்னு கூப்பிடாதீங்க.
1: Don't ever call me Naomi anymore.
0: தேவன் என்னை கசப்பாக்கிட்டாரு.
1: The Lord has made me bitter.
0: ஆகவே என்ன மாறான்னு கூப்பிடுங்க.
1: Therefore call me Mara.
0: இவ்வளவு விசுவாசத்துல ஆரம்பிச்ச ஒரு அம்மா.
1: This woman who started with
0: faith. வாக்குத்தத்தங்களை பெற்றவங்க.
1: Received promises.
0: தேவனோடு அவங்க உடன்படிக்கை பண்ணவங்க.
1: The one who made a covenant with the Lord.
0: கண்ணீர் வந்த உடனே வழி விலகி போயிட்டாங்க.
1: When she shed tears, she stayed away from the Lord.
0: என்னையும் கூப்பிடாதீங்க, என் கூட வராதீங்க.
1: Don't call me even and don't come along with me.
0: யோபுவின் மனைவிக்கும் இதே சோதனை வந்தது.
1: Job's wife also encountered the same temptation.
0: இன்னும் எவ்வளவு காலம் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பீரு?
1: How long will you hold on to your integrity?
0: தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
1: Curse God and die.
0: யார் வீட்ல வந்தது பாருங்களேன்.
1: Look when who's
0: அன்னதினமும் பலி செலுத்தி கர்த்தரை தேடின ஒரு வீட்டில் கர்த்தரை விட்டு வழி விலகினாங்க.
2: The house which sought the Lord every day and offered sacrifices, they strayed away from the Lord.
0: அழுக வரும்போது மூணாவது ஒரு சோதனை இருக்கு.
2: There is a third temptation when you have tears.
0: அது என்ன தெரியுமா?
2: Now what is that?
0: பின்னிட்டு பார்ப்பது அல்லது பின்னிட்டு திரும்புவது.
2: It is stepping back.
0: பின்மார்க்கத்துக்கு போறது.
2: Stepping back.
0: இவர்கள் யார் தெரியுமா?
2: Now who are they?
0: அழுகைய பார்த்த உடனே
2: when they saw the tears,
0: இனி கர்த்தரோடு தொடர்ந்து நடக்காம நான் பின்னால போயிடுறேன்.
2: They will not walk along with the Lord anymore but retreat and turn back.
0: ஓர்பாள் இந்த சோதனைக்குட்பட்டாள்.
2: Orphal went through this temptation.
0: அவளுடைய வாழ்க்கையில கண்ணீர் வந்த உடனே
2: when she had tears in her life,
0: இனி நான் உங்களோட நடக்க மாட்டேன்.
2: I will not walk along with you anymore.
0: மாமியார் சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு நேரா அவள் தன்னுடைய இனத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் தேசத்துக்கும் திரும்ப போயிட்டாள்.
2: She immediately obeyed the words of his mother-in-law and went back to her nation, to people, to his own native.
0: நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் வரும்போது போதும் பிரதர், இனி கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம், பழைய இடத்துக்கே போறேன் திரும்ப போறவங்க உண்டு.
2: So there are people when they encounter this tears, they will say, Lord, it is enough brother, let me return back to the place where I started.
0: சோதனை வந்த உடனே எல்லாம் போதும் போங்க, என்ன கர்த்தரை தேடி என்ன கண்டுபிடிச்சேன் போங்க, நான் பழைய இடத்துக்கே போறேன்.
2: So when you have temptation, you will say, why to seek God anymore, let me return back to my
0: பழைய தேவர்களுக்கே நான் போறேன்.
2: Let me return back to my old gods.
0: என்னுடைய பழைய நம்பிக்கைக்கு நான் போறேன்.
2: Let me return back to my old hopes.
0: என் பழைய வீட்டுக்கு போறேன்.
2: Let me return back to my old house.
0: நான் இனி முன்னேற மாட்டேன்.
2: I will not go further anymore.
0: இவர்கள் எல்லாரும் கண்ணீரை பார்த்து சில பேர் நின்னாங்க.
2: Some people stop looking at the tears.
0: கண்ணீரை பார்த்து சில பேர் வழி விலகுனாங்க.
2: Some people strayed away looking at the tears.
0: கண்ணீரை பார்த்து திரும்ப போயிட்டாங்க.
2: Some people step back looking at the tears.
0: ஆனால் ரூத் எப்படிப்பட்டவள்னு சொன்னா,
2: but how was this Ruth?
0: அவளும் அதே கண்ணீரின் பள்ளத்தாக தான் கடந்தா.
2: She also went through the same path of tears.
0: ஐயோ, அவள் தன் கணவனை இழக்கிறாள்.
2: She lost her husband.
0: மாமனாரை இழந்தா.
2: She lost her father.
0: வெறும் கையாய் நிற்கிறா.
2: And she is standing empty handed.
0: மாமியாரும் நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கறாங்க.
2: And even his mother-in-law also did not
0: ஒரு
2: give her
0: ஆறுதலான வார்த்தை பேச மாட்டேங்கறாங்க.
2: There is not even a word of comfort.
0: வேதம் சொல்கிறது,
2: but the Bible says,
0: பின்னால திரும்பி போகிறத பத்தி இனிமே என் கூட பேசக்கூடாது.
2: She said not to speak anymore about turning back from following
0: him.
2: கண்ணீரின்
0: பள்ளத்தாக்கை
2: இஸ்ரவேலின்
0: தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த எனக்கு
2: I who have come and as the refuge under the wings of the
0: நிறைவான பலனை கர்த்தர் தருவார்.
2: The Lord will give a full reward.
0: விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
2: அல்லேலூயா.
0: ஒருவன்
2: pass through
0: uruvanade
2: pass through
0: nindru vidade
2: do not stop
0: vali mari pogade
2: don't stray away
0: pinnittu thirumbi odirade
2: don't step back and run away
0: nee nadandu konde irupayana
2: but if you pass through that
0: nee nadandu konde irupayana
2: if you keep walking
0: nee uruva nadapayana
2: if you pass through that
0: kannire devan neerootai maatruva
2: the lord will turn your tears into spring he will turn it into a spring
0: nee thodarndu kannir vida pogiradilla
2: you will not cry anymore
0: and the kannire maatrugira oru devan irukkara
2: you have a god who will turn that
0: kannire maatrugira devan irukkara
2: God will turn your tears.
0: என்ன வந்தாலும் சரி,
2: no matter whatever may happen,
0: என்ன நடந்தாலும் சரி,
2: no matter whatever may happen,
0: நான் தொடர்ந்து முன்னேறுவேன்.
2: I will continue to proceed.
0: தொடர்ந்து முன்னேறுவேன்.
2: I will continue to walk.
0: Hallelujah.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: கண்ணீரின் பள்ளத்தாக்கு தான்
1: இட் இஸ் a valley of tears
0: انا ஊருவ நடப்பேன்
1: பட் ஐ வில் பாஸ் த்ரூ
0: ஊருவ நடப்பேன்
1: ஐ வில் பாஸ் த்ரூ
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: தேவ సన్నిதிலே போய் சேரும் வரைக்கும் ஊருவ நடப்பேன்
1: ஐ வில் பாஸ் த்ரூ until I appear before the presence of God
0: நிற்க மாட்டேன்
1: ஐ வில் நாட் ஸ்டாப்
0: திரும்ப மாட்டேன்
1: ஐ வில் நாட் ஸ்டே அவே
0: பின்னால பார்க்க மாட்டேன்
1: ஐ வில் நாட் ஸ்டெப் பேக்
0: முன்னேறி செல்வேன்
1: ஐ வில் கீப் ப்ரோசீட்
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: இன்றைய செய்தியின் தலைப்பு
1: Today the title of my sermon
0: நிற்காதே
1: Do not stop
0: நின்று விடாதே
1: Do not stop
0: ஒருவ நடந்து போ
1: And pass through
0: ஒருவ நடந்து போ
1: Pass through
0: கர்த்தர் உனக்காக நீரூற்றுகளை வைத்திருக்கிறார்
1: The Lord has kept springs for you
0: இந்த ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது சில பேர் போதும் பாஸ்டர் எல்லாம்
1: Maybe as you listening to this word you may say it is enough pastor
0: எல்லாம் நிறுத்திடலாம் இருக்கேன்
1: I want to stop everything
0: எல்லாத்தையும் கை விட்டுறலாம் இருக்கேன்
1: I want to forsake everything
0: இதுக்கு மேல என்னத்தை காண போறேன்
1: What am I going to see by this
0: அவ்வளவுதான் இனி பொறுத்திருக்க போறது இல்ல
1: It is enough I will not hold anymore
0: நான் ஓடிறேன் பின்னால
1: I will run back
0: இல்ல ஆண்டவர் சொல்கிறார்
1: The Lord says
0: நீ ஒருவ நடந்து போ
1: You pass through
0: இந்த கண்ணீரே நீரூற்றாக நான் மாற்றுவேன்
1: I will make this valley of tears into springs
0: விசுவாசிங்கற ஆமென் சொல்லுங்க பாப்போம்
1: Amen
0: நம்முடைய வாழ்க்கையில நிற்கவே கூடாத கடந்து சென்று கொண்டு உருவ நடக்க வேண்டிய மூன்று காரியங்களை ஆவியானவருக்கு பேச போகிறேன்
1: The Holy Spirit is going to speak about the three moments in our life where we should not stop but pass through
0: வாழ்க்கையில மூன்று இடங்கள்ல

0: God.
1: நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே.
0: For the Lord our God is you, he is he who brought us and our fathers up out of the land of Egypt from the house of bondage, who did those great signs in our sight and preserved us in all the way that we went and among all the people through whom we passed.
1: தேவனுடைய கவனத்தை திருப்பின ஒரு வார்த்தை இருக்கு.
0: There's a word which really attracted me where the Lord turned my diversion towards.
1: அது என்ன வார்த்தை தெரியுமா?
0: No, what is that word?
1: 17 வசனத்துல.
0: In verse 17.
1: நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவன்.
0: The Lord who preserved us in all the way that we went and among all the people through whom we passed.
1: எல்லாரும் சொல்லுங்க, நடந்து வந்த வழி, கடந்து வந்த மக்கள். நடந்து வந்த வழி, கடந்து வந்த மக்கள்.
0: In the way that we went and among the people whom we passed.
1: இது என்னது இது?
0: What is this?
1: கர்த்தர் இவங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் பெரிய அதிசயங்களை கொண்டு தேவன் அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார்.
0: The Lord brought and delivered this people out of this Egypt from the great bondage out of his mighty arm and outstretched arm and brought them out of Egypt.
1: தேவனை அல்லாமல் அவர்களை காப்பாற்றி விடுதலை செய்யக்கூடிய வல்லமை யாருக்குமே கிடையாது.
0: No one had the power except God to deliver them.
1: அந்த நாட்கள்ல எகிப்து ராஜாவினுடைய சாம்ராஜ்யத்தை போல வல்லமையான சாம்ராஜ்யம் வேற ஒன்றும் இல்ல.
0: In those days there is no other kingdom so powerful like the kingdom of Egypt.
1: ஆனா நம்முடைய தேவன் எல்லா ராஜ்யங்களிலும் உயர்ந்தவர்.
0: But our God is exalted above all kingdoms.
1: அவருடைய கரம் நீட்டினா எந்த ராஜ்யம் அசஞ்சு போய்டும்.
0: And if he stretched his arms all the kingdoms will be shaken.
1: எல்லாரையும் கலங்க பண்ற வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன்.
0: And he has the power to trouble all the kingdoms.
1: அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
0: He is the almighty God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எவ்வளவு பெரிய ராஜா இருந்தாலும் அது தேவன் மேற்கொள்ளுகிற உயர்ந்த ராஜா.
0: No matter how great a king might be, he is above all those kings.
1: ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா.
0: He is the king of kings and the lord of lords.
1: ஜனங்களை விடுவிச்சிட்டாரு.
0: He delivered the people.
1: ரட்சித்தாரு.
0: He has saved them.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: அவங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்தாரு.
0: He did many miracles to them.
1: இப்போ சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க.
0: Now they passed through the Red Sea.
1: அது ஆவிக்குரிய விதத்துல ஒரு விதமான ஞான ஸ்நான அனுபவத்துக்குள்ள வந்தாங்க.
0: In a spiritual experience it is a kind of a baptism.
1: அவர்களுக்கு ஆண்டவர் 40 வருஷம் பரலோகத்தின் மன்னாவாகிய வசனத்தை கொடுத்தார்.
0: And the Lord also gave them the food of heaven that is manna, the word for 40 years.
1: இவ்வளவு தூரம் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார்.
0: The Lord preserved them and brought them so far.
1: இப்போ நடந்த வழிகள் மட்டுமல்ல.
0: It is not only the ways that they went.
1: திரும்ப வாசித்து பாருங்க.
0: Read that verse again.
1: கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ள நான் உன காப்பாத்தினேன்.
0: I preserved you among all the people through whom you passed.
1: நல்ல விசுவாசிகள் கவனிக்கணும்.
0: Believers have to listen this.
1: நம்மள ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை நடந்து வர்ற வழி மாத்திரம் அல்ல, சில ஜனங்களை கடந்து வர பண்றாரு.
0: The Lord not only makes us come in the way or pass through the way but also pass through the people in our bondage of sin.
1: வழியில எத்தனையோ மக்கள் அவங்க சந்திச்சாங்க.
0: They met many people on the way.
1: அவங்க யாரனா தேவனை அறியாத மக்கள்.
0: So they are the people who are unaware of God.
1: தேவனோடு உடன்படிக்கை செய்யாத மக்கள்.
0: They are the people who do not make covenant with the Lord.
1: அவங்க இரத்தத்தினால் மீட்கப்படாத மக்கள்.
0: They are the people who are not redeemed by blood.
1: தேவனுடைய வசனத்தை பெறாத மக்கள்.
0: They are the one who did not receive the word of God.
1: ஜீவனுள்ள தேவனை அறியாமல் விக்கிரகங்களை தெய்வம் என்று ஆராதிக்கிற மக்கள்.
0: They are the people who are not aware of the living God and worship idols as our gods.
1: இந்த மக்களை எல்லாம் கர்த்தர் பார்க்க வச்சாரு.
0: The Lord made them to see all those people.
1: ஆனா என்ன பண்ணாருன்னு கேட்டா,
0: what did he do?
1: இந்த ஜனங்களை நீ தங்கிட கூடாது, இவங்களை கடந்து வரணும்.
0: But you should not stay with those people but you have to pass through those people.
1: எல்லாரி கடந்து வரணும்.
0: You have to pass through all those people.
1: இவர்கள் நடுவுல நீ நின்னுற கூடாது.
0: You should not stop amidst those people.
1: இவர்களுக்கு பக்கத்துல போய் அவங்க பக்கம் திரும்பிர கூடாது.
0: You should not stray or divert towards those people.
1: நீ தேவனை விட்டு பின்மாறி அந்த ஜனங்களோட கலந்திர கூடாது.
0: Or you should not step back from the Lord and mingle with those people.
1: நீ இவர்களை விட்டு நான் உன்னை பிரிச்சு எடுத்திருக்கிறேன்.
0: I have consecrated you from these people.
1: என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் உன்னை மற்ற ஜனங்கள்ல இருந்து நான் பிரிச்சு எடுத்துட்டேன்.
0: I have separated you from other people that you may tell about the greatness of God.
1: ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது?
0: What is the connection between darkness and light?
1: தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது?
0: What is the connection between the temple of God and the idols?
1: நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
0: What is the connection between just and unjust?
1: நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள்.
0: You have to be separated from them.
1: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன்.
0: And only then I will accept you.
1: நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்.
0: I will be your father.
1: நீங்கள் எங்களுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள்.
0: And you shall be my sons and daughters.
1: எதற்காக உங்களுக்காக உங்களை பிரித்தெடுத்தேன்.

0: Why did I separate you?
1: நீங்க பரிசுத்த ஜனமாக,
0: that you might be holy people,
1: ஆசாரிய கூட்டமாக,
0: that you might be a Levite,
1: கர்த்தருடைய மகத்துவங்களை அறிவிக்கிற ஜனங்களாக,
0: that you might be people who proclaim the goodness of God.
1: உங்களை நான் மற்ற ஜனங்கள்ட்ட இருந்து பிரிச்சிட்டேன்.
0: I have separated you from other people.
1: நீங்க என்ன செய்யணும்? ஜனங்களை கடந்து வந்துறணும்.
0: You have to pass through those people.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கடந்து வந்துறணும்.
0: You have to pass through those people.
1: அங்க நிக்க கூடாது.
0: You should not stop there.
1: ஆனா நடந்தது என்ன?
0: But what happened?
1: இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன் கடந்து வர பண்ணின ஜனங்கள்ட்ட கலந்து விட்டார்கள்.
0: But these people of Israel, they mingled with those people whom the Lord expected to pass away.
1: எல்லாரும் சொல்லுங்க. கடந்து வரணும்.
0: You have to pass through.
1: கலந்து விட கூடாது.
0: You should not mingle with them.
1: சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே. கடந்து வரணும், கலந்து விட கூடாது. கலந்துராத,
0: டோன்ட் மிங்கிள் வித்.
1: நடந்தது என்ன பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வாழ்க்கை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இல்ல, தேவனுக்கு உகந்தது இல்லாத காரியங்களை மற்ற ஜனங்களோட கலந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
0: Slowly their life became such thing where they were not a chosen people for God, but that they were doing abominations against the Lord.
1: அநேக காரியங்களை அவங்க செய்தாங்க.
0: They did many abominations.
1: அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: I want to show you one thing.
1: ரெண்டு ராஜாக்கள் 16 ஆம் அதிகாரத்துல,
0: in 2 Kings chapter 16,
1: ரெண்டு மூன்று வசனங்களை வாசித்தால்,
0: verses 2 and 3,
1: ஆகாஸ் என்பவன் ராஜ்ய பாரத்திற்கு வருகிறான்.
0: This Ahaz, he came to the reign.
1: 16 வருஷம் அவன் அரசாளுகிறான்.
0: And he reigned for 16 years.
1: ஆனால் தாவீதை போல அவன் உத்தமமாய் கர்த்தரை தேடல.
0: But he did not seek the Lord very righteously like David.
1: அவன் செய்த வேலையை பாருங்க.
0: Look at the works that he did.
1: 3 வசனத்துல,
0: verse 3,
1: இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் எந்த வழியில நடந்தாங்களோ அதே வழியில் நடந்தானாம்.
0: He walked in the ways of the kings of Israel.
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தேவன் யாரை யாரையெல்லாம் துரத்தினாரோ அவர்களுடைய அருவறுப்புகள் எல்லாம் இவன் செய்தானா?
0: And he also did all the abomination of the nations whom the Lord has cast out before the children of Israel.
1: அவங்க செய்த அருவறுப்புல ஒன்று என்ன தெரியுமா?
0: What is the one of the abomination that he did?
1: தான் மாத்திரம் இல்ல.
0: It is not only him.
1: இவன் வழி தப்பினது மாத்திரம் இல்ல.
0: It is not only he stayed away from God.
1: தன்னுடைய குமாரர்களை தீயை கடக்க பண்ணினானா?
0: But he made his son pass through the fire.
1: இதுல அர்த்தம் என்ன தெரியுமா?
0: What does it mean?
1: அந்த காலத்துல கானானியருடைய மதங்கள்ல தங்கள் மூத்த குமாரர்களை கடவுள்களுக்கு பலியாக கொடுத்தாங்க.
0: In those days among the Canaanites they used to offer a sacrifice of their elder son to God.
1: அப்ப அவங்க குடும்பத்துல உள்ள சாபங்கள் எல்லாம் அகன்று போய்டும்னு அவங்க நம்புனாங்க.
0: So they believed that all the curses from their families would be perished away.
1: அதனால உயிரோடு தங்க பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இந்த அந்நிய மக்களை போல தேவனை அறியாத மக்களை போல தீயை மிதித்து கடந்து போக பண்ணி அவங்க சில பேரை கொன்று போட்டாங்க.
0: So therefore they compelled their children to pass through this fire and kill them alive just for the sake like that heathen.
1: கர்த்தர் இதை ஏற்கனவே எச்சரித்திருந்தார்.
0: The Lord has already warned about this.
1: நீங்க லேவிய ராகமம் 18:21 பாருங்க.
0: If you read Leviticus 18:21,
1: நீ உன் சந்ததியில் யாரை ஆகிலும் மோளேக்குக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடுக்காதேன் கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord said you shall not let any of your descendants pass through the fire to Molech.
1: உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்காதே நான் கர்த்தர்.
0: Nor shall you profane the name of your God. I am the Lord.
1: தீ கடக்க பண்ணாத.
0: You should not make them pass through the fire.
1: அவங்க அது தேவனை அறியாத மக்கள், அவங்க அப்படி கடந்து போறாங்க.
0: They are those heathens. They do and pass through the fire.
1: நீ அங்க போய் நின்னுட்டு அவங்கள போல செய்யாத.
0: But you don't stop or do like those people.
1: நல்லா கவனிக்கணும் எல்லாரும்.
0: You have to listen carefully.
1: கர்த்தர் நம்மை சில ஜனங்கள் வழியில கடந்து போக பண்றாரு. அங்க கலக்காம இருக்கணும்னு விரும்புறாரு.
0: The Lord makes us pass through certain people and he doesn't want to mingle with them.
1: ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய பிள்ளையும் இதை எச்சரிப்பா இருக்கணும்.
0: So everyone should be warned about this. Every family, every child of God should be warned about this.
1: கர்த்தாவே, நான் நிக்காம அந்த ஜனங்கள் முன்னால கடந்து போக கிருபை தாரோம்.
0: Lord, give me grace that I may pass through but not stop in that place, Lord.
1: எனக்கு முன்பாக விசுவாசே துவக்கிற முடிக்கிறமா இயேசு முன்னால போயிட்டு இருக்கிறாரு.
0: I am my Jesus going before me who is the author and finisher of faith.
1: நான் இங்க நின்னுட்டு அவங்க வழக்கத்தை செஞ்சிட்டு கூடாது.
0: I should not stop here and do their customs.
1: நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன்.
0: I know the one whom I believe.
1: அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன்.
0: He is almighty God the creator of heaven and earth.
1: தேவனை அறியாத மக்களுடைய வழக்கங்களுக்கு நான் என்ன விற்று போட மாட்டேன்.
0: I will not sell myself to the customs of this worldly people.
1: கடந்து போவேன்.
0: I will pass through.
1: இந்த உத்தரவாதத்தை ஒவ்வொரு தேவ மனுஷனும் எடுக்கணும். அவருடைய பிள்ளைகளை குறித்தும் உத்தரவாதம் எடுக்கணும்.
0: Every child of God should take this responsibility and their children as well.
1: அவங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடக்கதான் அவங்களை வந்து ஊக்குவிக்கணுமே தவிர கடந்து வந்த மக்களுடைய வழக்கங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போயிட கூடாது.
0: You have to encourage your children to do those things for God or pass through those people but not yield them to those customs of those.
1: ஆதியாகமம் 18:19
0: Genesis 18:19
1: கர்த்தர் ஆபிரகாமை குறித்து தைரியமா சொல்றாரு.
0: The Lord says about Abraham very boldly.
1: அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னார்.
0: He says, for I have known him in order that he may command his children and his household after him that they may keep the way of the Lord to do righteousness and justice.
1: பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு?
0: Who has the responsibility to command the children?
1: பெற்றோருக்கு இருக்கு.
0: It is the responsibility of parents.
1: மற்ற ஜனங்களோட வழக்கங்களுக்குள்ள பிள்ளைகளை நடக்க விடாதீங்க.
0: Don't let your children walk among the customs of other people.
1: நீங்களும் நடக்காதீங்க.
0: You also don't pass through it.
1: பெற்றோர் ஆலோசனை கொடுத்து பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு உற்சாகப்படுத்தணும்.
0: So people, the parents have to advise and make them to walk in the ways of God.
1: 1 நாளாகமம் 28:9 வாசித்தால்
0: 1 Chronicles 28:9
1: சாலமோன் தாவீது இடத்துல பெற்ற ஆலோசனையை பாருங்க.
0: Look at the advice of Solomon, David that is given to Solomon.
1: என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை எந்தெந்தைக்கு கைவிடுவார்.
0: As for you, my son Solomon, know the God of your father and serve with a loyal heart and with a willing mind. For the Lord searches all hearts and understands all the intents of the thoughts. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will cast you far off.
1: ஒரு அப்பாவும் கர்த்தருடைய வழியில் நடக்கணும்.
0: A father should walk in the ways of God.
1: தம் பிள்ளையும் கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு உபதேசிக்கணும்.
0: He also should teach his son or child to walk in the ways of God.
1: ஆபிரகாமும் கட்டளையிட்டான் என்று பார்க்கிறோம்.
0: We read Abraham commanded.
1: அப்பாக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க, தாய்க்கும் இருக்கு.
0: Don't think that is the responsibility of only father but mother also has a responsibility.
1: நீங்கள் 2 நாளாகமம் 22 அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசித்தால்
0: If you read 2 Chronicles chapter 22 verses 2 and 3
1: அங்கே அகசியான் ஒரு ராஜா இருக்கிறான்.
0: Here we have a king named Ahaziah.
1: வேதம் சொல்லுது அவன் எருசலேமை ஓராண்டு அவன் ஆட்சி செய்தான்.
0: The Bible says he ruled Jerusalem for 1 year.
1: அவனுடைய தாயினுடைய பேர் அத்தாலியாள் என்று போட்டிருக்கு.
0: His mother's name was Athaliah.
1: 3 வசனத்துல
0: verse 3
1: இந்த அகசியா ஆகாப் குடும்பத்தாரின் வழியிலேயே நடந்தானா?
0: This Ahaziah also walked in the ways of the house of Ahab.
1: வேதம் சொல்லுது துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள்.
0: The Bible says for his mother advised him to do wickedly.
1: இது
0: What?
1: துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு யார் ஆலோசனையா?
0: Who advised him to do wickedness?
1: சொந்த தாய் ஆலோசனை கொடுக்கிறார்.
0: It is his own mother who advised him to do so.
1: ஒரு பெற்றோருடைய உத்தரவாதத்தை புரிந்து கொள்ளுங்க.
0: You have to understand the responsibility of a parent.
1: ஜனங்களை கடந்து போக பண்ண ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழக்கங்களை தாயோ தகப்பனோ பின்பற்றுவதற்கு பிள்ளைகளை நிறுத்த கூடாது.
0: The Lord says you have to pass through the customs of this heathen but you should not stop your children to learn or mingle or do those things.
1: நீதிமொழிகள் 31:1 வாசித்தீங்கனா
0: If you read Proverbs 31:1
1: அங்க ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் போட்டிருக்கு.
0: So here it says the words of King Lemuel.
1: அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம்னு போட்டிருக்கு.
0: It says the utterance which his mother taught him.
1: என்ன அம்மா சொல்லி கொடுத்தாங்க?
0: What did his mother teach him?
1: குணசாலியான ஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: How to find a virtuous woman?
1: என்ன மாதிரி உபதேசம் பாத்தீங்களா?
0: See what kind of
1: ஒரு பக்கம் லேமுவேலுடைய தாய் வந்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடினு சொல்லி கொடுக்கிற வேளையில
0: On one side when the mother of Lemuel is teaching him to find how to find a virtuous woman.
1: எல்லா துன்மார்க்கம் பண்றதுக்கு அத்தாலியாள் போன்ற ஒருத்தி இருக்கிறா.
0: There is also a woman named Athaliah who teaches or advises to do wickedness.
1: நீங்க ஆபிரகாமா ஆகாபான் நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும்.
0: You have to decide whether you are Abraham or Ahab.
1: நீங்க அத்தாலியாளா லேமுவேலின் தாயா நீங்க தான் தீர்மானிங்க.
0: You have to decide whether you are Athaliah or the mother of Lemuel.
1: நீங்க லேமுவேலின் தாயாக இருந்தா
0: If you are the mother of Lemuel.
1: நீங்க ஆபிரகாமா இருந்தா
0: If you are Abraham.
1: நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா?
0: You know what you will say.
1: ஏப்பா இங்க ஒரு ஜனத்தை நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம்.
0: See now we are passing through a people.
1: நாம ரட்சிக்கப்பட்ட ஜனம்.
0: We are saved people.
1: கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனம்.
0: We are people chosen by God.
1: நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்.
0: We are people separated by God.
1: இந்த ஜனங்களை பாத்தியா கடந்து போயிட்டே இரு.
0: You just see them and pass through those people.
1: இங்க நின்ன கெட்டுப்படுவே.
0: If you stop you will be defiled.
1: இங்க நின்ன முடிவு நீர் ஊற்று கிடையாது, கண்ணீர் தான்.
0: If you stop the end will not be spring but tears alone.
1: இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல.
0: These people did not obey the word of God.
1: வர வழியில இருக்கிற ஜனங்கள்ட எல்லாம் நின்னு நின்னு நின்னு நின்னு வழக்கங்களை கேட்டு உட்கார்ந்திருந்தாங்க.
0: These people halted and stopped all the way through when they went and they were listening to those customs.
1: பிள்ளைகள ஒரு தேவனற்ற மக்கள் செய்யற வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு பிள்ளைகளை நடக்க விட்டுட்டு இருந்தாங்க.
0: And they also let their children do the things of the heathen which a person of God will not do.
1: முடிவென்ன?
0: What is the end?
1: வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says
1: உலகம் முழுவதும் கர்த்தர் அவளை சிதறடித்தார்.
0: The Lord scattered them all over the earth.
1: நீ வந்து தேவனற்ற மக்களை போல நடக்கிறியா?
0: Are you walking like a heathen?
1: அங்கே போய் உட்கார்.
0: You go and sit there.
1: பாபிலோனுக்கு அனுப்பி விட்டாரு.
0: And he sent them to Babylon.
1: அசீரியா ராஜாவுக்கு அனுப்பி விட்டாரு.
0: He sent to the king of Assyria.
1: நான் சொல்லுவேன், நீங்க உங்க வாழ்க்கை நடக்கிற பாதை கண்ணீராவே இருக்கட்டும்.
0: I tell you, no matter whether your path that you're going through might be a path of tears.
1: அந்த வழியில மற்ற ஜனங்கள் வந்தாலும் நீங்க அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்தீங்கனா முடிவில கர்த்தர் நீரூற்றை ஆயத்தம் பண்ணுவார்.
0: And even if you encounter other people, if you pass through that valley of tears, the end will be spring for you.
1: ஒவ்வொருவரும் இதற்கு உத்தரவாதம் எடுக்கணும்.
0: Everyone should take a responsibility for this.
1: பிள்ளைகளை கடந்து போக பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும்.
0: And your children should be children who pass through.
1: அதுக்கு நீங்க போதிக்கணும்.
0: And you have to teach them for that.
1: நீங்கள் உபாகமம் 4 அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை பாருங்க.
0: If you read Deuteronomy 4 verses 8 and 9.
1: அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீதி உள்ள கட்டளைகள் நியாயங்களை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜனம் எங்கயாவது உலகத்துல இருக்காங்களா?
0: Here he says, and what great nation is there that has such statutes and righteous judgments as in the law?
1: வேதம் சொல்லுது.
0: The Bible says,
1: அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொள்ளணும், தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கணும்னு சொல்லி வாசிக்கு.
0: He says that they have to learn these things that they may live diligently all the days of their life and also teach them to the children and the grandchildren.
1: 10th வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது.
0: The last part of verse 10 says,
1: உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல,
0: not only to your children,
1: உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட நீங்க போதிக்கணும்.
0: But you have to teach your grandchildren.
1: அப்போ அம்மாவுக்கும் உத்தரவாதம் இருக்கு, பாட்டிக்கும் உத்தரவாதம் இருக்கு.
0: So the mother has the responsibility and the grandmother as well.
1: நீங்க அம்மாவா இருக்கிறதுனால தப்பிச்சுக்க முடியாது, பாட்டியா இருக்கிறதுனால தப்பிச்சுக்க முடியாது.
0: Just because you are mother or a grandmother, you cannot escape from this.
1: உங்கள் மேல உத்தரவாதம் இருக்கு.
0: There's a responsibility upon you.
1: என் பிள்ளைகளை எங்க நடத்துறேன்?
0: Where am I leading my children?
1: கடந்து போக வேண்டியவர்களோடு கலந்து விடுறானா?
0: Am I making my children to mingle with those where he is supposed to pass through?
1: எச்சரிப்பா இருக்கணும்.
0: You should be very careful.
1: ஆண்டவரே, என்னுடைய சந்ததிகள் மேல என் கண்ணை நான் வைத்து எப்பொழுது ஜாக்கிரதையா நடக்க கிருபை தாரும்.
0: Lord, give me grace to have an eye upon my generation and Lord, be very careful to
1: இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தாங்க.
0: Today many people are saved.
1: அவங்கட்ட கேளுங்க.
0: You ask them.
1: ஆண்டவர் எனக்கு 10 அற்புதங்களை செய்தான்.
0: The Lord did 10 miracles to me.
1: வாதைகளை குணமாக்கினான்.
0: The Lord healed all my plagues.
1: ஓ, என்னுடைய வியாதியிலிருந்து சுகமாக்கினான்.
0: The Lord gave me a healing from my sickness.
1: என்னை ரட்சித்தான்.
0: The Lord saved me.
1: பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினான்.
0: The Lord delivered me from sins.
1: 1970 ஆம் ஆண்டு ஞானஸ்நானம் பெற்றேன்.
0: I was baptized in 1970.
1: இன்னொரு கையில ஞானஸ்நானம் பெற்றேன்.
0: I was baptized in the hand of such pastor.
1: தரிசனங்கண்டேன், சொப்பனங்கண்டேன்.
0: I saw the visions and dreams.
1: நல்ல நடந்து வந்து நல்ல மண்ணாவ சாப்பிட்டுட்டு வந்துட்டு.
0: After pass came walking all the way and I had the manna.
1: வழியில ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க.
0: They saw a group of people on the way.
1: இப்போ என்ன ஆச்சுனா இந்த ஜனங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து அவங்களோடே இப்ப கலந்தாச்சு.
0: Now looking at those people, they started to mingle with those people.
1: இவங்க கலந்தது மட்டும் இல்ல.
0: It is not only they mingled with
1: them. இவங்க பிள்ளைகளையும் தீ நட.
0: They also made their children to pass through the fire.
1: அர்த்தம் என்ன?
0: What does it mean?
1: இன்னைக்கு சில இடங்கள்ல நான் பார்க்கறேன் வேதனையா இருக்குங்க.
0: Today I see in certain places it is really grieving me.
1: கல்யாணம்னு கூப்பிடுறாங்க.
0: They invite us for wedding.
1: கல்யாணத்துக்கு போய் நின்னு பார்த்தா,
0: we go and see that wedding.
1: அட, நம்ம விசுவாசி ரட்சிக்கப்பட்டவங்களா அல்லது இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதவங்களான வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது.
0: We cannot find the difference whether that believer is a saved believer or unsaved one.
1: என்னென்ன ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் செய்வானோ அத்தனை அங்க அரங்கேறுது.
0: So everything which an unsaved person will do is being orchestrated.
1: எதுக்கு இப்படி செய்றீங்க?
0: What are you doing there?
1: நீங்க விக்கிரங்களை ஆராதித்த நாட்கள்ல இதெல்லாம் செய்தீங்க.
0: Those are the days you did when you were worshiping those idols.
1: ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நேரத்துல நீங்க எங்க இதெல்லாம் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா,
0: but now you are worshiping a living God, why do you do so?
1: எல்லாம் கூட இருக்கிற ஜனங்களோட கலந்துட்டேனா?
0: It's because I've mingled with the people among me.
1: அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க.
0: It's because of my relatives who are
1: up. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒத்துப்ப வேண்டியிருக்கு.
0: So I have to go along with them.
1: அவங்கள ரட்சித்தாங்க உங்கள?
0: Are they the one who saved you?
1: அவங்கள அவங்க பாவங்களை கழுவுனாங்க.
0: Did they wash your sins?
1: நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன்யா.
0: Oh, the generation who are saved.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அன்னைக்கு பெந்தகோஸ்தே விசுவாசி போய் ராகுகாலம் யமகண்டம் மாத்திட்டு இருக்கான்.
0: So a Pentecostal believer is looking at the good times and bad times.
1: கிளி ஜோசியம் என் பிள்ளைக்கு கரெக்டா செட் ஆகுது, எடுத்து போடுங்க.
0: They going for all those astrology.
1: என்னப்பா நீ யாரு? நீ 40 வருஷம் விசுவாசி.
0: Who are you? Are 40 years believer?
1: ரட்சிக்கப்பட்டேன்.
0: I am a saved believer.
1: எகிப்திலிருந்து விடுதலை ஆகி வந்தேன்.
0: I've been delivered from Egypt.
1: ஆண்டவர் எனக்கு வல்லமையான சாட்சியை கொடுத்திருக்கிறார்.
0: The Lord has given me a powerful testimony.
1: என் சாட்சி சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் போதாது.
0: If I have to say my testimony, I will not one day is not enough.
1: பேச்செல்லாம் கேட்டினா பெரிய பேச்சா தான்
0: இருக்கும். When you look at the conversation and the words, that will be great.
1: எங்கப்பா நின்னுகிட்டு இருக்க?
0: But where are you standing?
1: எங்கப்பா நின்னுகிட்டு இருக்க?
0: Where are you standing?
1: நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, எப்ப கல்யாணம் வைக்கலாம்?
0: Just tell me a good day so that we will have the wedding.
1: Inda payana paathutom.
0: We have seen this groom.
1: Edukkum thappu nadakkam irukko jaathaga poruthathiyum paathiruvom.
0: So that nothing harm may happen, let us look also that astrology.
1: Nachathrala olunga koodi varudha.
0: We will see whether the stars are going in a good way.
1: Ayyo nachathatha paathirukke nachathramagi yesuve unna rachithaare.
0: See, you are looking at those stars, but the Lord, the star has saved you.
1: Enga pa pona neenu?
0: Where did you go?
1: Valila vandana.
0: I came that way.
1: Avanga apdi sonnanga.
0: They said me this.
1: Ana kadandu pogam ninnu pesi ipdi seidhen.
0: I did not pass through, but I stopped there and I talked and I'm doing this.
1: Kadandu poba.
0: You just passed through.
1: Nee kadandu po.
0: You passed through.
1: Ange nikkade.
0: Don't stop there.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Kathar unna pirithedutirukkar.
0: The Lord has separated you.
1: அவங்க சிரிச்சாங்களா? நானும் சிரிச்சிட்டேன்.
0: They smiled at me and also smiled at them.
1: அவங்க கேட்டாங்களா? இருதயத்தை பறி கொடுத்துட்டேன்.
0: They asked me, I just gave my heart to them.
1: கடந்து போ.
0: You just pass through.
1: கடந்து போ.
0: Pass through.
1: நின்னுராத.
0: Don't stop there.
1: நின்னுராத.
0: Don't stop.
1: தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது?
0: What is the connection between the temple of God and the idols?
1: கர்த்தரனை ரட்சித்திருக்கிறாரே.
0: The Lord has saved you.
1: अनेक ஜனங்கள் உன் பக்கத்துல வழியில எல்லாம் வருவாங்க.
0: You will find many people in your way.
1: எதுக்கு போன?
0: Why did you go?
1: வழியினங்க முடிவு என்ன?
0: What is the end of your way?
1: ஆண்டவர் உனக்கு பால் இருந்தேன்னு ஓடற தேசம் வச்சிருக்காருப்பா.
0: The Lord has kept a land flowing with milk and honey.
1: உன்னை அபிஷேகித்தாரு.
0: The Lord has anointed you.
1: வசனம் கொடுத்தாரு.
0: The Lord has given his word.
1: உன்னை தைரியப்படுத்தினாரு.
0: The Lord has encouraged you.
1: தகப்பன போல சுமந்து வந்தாரு.
0: He carried you like a father.
1: நீ நின்றாத வழியில.
0: Don't stop your way.
1: வழியில நின்றாத.
0: Don't stop on the way.
1: அந்த ஜனங்களை கடந்து போ.
0: You pass through the people.
1: கடந்து போவாயானா.
0: If you pass through those people.
1: கர்த்தர் உன் கண்ணீரையும் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார்.
0: The Lord will turn all your tears into joy.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: திரும்பி பார்க்காத.
0: Don't turn back.
1: வழி மாறிராத.
0: Don't stray away.
1: நின்றாத.
0: Don't stop.
1: நடந்து போயிட்டே இரு.
0: Pass through.
1: நடந்து போயிட்டே இரு.
0: Just pass through.
1: யார் உன்னோட சேராம உன்னை தனியா விட்டாங்களா?
0: No matter whoever have not accompanied you but let you alone.
1: கர்த்தர் உன் பட்சத்துல இருந்தா அது போதும்.
0: If the Lord is on your side.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சில வேளையில ரொம்ப வேதனை என்ன தெரியுமாங்க?
0: Sometimes what is more painful?
1: இங்கேயே ஊறி வளர்ந்து எல்லாம் வளர்ந்த ஆளுங்க தள தள தளன்னு இருக்காங்க.
0: People who are here, who have grown up here, they will be very shining.
1: நல்ல வசனம் கேட்டவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க.
0: People who have heard good word of God, they are shaking.
1: ஆனா நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு புது விசுவாசி கர்த்தருக்கு உயிரே கொடுக்க தைரியமா வைராக்கியமா இருக்கான்.
0: But a new believer who is saved yesterday, but he is very zealous and very bold to give life for God.
1: நகோமி பேரை மாத்திட்டு மாறான் உட்கார்ந்திருக்கு.
0: Naomi changed her name and she is sitting as a Mara.
1: நான் நகோமி இல்லை.
0: I'm not Naomi anymore.
1: என்னை மாரானு கூப்பிடு.
0: Call me Mara.
1: கர்த்தர் என்னை கசப்பாக்கி
0: விட்டார். The Lord has made me bitter.
1: இந்த வயசான பாட்டிக்கு கர்த்தர் கசப்பாக்கிட்டாராம்.
0: So unto this old woman the Lord has made her bitter.
1: ஒரு இளம் பெண், அதே வீட்டில் மோவாப்ல பிறந்தவங்க.
0: A young girl in the same house who was born in Moab.
1: என்ன சொன்னா தெரியுமா?
0: No, what did she say?
1: இந்த தேவன் என்னுடைய தேவன்.
0: This God is my God.
1: இந்த தேவன் என் தேவன்.
0: This God is my God.
1: ஏன் என்னத்தை விடுறேன், என் ஜனத்தை விடுறேன், என் பெற்றோரை விடுறேன், என் தெய்வங்களை விடுறேன், எல்லாம் விடுறேன்.
0: I leave my people, I leave my nation, I leave my all things, I leave my all gods.
1: எங்க நீங்க சாகுறீங்களோ அங்க சாகுறேன்.
0: So where you die, I will also die.
1: அந்த தேவனை விடவே மாட்டேன்.
0: I will not leave that God.
1: வேதம் சொல்லுது.
0: The Bible says.
1: இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டா.
0: There's a full reward to the one who have come as a refuge under the wings of the Lord of God of Israel.
1: கடந்து போங்க.
0: Just pass through.
1: தேவனற்ற ஜனங்கள் நடுவிலிருந்து கடந்து முன்னால போங்க.
0: You have to pass through the heathen.
1: கர்த்தருக்கு நம்ம எச்சரிக்கிறார்.
0: The Lord is warning us today.
1: கண்ணீர் தான் அந்த பாதை.
0: That is the path is full of tears.
1: ஆனா நீ கடந்து போ, நின்று விடாதே.
0: But you don't stop, pass through.
1: பார்த்தாலும் பார்த்தாத பார்க்காதது போல போய் கொண்டே இரு.
0: Even if you see something, you go as if you have unnoticed.
1: அங்க நின்று கண்களை அலைய விட்டினா
0: if you let
1: your eyes நீரூற்ற நீ இழந்து போவாய்.
0: If you let your eyes waver around, you will lose the spring that is for you.
1: இரண்டாவது,
0: number 2,
1: ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு.
0: The second one which a child of God should pass through.
1: அவன் நிற்க கூடாத ஒரு இடம் இருக்கு.
0: There's a place where he should not stop.
1: 2 சாமுவேல் 16:13.
0: 2 சாமுவேல் 16:13.
1: 16:13.
0: 16:13.
1: தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
0: And as David and his men went along the road, Shimei went along the hillside opposite him and cursed as he went, threw stones at him and kicked up dust.
1: முதலாவது சொல்வேன்.
0: Number 1,
1: do not stop when you pass through the heathen. தேவனற்ற மக்களை கடந்து போகும்போது நின்று விடாதே, கடந்து போய் கொண்டே இரு. ரெண்டாவது, do not stop when you pass through the haters. உன்னை கண்டு எரிச்சலாகிற விரோதிக்கிறவர்கள் நடுவில் கடந்து போய் கொண்டே இரு நின்று விடாதே.
0: Do not stop when you pass through the haters.
1: அந்த வசனத்தை பாருங்க.
0: Look at the verse.
1: தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
0: David and his men went along the road.
1: ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது.
0: Another translation says
1: தாவீதும் அவனுடைய சேவகரும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள்னு போடுது.
0: It says David and his men kept walking.
1: தொடர்ந்து நடந்துட்டே இருந்தான்.
0: They kept walking
1: continuously. எப்ப நடந்தாங்க?
0: When did they walk?
1: அங்க ஒரு மனுஷன் இருக்கான்.
0: There was a man.
1: அவன் வாழ்த்தல.
0: He did not greet
1: வரவேற்கல.
0: He did not invite them.
1: பாராட்டல.
0: He did not appreciate them.
1: தூஷிச்சிட்டே வரான்.
0: He was cursing him.
1: தூஷிச்சிட்டே வரான்.
0: He was cursing him.
1: இவன் யாருன்னு கேட்டா,
0: Who was he?
1: ஒரு விதத்துல தாவீதுக்கு தூர சொந்தக்காரன் தான்.
0: So he is a distant relative in one way or the other.
1: ஏன்னா இந்த சவுளுடைய மருமகன் தான் தாவீது.
0: It's because Saul's son-in-law is David.
1: இப்போ இந்த சவுளுடைய இனத்தானாகிய சீமேயி மேல இருந்து அவனை தூஷித்துட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டே வர்றான்.
0: This Shimei, who was a native of Saul, he was cursing this David and went all the way.
1: வந்தது மாத்திரம் இல்லங்க, மேல இருந்து கல்ல தூக்கி போடுறானா மண்ணை தூக்கி போடுறானா.
0: And he not only cursed, he threw stones and kicked up dust against him.
1: என்னப்பா அவன் பிரச்சனை?
0: What is your problem?
1: நடந்து போறது யாரு?
0: Who was that walking there?
1: சாதாரண ஆள் இல்ல.
0: It is not an ordinary man.
1: அவர் தேசத்தின் ராஜா.
0: He is a king of a nation.
1: தேசத்தின் ராஜா.
0: He is a king of a nation.
1: அப்ப ராஜாவா நீங்க மேல வந்தாலும் கண்ணீர் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
0: So don't forget, even if you are a king, you have tears in your life.
1: உங்க வாழ்க்கையில அவமானம் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
0: Don't forget, you will encounter shame.
1: நம்ம நிறைய பேர் வந்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம்.
0: Many of us are prayed, Lord bless me, Lord.
1: ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம்.
0: And we also utter a blessing and pray always.
1: வாசிக்கலாமா ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்.
0: If you read Genesis 26.
1: 12ஆம் வசனம் பாருங்க.
0: Verse 12.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: Then Isaac sowed in that land and reaped in the same year 100-fold and the Lord blessed him.
1: இந்த வசனத்தை நான் ஒரு முறையாகில சொல்லி ஜெபிச்சிருக்கேன் பாஸ்டர். இந்த மாதிரி என்ன இருக்கிறது போல 100 மடங்கு என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் ஜெபிச்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
0: ஹல்லேலூயா.
1: Very good. சரி அடுத்து போலாம்.
0: Let's go to the next verse.
1: அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா?
0: So do you believe the Lord will
1: bless? விசுவாசிக்கிற நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
0: ஹல்லேலூயா.
1: Very good. 13ஆம் வசனம் வாங்க.
0: Come to verse 13.
1: இப்போ இவன் விதைக்கிறான், 100 மடங்கு பலன் வருது.
0: Now he sowed and he reaped 100-fold.
1: கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார்.
0: And the Lord has blessed him.
1: 13ஆம் வசனம்.
0: Verse 13.
1: விளைச்சல் என்ன? அதோட விளைவு என்ன?
0: What is the outcome?
1: அவன் ஐஸ்வர்யவானானா?
0: He became, he prospered.
1: வர வர விருத்தியானா?
0: And he continued to prosper.
1: மகா பெரியவனானா?
0: And he became very prosperous.
1: என்னே ஆண்டவர் இப்படி விருத்தியாக்கி ஐஸ்வர்யவானாக்கி மகா பெரியவனாக்கணும் நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். என் பிள்ளைங்க அப்படி இருக்கணும்னு வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கை பேர் தொடரில் சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு மாட்டு மந்தை ஆட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள்.
0: For he had possessions of flocks and possessions of herds and a great number of servants.
1: இந்த மாதிரி என்ன ஆண்டவர் விருத்தியாக்கணும் ஆசீர்வதிக்கணும் பெருகப்பறணும் அப்படி வாஞ்சிக்கிறவங்க நல்ல ஒரு அழிலியா சொல்லுங்களேன்.
0: All who desire the Lord should prosper you.
1: யாருக்கு தான் ஆசை விட்டது? எல்லாருக்கும் ஆசை தான்.
0: Everyone have the desire.
1: இருக்கிறத விட 100 மடங்கு.
0: We have to be blessed 100-fold.
1: இனி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 100 மடங்கு நீ பெருகுவாயின்னு சொல்லிட்டா ஒரே குதுகலம் ஆயிரும்.
0: Someone say you will be blessed 100-fold than what you are now, you will be very happy.
1: நீ வர வர பலத்து பெரிய மனுஷன் ஆயிருவே.
0: And you will prosper and continue to prosper.
1: You will be prosperous. 100 வேணா 1000 ஆ தாங்க.
0: Lord not 100, give me 1000-fold.
1: ஒரே வாஞ்சியோட நம்ம ஆண்டவர்ட்ட நிறைய வாங்கணும்னு நினைக்கிறோம்.
0: So we always want to get more from God.
1: இருக்கிறதுலயே விஸ்தாரம் ஆயிடணும் நினைக்கிறோம்.
0: We want to expand the maximum that we can.
1: நான் வேற ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கேன்.
0: I have also told in my office.
1: வெயிட் பண்ணி பார் கர்த்தர் என்ன எப்படி உயர்த்த போறார்.
0: You wait and see how the Lord will exalt me.
1: என் ஜெப தாண்டர் கேட்கணும்.
0: The Lord should hear my prayer.
1: எனக்கு ஆண்டர் ப்ரமோஷன் கொடுக்கணும்.
0: The Lord should give me promotion.
1: என் எல்லையை விஸ்தாரம் ஆகணும்.
0: The Lord should expand my boundaries.
1: எவ்வளவு வாஞ்சிக்கிறோம்.
0: How much we desire.
1: இப்படி தான் நடந்தது.
0: That is what happened here.
1: ஆனா இதுக்கு விளைவு என்ன?
0: But what is the consequence?
1: மாட்டு மந்த அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு.
0: Since he had flocks, herds, and great number of servants, the Philistines envied him.
1: பெலிஸ்தியர் பரிசு கொண்டு வரல.
0: The Philistines did not bring him a gift.
1: இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களாப்பா.
0: See, you have become a great man.
1: உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு இருக்கோம்.
0: We want to give an appreciation.
1: அப்படியே போட்டுருக்கு.
0: Is it so?
1: வர வர பெருசானா என்ன ஆகும்?
0: If you prosper and become great.
1: சொல்லுங்க. அதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
0: Are you ready for that?
1: அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடியா ஆகிக்கணும்.
0: You have to get ready.
1: ஆசீர்வாதம் பெருக பெருக பெருக கூடவே பாரமும் பெருகும்.
0: As the blessing increase in your life, the burden will also increase.
1: பொறாமையோட நிக்கலங்க.
0: It did not stop with envy.
1: பொறாமையோட நிக்கல.
0: It did not stop with envy.
1: 15ஆம் வசனம் பாருங்க.
0: Verse 15.
1: அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள்.
0: Now Philistines had stopped up all the wells which his father's servants had dug in the days of Abraham his father and then filled them with earth.
1: போராம விரோதம் தீமை எல்லாம் அடிச்சிட்டு வருது இப்போ.
0: So this envy, jealousy and all evil is coming along with that.
1: இவன் ஒரு நாளும் தோண்ட மாட்டான்.
0: He will not dug any day.
1: தோண்டறவனையும் தோண்ட விட மாட்டான்.
0: He will not let the one to dug.
1: தோண்டி வச்சிருந்தா மண்ணை தூக்கிட்டு வந்து வாரி போடுறான்.
0: And if anyone dugs he will also fill it with the mud.
1: இது யாருக்கு இது?
0: Who is this?
1: வர வர விருத்தி ஆகறீங்களா?
0: And to the one who prospered and continued to prosper.
1: மண் லாரி வருது.
0: You have a mud lorry.
1: JCB வருது.
0: You have the JCB.
1: ரெடி ஆகிடுங்க.
0: You be ready.
1: 100 மடங்கு ஆண்டவரே.
0: Lord, 100-fold Lord.
1: 100 லாரி வருது.
0: There are 100 lorries for you.
1: அதான் சத்தியம்.
0: That is the truth.
1: நீங்க பெருசாக பெருசாக போராம என்ன ஆகும்? நீங்க உங்க ஆபீஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருட்டுமே.
0: So just see if you get a promotion in your office.
1: அவ்வளவு நாள் சிரிச்சிட்டு இருந்தமே பார்க்காமலே போயிடுவான்.
0: A person who might be smiling for so long will not even look at you.
1: புரியுதுங்களா உங்களுக்கு?
0: Can you understand that?
1: என்னென்னமோ சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தவன் ஆளே காணாம போயிடுவான்.
0: The one who made many promises to you he will not be found at all.
1: உயர்வு எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியமா இருக்காது.
0: This promotions will not be comfortable for everyone.
1: கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அநேகருடைய எரிச்சலுக்கு நம்ம ஆளாவோம்.
0: When the Lord exalts a person we have to encounter envy of many person.
1: அப்பா தூர்த்து போட்டவ கணத்தெல்லாம் இவன் வந்து மண்ணை தூக்கி போடுறானா?
0: So this man was filling these wells which was dug by his father.
1: இந்த மண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு.
0: So there's a connection with this mud.
1: அங்க தாவீத பார்த்தா மேல இருந்து கல்லையும் மண்ணையும் தூக்கி போடுறானா?
0: So that person was throwing stones and mud towards this David.
1: இங்க பார்த்தா கணத்துல மண்ணை தூக்கி போடுறானா?
0: Here they were filling this well with this earth.
1: அதோட விட்டா நினைச்சிங்களா?
0: Did he leave with
1: that? 16 வசனம் பாங்க.
0: Verse 16.
1: அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய் விடு.
0: Abimelech said to Isaac, go away from us.
1: எங்களை ஏன்ப்பா போனும் நான்? ஏன் போகணும்? இது எங்கள் அப்பாவோட இடம்.
0: Why should I go? This is my father's place.
1: எங்கள் அப்பாவுடைய சொத்து.
0: It is my father's possession.
1: எங்கள் அப்பா தோண்ட கிணறு.
0: It is a well dug by my father.
1: நான் இங்கே இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன?
0: Let me be here. Why should I leave?
1: என்ன பிரச்சனையா? பிரச்சனையை சொல்றாரு பாருங்க.
0: Look at the problem that is here.
1: எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். அதான் பிரச்சனை.
0: For you are much mightier than we.
1: என்ன பிரச்சனை?
0: What is the problem?
1: நாங்களும் இதே இடத்துல தான் இருக்கோம்.
0: I'm also in the same place.
1: எங்களுக்கு இருக்குறதெல்லாம் பக்கவலியா ஓடுதே தவிர.
0: Whatever I have is just draining out.
1: நீ வர வர வர பலத்தவனா மாறிட்டே போறியே.
0: But you are becoming prosperous and prosperous.
1: நீ வளர கூடாது.
0: You should not grow.
1: நீ இங்க இருக்க கூடாது.
0: You should not be here.
1: இடத்த காலி பண்ணு.
0: You just get away from here.
1: இது முதல் முறை இல்ல.
0: This is not the first time.
1: தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா,
0: if you continue to read that,
1: இவன் சரி அப்பா தோண்டதெல்லாம் முடிச்சானுங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி தோண்டான்.
0: So just because they closed all the wells dug by his father, he dug a well.
1: தோண்டினா தண்ணி வந்துருச்சான்.
0: And he had water coming forth over it.
1: தண்ணி வந்துச்சேன் பிரைஸ்ட் ஆராதனை வைக்கலான்னு பார்த்தா,
0: when he thought of having a dedication function,
1: அந்த சொத்து என் பேர்ல இருக்கு தெரியுமா?
0: You know that position is mine.
1: தண்ணி என்னது?
0: That water belongs to me.
1: உன்னது கிடையாது.
0: It's not yours.
1: என்னது?
0: It is mine.
1: தோண்டினதையும் விட மாட்டான்.
0: So he will not let the one which is already dug.
1: தோண்டவும் விட மாட்டான்.
0: And he will not let you also to dig.
1: தோண்டினீங்கனா தண்ணியே தான் வேணும்ன்றோம்.
0: If you dig he will ask for that water.
1: எப்படி இருக்கு பாருங்க.
0: Look at this.
1: ஈசாக்கு கஷ்டப்பட்டு தோண்டுவானா?
0: Isaac he struggled and got dug a well.
1: தண்ணியே மட்டும் வாங்கிட்டு போயிடுவானா?
0: And he takes away that water from him.
1: எப்படி இருக்கு பாருங்க.
0: Look at the situation.
1: இந்த பொறாமை எப்ப வரும் தெரியுமாங்க?
0: No, when they will have this envy.
1: நீங்க வளர்ந்தீங்கனா பொறாமை.
0: If you grow you will have encounter.
1: நீங்க பெருகுனீங்கனா எரிச்சல்.
0: If you increase you have this envy.
1: நீங்க உயர்ந்தீங்கனா உங்களுக்கு விரோதம்.
0: If you have exaltation then you have a jealousy.
1: நிச்சயமா நடக்கும்.
0: And surely it will happen.
1: தாவீது மாத்திரம் ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்திருந்தானா எந்த கல்லுங்க வளப்போது?
0: If David would have been only taking care of that flock, what thrown to the
1: நடக்கிறது?
0: What is happening now?
1: சவுலுடைய வீடு அப்படியே சிறிதாகி கொண்டே இருக்கு. தாவீதுடைய வீடு பெரிதாகியே கொண்டிருக்கு.
0: The house of Saul is just deteriorating but the house of David is now increasing and growing.
1: அவ்வளவுதான் எரிச்சல்.
0: Now it is full of envy.
1: ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா?
0: Will I not get one chance?
1: இவன் எப்பயாவது விழ மாட்டானா?
0: Will he not fall at least once?
1: இவனுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வராதா?
0: Will he not encounter one small problem?
1: காத்துக்கிட்டே இருக்கான் சீமை.
0: சீமை was waiting for it.
1: துணியோ வருஷம் காத்திருந்தான் பாருங்க.
0: I think he was waiting for many years.
1: திடீர்னு ஒரு செய்தி வருது.
0: Suddenly he received a message.
1: உங்களுக்கு தெரியுமா?
0: Do you know?
1: தாவீது சொந்த பையனை துரத்தி விட்டான்.
0: His own son chased away this David.
1: பாருங்க உங்களுக்கு துக்க செய்தி அவனுக்கு நல்ல செய்தி.
0: It is a sad news for you but it's a happy news for him.
1: இவன் நடந்து போனா கூப்பிடாமல இவன் கூடவே நடந்து வர்றானா?
0: When he went through this man uninvited came there.
1: நல்ல கவனிங்க.
0: Listen here.
1: வெற்றியின் பாதையில எங்கயாவது ஒரு இடத்துல சறுக்கல் உங்களுக்கு வரும்.
0: So you will encounter a fall in the path of your success somewhere or the other.
1: நீங்க நினைச்சிராதீங்க எப்பமே வெற்றியிலே தான் அப்படியே மேல போயிட்டே இருப்பீங்க.
0: Don't ever think that you will be just moving on an elevated position.
1: அறியாத நேரத்துல பிரச்சனை அப்படி உள்ள வரும்.
0: Unaware and uninvited time you will encounter problem.
1: ஒரு தவறு நடக்கும்.
0: A mistake may happen.
1: ஒரு குழப்பம் வரும்.
0: A confusion may encounter.
1: அவ்வளவுதான்.
0: And that's it.
1: இவனுடைய தனிப்பட்ட வீட்டு பிரச்சனை.
0: That is his own personal family problem.
1: புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது?
0: Can you understand that?
1: இது தாவீது தனக்கும் தாம் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை.
0: So it is a problem, a personal problem with David and his son.
1: ஆனா இவனுக்கு அது போதும்.
0: But that is enough for that.
1: வந்துட்டான் கிளம்பி.
0: He came down.
1: இரத்த பிரியனே.
0: You bloodthirsty man.
1: சவுலுடைய ராஜ்யத்தை நீ கவிழ்த்தல நீதான் அது உன் பிள்ளையே செய்தான் பாரு.
0: And you were the one who toppled the kingdom of Saul and your son has done the same to you.
1: மேல இருந்து கல்ல தூக்கி போடுறாங்க.
0: And he is throwing stones from up.
1: மேல இருந்து மண்ணை வாரி போடுறான்.
0: And he is also throwing dust upon him.
1: வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான்.
0: And he was cursing as he want.
1: நடந்தது என்ன?
0: What happened?
1: தாவீது ஒண்ணு தனியா போல.
0: David did not go alone.
1: தனியா மாட்டினாலே சீமேயி கதை ரொம்ப கஷ்டம்.
0: If he was alone, even Shimei's condition would be very pathetic.
1: ஏனா இவன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியும்.
0: Because we know how is David.
1: கல்லு கையில மாட்டிச்சு.
0: If he has a stone,
1: கோலியாத்தே flat தான்.
0: Goliath is dead.
1: இப்ப இவரா கல்ல தூக்கி தூக்கி போடுறாரு.
0: Now this man is throwing stones.
1: நான் அவன் ஷூல நீ கொஞ்சம் நடந்து பார்த்தேன்.
0: So I just walked in his shoes today.
1: அவன போல கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன்.
0: I just imagined like him today.
1: நம்மளா எங்கேயும் போய் கூளங்கள் எல்லாம் தேட வேண்டியதில்லை.
0: We did not search for any stones anywhere.
1: இவனே கேட்ச் போடுறான்.
0: He is just throwing a stone.
1: நமக்கு அஞ்சு கல்ல எல்லாம் தேவையில்லை.
0: We don't want five stones.
1: இருக்குது ஒரே ஆளு.
0: Just one person.
1: எவ்வளவு நேரம் ஆகுங்க?
0: How long will it take?
1: இப்போ இவன் தனியாவும் இல்ல.
0: He is not even alone now.
1: கூட எல்லா பலவான்களும் வர்றாங்க.
0: He has all the mighty men along with him.
1: அப்போ கூட ஒருத்தன் சும்மா இல்லாம.
0: So the person who was with him.
1: அபிஷாய்.
0: அபிஷாய்.
1: என்ன ராஜாவே?
0: What king?
1: இந்த செத்த நாய் மேல இருந்து இவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிறடகான்.
0: Why is this dead dog cursing you?
1: ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க.
0: Just give me one permission.
1: இந்த கல்லோட உருளும் போது அவன் தலையை உருட்டி விடுறேன்.
0: So as the stones come down, I will also smite his head and make his head roll down.
1: எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்?
0: How long will it take?
1: ஒரு நிமிஷம் இருக்காதுங்க.
0: It will not take in a 1 minute.
1: அப்பா என்ன மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிடாது. நீ என்னன்னா பண்ணிக்க
0: போ. See, don't involve me into this matter. You do whatever you want.
1: சொல்லிருக்கலாமா இல்லையா?
0: David would have told that, right?
1: சொல்லல.
0: He did not say that.
1: வேதம் சொல்லுது.
0: The Bible says.
1: அத்தனை பலசாலிகள் கூட இருக்காங்க.
0: He had so many mighty people.
1: ஒரே ஒரு மனுஷன் நின்னு அவனை அவ்வளவு பழிச்சு பேசுறான்.
0: One single person was standing there and cursing him.
1: மண்ணை வாரி போடுறான்.
0: He was throwing dust against
1: him. கல்ல தூக்கி போடுறான்.
0: He was throwing stones at him.
1: தாவீது நடந்து கொண்டே இருந்தான்.
0: David just passed through.
1: நிக்கவும் இல்ல.
0: He did not stop.
1: திரும்பி பார்க்கவும் இல்ல.
0: He did not step back.
1: பின்னிட்டு பார்த்து மாம்சத்துல இறங்கவும் இல்ல.
0: And he did not turn back or enter into his flesh.
1: நடந்து கொண்டே இருந்தான்.
0: He was just walking there.
1: தேவன் உங்களோட பேசுறாரு.
0: Truly the Holy Spirit is speaking with you.
1: ஒரு கண்ணீரை நீங்க கடந்து போறீங்க.
0: Are you going through a path of
1: ஒரு அவமானத்தை கடந்து போறீங்க.
0: You are passing through
1: ஒரு பொறாமையை நீங்க கடந்து போறீங்க.
0: You are passing through an envy.
1: ஒரு எரிச்சலை கடந்து போறீங்க.
0: You are passing through a jealousy.
1: உங்களுக்கு நல்லா தெரியும்.
0: You know very well.
1: நீங்க இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: You don't have any relationship or connection with this problem.
1: நீங்க உங்களை உயர்த்தல.
0: You did not exalt yourself.
1: கர்த்தர் தான் உங்களை உயர்த்தினார்.
0: It is God who exalted you.
1: ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த உங்களை தேவன் பெரியோர்களுடைய பெயர்களுக்கு இணையான பெயரை உங்களுக்கு கொடுத்தார்.
0: The Lord has given a name equal to a great forefathers who were behind the sheep.
1: புழுதியில கடந்தவனை தேவன் உயர்த்திட்டார்.
0: The Lord exalted the one who was in the dust.
1: குப்பையில கடந்தவனை பிரபுக்களோடு உட்கார வச்சிருக்கிறாரு.
0: The Lord has made you to sit with the throne. வாழ்க்கையில
1: வந்த ஒரு சின்ன பிரச்சனை.
0: But a small problem in the life.
1: கண்டவெல்லாம் என்ன பண்றான்? கல்ல தூக்கி போடுறான்.
0: All strange people also throwing stones against you.
1: கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord says.
1: நீ நின்னுறாத.
0: Don't stop there.
1: நின்ன நீ ஆபத்துல மாட்டிடுவ.
0: If you stop, you will be caught into a danger.
1: நீ நடந்து போயிட்டே இரு.
0: You keep walking.
1: நீ கடந்து போயிட்டே இரு.
0: You pass through.
1: காது கேட்காத மாதிரி போயிட்டே இரு.
0: You pass through as if unheard.
1: முடிவென்ன தெரியுமாங்க?
0: What is the end?
1: முடிவென்ன தெரியுமா?
0: What is the end?
1: தாவீது நல்ல முதிர் வயதில் ஐஸ்வரியமும் கனமும் உள்ளவனாய் தீர்க்காயசோடு மரித்தான்.
0: David died at a very old age out full of honor and full of riches.
1: ஆனா சீமே எப்படி மரிச்சான்னு பைபிள நீங்க வாசித்து பாருங்க.
0: But if you read the Bible, you know how the Shimei died.
1: முடிவு கர்த்தர்ட்ட இருக்கு.
0: The end is with the Lord.
1: முடிவு உங்க கையில எடுக்காதீங்க.
0: Don't take the end in your hand.
1: எரிச்சலும் பொறாமையும் உங்களுக்கு விரோதமா எழும்புதா?
0: Is there any envy or jealousy rising against you?
1: கண்டும் காணாதது போல போய் கொண்டே இருங்க.
0: Just pass through unnoticed.
1: நின்னுறாதீங்க.
0: Don't stop.
1: நின்னீங்க சிக்கிடுவீங்க.
0: If you stop, you will be caught.
1: அவன் எதுக்கு கல்ல போடுறான் தெரியுமா?
0: No, why is he throwing stones?
1: எதுக்கு மண்ணை வாரி போடுறான் தெரியுமா?
0: Why is throwing dust at him?
1: இவன் நிக்கணும், தங்கட்ட வந்து சண்டை போடணும்.
0: He should stop and fight with him.
1: கர்த்தர் சொல்றாரு, அதுவும் வேலை இல்ல.
0: The Lord says that is not your work.
1: போறோம் போறட்டும்.
0: Let the one let him do.
1: நீ போயிட்டே இரு.
0: You keep walking.
1: நீ போயிட்டே இரு.
0: You pass through.
1: ஈசாக் என்னங்க செய்தான்?
0: What did Isaac do?
1: நின்னானா?
0: Did he stop?
1: ஒரு கிணறு தோண்டா.
0: He dug one well.
1: எங்களுதுங்க?
0: They owned it.
1: அப்படியா?
0: Is it?
1: வெச்சுக்கோ.
0: You have it.
1: ஏசேக் வெச்சுக்கோ.
0: It is Ezek, you have it.
1: அடுத்த கிணறு தோண்டறா.
0: He dug another well.
1: தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்றானுங்க.
0: They wait until there's water.
1: தண்ணி வந்தா எங்களுது தண்ணி.
0: Once it brought forth water, it is mine.
1: அப்படியா?
0: Is it?
1: சித்னா வெச்சுக்கோ.
0: This is Sitna, you have it.
1: போறான் முன்னால.
0: Again he went further.
1: திருப்பி தோண்டறான்.
0: Again he dug a well.
1: தண்ணி வந்துச்சு.
0: And there came water.
1: எர்ச்சல் பட்டவனுக்கு எர்ச்சல் ஆயி போச்சு.
0: People who were envying, they were more envied.
1: என்னடா நம்ம இவ்வளவு தோன்றோம்.
0: See, we are digging so much.
1: என் விட்டு 1000 கிணறு தோண்டி விடுவான் போல இருக்கு.
0: I think he will dig thousands wells.
1: அவனுங்களுக்கே வெறுத்து போய் விட்டுட்டானுங்க.
0: And they were frustrated and they gave up.
1: என்ன சொல்லுது?
0: The Bible says
1: Rehoboth என்று பேர் வைத்தான்.
0: He called it Rehoboth.
1: கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு இடம் உண்டாக்கினார்.
0: Now the Lord has made room for us in this nation.
1: இப்பொழுது நாம் பலுகி பெருகுவோம்.
0: And we shall be fruitful in the land.
1: உங்களுக்கு விரோதமா எரிச்சல் பட்டு பொறாமப்பட்டு எவ்வளவு திங்கு செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
0: You just imagine how much to the maximum they can do evil by envying and jealousy against you.
1: எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு.
0: There's a limit for everything.
1: ஒரு அளவு முடியும் போது
0: at the end of that saturation
1: கர்த்தர் நம்மளுடைய கண்ணீரை நீரூற்றா மாற்றிடுவார்.
0: The Lord will turn all our tears.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பின்னால ஓடி வர்றவன் அவனே வலுவிழந்து விழுந்துருவாங்க.
0: The one who comes running behind you, he will lose his strength and fall down.
1: நீங்க நிக்காம போயிட்டே இருங்க.
0: You don't stop but pass through.
1: போயிட்டே இருங்க.
0: You pass through.
1: எங்க நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணிட்டாருனாலே எரிச்சல் பின்னால வருதுன்றது மறந்துடாதீங்க.
0: So don't ever forget, if the Lord has blessed you and has prospered you, don't forget there's the envy against coming.
1: நீங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம்.
0: You might be happy that you're well now.
1: ஆனா நீங்க நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு சந்தோஷம் கிடையாது.
0: But many are not happy about your prosperity.
1: இப்படி நல்லா இருக்கானே.
0: See, he is very well.
1: அவன் பிள்ளைங்களா நல்லா இருக்கே.
0: See, his children are prosperous.
1: அவன் பிள்ளைங்க ஒழுங்கா படிக்குதே.
0: His children are studying well.
1: ஒழுக்கமா இருக்கே.
0: They are very disciplined.
1: அவ்வளவுதான் எரிச்சல் கிளம்பிரும்.
0: That's how they will have that envy.
1: இது வந்து எல்லா பரிசுத்தமான வாழ்க்கையிலும் உள்ளதுதான்.
0: This happens in all the life of the saints.
1: நீங்கள் ஆதியாகமம் 37:4 ல வாசித்தீங்கனா,
0: இது Genesis 37:4,
1: அந்த சகோதரர் எல்லாம் யோசேப்பை பகைத்தார்களாம்.
0: The year we read that his brothers hated Joseph.
1: அவனோட பட்சமாய் அன்பா பேசலையாம்.
0: And they could not speak peaceably or lovingly.
1: என்ன பண்ணு கேட்டா அப்பா வந்து இவன்ட்ட கொஞ்சம் அன்பா இருந்தாராம்.
0: The problem is that the father loved him more.
1: எதுக்கெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க.
0: See, problem arises for what reason?
1: அப்பா கொஞ்சம் அன்பா இருந்தானே மத்த 10 பேர் சேர்ந்துட்டாங்க ஒரே குடும்பல.
0: Since father loved him more, all the other 10 brothers gathered.
1: அதே 37:8 வாசித்து பாருங்க.
0: Same 37:8.
1: இவன் இந்த யோசேப்பு சொப்பனம் பார்க்கறான்.
0: This Joseph saw a dream.
1: சொப்பனம் பார்த்து
0: And he said,
1: நீங்க எல்லாம் என் முன்னாடி வணங்க போறீங்க.
0: You are going to bow before me.
1: சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் வணங்க போது.
0: Sun, moon and 10 stars will bow before me.
1: உடனே அவங்க சகோதரர் எல்லாம்
0: is brothers
1: எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயா?
0: Shall you indeed reign over us?
1: நீ எங்களை ஆள போகிறாயா?
0: Or shall you indeed have dominion over us?
1: அப்படின் சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் அதிகமாய் பகைத்தார்.
0: So they hated him even more for his dreams and for his words.
1: அவங்க பிரச்சனை என்ன?
0: What is their problem?
1: ஏயா நாங்களும் தான் தூங்குறோம்.
0: See, we also sleep.
1: எங்களுக்கு ஒரு சொப்பனமும் வர மாட்டேங்குது.
0: We don't see any dreams.
1: எங்களுக்கு எல்லாம் பேய் கனவா தான் வருது.
0: We have all nightmares.
1: நீ என்ன படுத்து படுத்து தூங்கி எழும்புற திடீர்னு சொப்பனம் சொப்பனம்ன்ற?
0: But you sleep and rise up but you say you have seen a dream.
1: எல்லாம் பெரிய பெரிய தரிசனமா பாத்துக்கிட்டு இருக்க.
0: And all your dreams are very big.
1: 11 நட்சத்திரம் உள்ளதா சூரியன் சந்திரன் உள்ளதா என்னையா நடக்குதுங்க?
0: And there are sun and moon which bows down before you, 11 stars which bow before you.
1: எங்களுக்கு ஒரு தரிசனம் வர மாட்டேங்குது.
0: We don't see any dreams.
1: நீ பெருசு பெருசா பாக்குறியா?
0: You see big dreams.
1: அவ்வளவுதான். நீ இங்க இருக்க கூடாது.
0: So you should not be here anymore.
1: வேறட்டி வேறட்டி அடிக்குறான்.
0: And they chased him.
1: நின்னானங்க இந்த பையன்.
0: Did he stop?
1: இவனுங்க எரிச்சல் ஆகறான் தெரிஞ்ச பிறகு அடுத்த சொப்பனத்தை சொல்றான்.
0: Having known that they are envying against him, he also said the next dream.
1: நேத்துக்கு வந்து 11 நட்சத்திரம் வணங்குச்சு.
0: See, yesterday it was 11 stars which bowed before.
1: இன்னும் ஒரு சொப்பனத்தை கூட நான்
0: பார்த்தேன். I saw one more dream.
1: என்னன்னா அது 11 அரிக்கட்டு அப்படியே சாஞ்சிருச்சு.
0: So the 11 sheaves, they just bowed before me.
1: இவனுங்களுக்கு தாங்க முடியல.
0: They could not bear it.
1: ஆனா பாருங்க அந்த யோசேப்பு எப்பவும் செய்யறது போல ஆமாம் பாட்டுக்கு சாப்பாட தூக்கிட்டு நடக்கிறதும் வர்றதும் போறதும்.
0: But this Joseph, as usual, as per routine, he was taking the food and he went and came back.
1: இவனுக்கு எரிச்சலா இருக்கிறானு தெரியும்.
0: He know that they are envying against him.
1: அதுக்கா தன்னை மாத்திட்டானா?
0: But did he change himself for that?
1: ஆனா ரொம்ப எரிச்சல் இருக்கீங்க போல இருக்குது தெரியாம சொல்லிட்டேன்.
0: I think you are very jealousy over me.
1: 11 நட்சத்திரம் வணங்கலனா?
0: It is not 11 stars who bowed before me.
1: அது ஒரு நட்சத்திரம் தான் வணங்குச்சு.
0: It was only one star.
1: அது நானே என்ன வணங்கிட்டேன்.
0: And it is my
1: அப்படியே தான் மாத்தி சொன்னானா?
0: Did he say that?
1: சொல்லலனா?
0: No.
1: நீ நம்புனா நம்பு.
0: Whether you believe or not.
1: கேட்டா கேளு.
0: Whether you hear it or not.
1: நீ வந்து அத விசுவாசிச்சா விசுவாசி.
0: No matter whether you believe it or not.
1: கொடுத்தது கர்த்தர்.
0: It is God who gave me.
1: கர்த்தர் அதை செய்வார்.
0: And God will prosper it.
1: நீ ஒண்ணே என்ன பண்ண முடியாது.
0: What you cannot do me.
1: நீ எனக்கு எதுவும் பண்ண முடியாது.
0: You cannot do anything to me.
1: அந்த சகோதரர்ல சந்திக்க தனியா போறாங்க.
0: And he went alone to meet those brothers.
1: எல்லாரும் நினைச்சானுங்க இன்னைக்கே கொன்னு இவன் கதையை முடிச்சிருவான்.
0: Everyone thought we will kill him today and we'll finish his work.
1: கையகால கட்டி கூட்டி தூக்கி குழியில போட்டாச்சு.
0: They tied him and cast him into a pit.
1: காசுக்கு வித்தாச்சு.
0: They sold him for
1: money. வெளியூருக்கு தள்ளி போட்டாச்சு.
0: They just staged him to
1: the கதை முடிஞ்சு போச்சு.
0: And his story is ended.
1: வீட்ல வந்து பொய்யான கதையை வந்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு.
0: And they came home and said a very wrong story now.
1: எல்லாரும் அதை நம்பியாச்சு.
0: And everyone also believed that.
1: அப்பாவும் அழுறாரு.
0: A father is also crying.
1: புள்ளைய துஷ்டமிருகம் சாப்பிட்டுருச்சு.
0: And a wild beast has eaten my
1: food. நீ என்னன்னா கதை விடு.
0: No matter whatever stories
1: you have. நீ என்னன்னா காசு பாரு.
0: No matter how much money you may see.
1: நீ என்னன்னா வியாபாரம் பண்ணு.
0: No matter whatever business you may do.
1: கர்த்தர் சொன்னது நடக்கும்.
0: One that is said by God will
1: happen. Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் சொன்னது நடக்கும்.
0: What God said will happen.
1: அதை யாராலும் மாத்த முடியாது.
0: No one can change that.
1: நீ என்னதான் வித்து போட்டாலும்.
0: No matter what however you may sold me.
1: நீ என்னதான் இரத்த கறையை கொண்டு காமிச்சாலும்.
0: No matter whatever blood stains you may show.
1: எல்லா பொய்யான எவிடன்ஸை கொண்டு காமிச்சாலும்.
0: No matter whatever false evidence you may show.
1: கர்த்தர் சொன்னது நடந்துச்சா இல்லையா?
0: Did it happen as what God said?
1: அவன் செய்த வேலை என்ன?
0: What did he do?
1: நிக்க மாட்டான் பா நம்ம.
0: I will not stop.
1: நீ கல்லனா போடு மண்ணனா போடு.
0: No matter it might be stones or mud that you may throw at me.
1: நான் உன்னை திருப்பி ஏதும் செய்ய மாட்டேன்.
0: I will not do anything in return to you.
1: நான் கர்த்தரை மாத்திரம் என் கண் முன்னால நிறுத்தி போயிட்டே இருப்பேன்.
0: I will set the Lord alone before me and I will just keep walking.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நினைக்காதீங்க இந்த விரோதம்ன்றது நமக்கு தான் வந்துருச்சுன்னு.
0: Don't think that this envy is only for us.
1: நீங்கள் யோவான் 15:18 வாசித்தால்
0: If read John 15:18
1: உலகம் உங்களை பகை அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்க.
0: He says, if the world hates you, you know that it hated me before it hated you.
1: பகை சந்திக்கிறீங்களா?
0: So are you encountering this hatred?
1: எரிச்சல சந்திக்கிறீங்களா?
0: Are you encountering envy?
1: பொறாமை சந்திக்கிறீங்களா?
0: Are you encountering jealousy?
1: பயப்படாதீங்க.
0: Don't be afraid.
1: இயேசுவே பகைக்கப்பட்டார்.
0: Jesus was also hated.
1: ஆனால் தேவனோ எல்லா நாமங்களுக்கும் எல்லா நாமத்தை அவர் கொடுத்துட்டார்.
0: But God gave him name above all names.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிலாத்து சொல்லுகிறான்.
0: Pilate says,
1: பகையினாலே தான் இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை தன்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்கன்னு அவனே சொல்லுகிறான்.
0: He himself said that these chief priests handed him over to him only because of envy.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: Everyone know that.
1: இதுக்கு தனியா வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் தேவையில்ல.
0: We don't need any kind of revelation or prophecy for
1: this. வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது.
0: It is very clean.
1: கர்த்தர் செய்ய நினைத்ததை யாரா தடுக்க முடிஞ்சதா?
0: But was anyone able to stop which God intended to do?
1: இயேசு எப்பயாவது நின்னு அவர்களை அழிக்கணும் நினைச்சாரா?
0: Jesus ever stand and want to destroy them?
1: பேதர் உடனே கத்தியை தூக்கிட்டாரு.
0: Peter immediately took his sword.
1: ஏய் என்ன? யார் தெரியுமா நம்ம தலைவர்?
0: You know who is our leader?
1: காதை வெட்டி போடுவேன்.
0: And I will cut your ear.
1: தூக்கி போடுப்பா அதை எல்லாத்தையும் உரையில போடு.
0: You put back it to its position.
1: பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான்.
0: The one who takes the sword will die.
1: இது நம்ம வேலை இல்ல.
0: This is not our work.
1: சிலுவையே சுமந்து கண்ணீர் வடிக்க வேண்டியிருந்தாலும்.
0: Even if you have to carry the cross and shed tears.
1: கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீ உருவ நடப்பாயானால்.
0: If you pass through the valley of tears.
1: முடிவில் நீரூற்றை காண்பாய்.
0: At the end you will see springs.
1: விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
0: Hallelujah.
1: உங்களை விரோதிக்கிறவங்களை பார்த்துட்டீங்களா?
0: Have you seen people envying against you?
1: நின்றாதீங்க.
0: Don't stop.
1: Pastor.
0: Pastor.
1: 100 வார்த்தை பேசலாம் பாஸ்டர்.
0: He spoke 100 words, Pastor.
1: ஒரே ஒரு வார்த்தை கேட்டு வந்தறேன் பாஸ்டர்.
0: Let me ask one word and return back.
1: அது வேலை இல்ல பண்ணி போ.
0: That is not your work.
1: அவன் பேசட்டும் பேசட்டும். நிந்திக்கிற கர்த்தர் இடம் கொடுத்து நிந்திச்சிட்டு போடும் விடு.
0: The Lord has permitted him to curse. Let him curse you.
1: பாஸ்டர் இத்தனை போய் சொல்றான் பாஸ்டர்.
0: Pastor, he speaks so much of life.
1: ஒரே ஒரு விளக்கம் கொடுத்து வந்தறேன்.
0: Let me give an explanation.
1: நீ போ பா வழியில போ பா.
0: You keep going.
1: நீ போ பா.
0: You keep going.
1: பாஸ்டர் நான் போறேன்னு சொல்ல.
0: Pastor, it's not that I will go.
1: எங்க மாமா ஒருத்தர் இருக்கறாரு.
0: I have an uncle.
1: அவர் லாயர் ஒருத்தர் இருக்கறாரு.
0: He is a lawyer.
1: அவர் சொல்றாரு எங்கட விட்டு
0: பெரிய
1: சும்மாவே இருக்கீங்க.
0: See why you are silent?
1: நீங்க செயல்பட விடுங்க நான் பாத்துக்கறேன்.
0: Even if you don't do I will do it for you.
1: அவன் தலைய உருட்டுறேன் விடுங்க.
0: I will smite his head.
1: நீ உருட்டவும் வேணாம். நீ புழக்கவும் வேணாம். நீங்க வா.
0: You did not roll it or confuse it. Just come.
1: நீ வா. பின்னடி வா.
0: You come along with me.
1: பேசாம வா.
0: You come silent.
1: நானே சும்மா போயிட்டு இருக்கேன்.
0: I am going very silent.
1: நீ என்ன போய் சண்டை போட போறே?
0: Why do you want to fight with him?
1: அமைதியா போய்டான்.
0: He went very calmly.
1: நின்று விடாதீங்க.
0: Don't stop.
1: ஒரு ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: இன்னைக்கு யாராவது பொறாம எரிச்சல்ல வந்து மாட்டிட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா?
0: Is any person seated here being caught in this envy?
1: நின்னுறாதீங்க.
0: Don't stop.
1: நின்னுறாதீங்க.
0: Don't stop.
1: கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செஞ்சிட்டே இருங்க.
0: Do what the Lord has commanded
1: you to. கர்த்தர் நடத்துற பாதையில போயிட்டே இருங்க.
0: Just keep passing through the path the Lord has given you.
1: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்.
0: The Lord will take care of everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவார்.
0: No weapon formed against you shall prosper.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார்.
0: The Lord will lead a successful

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: தேவனற்ற ஜனங்கள் நடுவுல நில்லாம கடந்து போய் கொண்டே இருக்கணும்.
1: Do not stop when you pass through the heathen.
0: பொறாமை எரிச்சல் விரோதம் படுகிற ஜனங்களுக்கு நடுவுல நிக்காம நடந்து போய் கொண்டே இருக்கணும்.
1: Do not stop when you pass through the haters.
0: மூன்றாவது கடைசியா
1: நம்பர் 3 இன் தி லாஸ்ட்.
0: எதை நம்ம நிக்காம கடந்து போணும் தெரியுமா?
1: Where we should not stop but pass through.
0: எபிரேயர் 11:29.
1: Hebrews 11:29.
0: எபிரேயர் 11:29.
1: Hebrews 11:29.
0: விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: By faith they passed through the Red Sea as by dry land.
0: சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: They passed through the Red Sea as by dry land.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of the Lord.
0: அருமையான ஒரு அற்புதம் இது.
1: It's a very amazing miracle.
0: எத்தனை பேர் இது ஒரு அந்த அற்புதத்தை ஒரு முறையாவது வாசித்தவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, இத நீங்க எப்படி வாசிங்க தெரியல. நானும் இத்தனை வருஷம் வாசித்திருக்கேன்.
1: I also led this miracle many times.
0: ஆனா இந்த செய்திக்கா கர்த்தர் என்ன ஆயத்தப்படுத்தும்போது ரொம்ப வித்தியாசமா என் கண்ணுக்கு தெரிஞ்சது.
1: But when the Lord prepared me for this sermon, it was really different before me.
0: நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த 600,000 புருஷர்ல நானும் ஒருத்தர் அப்படி நடந்து போயிட்டேன்.
1: So I became one among those 6 lakh of Israelites who passed through the Red Sea.
0: பின்னால அப்படியே எகிப்தின் சேனையின் ஒரே ரதங்கள் குதிரை சத்தம்லாம் பயங்கரமா கேக்குது.
1: And I could hear the sounds of horses and chariots and armies of Egyptians back.
0: அப்ப கூட இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே கலக்கமாய் போச்சு.
1: And people who were with me, they were perplexed.
0: அந்த பக்கம் கடல் கொந்தளிக்குது.
1: And there is a sea on the other side which was roaring.
0: எல்லாரும் கத்துறாங்க.
1: Everyone were shouting.
0: எங்களை சாகரத்துக்கா இங்க கொண்டு வந்தீங்க?
1: Did you bring us to die here?
0: எகிப்திலே எங்களை விட்டுருக்கலாமே.
1: Would have let us live in Egypt.
0: எல்லா கத்திட்டு இருக்காங்க.
1: Everyone was shouting.
0: உடனே மோசே சொல்றாரு.
1: Immediately Moses said.
0: எல்லாம் நின்னு பாருங்க, கர்த்தர் செய்ய போறார் பெரிய காரியங்களை.
1: You stop and see, God will do great things.
0: அப்படி சொல்லிட்டு நாங்க எல்லாம் நின்னு பார்த்துட்டு இருக்கோம்.
1: And he was singing there. See there.
0: அப்போ பார்த்துட்டு இருந்தா,
1: when we looking there,
0: அப்படியே கடல் பிளந்துருச்சு.
1: The sea parted into two.
0: கடல் பிளந்துட்டு உலர்ந்த தரை உண்டாயிடுச்சு.
1: The sea parted two and there happened a dry land.
0: நானும் பார்த்துட்டே இருந்தேன்.
1: And I was also looking at it.
0: இந்த கடல் எப்படியாவது முழுசா காஞ்சு உலர்ந்து போயிடும் பார்த்தேன்.
1: I thought the entire sea will become a dry land.
0: ஆனா கடல் அப்படியே நிக்குது.
1: But the sea stood as such.
0: எது கொந்தளிச்சிட்டு இருந்ததோ, எது பிரச்சனையா இருந்ததோ போக மாட்டேங்குது, அப்படியே நிக்குது.
1: The sea which was roaring, which remained a problem, it stood as such.
0: ஆனா அந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு சின்ன பாதம் மட்டும் காஞ்சு கிடக்கு.
1: But there's a one small path in between that problem which is very dry.
0: அப்ப மோசே சொல்றாரு, வாங்க எல்லாரும் போகலாம், உள்ள போலாம்.
1: Then Moses said, come, let us all go through that.
0: எங்க உள்ள போறது?
1: Where to go?
0: கடல் முழுசு காயட்டும், வெயிட் பண்ணுங்க.
1: Let us wait until the entire sea is dry.
0: இல்லப்பா கடல் எல்லாம் காயாது, இப்படி தான் இருக்கும்.
1: See, the sea will not dry fully, it will be the same.
0: ஆண்டவர் வந்து உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்க மாட்டாரு.
1: The Lord will not tempt you beyond your ability.
0: தப்பித்து செல்ல ஒரு வழியை தான் உண்டாக்குவாரு.
1: The Lord will make a way for you to escape.
0: வேணாங்க.
1: No, I don't want.
0: பாத்தீங்களா தண்ணி எல்லாம்?
1: Did you see at the sea?
0: அதே மதில் மாதிரி நிக்குதுங்க.
1: It is standing like a wall.
0: எப்படிங்க உள்ள போறது?
1: How to pass through that?
0: ஒன்னு பண்ணுங்க.
1: Do one thing.
0: நீங்க பாட்டு பாட்டே முன்னாடி போங்க.
1: You just sing the song and go for me.
0: அந்த கரையில இருந்து டாடா காட்டுக்கு நான் வந்துறேன்.
1: And you go and wave your hand on the other shore, then I will come in.
0: சொன்னானா?
1: Did he say so?
0: இல்ல.
1: No.
0: சின்ன பாதை.
1: It is only a small path.
0: கொந்தளிச்ச தண்ணி அப்படியே நிக்குது.
1: The roaring seas and the waters were standing as such.
0: பிரச்சனை முழுசா முடிஞ்சு போலங்க.
1: The problem is not completely solved.
0: பிரச்சனை டெம்பரரியா அப்படியே ஒரு ஸ்டால்ல நிக்குது.
1: This problem is stalled in a temporary position.
0: ஒரு தற்காலிகமா மலை மாதிரி நிக்குது.
1: It is standing as a wall temporarily.
0: கர்த்தர் சொல்றாரு,
1: The Lord says,
0: நிக்காத, ஓடு.
1: You don't stop, pass through.
0: எல்ல நடந்து போ.
1: Everyone pass through that.
0: ஏன் சொல்லுது?
1: The Bible says,
0: இருக்கிற கொஞ்சம் உலர்ந்த தரையில அவ்வளவு பேரும் கடந்து போயிட்டாங்க.
1: All the people passed through that small dry land they had.
0: நீங்க எல்லாம் என் கூட வந்தீங்கனா எப்படிங்க வருவீங்க?
1: So if you come along with me, how you will come?
0: ரெண்டு பக்கம் அப்படியே மதில் மாதிரி கடல் தண்ணி நிக்குது.
1: You have waters of the sea standing as a wall on the either sides.
0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாய் போயிருந்தேன்.
1: Few days ago I have been to Dubai.
0: Dubai-ல வந்து aquarium னு ஒன்னு செஞ்சு வச்சிருக்காங்க.
1: There we have something called aquarium.
0: இந்த aquarium எப்படினா தலைக்கு மேல அப்படியே ஒரு கண்ணாடியில அப்படியே ஒரு இது வச்சிருக்காங்க. மேல எல்லாம் பெரிய பெரிய சுறா மீன்கள் அப்படியே மிதந்து அப்படியே வருது.
1: So here there you have the glass full of glass all through the roof and you can see all those fishes.
0: உள்ள நடந்து போனோம் அப்படியே.
1: You have to pass through that way.
0: மேலே தண்ணி கீழே தண்ணி சைடுல தண்ணி.
1: Your water is up below all the sides.
0: சரி எல்லாம் ஒழுங்கா தான் செஞ்சிருப்பாங்க நான் போயிட்டேன்.
1: So I believe everything will be right and I went.
0: வெளியில ஒரு பொண்ணு அழுது அழு அழுன்னு அழுது.
1: Outside a girl was crying so bad.
0: எப்படி ஒரு 16 வயசு இருக்கும்?
1: She might be 16 years old.
0: என்ன சொல்லுது தெரியுமா?
1: No, what is she saying?
0: உள்ள வர மாட்டேன்.
1: I will not enter.
0: உள்ள வர மாட்டேன்.
1: I will not enter.
0: என்னமானு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கேக்குறாங்க.
1: His parents are parents were asking.
0: மேலே கொஞ்சம் உடைஞ்சு விழுந்தா என்ன பண்றது?
1: What if it breaks on the top?
0: மேலே கொஞ்சம் உடைஞ்சு விழுந்தா என்ன பண்றது?
1: What happens if it breaks on the top?
0: அவங்க புடிச்சு இழுக்குறாங்க அந்த பொண்ணை.
1: They were trying to pull.
0: அங்கெல்லாம் போறோம் இத்தனை பேர் போறாங்க.
1: See everyone is passing through.
0: எல்லாம் போங்க நான் வரல.
1: Let everyone go, I will not come.
0: எதுக்கு இது?
1: Why?
0: Glass aquarium கே இந்த பாடு.
1: So this is just for a glass aquarium.
0: Glass ஏ இல்லாம தண்ணி மட்டும் நீங்க வருவீங்க?
1: So if there is no glass but only water, will you come?
0: பாஸ்டர் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது.
1: பாஸ்டர் there is something in my stomach.
0: கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்.
1: I'll come after a while.
0: பாஸ்டர் ரொம்ப கால்ல மரத்துக்குச்சு பாஸ்டர்.
1: Pastor my legs have become numb.
0: நீங்க வேணா ஒரு முறை நேரா போயிட்டு திருப்பி வந்து கூட்டி போங்க பாஸ்டர்.
1: You just go for a walk and return back and take us.
0: கண்ணுக்கு பார்த்தா சரியா தெரிய மாட்டேங்குது.
1: I could not see if it
0: மங்கல தெரியுது பாஸ்டர்.
1: It is very blurred.
0: கர்த்தர் தான் நடத்துறாரா?
1: Is it God leading us?
0: உண்மையாவே பிளந்துருச்சா?
1: Or is it true? It is parted into two.
0: கேப்பமா கேக்க மாட்டாமாங்க.
1: Will we ask that or not?
0: சொல்லுங்க நீங்க எல்லாம் வந்துருவீங்க உள்ள.
1: Will you all enter in as such?
0: நீங்க எல்லாரும் சொல்லுங்க ஐயோ பாஸ்டர் வேணாம் பாஸ்டர்.
1: Everyone say pastor don't want.
0: Yeah.
1: Why?
0: நம்ம பாக்குறவங்க பிரச்சனை அங்க தான் இருக்கு.
1: Because we are looking at the problem which is still there.
0: கர்த்தர் பிரச்சனையை முழுசா அகற்றல.
1: The Lord has not removed that problem completely.
0: பிரச்சனை அப்படியே நிக்குது.
1: The problem is standing there.
0: கொந்தளிக்கிற கடல் அப்படியே நிக்குது.
1: The roaring sea is as such there.
0: சின்ன பாதைய திறந்தாரு.
1: But the Lord has opened a small path.
0: சின்ன வழியே ஆண்டவர் வெட்டாந்தரையா மாத்துனாரு.
1: The Lord has made the small path a dry land.
0: சொல்றா நீ உள்ள வா.
1: Now he says come in.
0: நீ உள்ள வா.
1: Come in.
0: நம்ம சில பேர் சொல்றோம் இல்ல ஆண்டவரே.
1: Some of us says no Lord.
0: இவ்ளோ செஞ்சீங்க.
1: You have done so much.
0: முழுசையும் காய விட்டுருங்க.
1: Why don't you let entire sea dry?
0: நான் வந்துறேன்.
1: I will let in.
0: ஆண்டவர் சொல்ல இல்ல இல்ல.
1: The Lord says no.
0: நான் உனக்குன ஒரு பாதையை வச்சிருக்கிறேன்.
1: See I have set a path for you.
0: அது மரண இருள் தான்.
1: It is a path of valley of shadow of death.
0: ரெண்டு பக்கம் தண்ணி நிக்குது.
1: You have waters on the either side.
0: ஆபத்து அங்க தான் இருக்கு.
1: You have the danger there.
0: ஆனா நீ நின்றாத.
1: But don't stop.
0: கர்த்தர் உனக்கு செய்த அதிசயத்தை நீ பார்த்துட்டு முன்னால வா.
1: You look at the miracle that the Lord has done to you.
0: எப்படி தெரியுமாங்க இந்த ஜனங்க கடந்தாங்க?
1: You know how did the people move on?
0: வசனத்தை வாசிங்களே.
1: If you read the verse.
0: எபிரேயர் 11:29.
1: Hebrews 11:29.
0: விசுவாசத்தினாலே.
1: By faith.
0: அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: They passed the Red Sea as by dry land.
0: எப்படிங்க நீங்க கடந்தீங்க?
1: How did you pass through?
0: எப்படிங்க நீங்க அதை பாஸ் பண்ணி போனீங்க?
1: How did you pass through that sea?
0: கண்ணால பார்த்தா முடியாது.
1: If you see by your eyes you cannot.
0: விசுவாசிச்சேன் அவ்வளவுதான்.
1: I believed it, that's it.
0: என் தேவன் எனக்கு உண்மை உள்ளவர்.
1: My God is faithful to me.
0: வழியை திறந்தவர் முடிவை கொண்டு போய் சேர்ப்பார்.
1: The one who made the way will also take me to the end.
0: இந்த காண்டங்களோ தீர்க்க தரிசனமா பேசுறாரு.
1: Today the Lord is speaking prophetically.
0: பெரிய பிரச்சனை முன்ன நின்னுட்டு இருக்கீங்க.
1: You are standing before a great problem.
0: கர்த்தர் ஒரு சின்ன பாதையை திறந்துட்டாரு.
1: The Lord has opened a small path.
0: சின்ன பாதை.
1: It's a small path.
0: தயக்கமா இருக்கு.
1: And you are hesitating.
0: கர்த்தர் சொல்றாரு விசுவாசிச்சு முன்னால போ.
1: The Lord says you believe and move on.
0: விசுவாசிச்சு முன்னால போ.
1: You believe and move on.
0: பிரச்சனை முழுசும் முடியாம இருக்கலாம்.
1: The problem may not be completely over.
0: நான் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறேன்.
1: But I have kept everything only for some purpose.
0: நீ கடந்து போ.
1: You just pass through.
0: انا ஒண்ணு மறந்துடாதீங்க.
1: But don't forget.
0: நீங்க கடந்து போறதுக்கு ஏன் விசுவாசிக்கலாம் தெரியுமா?
1: Why can believe for you to pass through?
0: ஏசாயா 43 ரெண்டாம் வசனம் பாருங்க.
1: Isaiah 43 verse 2.
0: நீ தண்ணீரைகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்.
1: When you pass through the waters I will be with you.
0: நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை.
1: And through the rivers that they shall not overflow you.
0: நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய்.
1: When you walk through the fire you shall not be burned.
0: அக்கினி ஜ்வாலை உன் பேரில் பற்றாது.
1: Nor shall the flames scorch you.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: முதல் வசனம் சொல்லுது.
1: Verse 1 says.
0: உன்னை சிருஷ்டித்தவர் நான்தான்.
1: I the one who created you.
0: உன்னை உருவாக்கினவர் நான்தான்.
1: I am the one who formed you.
0: நீ பயப்படாதே.
1: Fear not.
0: நான் உன்னை மீட்டு கொண்டேன்.
1: I have redeemed you.
0: உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்.
1: I have called you by your name.
0: நீ என்னுடையவன்.
1: And you are mine.
0: இந்த தண்ணீர்ல சின்ன பாதை இருந்தாலும் நான் உனக்கு முன்னால உன் கூட வர்றேன்.
1: No matter even it's a small path among the sea, I will come before you.
0: என்ன விசுவாசிக்கிறியா?
1: Do you believe that?
0: நின்ன பின்னால எகிப்து வந்துட்டு இருக்கு.
1: If you stop you have the Egyptians army behind you.
0: கடந்து போயிட்டே இரு.
1: You keep passing through.
0: கர்த்தர் உனக்கு சின்ன ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார்.
1: The Lord has created a small path for you.
0: தப்பித்து செல்ற ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார்.
1: The Lord has made a path of escape for you.
0: இப்ப நின்று விசுவாசத்தை இழந்துறாதீங்க.
1: If you stop here you will lose your faith.
0: ஆண்டவரே இந்த சின்ன ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு.
1: Lord I have only a small faith now.
0: கடுகளவு விசுவாசம் தான் இருக்கு.
1: I have the faith as a mustard seed.
0: ஒரு சின்ன பாதை தான் நீங்க தரந்தீங்க.
1: You have opened only a small path.
0: ஒரு அற்பமான ஒரு பாதையை தான் காட்றீங்க.
1: You are showing me a simple way Lord.
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid.
0: சின்னதா இருந்தாலும் பெரிய தேவன் நம்மோடு வர்றாரு.
1: No matter even it is small we have great God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தைரியமா கடந்து போங்க.
1: You go boldly.

0: running like that pastor
1: and the prachana unakilla
0: that problem is not for you
1: pinnal oru kumbal varudhu
0: there is another crowd coming
1: after avargal alikkiradhu dhaan prachana enna vechirken
0: I have kept this problem just to destroy them
1: neeyo kadandhu pova
0: but you will pass through
1: neeyo thappi pilaipai
0: you will escape and survive
1: nee adutha karaiyil nenu kartharai thudippai
0: you will stand on the other shore and praise
1: enendral unnodu varugiravar jeevanullavar
0: because the one who comes with you the living god
1: unnodu varugiravar unnai meettukondavar
0: because the one who comes with you the redeemed
1: unnodu varugiravar unnai azhaithavar
0: the one who is coming with you is the one
1: unnai per solli azhaithirukkar
0: he has called you by your name
1: நீ கடக்கும் போது உங்கூடவே வருவா
0: when you pass through he will be with you
1: நான் நின்று விட மாட்டேன்
0: I will not stop
1: என் ஆபத்து நேரத்துல
0: in my times of danger
1: என் கடினமான நேரங்கள்ல
0: in my times of hard times
1: நான் நின்று போகாமல் நடந்து கொண்டே இருப்பேன்
0: I will not stop but pass through
1: நடந்து கொண்டே இருப்பேன்
0: I will pass through
1: do not stop when you pass through the heathen நீ தேவனற்ற மக்கள் நடுவிலே நீ நடந்து வரும்போது நின்று விடாதே கடந்து போய் கொண்டே இரு ஆமென்
0: ஆமென்
1: இரண்டாவது உன்னை விரோதிக்கிறவர்கள் பொறாமை கொள்ளுகிறவர் நடுவுல நின்றத நடந்து கொண்டே இரு do not stop when you pass through the haters மூன்றாவது do not stop when you pass through the hard times உன் வாழ்க்கையின் கடினமான காலங்கள்ல நின்று விடாத விசுவாசத்தை இழந்துடாத தொடர்ந்து நடந்து கொண்டே இரு
0: pass through
1: நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க
0: how many of you can say today
1: ஒருவன் நடக்க போறேன்
0: I'm going to pass through
1: நல்லா சொல்லுங்களே பாப்போம் very good நல்லா சத்தமா சொல்லுங்க
0: say it louder
1: நீங்க நடக்கிறத பார்த்து பக்கத்து காலம் ஓடி வந்துடணும் அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: சொல்லுங்க பாப்பா தைரியமா ஒருவன் நடந்து போவேன் முடிவில் கர்த்த என் கண்ணீரை நீரூற்றா மாற்றுவார்
0: இந்த ஏன் the lord will turn my tears into springs
1: நிக்கவும் மாட்டேன்
0: I will not stop
1: சாயவும் மாட்டேன்
0: I will not stray away
1: பின்னால போயிடவும் மாட்டேன்
0: I will not step back
1: கர்த்தர் எனக்கை செய்வார் நம்பி முன்னால போறேன்
0: I will trust the lord will do for me and I will proceed
1: என்ன நம்பல
0: I don't believe myself.
1: கர்த்தரை நம்புறேன்.
0: I trust God.
1: விசுவாசத்தினாலே கடந்து போவேன்.
0: By faith I will pass through.

0: பிகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுவார்கள்.
1: And they will pass through the valley of tears and make it a spring.
0: The கர்த்தரோடு பேசுகிறார்.
1: Today the Lord is speaking with you.
0: என்னோடு பேசினார்.
1: The Lord spoke with me.
0: என்னை ரொம்ப தைரியப்படுத்தினார்.
1: And he also encouraged me.
0: நின்று விடாதே.
1: Don't stop.
0: நின்று விடாதே.
1: Do not stop.
0: திரும்பி விடாதே.
1: Don't turn.
0: பின்வாங்கி விடாதே.
1: Don't stray away.
0: நடந்து கொண்டே இரு.
1: Pass through.
0: ஆண்டவரே சொல்லுங்க இந்த காலை.
1: You say to the Lord this morning.
0: என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே.
1: No matter whatever happens.
0: நான் நடந்து கொண்டே இருப்பேன்.
1: I will pass through Lord.
0: நான் முன்னால போயிட்டே இருப்பேன்.
1: I will pass through Lord.
0: போய் கொண்டே இருப்பேன்.
1: I will keep walking.
0: என் தேவன் எனக்கு முன்னால போகிறேன்.
1: My Lord is going before me.
0: உம்முடைய சத்தத்தை கேட்டு.
1: I will hear your voice.
0: பின்னால வந்து கொண்டே இருப்பேன்.
1: I will come behind you Lord.
0: நீர் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளுவீர்.
1: You will take care of everything.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை?
1: How many of you believe this today?
0: எத்தனை பேர் நம்புறீங்க?
1: How many of you believe this?
0: என் தேவன் எனக்கு முன்னால போகிறாரு.
1: My God is going before me.
0: நான் ஏன் கலங்கணும்?
1: Why should I be troubled?
0: கண்ணீர் இருக்கலாம்.
1: You may have tears.
0: انا அதுக்காக நின்ற போறது இல்ல.
1: But I will not stop for that.
0: அத ஒருவன் நடந்து போயிட்டே இருப்பேன்.
1: I will pass through and move on.
0: ஒருவன் நடந்து போவேன்.
1: I will pass through.
0: ஒருவேளை என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பலவான்களா இருக்கலாம்.
1: Maybe people who are around me might be mighty people.
0: அவங்க எல்லாம் தேவனை அற்றவர்களா இருக்கலாம்.
1: They might be heathen strange people.
0: அவங்க எல்லாம் நம்மள கலங்க பண்றவங்களா இருக்கலாம்.
1: They might be people who trouble us.
0: انا ஆண்டவர் சொல்ற நீ தனியா இருந்தாலும் தனியா போ.
1: But the Lord says even if you are alone keep pass through alone
0: அவர்களோடு கலந்து விடாதே.
1: Don't mingle with them.
0: அவர்களை கடந்து போய் விடு.
1: You pass through those people.
0: நான் உன் கூட இருக்கிறேன்.
1: I will be with you.
0: நீ கடந்து போ.
1: You pass through.
0: கலந்து விடாதே.
1: Don't mingle with them.
0: கடந்து போ.
1: You pass through.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க
1: இந்த? How many of you can say this?
0: எத்தனையோ ஜனங்களை நான் கடந்து வரலாம்.
1: I may pass through many people.
0: எத்தனையோ பேரை நான் பார்க்கலாம்.
1: I may see many people.
0: நான் அவர்களை கடந்து வருவேன்.
1: But I will pass through those
0: people. கடந்து வருவேன்.
1: I will pass through those people.
0: கர்த்தர் எனக்காக நீரூற்றை வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept a spring for me.
0: கர்த்தர் எனக்காக நீரூற்றை வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept a spring for me.
0: எத்தனையோ பேர் எரிச்சல் படலாம்.
1: Many people may envy against you.
0: எத்தனையோ பேர் பொறாம படலாம்.
1: Many people have a jealousy against you.
0: வளர்ச்சியோடு பொறாம வரதா செய்யும்.
1: So there is a envy along with your increase.
0: வளர்ச்சியோட எரிச்சல் வரதா செய்யும்.
1: So jealousy will come along with your increase.
0: வளர்ச்சியோட நமக்கு பொய் பழி வரதா செய்யும்.
1: False accusation will come out along with your growth.
0: நீங்க தரிசனம் பாத்தீங்கன்னா எரிச்சல் வரும்.
1: So if you see visions and dreams people will envy.
0: அதனால நீங்க தரிசனம் பார்க்கறத நிறுத்த கூடாது.
1: So you should not stop seeing visions.
0: நீங்க பாத்திட்டே இருக்கணும்.
1: You have to see that.
0: முன்னேறிட்டே இருக்கணும்.
1: You have to keep improving.
0: கடந்து போயிட்டே இருக்கணும்.
1: You have to pass through.
0: நீங்க நின்ற கூடாது.
1: You should not stop.
0: ஐயோ இவங்க எல்லாம் எரிச்சல் படுறாங்களே.
1: See they are envying against me.
0: ஐயோ இவங்க எல்லாம் பொறாம படுறாங்களே.
1: They are very jealous over me.
0: இதெல்லாம் வேணாம்.
1: I don't want this.
0: உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது நீங்க எடுத்துட்டு போங்க.
1: It is given by God to you. You have to take it and go.
0: சிலவேளை ஆண்டவர் உங்களுக்கு வினோதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார்.
1: Sometimes the Lord will bring strange and different things in your life.
0: உங்களுடைய அப்பா அல்லது உங்களுக்கு யாரோ ஒருவர் ரொம்ப உங்களை நேசிப்பாங்க.
1: Your father or some other person might be loving you so much.
0: அத பார்த்து நம்ம கேக்கல அவங்கள நேசிச்சாங்க.
1: See we did not ask for but they are loving us so much.
0: நாம கேக்கல அவங்களே பல வர்ண அங்கிய கொடுக்கறாங்க.
1: We did not demand it but they gave a multicolored coat.
0: ஆனா ஒரு கூட்டம் எழும்புது.
1: But there arises a crew.
0: எங்களுக்கு கிடைக்காது உனக்கு கிடைச்சது.
1: See you have got something which we have not got.
0: நாங்கலாம் சாதாரணமா போட்டுக்கிட்டு
1: இருக்கோம். We are wearing ordinary dress.
0: நீ என்ன பல வர்ண அங்கி போட்டுருக்க?
1: But you have a multicolored coat.
0: நீங்க ஏங்க பயப்படுறீங்க?
1: Why are you afraid of it?
0: நீங்க அதை கழட்டி போடாதீங்க.
1: You don't remove that coat.
0: அது கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்தது.
1: That is given by God to you.
0: அத பார்த்து பொறாமப்படுவாங்க.
1: People will envy against it.
0: மறந்துடாதீங்க.
1: Don't forget.
0: ஒரு நாள் ஒரு கூட்டம் வந்து அதை உங்ககிட்ட பிடுங்கறதுக்கு முயற்சி செய்யும்.
1: One day one group will try to snatch it away from you.
0: உங்களுடைய அலங்காரத்தையே அருவருப்பா மாத்துவாங்க.
1: They will just turn all your decorations into a demolition.
0: அந்த அழகிய அங்கியை கரப்படுத்துவாங்க.
1: They will stain that beautiful coat.
0: நடக்காதத நடந்தது போல சொல்லுவாங்க.
1: They will say as if it has happened which is not at all happened.
0: பொய்யான எவிடன்ஸை கொண்டு வருவாங்க.
1: They will bring false evidence.
0: அதை பார்த்து பயந்துடாதீங்க.
1: Don't be afraid of that.
0: ஏன்னா கர்த்தர் நீ இழந்ததை பார்க்கிலும் மேன்மையான ஒரு அங்கியை வச்சிருக்கிறாரு.
1: Because the Lord has kept a greater coat than what which you have lost.
0: அது ராஜாவின் சமூகத்தில் உனக்கு கொடுக்கப்படும்.
1: That will be given in the presence of the king to you.
0: பொறாமைப்படுறவங்களை பார்த்து பயப்படாதீங்க.
1: Don't be afraid of the people who envy against
0: you. நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு எந்த மனுஷன்ட்டே ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல.
1: The Lord has not given power to any person to decide our life.
0: இல்ல எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றும்.
1: The Lord will do what he has appointed for me.
0: நீங்க ஐயோ பாஸ்டர் இவங்க அப்படி பாக்குறாங்க பாஸ்டர் இவங்க அப்படி பேசுறாங்க பாஸ்டர் இவங்க அப்படி சொல்லிட்டாங்க சொல்லட்டுங்க அவன் வாய் சொல்லிட்டு போட்டும் விடுங்க.
1: Pastor this person seeing me this way he is speaking this way let their mouth speak what they want.
0: நம்மை அழைத்தவர் கர்த்தர்.
1: The one who has called us is the Lord.
0: நம்மை நடத்துறவர் கர்த்தர்.
1: The Lord is the one who is leading us.
0: ஆண்டவர் சொல்றாரு.
1: He says.
0: அவன் மண்ணு போடுறான் கல்ல போடுறான் பேசுறான்னு நின்றாதே.
1: You don't stop just because he is accusing or throwing stones or throwing mud at you.
0: நீ பாட்டுக்கு நடந்துகிட்டே
1: இரு. You just keep passing through.
0: நீ செய்றதை செஞ்சிட்டே.
1: You continue to do what you are doing.
0: கனப்படுத்துறதுனா
1: I who honor you
0: முடிவில் உன்னை மகிமைப்படுத்துவேன்.
1: At the end I will glorify you.
0: நீ விட்ட கண்ணீருக்கு பதிலாக தேவன் உனக்கு நீரூற்றை ஆயத்தம் பண்ணுவார்.
1: The Lord has kept a spring for you for the tears that you shed.
0: ஒருவேளை இன்றைக்கு ஒரு கடினமான பாதையில் நீங்க போயிட்டு இருக்கலாம்.
1: Maybe today you are passing through a hard time.
0: அத மறந்துடாதீங்க.
1: But don't forget.
0: அந்த சோதனையின் நடுவுல கூட தப்பித்து செல்ற ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குறார்.
1: Even amidst the temptation the Lord has created a path of escape for you.
0: விசுவாசத்தோட முன்னால போங்க.
1: You just move on with that faith.
0: நீங்க ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கலாம்.
1: You might be amidst a great struggle.
0: கர்த்தர் ஒரு சின்ன பாதையை திறந்திருப்பாரு.
1: The Lord would have opened a small path.
0: என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய பிரச்சனையில சின்ன வழி வச்சிருக்கீங்க.
1: Lord the problem is so big but you have a small path for me.
0: ஆண்டவரே என்னை விசுவாசி நீ போ.
1: The Lord says you believe me and keep going.
0: ஜீவனை கண்டடைவாய்.
1: And you will see the life.
0: வழி நெருக்கமா இருக்கலாம்.
1: The path might be narrow.
0: பாதை இடுக்கமா இருக்கலாம்.
1: The path might be very congested.
0: முடிவோ ஜீவன்.
1: But the end is life.
0: முடிவோ ஜீவன்.
1: The end is life.
0: உன்னை ஆதரிப்பேன்.
1: I will take care of you.
0: உன்னை காப்பாற்றுவேன்.
1: I will preserve you.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலை?
1: How many of you believe this?
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Raise your hands and praise God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
1: Praise you.
0: Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி.

0: கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அடியேனை உங்கள் முன்னால் ஒரு சின்ன சாட்சியாக நிறுத்தினதுக்கு தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நான் வந்து காவல்துறையில் எஸ்ஏயாக 37 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு பெற்றவன். தேவன் என் குடும்பத்தில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் முன்னும் ஒரு சின்ன சாட்சியாக சொல்வதுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நான் வந்து பாரம்பரிய இந்து குடும்பத்திலிருந்து வந்த நபர். எங்கள் குடும்பம் எப்படின்னா, கிராமத்தில் வந்து ஒதுக்கப்பட்டவன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்கள் அப்பா ஒதுக்கப்பட்டவர்னா எப்படி, கிராமம் ஒரே சமுதாயம் எல்லாம் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா மனவியாதின்னு சொல்லுவாங்க, அதாவது லூஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மனக்குழப்பம்னு சொல்லுவாங்க, சுத்த தமிழில் சொல்லணும்னா கிறுக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தேவன் என்ன தெரிந்து கொண்டார், என் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். எனக்கு எங்கள் அப்பா அம்மா, என் அண்ணன், என் தங்கச்சி, நான். எங்கள் அப்பா பேர் வேலு, எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், என் அண்ணன் பேர் சுடலை, என் தங்கை பேர் பேச்சியம்மாள், என் பேர் முருகன். எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து பக்கத்தில் பாலாமடங்கிற ஒரு சின்ன கிராமம், தாமிரபரணி ஆற்று ஓரத்தில் இருக்குது. நல்ல விவசாயம் செய்யக்கூடிய இடம். அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது. எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா, அம்மா மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு இந்த மனவியாதி இருந்திருக்கு. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு மனவியாதி இருந்த மறைச்சி எங்கள் அம்மாவை பொன்னம்மாள், எங்கள் அம்மா பேர் பொன்னம்மாள், எங்கள் அம்மாவை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நிச்சயம் பண்ணும்போது ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து காக்கியன், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உன் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் புத்தி சோனம் இல்லாத ஆள், நீங்கள் பொண்ணை கொடுக்க வேண்டான்னு இருக்காரு. எங்கள் தாத்தா ஒரு வைராக்கியமான ஆள், என்ன சொல்லிட்டாருன்னா, கோயிலுக்கு நேர்ந்தக்கடா கோயிலுக்கு தான் அப்படின்ட்டார். கிராமங்களில் வாக்கு கொடுத்தா மாற மாட்டாங்க அப்படிங்கும்போது சரின்ட்டு எங்கள் அம்மா கட்டி கொடுத்தாரு. அப்போ சரி, அவள் தலையெழுத்து எப்படி அப்படி இருக்கணும்னு எங்கள் தாத்தா விட்டார். எங்கள் அப்பாவுக்கு அந்த மனவியாதி எப்படின்னா, 6 மாதம் இருக்கும், 6 மாதம் புத்தி சுவாரம் இல்லாமல் என்ன செய்கிறாரு என்ன பேசுகிறாருன்னே தெரியாது. மனம் போக்கில் போவார். சுக்க வீட்டில் சாப்பாடு இருந்தால் இந்த ரொம்ப கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுக்கு ரொம்ப பேய் பிடிச்சிருக்கே, பிசாசு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, எதனாலும் சாப்பிட்டு விடுவார். சோறு பொங்கிறதுக்கு அரிசி வச்சுருந்தா எடுத்து அவராக தின்னு பச்சையிலே காலி பண்ணிடுவார். அப்படி ஒரு வியாதி, ஒரு மனவியாதி உள்ள எங்கள் அப்பா மத்தியிலும் எங்கள் அம்மா வாழ்ந்து காட்டினாங்க. ஏன்னா புத்தில சிறுவன் வீட்டை கட்டுப்பானது மாதிரி எங்கள் அம்மாவுடைய கஷ்டங்கள் எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது, அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். எங்கள் அம்மா உழைச்சி தான், நான், எங்கள் அண்ணன், என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா 5 பேரும் சாப்பிட்ணும். அப்போ அதில் 2 விருதா மாடு, அதையும் வளர்த்தாங்க. அவ்வளோ வறுமையான குடும்பம் எங்கள் குடும்பம். அப்போ அதில் நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்ருக்கேன். இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்காருன்னு சொல்லி, எங்கள் அம்மா போகாத கோயில் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது. ஆனால் ஒரு தெய்வமும் எங்கள் அம்மாவுடைய வேண்டுதலை கேட்கலை. எங்கள் அப்பாவுக்கு எப்படியாட்டும் இந்த வியாதியை தீர்க்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு சாமியார் வந்து என்ன சொல்லிட்டார்னா, இது உங்கள் மாப்பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, முனி பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு கருமையில் கொடுத்து பிடிச்சி ஒரு நடுச்சாமல் 12 மணிக்கு பொலி கொடுத்தா அந்த முனி ஓடிடும் அப்படின்னு ஒரு உலக நியமன ஒரு சாமியார் வந்து சொல்லிட்டார், இந்து சாமியார் வந்து. அப்போ எங்கள் அம்மா சரி, எந்த கோயிலுக்கெல்லாம் போன முடியலை, எந்தாலும் சொல்லிட்டாரா முடியும்னு சொல்லி, வறுமையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணுறாங்க. கருமயிலுங்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது, கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தாலும் வாங்கி எப்படியாட்டும் எங்கள் அப்பாவுடைய வியாதியை தீரணும்னு சொல்லி வாங்கி, ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் அதை நடு சாமம் 12 மணிக்கு பொலி கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஆயத்தமாகும்போது அந்த சாமியார், அந்த ஏற்பாடு செஞ்ச சாமியார் நடு சாமத்தில் குப்புறப்படுத்திக்கிட்டு எந்திரிக்க மாட்டேன்ட்டார். ஐயோ என்னையா பொடி கொடுக்கணும் இது பண்ணணும் விளக்கத்தை போன்னு சொன்னேன் நீ இப்படி அப்படின்னு நான் இதில் தலையிட்டு தப்பு. அந்த முனி வந்து பணம் உயர்த்துக்கு நிற்க நான் எந்திரிச்சா என்ன அடித்து கொண்டு போடுவோம், அதனால் நான் குப்புறப்படுத்துக்கிட்டே சொல்கிறாரு நான் தலையிட்டது தப்புங்கிறார். என்ன செய்ய சூழ்நிலை இப்படின்ட்டு அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க முடியவே முடியாது, எந்திரிக்க மாட்டேன்னு அந்த பூசையும் பண்ண மாட்டேன்ட்டார். அந்த அன்றைக்கி குடும்பம் அதோட அந்த செலவு போச்சு முடிஞ்சது. சரி, எங்கள் அம்மா அந்த வறுமையிலும் கஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் நல்ல ஒரு இந்திரா காந்தி பீரியடு நல்ல பஞ்சம், மக்காச்சோளமாகவும் அரிசி எதுவுமே இருக்க ரேஷன்லாம் நானும் போய் மயக்கி வாங்கிறதுக்கு மயங்கி கீழே விழுந்திருக்கு. அவ்வளோ பெரிய வறுமை கஷ்டம். இந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் வாழ்ந்து வந்துட்டுருக்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப நோய்வாய்ப்பட்டார். இதில் வந்து நான் அஞ்சாம் கிளாஸ் படித்து ஆறாம் கிளாஸ் போனோம். எனக்கு எங்கள் வீட்டில் புக்கு வாங்குறதுக்கு காசு கிடையாது. அப்போது இலவச புக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க மாட்டாங்க, மதிய சாப்பாடு மட்டும் போடுவாங்க. அவன் புக்கு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு எங்கள் அம்மா கூட வந்த அக்கா பெரியம்மா வந்து எனக்கு பெரியம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஏய் பொண்ணம்மா நீயே கஷ்டப்படுதா வறுமையில் இருக்க, இவனை எதுக்கு படிக்க வைக்க போகிற, பேசாமல் ஏதாவது கூலி வேலைக்கு அனுப்பு அப்படின்னு எங்கள் பெரியம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா கிராமத்தில் எப்படின்னு இந்துக்கல்ல கணவர் இறந்தால் தான் தாலியை கழட்டுவாங்க. எங்கள் அம்மா எனக்காக படிப்புக்காக அந்த தாலியை கலட்டி அந்த தாலிக்கு ரெண்டு பக்கம் உள்ள ரெண்டு குண்டு மணி இருக்கும், அதை பக்கத்தில் கிராமத்தில் ஆசாரிக்கிட்ட கொண்டு போய் அந்த தாலியை மட்டும் வச்சுருந்து அந்த ரெண்டு குண்டு மணியை விற்று எங்கள் அம்மா எனக்கு புக்கு வாங்கி படிக்க வச்சாங்க. வறுமையிலும் சொல்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உன் தாயின் கற்பத்தின் கனியில் கரு உருவாதுக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டே நீ சொன்ன தேவன். அப்போ எனக்கெல்லாம் தெரியாது ஆண்டவர் பற்றி. அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சாங்க. நான் எட்டாம் கிளாஸு நைன்த்து டென்த்து படிச்சிட்ருக்கேன். அப்போ எங்கள் அப்பா வந்து அந்த மனவியாதியில் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இதுக்கு ஊடையில் இன்னொரு சாமியார் வந்தார். அவர் வந்து எங்கிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட வந்து இவருக்கு வீட்டுக்காரர் குணமாக்குறேன் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு போனார். சரி ரைட்டுன்னு சொல்லி விட்டு மறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த சாமியார் வந்திருக்காரு, வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணார்னா, அவர் மன புத்தி சரியில்லாதால் அந்த சாமியாரை பிடிச்சி தலைகீழே நிப்பாட்டு கீழே கழுத்தில் காலை வச்சு காலு ரெண்டு மேலே தூக்கி உள்ளே போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூலில் படிச்சிருந்த பையன், தண்ணி சாப்பிட பக்கத்தில் ஸ்கூலு, தண்ணி சாப்பிட வர இங்கே போராட்டம் நடக்குது, சாமியார் தலை எங்கள் அப்பா காலில் இருக்கு. ஐயோப்பா பாதிரியப்பா கொண்டுபடாத விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே நான் போகாட்டேன் அந்த சாமியாரை எங்கள் அப்பா கொண்டிருப்பார், அவருக்கு மன வியாதியில் அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. இந்த சூழ்நிலை சாமியார் நான் போன பார்த்து விட்டே தான் தான் மட்டும் ஓடிப்பிட்டார் அந்த சாமியார். அதுக்கப்புறம் அந்த சாமியார் வரல. இவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா எங்களை நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இருந்தால் அந்த பிள்ளைகளை காப்பாற்றிவிடுவாங்க. ஒரு தாய் இல்லாட்ட தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கஷ்டம். ஆனால் என் தாய் வறுமையிலையும் எங்கள் அப்பா இருந்தாலும் ஒரு வருமானம் இல்லாத சூழ்நிலையும் எங்களை பாதுகாத்து எங்களை எங்கள் அம்மா வளர்த்தாங்க. கஷ்டத்தின் மத்தியிலையும் தாலியை பற்றி என்னை படிக்க வச்சாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணி எங்கள் அப்பா நோயாகி போட்டு எங்கள் அப்பா இறந்துட்டார். இறந்த உடனே நான் டென்த் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். அப்போ எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லோரும் தன்னுடைய இப்போ நான் தெருவில் கிராமத்தில் போயிட்டுருக்கேன்னா எல்லோரும் அவங்க இது யாருப்பா போகிறாங்கன்னா அவங்க அப்பா பேரை சொல்லி சொல்லுவாங்க. ஏ என்னாரு கந்த முருகன் பாலிசாமி குப்புசாமி அவங்க பையன் போகிறாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கிறுக்கம் பையன் போகிறாம்பாங்க. எவ்வளோ மன வேதனை, சின்ன பிள்ளையில் அறியாத பருவத்தில் என் மனம் அப்படியே உடையும். என்னடா எல்லாத்துக்கும் தகப்பன் பேர் சொல்கிறாங்க, நமக்கு கிறுக்கம் பேர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பையன் சொல்ல நான் ரொம்ப வேதனைப்படுவேன். இந்த மத்தியிலும் நான் டென்த்து படிச்சிட்ருக்கேன். அப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஏஆரில் போலீஸ்க்கு ஆள் எடுக்காங்க. என்ன வீட்டில் வறுமை, அந்த வறுமையை எப்படியும் ஒழிக்கணும்ல, அம்மா கஷ்டப்படுறாங்க, அண்ணன் கூலி வேலைக்கு போகிறாப்புல அது வீட்டுக்கு பத்தாது, தங்கச்சி சின்ன குழந்தை, அப்போ நம்ம எப்படியாவது ஒரு வேலைக்கு போகணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும், காப்பாற்றணும் சொல்லி நான் இந்த போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்காங்க பாளையங்கோட்டை ஏர்லன்னொடனே போகணும். என் அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா இந்த மாதிரி அங்கே பாளையங்கோட்டில் போலீஸ் ஆள் எடுக்காங்க நான் போகிறேன், ஆமாடா நீ எதாட்டும் வேலைக்கு பாடுறா கவர்மெண்ட் வேலைக்கு பாடுறான்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாளையங்கோட்டை போகிறதுக்கு பஸ் ஆச்சு ஒரு 10 ரூபா கூட இல்லை வீட்டில். அப்போ எங்கள் அம்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு அவர் எப்போவுமே அவர் அந்த மனுஷன் யாருக்குமே 5 பைசா கொடுக்க மாட்டார். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ஒரு குணசாலி. எங்கள் அம்மா கேட்டால் யாரும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பொய் பேச தெரியாது, உண்மையாக இருப்பாங்க, வறுமையிலையும் உண்மையாக இருப்பாங்க எங்கள் அம்மா. அதனால் அந்த பெரியவர் பொண்ணமான யாரும் கேட்டால் கொடுக்க மாட்டேன், ஆனால் உனக்கு நான் தரேன்னு சொல்லி 10 ரூபா கொடுத்தாரு. அந்த 10 ரூபா எங்கள் அம்மா வாங்கிது, போடா இதை வச்சாரு போய் சேர்றான்னு. நான் போய் சேர்ந்தேன் ஆண்டவர் புண்ணியத்தில், எனக்கு அப்போலாம் ஆண்டவர் போய் தெரியாது, போய் சேர்ந்தேன். சேர்ந்து எனக்கு செலெக்ஷன் ஆகி ட்ரெயினிங்கெல்லாம் போய் போலீஸில் சேர்ந்துட்டேன். அப்போது எனக்கு ஆண்டவர் பற்றி ஒன்றும் தெரியும், உலக மனுஷனாக இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் காவல்துறையில் சேர்ந்து வேலை கிடச்ச உடனே நான் கல்யாணம் மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணால் என் மனைவி பேர் வந்து வசந்தா. அவளும் பாரம்பரிய இந்து குடும்பத்துலேருந்து அந்த பொண்ணு. கல்யாணம் வந்து எங்கள் வீட்டிலே தான், நாங்கள் அப்போ கஷ்டம் வரும் இல்லை. அப்போ எங்கள் மேரேஜ் மொத்த செலவே 4000 ரூபா, சாப்பாடு செலவு எல்லாம் துணிமணி எல்லாமே 4000 ரூபாயில் கல்யாணம் பண்ணோம் 1988. அப்புறம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது, சேலை சாப்பாடு எங்களுக்கு துணிமணி வெட்டி இவ்வளோ தான், ஒரு சிம்பிளாக மேரேஜ். ஏன்னா வறுமை கஷ்டம், கடன் வாங்கினா அடைக்க முடியாது, யாரும் தர மாட்டாங்க. அது ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் மனைவி மேரேஜ் பண்ணி, ஆனால் நல்ல ஒரு குணசாலியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். மனைவி பேர் வந்து வசந்தா. அவ எப்படின்னா அதிர்ந்து பேச மாட்டான், ரொம்ப கீழ்ப்பிடிவாக, உண்மையாக இருப்பாள், பொய் பேச தெரியாது. அப்போ எவ்வளோ ஒரு குணசாலி ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் ஆண்டவர் அறியலை, நான் உலகத்தில் தான் இருக்கேன். இந்த சூழ்நிலையில் நாங்கள் வேலை கிடச்சி என் மனைவி பிள்ளைலாம் கூப்பிட்டு மதுரைக்கு மதுரைக்கு வரேன். மதுரையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். மதுரையில் வந்து என் பையன், அவன் பேர் அப்பு மணிகண்டன், என் மகா பேர் வந்து சூர்யா. என் பையன் ஒரு 2-3 வயசு இருக்கும், என் மகள் கை குழந்தை. நாங்கள் மதுரைக்கு வரோம். மதுரைக்கு வர்றதுக்கு முன்னாடி என் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளோட மேரேஜ், மேரேஜுக்கு ஒரு மாப்பிள்ள. அவர் வந்து எப்படின்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு கிறிஸ்டின், இவங்க இந்து பேக்ரவுண்டில் இருந்தவங்க அதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தர்க்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியில் என் குழந்தைய வந்து கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்ததுனால அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டாப்புல. ஏற்றுக்கிட்டு நான் அவரோட வாழ்கிறோன்னே அவங்க மதுரையில் கீழே குடியிருக்காங்க, நான் மேலே குடியிருக்கோம். ஆனால் அவங்க வீட்டுக்கு கிறிஸ்தவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க, வந்து போவாங்க, நாங்கள் வேடிக்கை பார்ப்போம், நாங்கள் வெளியே ஓடிப்பிடுவோம். இந்த சூழ்நிலையில் என்ன, எங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள் கழித்து என் அம்மா ஒரு நாள் எனக்கு தந்தி அனுப்புகிறாங்க. அப்போ ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா தந்தி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நீ உடனே ஊருக்கு வரணுடா அப்படிங்காங்க. ஊருக்கு போனால் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தங்கச்சி இந்த மாதிரி ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கா, உங்கள் அப்பாவுடைய வியாதி அந்த குழப்பம் தங்கச்சிங்க வந்துட்டுறா, இவள் எப்படி என்ன பண்ணுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா செய்ய அப்படின்னா, என்னடா உங்கள் அப்பா தான் அப்படி விட்டாங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா மைண்டில் என்ன, பக்கத்தில் ஒரு புளியம்பட்டிங்கிற ஒரு அந்தோணி இயேசுநாதர் கோயில்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு இந்த மாதிரி மனக்குழப்பம் உள்ளவங்க போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலுக்கு கொண்டு போய் சுகமாயிருக்கு. அப்போ எங்கள் அப்பா அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போய் ஒரு ஊரில் பெரியாள் கிராமத்தில் எப்படின்னா கொஞ்சம் ஒரு நல்லது கட்டு ஒரு பெரியாளுக்கு நடந்தால் குடும்பத்தில் சொல்லுவாங்க. அப்படிங்க அம்மாட்ட, என் பொண்ணம்மா உன் மாப்பிள்ளைக்கு இப்படி இருந்திருக்கல, இப்படி இருக்கல, நீ புளியம்பட்டி அந்தோணியூர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனால் இயேசுநாதர் கோயிலாம் அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே குணமாகமான்னு சொல்லிட்டாங்க, நீ வேணால் போய் கூட்டி ஒட்டு போயிட்டு வாயே அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு நாள் கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு வாரங்க வச்சுருந்தா எங்கள் அப்பாவுக்கு தெளிவு கிடச்சிருக்கு. அப்போ எங்கள் அம்மா மனசில் உள்ளத்தில் நினச்சிருக்காங்க, எத்தனை சாமியை கும்பிட்டோம், ஒரு நாள் கூட ஒரு தெளிவு கிடைக்கல, இப்போ நல்லா இதாகிட்டாருன்னு எங்கள் அம்மாவுக்கு அப்போ இயேசுநாதர் மேலே ஒரு பிடிப்பு இருக்குது. ஆனாலும் இதை வந்து கிராமத்தில் பாரம்பரியான இந்து குடும்பத்தில் வந்து இவங்ககிட்ட யார்ட்டு சொல்ல முடியாது, எங்களை விலக்கி வச்சுருவாங்க. அதனால் எங்கள் அம்மா சொல்லாமல் உண்மையாக அப்போ அது எத்தனை சாமியை விட்டு போய் வேண்டணும், ஆனால் இந்த சாமி உண்மையான தெய்வம்னு எங்கள் அம்மா மனசில் நினச்சிருக்கேன், வெளியே சொல்ல முடியல. நாங்கள் சொன்னால் அது அந்த கிராமத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலை தான் எங்கள் அப்பா இறந்து போனால். இப்போ எங்கள் தங்கச்சிக்கு வந்த உடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மனக்குழப்பமாகி, என் தங்கச்சி என்னென்னா அதே மாதிரி ட்ரெயினில் போய் உள்ளே போக, பாலும் கிணத்தில் உள்ள போக, அரளிக்காயை எங்கள் என் தங்கச்சி விழுங்கியிருக்கணும், ஆனால் என் தங்கச்சி அரைச்சி குடிச்சிருந்தா அன்னைக்கே காலியாகிருப்பாள். அவன் முழுசாக விழுங்கினதுனால அவள் அன்றைக்கி என் தங்கச்சி தப்பிச்சா, ஒரே தங்கச்சி, கொஞ்சம் பாசமாக இருப்பேன் என் தங்கச்சி மேலே. இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா திடீர்னு சரி அம்மா தங்கச்சி பார்த்துக்க ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆறுதல் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மீண்டும் எங்கள் அம்மா தந்தை என்னன்னு கேட்டால், இல்லை உன் தங்கச்சி வந்து மனவியாதியில் விழுங்கிட்டாடா, மீன் முள்ள விழுங்கினாலே தொண்டைக்குள்ளே போகாது, எப்படா மூணு ஊசியை விழுங்கினா விழுங்கிட்டேன்னு சொல்லி இப்போ என்ன சொல்லாடா அப்படிங்க. ஏம்மா அது எப்படிமா அப்படின்னு என்னன்னு தெரிலடா, அவள் வயிறு வலிக்கிங்க, முந்தா நாள் ஊசியை விழுங்கினாலும் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிற வயிறு வலிக்கிங்க, நான் செல்லத்திரையை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் தந்தி ஒன்று ஊருக்கு போனோன்னு எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க, அப்போ நீ நேராக ஆஸ்பத்திரி வந்துடானுன்னு எனக்கு தகவல் சொல்கிறாங்க. நான் நேராக போகிறேன், என் தங்கச்சிக்கு பக்கத்தோட செல்லத்திறன் ஒரு பேசினால் ஒருத்தர் வளப்பக்கம் நல்ல மனுஷன், ஒரு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஆள், அந்த மனுஷனை கூப்பிட்டு எங்கள் அம்மா ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. ப்ரைவேட் ஆஸ்பத்திரி கொண்டு போனோன்னே அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணால் 2 லட்சம் கட்டுங்கன்றங்க. ஐயா நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நாங்கள் வறுமையில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஆட்கள், எங்கள் சோத்துக்கே வழி இல்லை, நாங்கள் 2 லட்சம் எங்கேயா கட்ட முடியும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க அப்படின்ட்டு அப்படிலாம் டாக்டர். எங்கள் அம்மா நேராக ஹைக்ரௌண்டு கொண்டு போயிருக்காங்க, டாக்டர் பார்த்து செக் பண்ணி எக்ஸ்ரே எடுத்தால் 3 ஊசியும் வயிற்றுக்குள்ளே நிற்கிது, 2 ஊசி இப்படி ஜாயிண்ட் இருக்குது, 1 ஊசி இருக்குது, இப்படி 3 ஊசியும் வயிற்று நிற்கிது. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருனா, இந்த பொண்ணு இதுக்கு வந்து இந்த ஊசியை வெளியேறதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஊசி வந்து ஒரே இடத்துல நிற்காது, வலிவு போயிட்டு உள்ள குடலில் போயிட்டே இருக்கும், எங்கேயெல்லாம் அப்படின்னு குடல் போக இருக்கணும், அதனால் முடியாது, நீங்கள் கும்பிடுத சாமியை வேண்டிக்குங்க, அந்த ஊசி மோசனில் வந்தாண்டும் இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டரும் கை வச்சிட்டார். இந்த சூழ்நிலையில் ஐக்கிரவுண்டில் எங்கள் அம்மா கவலையும் கண்ணீரோடு என் தங்கச்சியை பெட்டில் போட்டு எங்கள் அம்மா அழுது புரண்டுட்டு இருக்கும்போது கூலின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு 5-6 பேர் வியாதிப்பட்டவங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டே வந்திருக்கும் போது எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா பெரியம்மா என்ன பாப்பாவுக்கு என்ன செய்து படுக்க போட்டுக்கிறேன்னு, அம்மா என் மகன் இந்த மாதிரி மனவியாதியில் 3 ஊசியை சேலை தைக்கிற ஊசியை விழுங்கி விட்டா, டாக்டரு பார்த்து எக்ஸ்ரே எடுத்தால் 3 ஊசியும் வயிற்று குடலில் இருக்குது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாருமா, என் மகளை காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இதெல்லாம் குணமாக்குவார், இந்த தங்கச்சிக்கு பாதுகாப்பார், அந்த ஊசி வெளியே வந்துடும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கலாமா அப்படின்ட்டுருக்கேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லி, அம்மா என் மகள் பிழைச்சா போதும், ஊசி வெளியே வந்தால் போதும், என் மகளை காப்பாற்றுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு எங்கள் அம்மா காலில் விழுந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம் பிரியம்மா, நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த 6 பேரும் நின்று என் தங்கச்சிக்கு பெட்டில் சுற்றி நின்று ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் பாருங்கள், உண்மையிலே ஜீவனுள்ள தேவன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அந்த டயத்துக்கு நாங்கள் அறியலை, ஆனால் தேவன் வந்து எங்கள் குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். அப்போ நாங்கள் அறியாத அப்புறம் அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்காங்க. இந்த கிராம ஊழியம் ஆஸ்பத்திரி ஊழியெல்லாம் எவ்வளோ முக்கியம் என்பதை இப்போ நான் உணர்கிறேன். அப்படி ஜெபிச்சுட்டு மறுநாள் என் தங்கச்சிக்கு வந்து மோஷன் போயிருக்காப்புல, மோஷனுக்கு போகும்போது என் தங்கச்சி 1 ஊசியை பார்த்துருக்காப்புல. அப்போது என் அம்மாகிட்ட வந்து என் தங்கச்சி சொல்லியிருக்கா, ஏம்மா நான் மோஷன் போனால் 1 ஊசியை பார்த்தேன்ட்ருக்காப்புல. 1 ஊசி பார்த்தேன்னா அப்போ இன்னும் 2 ஊசி என்னாச்சு என்னன்னு தெரியலையே அப்படின்னு இதை போய் டாக்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் மகள் மோஷனில் 1 ஊசியை பார்த்துருக்காப்பையா அப்படின்னு. ஏம்மா 1 ஊசியும் பார்த்தா அப்போ இன்னும் 2 ஊசி என்னாச்சு, அப்போ எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க. எக்ஸ்ரேவில் வயிற்றுக்கில் ஊசியே இல்லை. ஆனால் உண்மையிலே தேவன் வந்து எங்கள் அம்மா அப்படியே அவங்க அப்போ அந்த சிஸ்டர் அந்த சகோதரிகள் வந்து ஜெபித்த ஜெபம் தேவனுடைய காதலுக்கு எட்டப்பட்டு தேவன் வந்து என் தங்கச்சிக்கு ஜீவனை கொடுத்தார். அப்போ எங்கள் அம்மாகிட்ட என் மறுநாளையே எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்க என் தங்கச்சி சொல்கிற, ஏம்மா அந்த 5-6 பேர் வந்து ஜெபித்தாங்கள, அவங்க கூட ஒரு வெள்ளை அங்கி போட்டு ஒருத்தர் நின்ன மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சு, ஆனால் யாருன்னு தெரிலம்மா அப்படின்னு என் தங்கச்சி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்காப்புல. அப்போ ஆண்டவர் தான் இறங்கி வந்து ஆபிரகாமோடு நடந்த தேவன் அந்த இடத்துல என் தங்கச்சியுடைய ஜீவனை காப்பாற்றிருக்கார். ஆனால் நாங்கள் ஆண்டவர் தெரியாத ஜனங்கள் பாருங்கள், ஒரு பாரப்பட்டு பிறருக்காக ஜெபிக்கும்போது தேவன் அற்புதத்தையும் அடையாளம் தேவன் செய்கிறார். அப்படி உள்ள தேவனை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கோம் இந்த மத்தியில். அதுக்கப்புறம் நான் என் தங்கச்சிக்கு அந்த ஊசி போனோடனே கொஞ்சம் குணமாகி வீட்டில் அனுப்பி விட்டுட்டு நான் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரைக்கு வந்து உலக மனுஷனாக இருக்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் குழந்தையால் ஒரு கிறிஸ்தவருக்கு சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட் உள்ள அவருக்கு கட்டி கொடுத்ததுனால ஊழியக்காரங்க வந்து நாங்கள் மேலே இருக்கோம், என் ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டில் கீழே இருக்காங்க, கீவேலும் நாங்கள் மே வீடு எல்லா புலகத்துக்கும் நாங்கள் கீழே தான் வரணும், தண்ணிக்கு எல்லாமே கஷ்டப்பட்டது. அந்த இதில் அவங்க கீழே கார வீட்டில் இருக்காங்க, நான் மேலே ஓட்டு வீட்டில் இருக்கோம். அப்போ 200 ரூபா வாடகை, ரொம்ப வறுமை கஷ்டம். அதுக்கு மேலே வாடகைகள்லாம் இருக்க முடியாது, காவல்துறையில் சம்பளம் ரொம்ப கம்மி, நாங்கள் அப்போ ரொம்ப கஷ்டம். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவங்க வந்து ஜெபிக்க வந்தால் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஏஆரில் மாரியம்மன் கோயிலுக்கு அங்கே ஓடிப்பிடுவோம், இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஓடிடுது. ஆனால் ஒரு நாள் என் குழந்தையா என் ஒய்ஃபுட்ட சொல்லியிருக்காப்புல, என் எப்படி ஏன் போகிறீங்க, ஊழியக்கார் வராருல, நீங்களும் இருந்து என்னன்னு பாருங்களேன், நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள்னு ஏற்றுக்க வேண்டாம், உட்காந்து என்ன தான் செய்கிறாங்க ஏதாவது பாருங்களேன், அவர் நல்ல ஆண்டவருங்க அப்படின்னு என் ஒய்ஃபுட்ட சொன்னோடனே, சரி என்ன தான் செய்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு போனால், அவங்க பிறருக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுறதும் ஜெபம் பண்ணுறதும் எங்களுடைய மனசை அப்படியே மாற்றிச்சு. பாறையாக இருந்த என் இருதயத்தை பரிசுத்தமாக தேவனாக, என்னடா உலக மனுஷன் இருக்கும்போது அவங்க ஒருத்தன் வஞ்சகம் பண்ணுறான், ஏமாத்துறான், என்னென்னமோ செய்கிறான், ஆனால் இவங்க வந்து இவங்களுக்காக ஜெபிக்காமல் பிறருக்காக ஜெபிக்கிறாங்களே, இப்படி ஒரு ஜீவிய நல்ல வாழ்க்கையில். அப்போ ஆண்டவர் உண்மையான தெய்வம் தானே, பிறருக்காக வாழ்ந்துருக்காரு, அப்போ நம்மளும் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு நாங்கள் அப்படியே கொஞ்சம் மனம் மாறி கொஞ்சம் உள்ளத்தில், சரி இதை இந்த இது நல்லா தானே இருக்குது, சரி போவோம் அப்படின்னு அப்படியே உடலோட டச் பண்ணி நாங்கள் அந்த பிரசங்கத்தை அந்த ஊழியக்காரருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பைபிளெலாம் படிக்க லேசாக படிச்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் உள்ளே போனோம், பரவாயில்ல உல அந்த முண்டன் அந்த சாமி இந்த சாமிங்கிறதோட இந்த சாமி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கள் உள்ள அந்த ஆண்டவருக்குள்ளே அப்போ தான் என்ட்ரு ஆகுதோம். ஆகும்போது அப்போ பாஸ்டர் ஊழியக்கார்ட்ட சொன்னோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எந்த வியாதி இருந்தாலும் தேவன் குணமாக்கிடுவார், முடவனை எழுந்து நடக்க சொல்கிறாரு, குருடனை பார்வையிட செஞ்சுருக்காரு, ஆண்டவர் இறந்தவனை உயிரோடு எழுப்பியிருக்காரு, இப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நாங்கள் ஊழியக்கார்ட்ட கட்டினோம், பா சார் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ரொம்ப மனவியாதியில் இருக்கா, எங்கள் அப்பா மனவியாதியில் இறந்து போனார், இப்போ என் தங்கச்சி எங்கள் அப்பாவுடைய சாயல் இருக்குது, அதை குணமாக்க முடியுமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். என்னங்க சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விட உலகத்தை படைத்த தெய்வமே அவர் தானேங்க, வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்பண்ணி சொன்ன தேவன் இல்லையா, அதுக்கு உள்ளதான் நம்ம வந்து இருந்திருக்கோம். அதனால் ஆண்டவர் உன் தங்கச்சி விடுதலை பண்ணுவார், நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப பரவாயில்லையே சந்தோஷப்பட்டு என் தங்கச்சியை போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன். எங்கள் அம்மா யோசனை பண்ணாங்க, என்னடா இல்லையே சரியாக வருமா, ஏம்மா நீ மாமா சரியாக வரும்னு பாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க ஊழியம்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது, பிறருக்காக அவங்க நின்று ஜெபிக்கிறாங்க பார்க்குறாங்க, வாமா போவோம் நம்ம என்ன தான் பார்ப்போம் வாங்கம்மான்னு சொன்னு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் நான் கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட நின்று இவங்க ஒரு தண்ணியை வச்சு ஒரு எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணி இது குடிக்க சொல்லுங்கள் தங்கச்சிக்கு, இந்த மனவியாதி இன்னும் வராது, இந்த குழப்பம்லாம் வராது, இன்னும் எதுவும் விழுங்க மாட்டாப்பில்ல, உங்கள் சகோதரிக்கு ஆண்டவர் துணை இருப்பார், ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு பாஸ்டர் எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னார். என்னை இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன என் தேவன் என் குடும்பத்தை அந்த டயத்தில் விடுவிச்சாருங்க. எங்கள் அம்மா கொண்டு வந்து என் தங்கச்சி எல்லாம் ஜெபம் பண்ணவுடனே என் தங்கச்சி அப்படியே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கீழே விழுந்துட்டாங்க. அவளுக்குள்ளே இருந்த அந்த அசுத்தமான ஆவி வெளியேறி என் தங்கச்சி பசுத்தமாயிட்டான். எங்கள் அம்மா, என் குடும்பம் எல்லாம், நாங்கள், என் மனைவி. ஆனால் என் மனைவி வந்து எப்படின்னா, இந்துவாக இருந்தாலும் அதில் வைராக்கியமாக இருப்பான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழு மூச்சா ஆண்டவருக்குள்ளே தன்னுடைய தன்னை ஒப்படைச்சா. நான் கூட அறக்குறையாக தான் வைங்களேன், ஏன்ட்ட அந்த விசுவாசம் இல்லை. என் மனைவி அந்தளவுக்கு விசுவாசமாக இருந்தா, புத்தியில் ஸ்திரித்தன்னு ஆண்டு சொல்லுங்க, வீட்டை கட்டுவாள்ன்னு சொல்லி. அதன்படி என் தேவன் நல்ல எனக்கு ஒரு அம்மா, நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல ரெண்டு பிள்ளைகள், என் பையன் என் பேர் மணிகண்டன், என் மக பேர் சூர்யா கொடுத்தார். ஆண்டவுக்குள்ளே வந்து இந்த முருகனை என் தேவன் மோசஸாக மாற்றினார், என் மனைவியை மாற்றினார், என் பையன் மணிகண்டனை நேசமணியாக மாற்றினார், என் மக சூர்யாவை வந்து ஸ்வீட்லியாக மாற்றினார். இவ்வளோ அற்புதமான தேவன் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். சரி, தங்கச்சிக்கு குணமாயிட்டு, இந்த தங்கச்சிக்கு ஒரு மேரேஜ் பண்ணும்ல. ஆனால் ஒரு ஆம்பளைகளுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து கட்டி வச்சு விடுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி வியாதிங்கும்போது யார் வந்து கட்டுவா? உலக மனுஷன் யார் வந்து கட்டுவா? வெளியே சொல்லாமல். ஆனால் தங்கச்சிக்கு பியூர் ஆகிட்டு, ஆனால் ஊர் உலகமே தெரியும், ஊருக்கே தெரியுமே அப்படின்னு நாங்கள் மனசு நினச்சிட்டு, சரி எப்படியான ஆண்டவர் நமக்கு தங்கச்சிக்கு உதவி பண்ணிட்டார், நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்ப்போம்னு, நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் அம்மா சொல்லி, இல்லை இதோட தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தோம்டா அப்படிங்காங்க. மாப்பிள்ளையை பார்க்கணும்னா, பக்கத்து வீடு ஒரு பொண்ணு, எங்கள் ஊர் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்குது பாலமுறையில், அந்த பொண்ணு இந்த மாதிரி இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு, அந்த பொண்ணு திருநெல்வேலி பக்கத்தில் உடையாரங்கிற ஒரு கிராமம் வில்லேஜ், அங்கே ஒரு பையன், ஒரு கிறிஸ்தவ பையன் இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு அம்பிகா அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு தகவல் சொல்லிச்சு. சரி, தகவல் சொன்னோன்னே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, டேய் இந்த மாதிரி நம்ம ஆண்டூருக்குள்ளே வந்துட்டோம், ஆண்டூர் பையன் அங்கே இருக்காப்பிலையா, அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா. ஆனால் அங்கே போகும்போது நமக்கு சொந்த ஒரு ரிலேட்டிவ் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த அந்த அந்த பையனுடைய ஃபேமிலியை விசாரிச்சுட்டு அப்புறம் அந்த பையனை போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து போனால் எந்த ஃபேமிலியை சொந்தக்கார விசாரிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்கிறாங்களோ, எங்கள் அம்மா சொன்ன அந்த சொந்தக்கார வீடு தான் மாப்பிள்ளையே இருக்குது. ஆண்டவர் பாருங்கள், அவர் என் மாமனார் வந்து என் தங்கச்சி அப்பா வந்து அவர் இசைக்கு அவர் தாவீதா தேவன் மாற்றிருக்கார். பாருங்கள் அந்த இடத்துல அற்புதத்தை. நான் யாரை தேடி போகிறனோ அந்த மாப்பிள்ளை எங்கள் சொந்தத்திலே இருக்கிறாப்புல, அவங்களும் எங்களை மாதிரி இந்துவாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். அந்தனே போய் அவர்கிட்ட போய் பார்த்தேன், சொன்னேன், அம்மா இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை அப்படின்னு. பொன்னம்மா மகளா, பொன்னம்மா பையனா, நீங்கள் பொண்ணம்மா குணசாலியில, அப்போ அவன் மக குணசாலியாக தான் இருப்பாங்க, நாங்கள் பொண்ணு பக்கம் வாரம்பியா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். வந்து என் தங்கச்சி வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து நல்ல, என் தங்கச்சி என்ன மாதிரி கருப்பு, அந்த பையன் நல்ல சிவத்த பையன், நல்ல ஃபாரின் வெளிநாடு ஐயர் மாதிரி இருப்பாப்பில். அப்போ நான் வந்து அந்த பையன் வந்தோடனே நான் நினைக்கிற மனசுக்குள்ளே ஓடுது, இந்த பையன் சிவத்த பையனாக இருக்கான், நம்ம தங்கச்சி கருப்பு, எங்கடா அந்த பொண்ணு என் மக என் தங்கச்சி எங்கே இவர் கட்ட போகிறார் அப்படின்னு நினச்சா, கொஞ்ச நேரத்தில் என்ன எல்லோரும் கேட்குறாங்க, அவர் இல்லை இந்த இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிட்டு நான் கட்டிக்கிறதுன்ட்டார். நம்பவே முடியலை, என்னவே என்னால் நம்ப முடியலை. பாருங்கள், அந்த இடத்துல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு என் தேவன் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அதிசயம் பண்ணார், ரொம்ப பொறுப்பான சந்தோஷம். ஆனால் உண்மையிலே ஆண்டூர் பிள்ளையாக இல்லாமல் ஒரு இந்து ஃபேமிலியாக ஒரு உலக மனுஷனாக இருந்தால் எந்த மனிதனும் ஏற்றுக்க மாட்டாங்க என் தங்கச்சி. ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை, ஒரு பெண்ணுக்கு கொஞ்சம் மனவியாதி இருக்கும்போது யார் ஏற்றுக்கிடுவோம் அந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு சந்தோஷமே ஒரு நாள் நாள் குறிச்சிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. போய் பஸ் ஏற போகிறாங்க. அந்த எங்கள் மாமாவுடைய பக்கத்து ஒரு பொண்ணு எங்கள் ஊரில் பார்க்கப்பட்டு அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கு, அந்த பொண்ணுக்கு எங்கள் அப்பா வியாதி இருக்குது, மனவியாதி, அந்த பிள்ளையை கட்டாங்க அப்படின்னு ஒரு லேடி போய் என் மாமாட்ட சொல்லிவிட்டாப்புல. அப்போ எங்கள் மாமா சொன்னார், எங்கள் மாமா, எங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி வியாதியெல்லாம் நிற்காது, குணமாயிரும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லோரும் ரட்சிக்க தான் வந்திருக்காரு. சாத்தான் பிசாசு பிடியல் எல்லாம் அவர் கையில் நிற்காதுமா, அவர் உலகத்தை உண்டாக்கிய தேவன். அதனால் அதெல்லாம் என்னுடைய பையனுக்கு அந்த பொண்ணு தான் மனைவி, எனக்கு அந்த பொண்ணு தான் மருமகன். அவங்க அம்மா பொண்ணம்மா குணசாலி, பொண்ணும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் சாதாரண வந்து போகிறது. இது எங்கள் ஆண்டவர்கிட்ட உலக மனுஷனாக தான் இருக்கும். இது ஆண்டவர்கிட்ட நிற்காதம்மா, நீ போமா, அந்த பொண்ணு தான் எனக்கு மருமகன்னு எங்கள் மாமா சொல்லிவிட்டார். அப்போ எனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது. கல்யாணம் முடிச்ச அப்புறம் எங்கள் மாமா என்கிட்ட சொன்னார். அப்படின்னு அந்த பையன் வந்து மாப்பிள்ளை பையன் வந்து அவர் ஈசாக் அவர் பேர். என் தங்கச்சியை அந்த மேரேஜ் பண்ணி அவர் அக்ரில் காலேஜ் விவசாய கல்லூரியில் அதே உடையார் குளத்தில் மாப்பிள்ளை வேலை பார்த்தார். ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் என் தங்கச்சிக்கு ரெண்டு பையங்க மணி மாதிரி என் தேவன் கொடுத்தார். ரெண்டு ஆண் மகனை, ரெண்டு பேரும் இன்றைக்கி டிகிரி முடித்து ரெண்டு பேரும் ஸ்டேட் கிரிக்கெட்டில் இருக்காங்க. ஆண்டவர் உண்மையிலே சொல்கிறேன், நானும் என் குடும்பமும் இந்தளவுக்கு நான் வந்து 200 வாடகையில் வந்தவனுக்கு இன்றைக்கி தேவன் 6 வீடு எனக்கு கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு. இந்த வசதி வாய்ப்பில் என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் வைப்பேன்ருக்கார். என் தேவன் குப்பையில் கிடந்தவன் கோபுரத்தில் வச்சார். இந்த தேவாதி தேவனுக்கு என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் அவரை தொழுது கொண்டு அவருக்காக நான் ஆதாயம் ஆத்மா பண்ண, ஆத்மா ஆதாயம் பண்ணால் தான் என் ஜீவன் அடங்கும். என் தேவன் உனக்காக மறித்தேன், நீ எனக்காக என்ன செய்தால் என் தேவன் என்னை கேட்பார்ல. அதனால் அதுக்கப்புறம் என் தேவன் என் மனைவி நல்ல மனைவியை கொடுத்து எனக்கு ஒரு பையனு பொண்ணு கொடுத்தாரு. அந்த பிள்ளையில் நல்லபடியாக ஆண்டவர் வளர்க்க உதவி செய்தார், படிக்க உதவி செய்தார். என் மகன் இப்போ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு எல்என்டியில் சைட் இன்ஜினியராக கோவலாக இருக்கான். என் மகன் எம்ஏ எம்எட்டு எம்பில் பிஹெச்டி டிவி ஸ்கூலில் டீச்சராக இருக்கான். மருமகன் ஜான் வெஸ்ட்லி வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் மரைன் இன்ஜினியராக இருக்கார். மருமகன் எம்ஏ பிஎட்டு படித்து இங்கே ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காப்புல. என் பையனுக்கு ஒரு பொண்ணு, என் மகளுக்கு ஒரு பொண்ணு. இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் ஊரில் நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவுடனே என் மனைவியோட சித்தப்பா கிறிஸ்தவங்களும் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, ஒரு வீட்டுக்கு போப்பா, உன்னை அவமதித்தா கால் உள்ள தூசி தட்டின மாதிரி தட்டிட்டு வந்துருங்க ஆண்டவர் சொல்லியிருக்கார் எனக்கு. அதே மாதிரி போனோம், அவங்க ஏற்றுக்கலையா, நாங்கள் வந்துட்டோம். இப்போ அவங்க எங்களை வாங்க வாங்கங்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய ஜீவியத்தையும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுன மாதிரி நான் காவல்துறையிலையும் கொஞ்சம் உண்மையாக இருந்தேன். தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த தேவனை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பம், அதாவது சாத்தான் பிடியிலிருந்து தப்பிச்சது. இல்லாட்டா நாங்கள் அத்தனை பேரும் மறித்திருப்போம். ஆண்டவர் எங்களை ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பார்க்காமல் இருந்தால் நாங்கள் எப்போதும் மறிச்சிருப்போம். நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்போம். என் தேவனுடைய கிருபை, என் தேவன் எங்களை ரட்சித்து எங்களை இந்த அளவுக்கு ஒரு சாப்பாடுக்கே வழி இல்லாத ஒரு ஜீவனை இன்றைக்கி உயிரோடு இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு உங்களுக்கு முன்னாடி என்னை ஒரு சாட்சியாக, ஒரு சிறு பூச்சியாக என் தேவன் ஏற்படுத்தின தேவனை நான் உயிர் உள்ளவரை மறக்கலாமா? என்னை போல் நீங்களும் அறியாத ஜனங்களாக இருந்திருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று நீங்கள் மனம் மாறணும், தேவனை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பைபிளில் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தேவன் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அவையெல்லாம் அழிந்து போகும் என்று அவங்களுக்கு அறிவுங்கள் என்று என் தேவன் எனக்கு பைபிளில் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையின்படியே நம்மளை உண்டாக்கிய தேவன், நாம் படைத்த தேவத்தை கல்லை மனையும் வணங்குகிறோம் அறியாமல். ஆனால் நம்ம உண்டாக்கிய தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், கடைசி பதிந்து தன்னை தாழ்த்தி அன்பினால் நம்மளை ஆராயம் செய்த தேவன், அவரை நம்ம மறக்கலாமா? வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அவருடைய ஜீவியத்திலே இன்னொரு உலகம் இருக்குது, பரலோக ராஜ்யம். அங்கே நாம் தேவனோடு நடக்க இருக்க தேவன் அவர் மார்பிலே சாய்வதற்கு ஆண்டவர் நமக்கு செய்த உதவியை மறக்கக்கூடாது. ஆண்டவர் செய்த அற்புதத்தையும் அடையாளங்களும் நாம் ஜீவனுள்ள நாட்கள்லாம் அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம அறிவிக்க வேண்டும். அடியனே இந்த இடத்துல ஒரு சின்ன சாட்சியை நிறுத்துறதுக்கு நன்றி. ஆனால் ஊழியில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஏன்னா ஒரு அம்மா வந்து எங்கள் ஏற்று விட்ட அம்மா, நான் அப்போ வறுமை கஷ்டம், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன், அப்படி வீட்டில் சாப்பாடு இருக்காது, தெருவில் போய் உட்காந்துருப்பேன். அப்போ ஏற்று, ஆனால் உண்மையிலே தாய்மார்களை வந்து நான் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா இறக்கப்படுவாங்க. ஒரு அம்மா ஏற்று விட்ட அம்மா செல்லம்மான்னு பேர். அந்த அம்மா வாயில் இருந்தாலே பசினை கக்கி கொடுத்துரும், அப்படி ஒரு குணசாலி அந்த அம்மா. ஏற்று வந்து அப்படியே உட்காந்துருப்பேன், சோகமாக உட்காந்துருப்பேன். அந்த அம்மா ஏற்று அவளை பார்க்குவேன், டேய் என்னடா முருகா, என்னடா ஒரு மாதிரி முகம் வாடி இருக்குமே, இல்லைக்கா அப்படிமே, டேய் உன் முகம் மாறி இருக்கடா, இந்தடா நீச்சு நீ அந்த வடி தண்ணி கூட சோறு காய்ச்சி வடித்து இந்த பேர் சாப்பிடாம இருக்கான் இவனுக்கு, ஒரு மா வாடலாக இருக்கான்னு சொல்லி இந்த அம்மா வடி தண்ணி கொண்டு வரும். வடி தண்ணி அப்படி பார்த்தா உள்ளே சோறு இருக்கும். அந்த தாயும் உள்ளம் அந்த மாதிரி தாயெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கையில் அப்படி பெண்களுக்கு இறக்க உணவு உண்டு. அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தோம் நான். வறுமைன்னு என்னென்னு தெரிஞ்சால், கஷ்டம்னு என்று உணர்ந்தால், ஆண்டவர் அதான் சொல்லுகார், உன் எதிரி தகம் வந்தால் தண்ணியை கொடு, பசியாக இருந்தால் ஆகாரத்தை கொடு. என் தேவன் எனக்கு வேறு இந்துவாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாரும் எனக்கு சொன்னதில்லை. பைபிளை படிக்க படிக்க அப்படியே ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பேசுகிறார். நேரடியாக ஒரு மனுஷன் பேசுன மாதிரி வார்த்தை வேதாகம் நம்மளோடு பேசுது. இவ்வளோ உலக மனுஷி பிரிவின் சுல்தானான ஒரு அம்மா, நான் செய்தி கேட்டேன், அந்த அம்மா பிரசங்கம் கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, ஒரு முஸ்லீம் சகோதரி பைபிள் அது தேன் கூடு அப்படிங்குது. எவ்வளோ பாருங்க, தேன் தாங்க உண்மையிலே. இது பைபிளை படிக்க படிக்க நமக்கு ஆண்டவர் தித்திப்பை கொடுப்பார், திகட்டாத ஒரு இன்பத்தை கொடுப்பார் ஆண்டவர். அப்படிப்பட்ட பசுத்தமுள்ள தேவன் அவரை, என்னை எப்படி என் தேவன் முருகனை மோசையாக மாற்றினாரோ, கிறுக்கம் பிள்ளையை கிறிஸ்துவ பிள்ளையாக மாற்றினாரோ, அதே போல் உங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரர்கள், உங்களையும் தேவன் சந்திக்கணும். ஆண்டவரை அறியாமல் இருந்தால் அவரை உங்கள் கால் படிந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். என் தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கிய தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இன்னொரு உலகம் இருக்குது, அதில் இனி 1000 ஆண்டு அரசாட்சியிலே நம்ம வாழ நீங்கள் அந்த தேவனை கரம் பிடித்து வழிநடத்துங்க. இன்னும் ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் இப்படி நாங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டுன்னா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷமாக குழந்தை இல்லை. ஊழியக்காரர் ஒரு நாள் எங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு வந்து ஜெபம் பண்ண வந்தார். ஜெபம் பண்ணிட்டு நான் அப்போது நைட்டில் தான் வருவார். அவர் இங்கே எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நைட் தான் வருவார். ஒரு 12 மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அங்கே ஜெபம் நடக்கும். அப்போ அப்படி ஜெபம் எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது எங்கள் பெரியம்மா வந்து சொன்னாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறீங்க, இவன் முருகன் அண்ணனுக்கு 18 வருஷமாக குழந்தை இல்லை, கொஞ்சம் ஜெபிங்களேன், அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் குழந்தைக்கு ஜெபிக்கானோடனே சரி கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டார் பாஸ்டரு. எங்கள் அண்ணி நல்லா படுத்துருக்காங்க, அவங்கள போய் எழுப்பிட்டு வந்தோடனே முனங்கால் போட்ட சொல்லார் பாஸ்டர், முனங்கால் போட்டு ஜெபிக்கிறேன். அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லுது, ஐயா ஆம்பளை பிள்ளைக்காக ஜெபிங்க அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொல்லுது. அப்போ பாஸ்டர் எங்கள் அண்ணிமே தலையில் கை வச்சு, ஆண்டவரே இந்த சகோதரிக்கு நல்ல ஒரு கற்பத்தின் கனியை கற்பத்தின் கனி கத்தரால் வரும் சுதந்திரம், பிள்ளைகளோ அதனால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவரே நீர் வார்த்தையை எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கு, அதன்படி இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யுமையா அப்படின்னு நல்ல மனம் உருகி ஜெபிச்சார். ஜெபிச்சு ரைட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அண்ணி மனம் திரும்பலை. ஆனால் பாருங்கள், அவர் ஜெபித்த 1 வருஷத்தில் கரெக்டாக ஒரு ஆன்மகன், அவன் பேர் சுரேஷ். அவன் பேர் பாருங்கள், ஒரு ஒரு நான் செய்த அற்புதங்களை நீங்கள் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஊழியக்கார் வார்த்தையை வச்சு செவிச்சார். எங்கள் அண்ணனுக்கு இன்றைக்கி 18 வருஷம் கழித்து ஒரு ஆன்மகன், இன்றைக்கி எம்எஸ்சி முடிச்சிட்டான். பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம். அந்த தெய்வம் அதிசயங்களும் காண்பிக்கிற தேவன். குப்பையில் இருந்தவன் கோபுரத்தை வச்சார், 200 ரூபா வாடகையில் இருந்தவனை இன்றைக்கி ஒரு 5-6 வீட்டை கொடுத்துருக்காரு, நல்ல காரு கொடுத்துருக்காரு, வாகனத்துக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. அதை விட மேன்மையான எனக்கு நல்ல ஒரு சமானத்தை தேவன் கொடுத்தார். சமானம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம்ங்க. படுத்தா தூங்கணும், சஞ்சலம் இருக்கக்கூடாது, வருத்தங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் மனுஷனுக்கு தூக்கம் வராது. பாருங்கள், நல்ல ஒரு புத்தியுள்ள ஸ்திரியை கொடுத்தாரு, நல்ல ரெண்டு ஒரு பையனை ஒரு பொண்ணை ஆண்டவர் கொடுத்தாரு. எவ்வளோ காரியங்கள் என் தேவன் என் குடும்பத்தை கரம் பிடித்து வழி நடத்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு நீ வாழ்ந்து என்னென்னா உங்களுக்கு சமானத்தை தேவன் தருவார். சமான சந்தோஷம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமுங்க. அதை நான் பெற்றுக்கொண்டேன், அதே மாதிரி நீங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழுங்க. ஆண்டவருக்காக நம்ம வாழ்வோம் என்பதை இந்த சிறு சாட்சியின் மூலம் நான் உங்களுக்கு தெரிவித்து இத்துடன் என் சாட்சியை முடித்துக்கொள்கிறேன்.
1: ஹலோலி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, தூக்கி ராஜா துதில் மத்தியில் வாச சேர் நல்ல தகப்பனே. ஆண்டவரே, இந்த எளியவனை ஒரு சிறு சாட்சியாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை அப்பா நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே என் குடும்பத்தை வழிநடத்தி எங்கள் என்னுடைய குடும்பத்தை ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக அப்பா நீர் நிறுத்தினதுக்கு நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. யாரெல்லாம் எங்களை ஆண்டவரே ஒதுக்கினார்களோ ஆண்டவரே இன்று அவர்கள் எங்களை ஆண்டவரே அன்பாக அரவணைப்பதற்கு நீர் செய்த உதவிக்கு நன்றி ஐயா. நீர் தகப்பனே என் குடும்பத்தோடு இருந்து என்னையும் மனைவி என் பிள்ளைகள் குற்றார் உறவுகள் சொந்த பந்தங்கள் அப்பா நல்ல ஆவிக்குரிய அப்பா ஆத்மாக்களையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்தி தகப்பனே. ஆண்டவரே, உலக மனுஷனாக இருந்தால் உடன் பிறந்தவர்கள் தான் சகோதரன் சகோதரி. ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குள் நாங்கள் வளரும்போது ஆண்டவரே எங்களுக்கு அதிக சகோதரன் சகோதரி எங்களுக்கு தந்தி தகப்பனே. எங்களை ஆண்டவரே நீர் அப்பா வார்த்தை மூலம் எங்களை நீர் பாதுகாத்தீர். தாவீது ராஜா சொல்கிறான், என் ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை மேலானது என்று. அதன்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை பார்க்கும் உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே. ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பும் உனக்கு நேராடாது சொன்ன தேவன் அப்பா, என் குடும்பத்துக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் வாதையும் வராதபடி நீர் பாதுகாத்து தந்தீரே. நல்ல வீட்டை கட்டி தந்திரு தகப்பனே. நல்ல சகோதரன் சகோதரி ஆவிக்குரிய சகோதரன் சகோதரிகளை எனக்கு தந்தீர் தகப்பனே. ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளை தந்தீர். ஆண்டவரே, நல்ல உறவுகளை தந்தீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்துக்கு உங்களுடைய காதுகளும் கண்களும் பார்த்த வண்ணமும் கெட்ட வண்ணமாக இருக்கிற தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவான், அவனுக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. அதன்படி ஆண்டவரே, உமருக்கு பயந்து நடக்கிற ஜனமாக எங்களை நிர்வகித்ததுக்கு நன்றி சுவாமி. கல்லையும் மண்ணையும் வணங்கியிருந்த எங்களை ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே எங்களை ஜீவனுள்ள வார்த்தையை வாசிக்க பா நீர் செய்த உதவிக்கு நன்றி தகப்பனே. ஒதுக்கப்பட்ட கல் தான் மூளைக்கல் என்று சொல்லியிருக்கிற தகப்பனே. எங்களை எல்லாரும் ஒதுக்கினார், ஆனால் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிரு தகப்பனே. என்னிடத்தில் வருகிறனே நாம் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னிரு தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் அரங்கத்துக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கு தகப்பனே. அதன்படி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை அப்பா ஒளிமயமாக மாற்றி தந்த ஜீவனுள்ள தகப்பனே உமர் கூடான கோடு சோத்திரம் ஐயா. அப்பா ஆண்டவரே, இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு என்ன மனவியாதியில் இருக்காங்க அவங்க அதெல்லாம் குணமாக்கி அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடு. அவர் சந்தோஷமும் சமாதானம் வாழ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன் பசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களே இவர்களை ஆசீர்வதி தகப்பனே. இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
2: அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0712-00-71-35-63. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தை

பெருமை இருக்காது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆண்டவரே, நான் ஆதியிலிருந்து அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும், சொல்லுங்கடா நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணுன்னா உங்கள் ஆசீர்வாதத்தில் கிடையாது, ஆண்டவர் மேலே வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேலே வைத்திருந்த பாசம். அந்த ஆதியில் அந்த சின்ன வயசுலாம் யூத் மீட்டிங் நிறையா போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பின்னாடி பக்கத்தில் ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், பில்லி கிரகம் இறந்துட்டாரு, அப்பா கிட்ட தான் காரில் சொல்லிக்கிட்டு வந்துட்டுருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரர், இப்படி போய் நின்னார்னா லட்சக்கணக்கான சிகரெட் பாக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா? எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க, ஆண்டு வேற்று கொள்றேன், ஆண்டு வேற்று கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பாக்கெட்டு தண்ணி பாட்டெலாம் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா? அவர் ஒரு நாள் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தாரா, அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோடனே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம், அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டுருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டுருக்காரு, அதெல்லாம் நமக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களை தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சான், என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணும்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்கிறத நான் பதிலளிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்துட்டு சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்ட் இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும், கோல்டு பழசானா கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு, என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாடலை பாடினாலே அந்த பழைய பிரசன்ஸ், அந்த பழைய ஆசீர்வாதம், அந்த பழைய பகைமைக்குள்ளாக நம்ம போக முடியாது. இருக்கிறது எல்லாரும் கரங்களை உயர்த்தி

நேரத்தை தடுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்த

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: பிஷப் பால் கிருபாகரன்,
2: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
1: And to Mrs. Iris Kribagaran,
2: Mrs. Iris Kribagaran,
1: and Professor Inian,
2: Professor Inian,
1: Elder Selvaraj,
2: Elder Mupar Selvaraj avargal,
1: and all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
2: அருமையான விசுவாசிகள், தலைவர்கள், இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
1: It's just a privilege to be in this pulpit.
2: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
1: I have preached the gospel, our Lord Jesus Christ, for the past just few years around the world.
2: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களில் நான் அறிவித்து வருகிறேன்.
1: Roughly about 30 years ago, I was just coming out of University of Madras, and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kribagaran.
2: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
1: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
2: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.
1: Dear teacher Amma, Mrs. Malathi Karunagaran, that is Bishop's Kribagaran's sister called a few days ago.
2: நம்முடைய பாஸ்டர் பால்கிருபாகரனுடைய சகோதரி அவர்கள் மாலதி கிருபாகரன் அவர்களை சந்திக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது.
1: We have been ministering in their church.
2: Okay, அவருடைய சபையிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன்.
1: In Krompet.
2: Krompet பகுதியில்.
1: As a faith prayer assembly.
2: Faith prayer assembly என்கிற இடத்துல.
1: Pastor's brother-in-law, also Pastor Victor Karunagaran.
2: பாஸ்டருடைய brother-in-law அவர்கள் Pastor Victor Karunagaran.
1: I called the pastor's wife, teacher Amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
2: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், the church of the living God ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
1: And the pastor was so glad to invite me and I'm grateful.
2: நான் உண்மையாகவே பாஸ்டருடைய கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
1: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the five continents with the gospel of the kingdom.
2: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
1: One thing we understand, not only our God is with us, our God is for us.
2: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
1: In the last chapter of Matthew's gospel, we says, "Behold, I am with you always."
2: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
1: Then Romans 8:38, the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
2: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
1: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
2: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.
1: Amen. And, when Joy was singing, almost she touched the message that I'm going to preach. She doesn't know, the Holy Spirit knows.
2: பரிசுத்தாவின் உரிமையாவே சிஸ்டர் ஜாய் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மெசேஜ் முழுவதையும் அவர்கள் பாடலாக பாடியிருக்கிறார்கள். பரிசுத்தாவியனவர் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: Joy is the first daughter to pastor's sister, and her husband is not feeling good this morning, so he is taking rest.
2: And pastor
1: yes, he's her husband.
2: அவங்க மாலத் சாரி ஜாயோட ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமா இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And of course, teacher Amma has a son, Joel, and his wife Lindsay, and they are coming on the way.
2: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: Then another son is Joshua. And his wife Nancy, they got two sons. They are also coming to join us.
2: இன்னொரு மகனுடைய wife Nancy, அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
2: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் ரோமேனியாவில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
1: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ, and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
2: Russia vilum naan Bulgaria vilum naan uliyam seidu kondirundhen ippozhudhu pastor udaya magan Enos avargal avarku Romania la uliyam seidu kondirukkiradhai naan kelvi padugiren. Kartharuk sitthamanal naanum anga sendra avargalai sandhithu uliyam seiya enakku vaaippu irukkum.
1: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
2: Pastor Iris, Mrs. Iris Palgabal udaya sister-in-law, naan ippozhudhu naan teacher amma endru naan aalaippen.
1: As a family, they are doing a great work, professor.
2: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: It's an I just want you to know, Kripakaran in Sanskrit means the owner of grace.
2: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
1: That's the meaning of Pastor Kripakaran.
2: பாஸ்டர் கிருபாகரன் அங்க கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸ் ஆக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: I have not explained this before, but the Spirit of God told me, and Karunagaran means the owner of mercy.
2: கருணாகரன் என்று சொன்னால் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
1: So both the brother-in-laws, they got Christ's name in their last name, Kripakaran and Karunagaran.
2: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
1: So what a joy to see God's people wanting to see you all for a long time, but this morning the Lord made it possible to see your wonderful faces.
2: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையில நான் இருக்கிறதில் அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
1: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come, professor, elder, pastor, we want to see overflowing in the church of the living God.
2: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
1: She is American.
2: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
1: So we will see you, God willing, next year.
2: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
1: Like our beloved pastor Paul Kripakaran, his first name is Paul, my last name is Paul.
2: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரனுடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
1: And I was a Hindu like most of you.
2: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
1: I didn't know anything about Christ.
2: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
1: Just like most of you, I was also a Hindu.
2: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
1: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
2: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
1: I was doing physics in the University of Madras, you know, nuclear physics, and I wanted to do some nuclear physics, and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just
2: in Madras University le nan physics nuclear physics endra paadathai nan padithukondirundhen. Apdi atom bomb alla invent panni Pakistan alikka vendum endru solli nan velaiyaataga solugiren.
1: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
2: கர்த்தர் என்னை மாற்றி ஏதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாத கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
1: Yes sir, to destroy the satanic kingdom in the name of the Lord Jesus Christ.
2: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like beloved Bishop Paul is going around the world.
2: அந்த சிறு வயதிலே கர்த்தர் என்னை ஒரு ஒரு ஆசாரியனாக ஒரு போதகராக எப்படி உங்கள் பாஸ்டரை தெரிந்து கொண்டாலும் அதே போல கர்த்தர் என்னையும் விசேஷமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: So I told my father and mother, I'm not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
2: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
1: I don't have time to drink the cow urine.
2: நான் பசுனுடைய சிறுநீரை நான் ஒரு இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
1: They sent me out of the home.
2: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
1: But the Lord God took care of me.
2: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்.
1: This great man like Pastor Kripakaran and as I said they don't know but all the great men in Chennai was a great example for my life.
2: Pastor Paul Kripakaran போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
1: I learned great things from these great men and women of God.
2: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் अनेक சத்தியங்களை அந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன்.
1: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
2: अनेகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
1: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
2: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பார்த்தபோன அவர்கள் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: That's what God can do for us.
2: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
1: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
2: பாஸ்டர் அவர்கள் பாஸ்டர் அவர்கள் மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான்
1: வாழ்த்துகிறேன். He says, Beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
2: உங்களுடைய ஆத்மா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
1: So the real prosperity is all right to have a lot of things in the world. But the real prosperity is to have a good health and strength.
2: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
1: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
2: சுகமான ஒரு வாழ்வு நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு.
1: We read in the scriptures Moses was 120 years.
2: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மோசே 120 வரைக்கும் 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
1: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
2: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களில் பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
1: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying yeah. That's the truth. Yeah. He never been to any kind of a medical treatment.
2: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
1: But the 120 years he had such a health and strength.
2: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what the Lord God is promising us through his word.
2: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார்.
1: Every one of you precious to God.
2: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
1: We are kings and priests to the most high God.
2: நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
1: We are royal priesthood.
2: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
1: As our bishop says, that's a good place to say hallelujah.
2: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
1: You are a chosen generation.
2: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
1: From nothing God has brought us so far.
2: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார்.
1: We have professors, we have great business people and all of you, we have a great pastor and pastor's wife in this assembly.
2: பேராசிரியர்கள் மூப்பர்கள் அருமையான போதகர்கள் போதகர்கள் மற்ற अनेक தலைவர்கள் விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
1: Those who are in the helping ministry, continue to do the work whatever God has given us. Do that for the glory of God.
2: ஊழியத்தில் உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
1: When I came to Chennai after degree,
2: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
1: அங்கிள் ஓவன் ராபர்ட்ஸ் கேவ் a mat and a pillow to sleep.
2: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
1: So from the little mat and pillow started the ministry.
2: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
1: But God is so gracious.
2: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
1: Got so many degrees, MA, MPhil, still working on my PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes sir, some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
2: MA, MA, MPhil, PhD, matter doctor pattangal, engineer pattangal ellam thevai dhaan.
1: Just like IMR, education is wonderful.
2: கல்வி மிகவும் விஷயம்.
1: But education without God is an abomination.
2: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வி மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
1: But education with God is the greatest asset prosperity in the world.
2: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவளாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். Alleluia.
1: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
2: ஆதியாகம புத்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரைக்கும் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
2: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
1: God's people, when you pray, God answers your prayer.
2: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
1: When you, amen, when you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
2: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
1: ஆமென். His ears and his eyes are open, professor, 24/7.
2: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்து கொண்டே இருக்கிறது.
1: We understand. Yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
2: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய மன நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
1: You can go home and read the scripture.
2: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
1: God was speaking to Solomon.
2: அங்கு தேவன் அங்கு சாலமோனோடு கூட பேசினார்.
1: Now he is speaking to us this morning.
2: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
1: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing. They were seeking God's face.
2: ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும் போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
1: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
2: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நம் சுருக்கமாக சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம்.
1: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
2: Matthew சுவிசேஷ புத்தகம்
1: 21 chapter
2: 21 அதிகாரம்.
1: I will read from 12 onwards.
2: 12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
1: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
2: நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
1: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written, the Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
2: Matthew 21:14 na vasikkum bolude
1: the blind and the lame came to him at the temple and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did and the children shouting in the temple area, Hosanna to the Son of David. Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
2: எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
1: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13-16, and also Luke 21:18-22, and also Mark 11:15-18.
2: யோவான் லூக்காவை இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம்.
1: Or they can get it, professor, from the audio engineer.
2: Audio tape ninga appra ningal vaangi kollalam.
1: So all the gospel writers have marked, have written, or have recorded this great incident.
2: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்திருக்கிறார்கள்.
1: We are in a house of prayer.
2: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
1: We are in the temple of God.
2: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
1: Not only God's temple, he says your body is also the temple of God.
2: தேவன் சொல்லிருக்கார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
1: What an amen. What an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
2: இந்த நாளிலே கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
1: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
2: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
1: So house of prayer becomes the people of prayer.
2: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
1: First thing, the Lord is sanctifying the temple.
2: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
1: He is purifying the temple.
2: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
1: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
2: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
1: He is cleansing the temple.
2: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
1: How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
2: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும்பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
1: Forgive one another.
2: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
1: Forgiving is also forgetting.
2: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
1: Many times when people have done wrong things to you, you say, Pastor, I forgive, but I am unable to forget.
2: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
1: You may know how much me and Bishop Paul Krabagaran and all of us would have gone through so many things in life.
2: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
1: A lot of things have happened.
2: அநேக சம்பவங்கள் நடந்தன.
1: You don't come overnight to be a leader before people.
2: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
1: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
2: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லா இவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
1: So but the Lord God sustained us because we forgive and we forget.
2: என்னென்று சொன்னால் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
1: So as we are in the house of God, God says you are a people of purity.
2: நாம் ஜெப வீட்டில் நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Hallelujah.
1: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out through the power of the Holy Spirit.
2: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
1: So the people of prayer are the people of purity.
2: அது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
1: Look at the people, everybody, you know, pray in the world today.
2: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: But you and I have the living God.
2: ஆனா நமக்கோ, நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
1: They also say God, God, God, but they don't know our Father here. When you call in the name of the Lord Jesus Christ,
2: anega devan endra alaikkiral anal nam yesuvin naamathe nam solli alaikkumbolude avar nammude jabathe ketkiravaraga irukkar.
1: Because our God is not a established religious God.
2: Nammude devan edho oru madathai saarndha oru devan alla.
1: Our God is not a God of religion.
2: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
1: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
2: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக விரும்புகிறார்.
1: It's not a religion but a relationship.
2: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
1: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
2: உலகத்தில் இருக்கிற எல்லாரும், எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். ஹல்லேலூயா.
1: So when you call that great name,
2: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
1: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
2: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன், என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
1: That is the God you and I have.
2: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
1: You have a direct relationship with God.
2: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு, ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
1: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
2: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
1: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
2: சங்கீதம்
1: 50 and 15
2: நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
1: And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33 and 3. And this line is open.
2: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
1: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
2: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
1: But heaven, telephone line to heaven is always open, Bishop.
2: ana paralogathil irukkira telephone vandha eppozhudume adu connection la irukkirathu, eppozhudume nam avarodu kuda thodarbu kollalam.

0: the King of Kings and the Lord of Lords, hallelujah, there's a lot of meaning for Hosanna.
1: Hosanna endru sollum bolude rajaadi raja endru solli naam pala arthangal undu.
0: As the Lord purified the temple, he says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
1: அங்கு தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்கு தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
0: I call it as people of prayer are the people of power.
1: அங்கு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The power of the Lord was present there, professor, to heal everyone.
1: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
0: And the Lord is touching you right now.
1: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
0: Whatever the sickness you might have.
1: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி.
0: Whatever the problem you have.
1: என்ன பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி.
0: Whatever the pain you have in your body.
1: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
0: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
0: It's gone.
1: அவர் தேவனாக இருக்கிறார்.
0: It's a done deal.
1: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
0: When the Lord Jesus Christ, it is finished. Everything is finished.
1: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும்போது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
0: It's a done deal.
1: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
0: You're healed.
1: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்.
0: You're blessed.
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: You're delivered.
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்.
0: In the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
0: So we see the people of prayer are the people of power.
1: தேவன் தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
1: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் இதோ பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
1: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
0: So people of prayer, who are you? You are the people of power.
1: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: You got power in the name of the Lord Jesus Christ.
1: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: The demons flee when you call on that name, great name.
1: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
0: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லா விதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
0: Powers of darkness flee when you call on that great name.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
0: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
1: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
0: Every child of God, oh hallelujah, has the power over the power of the enemy.
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
1: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது.
0: Church of the living God, you got the power over every situation, circumstances, everything going around you.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: You can change the situation in this great nation.
1: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலைகளாக மாற்ற முடியும்.
0: God has given the authority into the hands of God's church.
1: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Don't be afraid.
1: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
0: There are 365 fear nots.
1: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
0: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
1: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாத என்று அவர் சொல்கிறார்.
0: People of purity, people of power.
1: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38th verse please.
1: Apostle 10:38.

0: வேதம் வாசிக்கலாம்.
1: ஆமென் ஆமென்
0: ஆமென்.
1: What else you need?
0: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
1: Our Lord Jesus Christ is the example.
0: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
1: How the Father has anointed.
0: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
1: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
0: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is the power of the living God.
0: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: The power of Pentecost is an experience, not just a denomination.
0: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
1: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind with Mother Mary, they were there to receive the anointing.
0: அப்போஸ்தலர் 1 என வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
0: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
1: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
0: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
1: The anointing breaks every yoke.
0: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. The anointing breaks every bondage.
0: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
1: The anointing of Pentecost cast out all the demonic powers.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
1: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
0: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
1: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
0: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
1: And the difference is the power of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா.
1: I am just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I am giving you another comforter.
0: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேற ஒரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
1: And the comforter is the Spirit of Truth.
0: அங்க தேற்றர் வாழன் அது சத்திய ஆவியா இருக்கிறார்.
1: The spirit of truth is the spirit of power.
0: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
1: The spirit of power is the spirit of holiness.
0: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
1: We need to have right words with our tongue.
0: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
1: Yes, holiness is the word that we can use through our tongue.
0: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
1: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
0: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
1: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
0: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
1: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
0: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
1: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
0: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
1: They use various words against us.
0: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
1: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
0: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
1: Because they use bad words, dirty words, that doesn't mean people of purity people are holiness, we cannot use that.
0: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
1: God is so gracious to us.
0: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
1: People of prayer are the people of purity.
0: அதே ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
1: People of prayer are the people of power.
0: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
1: He says in Zechariah, not by might nor by power but by the spirit of the living God, say the Lord of hosts.
0: சகரியாவில் நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
1: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back, hallelujah, in the name of the Lord Jesus Christ.
0: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும் தேவ ஆலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
1: We have a overflowing ministry here.
0: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
1: We have a blessed ministry here.
0: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இங்க இருக்கிறது.
1: We have a blessed leadership here.
0: இங்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
1: Many times very difficult when our leaders try to discipline us, it's tough.
0: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
1: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
0: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: God is so gracious.
0: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
1: God is so wonderful.
0: மிகவும் அருமையானவர்.
1: There was a time I didn't have a time 30 naya paisa sir 30 years ago professor
0: 30 varshathukku munbaga enakku oru 30 naya paisa kuda enoda karathile illai.
1: No, not even 30 naya paisa to get a cup of tea.
0: எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பது குடிப்பதற்கு ஒரு 30 naya paisa கூட என்னுடைய கரங்களிலே 30 வருஷத்துக்கு முன்பாக இல்லாமல் இருந்தது.
1: Day before yesterday first son captain Abraham Ebenezer Paul called me and said, Daddy, please pray. I am taking 737, 300 passengers. I am flying from Toronto to Miami.
0: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்தில் நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
1: Yes, sir. As a pilot,
0: அவர் விமானியாக இருக்கிறார்.
1: Even though the senior pilot will be sitting with him,
0: ஒருவேளை senior pilot கூட இருந்தாலும் கூட,
1: as assistant, he is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
0: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேற பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம், அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்கிற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
1: அவர் சன்ஸ் வைஃப் ஏப்ரஹாம்ஸ் வைஃப் இஸ் அ பீடியாட்ரிஷியன் சைல்ட் டாக்டர் மெடிக்கல் டாக்டர்.
0: என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
1: So both the sons, both the daughters, they are blessed.
0: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகளும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: ஐயா அம்மா ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க நானு to serve the Lord.
0: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
1: That's what your children become. Your children also will become.
0: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
1: So be patient.
0: நீங்கள் பொறுத்திருங்கள்.
1: Use your words carefully.
0: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
1: Because there is life and death.
0: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
1: In the power of the tongue.
0: நாவின் வல்லமை.
1: Yes, sir. Proverbs, we don't have time. 18 and 21.
0: நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
1: We are going to close soon. So the people, house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people they began to be you know jealous, but the children began to praise.
0: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
1: Amen. So the people of prayer are the people of praise.
0: And ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
1: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
0: தேவோட ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
1: Amen.
0: Amen.
1: There is great power behind your praise.
0: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: Amen.
0: Amen.
1: There is a great power behind your tongue.
0: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
1: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
0: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
1: Thousands and thousands of men and women have gone before us.
0: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
0: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
1: So God's people have been blessed for the past 2000 some years.
0: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
1: Millions and millions of saints have gone before us.
0: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
1: So one thing in common in this great men and women, they were people of prayer.
0: தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவன் தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள்.
1: And these men and women were people of power.
0: அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
1: And these men and women, millions and millions who gone before us, our forefathers have, are the people of praise.
0: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். Amen.
1: Only one.
0: Hallelujah.
1: We need to praise our God.
0: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
1: Just read 3 more scriptures, then as I said, our bishop is coming.
0: 3 வசனங்களை பாஸ்ட பிறகு
1: பாஸ்டர். As you know, David was a man of prayer.
0: தாவீதை பார்க்கிறோம். தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
1: 1118 times David's name is mentioned, bishop, in the both old and new testament.
0: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
1: He was an ordinary shepherd boy.
0: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
1: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
0: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரேலுக்காக அவன் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
1: Just read one scripture, Psalm 89 and 12.
0: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
1: That's the prayer David was praying.
0: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
1: The Lord's name, and when you can rejoice in his name.
0: அவருடைய நாமத்திலே நாம் களிகூற முடியும்.
1: That's the name that you and I have been given.
0: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
1: Some of you have Christian names.
0: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
1: Some of you have other old names.
0: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
1: But God's name is still the same.
0: பட் தேவனுடைய நாமம் அது அதுவாகவே இருக்கிறது.
1: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
0: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
1: That's the way God wants us to do.
0: அப்படித்தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
1: He says, sing unto the Lord a new song.
0: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
1: For example, read Psalm 34:1-2 please.
0: சங்கீதம் 34:1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34:1-2 வசனங்கள் 34:1-2
1: yes
0: enough.
1: What an awesome God we have.
0: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
1: What a wonderful God we have.
0: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
1: Even though he was a at that time he was a great king.
0: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட.
1: Yet my mouth shall praise God continually.
0: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
1: Not just Sundays.
0: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல.
1: Not just Mondays.
0: திங்கள் மாத்திரமல்ல.
1: But all the days of my life.
0: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
1: He says, I think of my days that when I was feeding the sheep.
0: இதோ நான் மேய்ப்பனாக இருந்த நாட்களை நான் எண்ணி பார்க்கிறேன் என்று தாவீது சொல்லும்போது.
1: One time the lion came.
0: ஒருமுறை சிங்கம் வந்தது.
1: One time the bear came.
0: ஒருமுறை கரடி வந்தது.
1: But through the power of the anointing of the Holy Spirit I killed the lion and I tore up பரிசுத்தாவுடைய
0: வல்லமையினாலே ஏதோ சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
1: That's why he says I will praise the Lord at all times.
0: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
1: My tongue will give him the glory because he is worthy to be praised.
0: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
1: Oh my God is worthy.
0: இதோ என்னுடைய நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
1: My God is worthy because he saved my soul.
0: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
1: My God is worthy because he washed me from my sin.
0: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
1: My God is worthy because he has forgiven me.
0: தேவனினுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
1: My God is worthy to be praised because he has given me a new name.
0: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: To God be the glory.
0: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
1: Please read also Psalm 37 and 1 and 2 please.
0: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
1: Completely some Thank you.
0: Nandri.
1: That's what we are asked to do.
0: Nam appadi than nam seiya vendum.
1: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
0: Nam ipdiyaga inda vasanthapadi nam jeevikkum bolude avar namakku balaneyum avar samadhanathai thargiravaraga irukkirar.
1: Amen. I cannot live holy on my own.
0: Nan ennale parisuthamaga irukka mudiyadhu.
1: But the grace of God that gives me the strength to live right.
0: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
1: The world doesn't know what you mean by holiness.
0: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
1: The world doesn't know what you mean by righteousness.
0: நீதி என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the grace of God.
0: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்துக்கு தெரியாது.
1: The world doesn't know what you mean by the mercy of God.
0: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
1: But God's people, you know the grace of God.
0: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the mercy of God.
0: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
1: You know the great experience with Christ.
0: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
1: All the psalms he was not ashamed to praise God. David.
0: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
1: I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
0: நான் எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The word of God is so real, saints of God.
0: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
1: Every word is helping us to live right and holy before God.
0: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
1: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
0: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
1: Amen. The church of the living God makes the difference.
0: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: God's people make the difference.
0: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
1: Amen. You and I make the difference.
0: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
1: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
0: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: Every man of God, woman of God, they began to seek God's face.
0: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all, we need to increase our prayer life.
0: நமக்கு அநேக ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
1: We need to pray for our pastor.
0: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: Amen. We need to pray for the pastor's wife.
0: நம்முடைய பாஸ்டர் மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for our elders.
0: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
0: தேவனுடைய உடன் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும்.
1: One thing you can give freely, that is your prayer for one another.
0: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
1: Amen. God wants us to spend time with God.
0: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: How much time before our Lord Jesus went to the cross? He prayed all night.
0: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
1: Yes, even before he chose the 12 and then he in the garden of Gethsemane he was praying.
0: அந்த 12 சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனே தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: It's nothing wrong to spend time before television.
0: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
1: Christian television, we listen to God's word, that's all right.
0: Christian channels le nam oruvela devudey vaarthigalai kekkrom.
1: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
0: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
1: I am not saying it is sin.
0: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
1: I leave it to pastors. I am a visiting pastor. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
0: But ellavatrukku melaga nam devanodu kuda adhiya nerathai nam selavidavilla irukka vendum.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Let's read Daniel 2nd chapter 17. Just two more scripture then we are going to close.
0: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
1: Through 23.
0: 22 வரைக்கும்.
1: Amen.
0: Amen.
1: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
0: Danielum, Shadrach, Meshach, Abednego, மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
1: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
0: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
1: God's people, you need revelation.
0: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
1: You want anointing.
0: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
1: You want power.
0: உங்களுக்கு வல்லமை தேவை.
1: Seek God's face right now.
0: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
1: Anytime you can go to the presence of God.
0: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
1: Amen. Lord, here I am.
0: தேவனே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
1: Speak to me, Lord.
0: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
1: When you speak to me,
0: என்னோடு கூட பேசும்.
1: I will obey.
0: நான் கீழ்ப்படுகிறேன்.
1: Many times obedience is lacking among God's people.
0: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
1: God's people, we need to obey when God speaks to us.
0: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
1: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
0: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: Help me, Lord, to obey what you say.
0: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
1: Many times we say, Pastor, என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
0: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
1: That's not our ministry.
0: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
1: Our ministry is to encourage you.
0: இதோ தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
1: Our ministry is to warn you.
0: உங்களை கண்டிப்பதற்குதான் தேவனுடைய ஊழியம்.
1: Our ministry is to bless you.
0: உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
1: That's what this leadership is doing to us.
0: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
1: So when the word of God comes to us, let's obey.
0: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
1: Lord, give me the heart of obedience.
0: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிகிற ஒரு இதயத்தை தாரும்.
1: Lord, give me the spirit of obedience.
0: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவியை எனக்கு தாரும்.
1: Dear Jesus, give me the mind of obedience.
0: இயேசுவே, நான் கீழ்ப்படிகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
1: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you will read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
0: வாசிக்கிறபடி அங்க பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பிரந்தியம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: That's what we need today.
0: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
1: Amen. When God's word comes to us,
0: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
1: Lord, it is for me. I want to obey.
0: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
1: I want to give you the glory that you are speaking to me.
0: தேவன் என்னோடு கூட பேசினதற்காய் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
1: Thank you for the spirit of obedience.
0: ஆண்டவரே, கீழ்ப்படிகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
1: Thank you for the word of God coming to me from heaven this morning.
0: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காய் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: The house of prayer is the people of prayer.
0: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
1: The people of prayer are the people of purity.
0: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
1: The people of prayer are the people of power.
0: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர் தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
1: The people of power are the people of praise.
0: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
1: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
0: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
1: Amen. Cannot use our tongue for anything else.
0: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
1: That's why, as I said, on the day of Pentecost, it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds, and they began to speak other tongues.
0: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேலே இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
1: We are reading one more scripture, then we are going to finish.
0: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம், முடிக்க போகிறோம்.
1: Amen. That is in the again Acts of Apostles.
0: அப்போஸ்தல நடபடிகள்
1: 16th chapter.
0: 16
1: 25 to 35 please.
0: 25 இருந்து 35 வசனங்கள் வரைக்கும்.
2: அப்பொழுது அவர் தேவனுக்கு பயந்து பாடினார்கள். பவுல் லைக்கம்
1: Amen, amen, amen. Just imagine, they were beaten, bleeding all over the body.
0: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும்
1: அவர்கள்
0: சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
1: Saying any negative things about God.
0: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
1: One thing they did, they began to praise God.
0: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
1: They began to sing a new song.
0: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
1: They began to worship the living God.
0: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
1: That's what God's people, we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have.
0: தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
1: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
0: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
1: So much pain in their bodies.
0: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
1: So much things that they can complain about.
0: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
1: And they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
0: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
1: வேண்டும். So they were not complaining about anything.
0: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
1: They began to realize God's power and God's greatness.
0: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
1: And the power of God came like an earthquake.
0: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியை போல அங்கு வெளிப்பட்டது.
1: That's what God can do for you and for me.
0: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
1: When God's people begin to pray together,
0: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
1: when God's people come together in unity in one mind,
0: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
1: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
0: தாயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது,
1: miracle will happen, saints.
0: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
1: Healings will follow.
0: இதோ சுகம் நம்மை தொடரும்.
1: Deliverance will follow.
0: விடுதலை நம்மை தொடரும்.
1: The jailer and the family said, oh Lord, what we must do to get saved?
0: மற்ற புரஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
1: In the Acts of Paul, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
0: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனா இருக்கலாம்.
1: A husband is saved, the wife is not saved.
0: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
1: I'm going to call our bishop this morning to pray for you.
0: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நாம் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
1: So believe on the Lord Jesus Christ.
0: கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
1: And you and your household shall be saved.
0: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
1: Those of you who have not given your life to Christ,
0: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லையோ,
1: those who are praying for your loved ones,
0: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
1: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
0: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
1: And God's people begin to praise. The others begin to praise.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
1: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody he might ask to sing.
0: நான் அவ்வளவாக பாட மாட்டேன். பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
1: Maybe Joy, maybe help me to sing a song.
0: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
1: And while Joy is singing, would you please come forward?
0: Joy avargal paadali paadum bolude ungalde veetarkaga rakshippukaga jebikka vendum endru virumbiravargal munbaga kadandu varungal.
1: And the Lord will answer your prayer.
0: Karthar ungalde jebathirku badhil kodupar.
1: Just come forward in the name of the Lord Jesus Christ.
0: Yesuvin naamathinale neengal ellarum kadandu varungal.
1: Our bishop is going to pray for you.
0: Namukkaga bishop pastor avargal ungalkaga jebikka pograrargal.
1: Salvation is real.
0: இதோ ரட்சிப்பு உண்மை.
1: Forgiveness is real.
0: பாவ மன்னிப்பு உண்மை.
1: Deliverance is real.
0: விடுதலை உண்மை.
1: Thank you Lord.
0: நன்றி.
1: Thank you Jesus.
0: நன்றி ஆண்டவரே.
1: Hallelujah. Praise God.
0: Hallelujah.
1: May I ask Bishop to take over? Thank you. Thank you, sir.

0: எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. I give thanks unto the Lord for our wonderful preacher today.
0: இந்த நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: டுடே இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: And in our midst, God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம் மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள்.
1: Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I'm not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: before we go for the Lord's Supper,
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்.
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: month. இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது
0: when we step into this May month,
1: உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டு
0: let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீத புத்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அவரும் அமர்வோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Supper. அல்லேலூயா.
1: ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீ எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: In the Christian world and everyone used to say you have to pray.
1: தானியேல் போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படினு கேட்டா எல்லாம் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, they you say I will pray.
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாசு வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாடு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபன்னு சொன்னால் ஏதோ பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: the promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says, I will deliver you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையில் சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says, I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15 and
1: 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது,
0: whenever we hear the word,
1: ஜெபிக்கும் பொழுது,
0: when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது,
0: bondages are broken,
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது,
0: the bondages are loosened,
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்,
0: the Lord is loosing your bondages. How many of you believing?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியில ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவே நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார்.
0: The Lord delivered from the bondage of Satan.
1: தேவன் கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: at this moment the Lord is delivering.
1: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
0: whatever may be the weakness,
1: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your,
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the darkness.
1: Hallelujah.
0: Of the devil.
1: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering.
1: Hallelujah.
0: You. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: in Psalm 34:7, how the Lord is delivering you,
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை வாசிக்கும், சங்கீதம் 34:17,
0: 34:17 Psalm,
1: நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 18:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered.
1: Alleluia.
0: From the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: hallelujah,
0: hallelujah,
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean, from all kind of troubles you have delivered me.
1: சங்கீதம் 107:6 ல வாசிக்கிறோம்,
0: Psalm 107,
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness
1: ella and edathile kulambi vidugirathu
0: everything is scattered
1: or periya or vedana inge vandu vidugirathu
0: there will be a great
1: ayyo enna yaar vidudalai aakkuvar
0: who can be deliver me
1: engar or nilamai varugirathu
0: that kind of situation you face
1: அதுதான் இக்கட்டு
0: that is the trouble
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை
0: you cannot deliver yourself
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே
0: in god's people's life
1: வரலாம்
0: it may come
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்
0: what the lord does
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: psalm 54:7
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை செய்தார் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்
0: the lord delivered me from all the troubles
1: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே
0: when we are oppressed
1: இக்கட்டான நேரத்திலே
0: at the time of trouble
1: ஆபத்து நேரத்திலே
0: in the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: he sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார்
0: he delivers
1: hallelujah
0: hallelujah
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்
0: the lord's promise is very important
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார் எப்பொழுது விடுவிக்கிறார்
0: whom the lord delivers
1: இங்கே நாம் வாசிக்கிற மிக முக்கியமானது
0: here we read
1: hallelujah
0: importantly
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: psalm 91:14
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: since he desires upon me
1: அவனை விடுவிப்பேன்
0: I deliver him
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்ட ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்
0: when you are slothful when you don't pray the lord cannot deliver you
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறாரா
0: whom the lord delivers
1: வாஞ்சையா இருக்கணும்
0: those who are thirstful unto the lord
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: how many of you have come to the church interestingly
1: hallelujah 8 மணிக்கு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க
0: 8 o'clock means they come 12 o'clock
1: 8 மணி சொன்னா
0: 8 o'clock means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு
0: with a desire
1: மணி
0: they come at
1: 12 மணி
0: 11 o'clock
1: 10 மணி
0: 10 o'clock
1: யார் நம்ம கேட்க போறாங்க
0: who is going to ask me
1: நம்ம இஷ்டம்தான்
0: it is our desire
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க
0: the conducting church is not ordinary
1: brother paul சொன்னார்ல
0: pastor paul said
1: hallelujah
0: hallelujah
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்
0: it's a great burden
1: ஒரு கர்ப்ப வேதனை
0: it's a pain
1: hallelujah கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது
0: against god's ministry a lot of things are coming
1: ஊழியத்தை கெடுக்கலாம்
0: how to affect the ministry
1: எப்படி இடிக்கலாம்
0: how to break the church
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம் யாரும் எழும்ப முடியாது எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்
0: whoever comes against the ministry the lord will allow
1: தேவ ஜனமே
0: oh god's people
1: என் கேள்வி என்ன தெரியுமா
0: my question is
1: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க
0: are you praying means how many of you
1: கையை உயர்த்துங்க
0: come on you say
1: எல்லாரோட கையும் உயரும் ஏனா எல்லாரும் ஜெபிக்கிறோம்
0: you are all praying
1: ஆனா அதல்ல கேள்வி
0: that is not the question
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்
0: we are all praying
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க
0: how many of you praying with a great desire
1: hallelujah
0: hallelujah
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவர் என்ன புகையில வந்து காத்து கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல
0: பிஃபோர் த ஆபீஸ்
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல
0: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஆண்டவரே என்ன காத்து கொள்ளும் தூங்கினே ஜெபிக்கிறீங்க அது இல்ல வாஞ்சி
0: ஸ்லீப் யூ ப்ரே தட் இஸ் நாட் டிசையர்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா
0: தி டிசையர் மீன்ஸ்
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்
0: as the deer panted for the water
1: hallelujah
0: you have to come
1: அப்படி ஓடி வர்றீங்களா
0: are you running like that
1: வாஞ்சை இருக்குதா உனக்கு
0: you have that desire
1: hallelujah எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்
0: elijah had that
1: ஆனால் தான் கர்த்தாய் ஜெபித்தார்
0: he prayed carefully
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே
0: since he prayed with a desire
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து Hallelujah.
0: Elijah knelt down and
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: With a meaningfulness he
1: Hallelujah.
0: prayed.
1: உடனே மழை வந்தது.
0: The rain came immediately.
1: நாம ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: நீங்க அழுதழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட கேக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
0: Because of your weeping and praying nothing
1: happens. நினைக்கிறாங்க.
0: Many think like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு இப்படி இருந்துச்சு அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு
0: ஐ வாஸ் லைக் திஸ் தே ப்ரேட்
1: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு
0: தே ப்ரேட் இட் வாஸ் குட்
1: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே
0: அண்ட் இஃப் தே ஆல் ப்ரேயிங் இஃப்
1: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்
0: எவரிஒன் கேன் ப்ரே அண்ட் தே கேன் பீ சக்சஸ்ஃபுல் நாட் லைக் தட்
1: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக
0: ஜீசஸ் ஹஸ் ஃபினிஷ்ட் எவ்ரிதிங் ஆன் தி கிராஸ்
1: அதனால உனக்குள்ள இருக்கணும்
0: யூ மஸ்ட் ஹேவ் தட் ஃபெய்த்
1: என்ன வாஞ்ச அப்படி
0: கேட்டீங்கன்னா வாட் இஸ் தட்
1: டிசையர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை
0: the desire to see the lord jesus
1: இன்னைக்கு காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: நான் கேட்டேன் how many of you come with that great desire
1: hallelujah
0: hallelujah
1: என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: what desire you have
1: hallelujah இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா
0: do you come to see jesus
1: hallelujah எத்தனை இயேசு பார்க்க வந்திருக்கிறீங்க?
0: How many of you come to see
1: Hallelujah.
0: Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்லலாம் இயேசு எங்கங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
1: அதனால
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலர் மரத்தின் மேல் ஏறி
0: He climbed the tree.
1: இயேசுவை பார்க்க
0: He wanted to see Jesus.
1: Why did
0: he take that
1: effort?
0: That is the
1: desire. There
0: are lots of
1: multitudes
0: came
1: to see Jesus.
0: They just see the
1: surroundings.
0: Zacchaeus climbed
1: the tree.
0: Not to just look around.
1: Why
0: did he climb?
1: எப்படிப்பட்டவரோ
0: வாட் கைண்ட் ஆஃப் ஜீசஸ் ஹி இஸ்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: ராத்திரி பகலும் ஒரு தூக்கமே வரல
0: நைட் அண்ட் டே குளிர்
1: இங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே
0: they all say Jesus
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே
0: there is the joy இயேசு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு
0: hear the name Jesus I want to jump who is that Jesus
1: யார் அந்த இயேசு
0: who is that Jesus
1: 1000 பேர்ல சிறந்தவராமே 10000 பேர்ல சிறந்தவராமே
0: beauty among 10000
1: அப்படி எப்படி இன்ன இருக்கு அவருக்கு
0: what is he having
1: அவர் எப்படிப்பட்டவரோ
0: வாட் கைண்ட் ஆஃப் ஜீசஸ் ஹி இஸ்
1: எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வாஞ்சி வந்தீங்க
0: ஹவ் many of you having desire
1: Hallelujah.
0: to see Jesus
1: ஆண்டவரே இயேசுவே
0: ஓ ஜீசஸ்
1: நம்மை தேடி வந்திருக்கிறேன்
0: I have come to seek you
1: பார்க்க வந்திருக்கிறேன்
0: I have come to see you
1: உம்மில கலிகூர வந்திருக்கிறேன்
0: I have come to rejoice
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்
0: how many can say that
1: உன்னத பாட்டின் புத்தகத்துல
0: in the song of solomon
1: இரண்டாம் அதிகாரத்துல
0: second chapter
1: மூன்றாவது வசனத்துல
0: third verse
1: என்ன வாசிக்கிறோம்
0: what we read
1: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்குதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார் அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்
0: I sat down with a great delight
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ
0: How many of you having the delightment
1: நான் வெயில் கொளுத்துது
0: hot sun
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு
0: Pastor is also preaching again
1: வாட்சியும் பாக்குறீங்க
0: You are looking at the clock
1: வீட்டுக்கு போறோம்
0: I want to go home
1: இது இல்ல வாஞ்சை
0: That is not the delight
1: Hallelujah
0: Hallelujah
1: கடும் வெயில்
0: maybe hot
1: கொளுத்தும் பொழுது
0: at the midst of hot sun
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில சிலுவையில தொங்கினாரு
0: and for you and me Hallelujah. Jesus was hanging on the cross
1: Hallelujah
0: Hallelujah
1: வேதனையின் மத்தியில
0: in the midst of என்ன
1: உன் மேல என் மேல ஒரு வச்சிருந்த வாஞ்ச
0: because of the delight
1: Hallelujah.
0: upon you
1: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ சாரோனின் ரோஜா
0: it is the it's a
1: உள்ளுக்குள்ள இருக்கிற புஷ்பம்
0: it's a rose among

0: the midst of sufferings
1: and the mutkalin madhile
0: the midst of thorns
1: ethana per solla mudiyum
0: how many could say
1: naan narumanam veesugiren
0: I am rejoicing I am a witness
1: naan kattarku magimaya irukiren
0: I am glorious for the lord
1: thumbam varugirathu
0: there is trouble
1: sodhanai varugirathu
0: there is a tire trial
1: ஆண்டவர் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்
0: Lord remove the thorn
1: என்று பவுல் ஜெபித்த வேளையில
0: when Paul
1: முள்ளை எடுக்கல
0: the Lord did not take it
1: என் பலன் உனக்கு போதும்
0: in your weakness
1: கிருபை உனக்கு போதும்
0: my grace is sufficient hallelujah hallelujah
1: தேவனுடைய பிள்ளையே
0: children of God
1: thank you Jesus சவுல் பவுலாய் மாறும் பொழுது
0: when he became Paul
1: ஆண்டவரை நோக்கிக்கார் ஆண்டவரே நீர் யார்
0: Lord who are you
1: hallelujah நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே
0: I am Jesus whom you are persecuting
1: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா
0: Where are you kicking
1: முள்ளுல உதைக்கிற
0: You are kicking the thorn
1: அது என்னையும் குத்துது
0: It is piercing
1: உன்னையும் குத்துது
0: It is piercing you
1: Hallelujah
0: Hallelujah
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா
0: Why did the Lord say that
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது
0: Nobody can persecute the Lord
1: அவர் எதுக்காக சொன்னார்னா
0: What for he said
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: மீ மீன்ஸ்
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார்
0: ஹல்லேலூயா அபௌட் ஹிஸ் சர்ச்
1: இந்த கர்த்தருடைய பந்தியில் நாம் வந்திருக்கிறோம்
0: we have come to the lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற கம்யூனியன் சர்வீஸ்
0: that is the communion service
1: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்
0: and we are the body Alleluia. of christ
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies
1: ஹல்லேலூயா நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்
0: I with the delightment I am rejoicing
1: ஜெபிக்கிறேன்
0: I am praying with delightment
1: hallelujah வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்
0: with the desire I do ministry
1: காணிக்கை போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்
0: with the delightment I put the offering
1: hallelujah நான் எத்தனை வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிருக்கிறேன்
0: I went abroad
1: many places அதெல்லாம் காணிக்கை போடு வரும்போது இப்படி மெதுவா வர மாட்டாங்க
0: they don't come slowly
1: dance ஆடிக்கினே வருவாங்க
0: they dance and bring the offering
1: நான் கேட்டேன் எதுக்கு dance ஆடுறாங்க அப்படினு
0: why do you dance
1: அவங்க காணிக்கை போடும்போது ஒரே குஷியா
0: joy to give offering
1: கொடுக்கிறது ஒரு சந்தோஷம்
0: joy to give அந்த
1: நடனமாடி நடனமாய் காணிக்கை போடுறாங்க
0: just dance
1: hallelujah
0: given to the lord
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: யோசி பாருங்க
0: just think about it
1: ஒரு வாஞ்சை இருக்கா
0: do you have desire
1: ஆண்டவரோடு பேச வாஞ்சை இருக்குதா
0: do you have desire to talk to the lord
1: ஜெபிக்க வாஞ்சை இருக்குதா
0: do you have desire to
1: அசுமை நீ ஜெபத்து குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறேன்னு வெச்சீங்க
0: if I just pray
1: நீ உடனே ஜெபிக்க மாட்டீங்க
0: you will not pray
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க
0: எவ்ரிவேர் யூ ஆர் ஹியரிங்
1: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க
0: எவ்ரி ஒன் சே ப்ரே ஆனா
1: நீங்க ஜெபிக்க மாட்டீங்க
0: பட் யூ டோன்ட் ப்ரே
1: ஆனா எப்ப திரும்ப ஜெபிப்பீங்க
0: when do you pray
1: உனக்கு ஒரு வாஞ்சை வந்துட்டோம்
0: when you have desire
1: அறை கதவை மூடிக்கொண்டு
0: close the door
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்
0: ஹalleluya I prayed and put the heart is
1: உனக்கு அந்த வாஞ்சை வந்தா
0: if you have desire
1: yaar unna jebin solla thevilla
0: others need not force you to pray
1: நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவே
0: you will start praying
1: ஆண்டவரோடு பேச ஆரம்பிப்பே
0: you will talk to the lord
1: ஆண்டவர் மெல்லிய சத்தத்தை கேட்பே
0: you will hear the lord's voice
1: ஆகவே இந்த மாதத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா
0: in this month the lord's promise
1: hallelujah அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால்
0: since he has delight mind in me
1: மூணு முறை சொல்லுங்க வாஞ்சை
0: the desire
1: வாஞ்சை
0: the delight
1: வாஞ்சை
0: delight
1: நான் வாஞ்சையாய் இருப்பேன்
0: I will be having
1: delight நான் வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்
0: I with the delightment I do ministry
1: சபைக்கு வருவேன்
0: with the desire I come to church
1: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்
0: with the desire I obey to the
1: lord நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்
0: with the desire I draw the
1: வேதத்தை படிப்பேன்
0: with the desire I read the scripture
1: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்
0: with the desire I seek the lord
1: thank you lord
0: thank you lord
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: brother paul announced பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
0: brother paul announced
1: hallelujah
0: hallelujah
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: அநேகருக்கு தெரியாது
0: many don't know
1: காணிக்க அவங்க தான் என்றாங்க
0: they are counting the offering
1: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு
0: 5 rupees or 10 rupees notes
1: எதுக்கு போடுறாங்க
0: what for they put
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்கை போடணுமே போடுறோம்
0: ரிச்சுவலி தே கிவ் ஆஃபரிங்
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க
0: வாட் ஆர் தி எக்ஸ்பென்சஸ் அதனால
1: தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்
0: தட்ஸ் வை ஹி ரெட் தி எக்ஸ்பென்சஸ்
1: ஹalleluya இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
0: when they calculate
1: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மட்டும் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு
0: 1 crore and 98 lakhs we spent
1: ஆனா எப்படி
0: how
1: அதுதான் அற்புதம்
0: தட் இஸ் மிரக்கிள்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: காணிக்கை அவ்வளவு வரல
0: we didn't get that offering
1: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்
0: open the treasure in heaven
1: நல்ல கவனிங்க
0: listen
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: இது கடைசி காலம்.
0: These are the last days.
1: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
0: The ministry has to be built.
1: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்,
0: to build the ministry.
1: ஊழியம் வளர வேண்டுமானால்,
0: for the growth of the ministry.

0: ministry.
1: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வரக்கூடாது.
0: You should not be looking around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மதில் மேல் இருக்கிற பூனைன்னா,
0: the cat on the wall.
1: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
0: They come to church.
1: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
0: They come to church when some celebration is going on.
1: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
0: When there is a trouble,
1: ஐயோ,
0: they stop coming.
1: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
0: If we go there, we have to give money.
1: மதில் மேல் இருக்கிற பூனை.
0: It's a cat on the wall. திடீர்னு
1: சர்ச்சில் இருப்பாங்க, திடீர்னு வேற சர்ச்சுக்கு போயிடுவான்.
0: Suddenly they are in the church.
1: ஏன்னா அந்த சபையில் அவங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை.
0: They don't take part.
1: ஐயா, சபைன்றது என்ன தெரியுங்களா?
0: The church means
1: ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: எபேசியர்ல வாசிக்கிறோம்,
0: in Ephesians,
1: முழு குடும்பத்துக்கும் நாம காரணர்.
0: And he is
1: முழு குடும்பத்துக்கும்
0: for the entire family
1: நாம காரணர்.
0: And he is
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
0: Do you know that song?
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
0: We don't sing this song.
1: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
0: We don't think it's family.
1: அது ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: இந்த குடும்பத்துல,
0: in this family,
1: உனக்கு ஒரு பங்கு இருக்குது.
0: There is the part.
1: உனக்கு ஒரு பாகம் இருக்குது.
0: There is the burden.
1: உனக்கு ஒரு இதுல பதிப்பு இருக்கணும்.
0: There is some
1: focus. சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வரக்கூடாது.
0: Not just sitting and இன்னைக்கு
1: பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்க்கிறது வரக்கூடாது.
0: பாஸ்டர்
1: இன்னைக்கு என்ன பேசினார், யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
0: There are people.
1: Hallelujah. புஸ்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ, எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ, அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
0: Which one was prepared by Aman and he was hanged on
1: காரியம் மாறுதலாய் முடிந்தது.
0: Hallelujah. We are become
1: நீ
0: different.
1: போற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
0: And you are going to be hanged.
1: நீ போற திட்டங்கள்,
0: your plans,
1: நீ கர்த்தருக்கு விரோதமாக,
0: against the
1: ஊழியத்துக்கு விரோதமாக,
0: against the ministry,
1: ஊழியக்காரனுக்கு விரோதமாக,
0: against the minister of God,
1: நீ போற திட்டங்கள்,
0: all the plans,
1: அது உன்னை தான் அழிக்கும்.
0: It will destroy.
1: Hallelujah.
0: You.
1: ஒண்ணு, சத்தியத்துக்கு கீழ்படிஞ்சு இரு.
0: You have to obey to the word.
1: இல்லனா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா, அப்படி ஓடி போயிடுங்க.
0: Like others you run.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நடத்த வல்லவர்.
0: The Lord is able to
1: conduct. Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
0: When I started the church there were 10 people.
1: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
0: How they were.
1: 10 பேருமே,
0: all 10 people,
1: கீழ்படிவாங்க.
0: They obey.
1: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
0: They come on time.
1: 10 பேரும் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரிலாம் ஜெபிப்பாங்க.
0: When they pray throughout night they pray.
1: அந்த 10 பேரே போதும்.
0: That is enough.
1: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: Why, what's the necessity of 1000 people?
1: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: They don't support the ministry. What is the use?
1: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
0: That's why the Lord said.
1: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்,
0: maybe little,
1: அநேகம் பேரை கொண்டாகிலும்,
0: one more,
1: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
0: No barrier to save.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
0: You need not give.
1: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
0: If you give, you
1: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
0: You get part. Hallelujah. Heaven.
1: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
0: That's why the Lord is asking
1: Hallelujah.
0: You to give.
1: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
0: Then you pray.
1: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
0: You have to pray fervently.
1: பாருங்க, மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ, இந்த சபையில மாத்திரம் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
0: Every day we have prayer.
1: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம்.
0: Every day pray from Monday to Saturday.
1: அது சிலர் மாத்திரம் தான் வரீங்க.
0: Only few people are coming.
1: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
0: Saturday we have fasting.
1: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
0: We have prayer.
1: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்கு.
0: In families.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: நாம் ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the church?
1: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the ministry?
1: அப்படி ஜெபித்து பாருங்க.
0: Just start praying.
1: இந்த ஊழியத்தை ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
0: There will be revival.
1: விடுதலையை பார்க்க முடியும்.
0: See the deliverance.
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Shall we all praise God? Hallelujah. For the promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Shabarabarabalaba.
0: Thank you Lord. Thank
1: Amen.
0: You Jesus. Thank you Jesus.
1: ஒவ்வொரு நாளும்,
0: every day,
1: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
0: Many things to be happened.
1: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
0: It should not be burden for the ministry.
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
0: You should have the burden.
1: பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும்.
0: You have to take the responsibility.
1: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
0: Then the Lord will bless you.
1: சும்மா அப்படியே அம்மனு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
0: Not just looking around.
1: உன்னுடைய பங்கு என்ன?
0: What is your part?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
0: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
1: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க, பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
0: The true believers asked,
1: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க.
0: The true believer they asked,
1: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
0: Others did not.
1: என்னன்னா நடந்துக்கோ,
0: anything can happen.
1: சபை திறந்தா வரேன்,
0: the church is open, I come.
1: போய்டுவேன்.
0: But it is hallelujah. Hallelujah.
1: அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
0: Some group are like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: we are children of God.
1: அப்படி இல்ல,
0: not like that.
1: எல்லா விதத்திலும்,
0: in all things,
1: inbathilum,
0: in
1: thunbathilum,
0: in goodness, in
1: porattathilum,
0: in trouble,
1: uyarvilum,
0: in
1: thaalvilum,
0: or down,
1: kashtathilum,
0: in
1: nashtathilum,
0: in loss,
1: ellavathilum,
0: in everything.
1: Hallelujah. Nama kooda irkanum.
0: We have to be.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Phone panni oru sonnaru,
0: somebody
1: called me. Ayya na sabaiku ponen.
0: I went many to many churches.
1: Oru thadai na oru kalyanathukku vandhen.
0: I came for a wedding.
1: Idhu maari oru magimaiya na engume paathadillaya.
0: I never seen that glory.
1: Oru magimaiya irundhuchya.
0: It was glorious.
1: Sabaiyila oru magime irukudhaya.
0: There is the glory.
1: Engengeyo poram oru magimaiye illenga.
0: I don't find any glory.
1: Enga aachiram irundhuchu.
0: It was amazing.
1: இப்படி சொல்ல இருக்காங்க.
0: Some people say like,
1: அதனால தான் நான் அங்க வரேன்.
0: That's why I come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
0: Many they testify.
1: அநேகர் கர்த்தத்தை தொடுகிறாங்க.
0: The Lord touched many people.
1: வாழ்க்கையில அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Many miracles are happening.
1: ஆகவே பிசாசுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு.
0: The devil is having.
1: ஆகவே நாம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
0: Shall we all have எல்லாம்
1: கரங்களை உயர்த்துவோமா?
0: Shall we all
1: இந்த வாக்குத்தத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us all praise God.
1: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக.
0: எல்லாரும்
1: ஒருமனப்படுங்க இந்த வேளையில.
0: Hallelujah.
1: வாயிலை திற, எல்லாரும் வாயிலும் திறக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி பார். இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார். கர்த்தர் வல்லமை உங்களை தொடும். ஆவியில் நிரம்புங்க. எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிங்க. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும். கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும். இந்த ஊழியம் கட்டப்படட்டும். இது கர்த்தருடைய சபை. இது கர்த்தருடைய ஊழியம். ஹல்லேலூயா. அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
0: என்னை
1: கொண்டு என் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
0: Don't pray for yourself.
1: இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க.
0: Pray for the ministry.
1: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்தில் ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
0: Holy Spirit is praying for you and me.
1: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
0: We need not pray for ourselves.
1: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the ministry.
1: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the soul.
1: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray with the burden.
1: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லார வாயை திறந்த வேளையிலே கர்த்தருனை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
0: Thank you Jesus.
1: ஊராகா பாரா கலாபா சந்தர ரியாந்தர போதிடா பா.
0: Thank you Lord.
1: ஊராகா பா லா சக்குர கில்பௌரியாந்தர கபா.
0: ஹalleluya.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Oh, thank you Jesus.
0: Thank you Jesus.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: Oh, rikabashantara.
0: Thank you Lord.
1: எல்லாரும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்.
0: Let us all kneel down for the
1: பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தை ஞானஸ்நானம் பெற்று கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாக இருங்கள்.
0: Be prepared to participate.
1: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
0: our heavenly father,
1: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
0: bless the communion.
1: அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
0: Bless the bread and wine.
1: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
0: bless each and every
1: நிறைய உண்டாகட்டும்.
0: Let there be
1: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
0: Let there be blessing.
1: ஜெயம் உண்டாகட்டும்.
0: Let there be victory.
1: அற்புதங்கள் நடக்கட்டும்.
0: Let there be miracles.
1: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்.
0: Let there be oneness.
1: சபை மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுக்காக ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக வரப்போகிறீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே. எங்களுக்காக காயப்பட்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. உடைய கரத்தில் ஒப்படுகிறோம் அப்பா.
0: இயேசுவின்
1: நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

பொன்னு பொருள் எல்லாமே சேர்த்து வைத்தேன். வீடு வயல் செல்வங்களை சம்பாதித்தேன். இனிமேல் கவலை இல்லை என்று நினைத்தேன். அது நிரந்தரம் இல்லை என உணர்ந்தேன். நீங்க தான் இயேசுவே, நீங்க தான் நிரந்தரம்.

0: கர்த்தருடைய வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:26-4:3 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், நாமும் விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:4-11 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யார் யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருவது எது? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாரட்சியினர்களே, இன்று நாம் கலாத்தியர் 4:4-11 வரைக்கும் சிந்திக்க போகிறோம். 4:1 சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் சிறுபிள்ளையாயிருக்கிற காலத்திலே அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறினார். தகப்பன் குறிக்கும் காலம் வரை அவன் ஒரு அடிமையைப் போல கீழ்பட்டிருக்கிறான். அதுபோலத்தான் நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்திலே இந்த உலகத்தின் வழிமுறைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று கூறுகிறார். அதாவது இஸ்ரேல் தேசமானது சிறு பிராயத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழானதாய் இருந்தது. பின் என்ன நடந்தது பாருங்கள். கலாத்தியர் 4:4-5 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் இரண்டு முக்கியமான நோக்கங்களை கொண்டவராயிருந்தார். ஒன்று, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தவர்களை விடுதலை செய்யும்படியாக அவர் சித்தம் கொண்டார். நியாயப்பிரமாணம் அவர்களை தேவனுடைய குமாரராக்கவில்லை, அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தார்கள். இரண்டாவதாக, தேவனுடைய குமாரர் என்ற ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருந்தது. இந்நாட்களிலே புத்திர சுவிகாரத்தை குறித்து நாம் பேசும்பொழுது, குழந்தை இல்லாத பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது புத்திர சுவிகாரத்தை குறித்து பேசுகிறோம். ஏதாவது ஒரு அனாதை இல்லத்திலே போய் அந்த பெற்றோர் தங்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு குழந்தையை தங்களுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்வது, அந்த குழந்தையை சட்டப்படி தங்களுடைய குழந்தை என்று எடுத்துக்கொள்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்வார்கள். ஆனால் ரோம கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலேதான் அவனுக்கு புத்திர சுவிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதுபோலவே ஒரு விசுவாசி கர்த்தருடைய குடும்பத்திலே முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக தேவனுடைய தெய்வீக சத்தியத்தை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களாய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 1 Corinthians 2:9-10 வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு விளக்கி காட்ட முடியும். அறிவு பெருத்த ஒரு மனிதன் தனது அறிவு பெருக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அணுக முடியும். சரித்திரத்தை அவன் கற்றுக்கொள்ளலாம், தொல்பொருள் ஆராய்ச்சி தொடர்பான காரியங்களை அறிந்து கொள்ளலாம், வேதாமம் எழுதப்பட்ட மொழியை கூட அவன் கற்றுக்கொள்ளலாம், கிரேக்க எபிரேய மொழியை திறம்பட அவன் கற்றுக்கொள்ளலாம். என்றாலும் வேத வசனம் சொல்லும் சத்தியத்தின் கருத்தை அவன் தவற விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே சத்தியத்தை கற்றுக் கொடுப்பவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணரவும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வாசிக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்த முடியும். ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவனும் எத்தனையோ ஆண்டுகள் வேதத்தை கற்றவனுமாயிருக்கிற ஒருவனும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே புதிதாக பிறந்த குழந்தையாகவே இருக்கிறான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியதிருக்கிறது. இளம் ஊழியர்கள் புதிய ஒரு ஆலயத்திலே பணியை ஆரம்பிக்கும் பொழுது செய்தி நேரத்திலே வயதிலே பெரியவர்களை பார்க்கும் பொழுது சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், வேதத்தை மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்பதனாலே சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அவர்களோடு பழகும் பொழுதுதான் வயது மிக அதிகமாக இருப்பதனாலே ஒருவர் வேதத்தை முழுவதும் கற்றிருக்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் எனக்கு கற்றுக் கொடுக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர்தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் முழு வளர்ச்சி பெற்ற ஒரு மகனின் நிலையிலே அவர் உங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு நீங்கள் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். இதைப்போல அற்புதமான எந்த ஒரு காரியமும் இல்லை. இந்த சத்தியம் அநேக இளம் விசுவாசிகளுக்கு ஒரு உறுதியையும் ஒரு நம்பிக்கையையும் அளிக்கும் சத்தியமாயிருக்கிறது. இளம் விசுவாசியாக சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆசிரியராக இருக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் மட்டுமே அவர் அதை செய்வார். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்க முடியாத மூன்றாவது ஒரு காரியம் தேவனுடைய குமாரர்களாக நமக்கு கிடைக்கும் அனுபவம். கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் என்பது மிக உறுதியான ஒரு வாக்கியம். ரோமர் 8:16 பவுல் சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மேலும் அதே 8:11-14 வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை குறித்து நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாயிருப்பீர்கள். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணாது. அதிலே நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் நிருபத்தின் இந்த பகுதி கலாத்தியர் நிருபத்திலே நாம் கற்றுவரும் சத்தியங்களுக்கு மிக இணையான சத்தியமாயிருக்கிறது. இந்த முழு பகுதியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா என்கிற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கூட மை டேடி என்று மொழிபெயர்க்கப்படவில்லை, அப்பா என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது அத்தனை நெருக்கமான ஒரு உறவை குறிக்கும் வார்த்தையாயிருக்கிறது. தேவன் அற்புதமான ஒரு பரம தகப்பனாய் நமக்கு இருந்தாலும் நம்முடைய சொந்த தகப்பனை நாம் கூப்பிடுவதைப் போல அவரை கூப்பிடுவதை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நாம் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவரே துணை செய்கிறார். எனவேதான் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடிகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மிகவும் பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு செல்லும் பொழுதுதான் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் கூறலாம். நீங்களே பரிசுத்தமானால்தான் என்று அவர்கள் கூறுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையை அடைய முடியவில்லை என்றால் தேவனுடைய புத்திரர்கள் என்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, வேதம் அவ்வாறு போதிக்கவில்லை. நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு பலவீனமான விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்வான ஒரு நிலைமையை உங்கள் முயற்சியினாலே நீங்கள் அடையாமலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே கடந்து வர முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராவது உங்களுடைய நற்கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிலைமையாகவே அது இருக்கிறது. சிலர் சற்று உயர்வான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை அடைந்து விட்டோம் என்று எண்ணி, நான் அவர்களை விட சிறந்தவன், இவர்களை விட சிறந்தவன், உயர்வானவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நாம் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமையையும் அடம்பிடித்தலையும் கொண்டவர்களாய் இருக்கிறோம். பாவம் உள்ளவர்களாயும் பயம் உள்ளவர்களாயும் பலவீனம் உள்ளவர்களாயுமே இருக்கிறோம். நாம் மிக அற்புதமானவர்களாக ஒருபொழுதும் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து அற்புதமானவராயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்பதனாலே அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். இன்னும் அநேகர் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பழைய சுபாவமானது ஒரு செத்த பூனையைப் போல இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் துணிந்து அதன் வாலை பிடித்து எவ்வளவு தூரமாக தூக்கி எறிய முடியுமோ அவ்வளவு தூரமாக தூக்கி எறிய வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பூனையை நாம் நிரந்தரமாக தூக்கி எறிய முடியாது என்பதை அவர்கள் கூறுகிறதில்லை. அது மீண்டும் மீண்டும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒட்டிக்கொள்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் ஒருபொழுதும் பூரணமான பரிசுத்தவான்களாக முடியாது. அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் இனி அடிமையானவர்கள் அல்ல, அவருடைய குமாரர்கள். நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக பல காரியங்களை செய்கிறவர்களாயிருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ற அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வராதவர்களாயும் இருக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே பாடுகள், துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடந்து வரும்பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட அற்புதமான உன்னதமான உறவுகளையும் அனுபவங்களையும் பெற்றுக் கொள்கிறோம். 1978 பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த என்னை மகாராஷ்டிர மாநிலத்திலே ஒரு ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். நினைவை இழக்க முன் கடைசி சில வினாடிகளிலே ஆண்டவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இசைக்கியாவை போல என்னுடைய வாழ்க்கையை தேவன் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு அருகிலே என்னால் உணர முடிந்தது. நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாயிருக்கலாம். தேவனோடு நெருக்கமான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக பிரச்சனைகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே தேவன் நமக்கு மிக சமீபத்திலே இருப்பதை நாம் உணர முடியும். எனவேதான் ரோமர் 8:16 சொல்லும்பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது அவரை மிக அருகிலே அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மற்றும் ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜான் பேட்டன் என்னும் கர்த்தருடைய ஊழியர் நியூ ஹெப்ரிடீஸ் தீவுகளிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து சென்றார். இளம் வாலிபராக இளம் மனைவியோடு கூட அங்கே அவர் சென்றிருந்தார். அவருடைய முதல் குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தை மரித்தது. அவருடைய இளம் மனைவியும் மரித்து போய்விட்டாள். தன்னுடைய சொந்த கரங்களினாலே அவர் குழி தோண்டி இருவரையும் புதைத்தார். மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள் மத்தியிலே அவர் இருந்தபடியினாலே பல நாட்களாக இரவு பகலாக தனது மனைவியை புதைத்த இடத்தின் மேலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இரவும் பகலும் அங்கேயே காத்து கொண்டிருந்தார். அவர் கடந்து செல்வார் என்றால் அந்த தீவு மக்கள் சடலத்தை தோண்டி எடுத்து தின்று விடுவார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மை உள்ளவராக இல்லாதவராய் இருந்திருப்பார் என்றால் அவருக்கு பைத்தியமே பிடித்திருக்கும். கலக்கமான நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே, கண்ணீரின் வேளைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிக மிக உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாய் பவுல் சிறையில இருக்கும் பொழுதும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 4:16-17 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:16-17, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி இல்லையா? வேதனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு உண்மை உள்ளதாயிருக்கும். பவுலப்போஸ்தலனுக்கு அருகிலே நின்ற அவர் இன்றைக்கும் உங்கள் அருகிலேயும் இருக்கிறார். ஜான் பேட்டனுடைய அருகிலே அன்று நின்ற அவர் இன்றும் உங்கள் அருகிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட வேளைகளிலே அவர் உங்களை நோக்கி சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றுதான் கூறுகிறார். அவருடைய பிள்ளையாக அவரை பூரணமாக நம்புகிறீர்களா?

கலாத்தியர் 4:8 நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்களல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். கலாத்தியா நாட்டு மக்கள் ஒரு காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நினைப்பூட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிற 7 சபைகளும் இருந்த இடத்திற்கு இன்றைக்கு நீங்கள் சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அங்கே பார்க்கலாம். விக்கிரகங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லை, மாயை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:2 நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே என்று எழுதியிருக்கிறார். ஏன் அவைகள் ஒன்றுமில்லை என்கிறார்? அவைகளை தொழுது கொண்ட கலாத்திய மக்களுக்கு அவை உண்மை உள்ளவைகள் என்று தன்னை வெளிப்படுத்தவில்லை. கலாத்தியர் 4:9 இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதுபடி. இப்பொழுது அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், மட்டுமல்ல தேவனால் அறியப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து அவர்கள் வந்திருக்கிறபடியினாலே தேவன் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விட்டார். கலாத்தியா நாட்டிலிருந்து மிக அதிகமான விசுவாசிகள் யூதர் அல்லாத பின்னணியத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய தவறான போதனையினாலே மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்புகிறார்கள். எனவேதான் பவுல், முன்பு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழே இருந்தீர்கள், தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள், அதேபோல இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும் என்பதை நினைப்பூட்டுகிறார். கலாத்தியர் 4:10-11 நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அவர்கள் ஓய்வு நாட்களை அனுசரித்தார்கள். கொலோசே சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுதும் 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்கிறார். மேலும் இந்த கலாத்தியா நாட்டு திருச்சபை மக்கள் மாதங்களை குறித்து எதையோ கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். ஒருவேளை இது அமாவாசை, பௌர்ணமி என்பவைகளை குறித்து அவர்கள் கருத்துள்ளோர்களாய் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ராஜாக்களின் காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காரியங்களை பின்பற்றி வந்தார்கள். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் எச்சரித்தார்கள். மேலும் காலங்களையும் என்று வாசிக்கிறோமே, இது பண்டிகை காலங்களை குறிக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் 7 பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அவை எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாகவே இருந்திருக்கிறது. மேலும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்கிறார். வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது ஓய்வு வருஷங்களை குறித்து அவர்கள் செயல்பட்டிருக்கலாம். இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றினதினாலே இவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் சொல்வது, நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன் என்கிறார்கள். என்றாலும் அவர்கள் ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை குறித்து மட்டும் கை கொள்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எல்லா நியாயப்பிரமாணமும் சேர்ந்து ஒன்றாகவே வருகிறது. ஓய்வு வருடங்களும் யூபிலி ஆண்டும் அதிலேதான் அடங்கியிருக்கிறது. யாக்கோபு இதை குறித்து சொல்லும்பொழுது 2:10 ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறியிருந்தால் எல்லாவற்றிலேயும் அவன் குற்றவாளியாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி? அவன் ஒன்றிலே தவறினாலும் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாகிறான். கலாத்தியர் 4:11 நாம் பார்க்கிறது போல அவர்கள் மத்தியிலே தான் செலவு செய்த காலங்கள் வீணாய்ப்போயிட்டோ என்று கலங்குகிறார். கிருபையினாலே அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இப்பொழுது மீண்டுமாக அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேரே திரும்புவது அவர்கள் அறியாமல் இருந்த காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்களோ அதற்கு ஒத்த நிலைமைக்கு திரும்புகிறார்கள் என்று வேதனைப்படுகிறார். எனவேதான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் தேவனை அறியவில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததின் மூலமாகவே தேவனை அறிந்தீர்கள் என்று நினைவுபடுத்துகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தினாலே தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வந்திருக்கிற நீங்கள் கிருபையினாலே பெற்ற ரட்சிப்பை குறித்து
மறந்து போய் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதனாலே, நற்கிரியைகளை செய்வதனாலே தேவனை பிரியப்படுத்தலாம் என்று மாறுபாடான எண்ணம் கொண்டு விடாதிருங்கள். எப்படி விசுவாசத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளானீர்களோ, அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாச வாழ்க்கையிலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய

0: பயப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுவது மட்டுமல்ல, அனுதினமும் விசுவாசத்தினாலேயே விசுவாசத்திலேயே வாழ அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும் பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ கிரேக்க கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் பி ரோம கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் சி எகிப்து கலாச்சாரத்தின்படி.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்த முடியும். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க, பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். 1 நாளாகமும் 28:9 வசனத்தின் பின்பாகம்.

என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?

தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர்வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாது இருப்பீராக. உமை நாங்கள் சார்ந்திருக்கிறோம், உமை நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ஆதரவு. Lord, we put our hope and a confidence upon you alone, O Lord. Thank you.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சான். பரிசுத்த ஆவியானவரே, என்ற அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் இயேசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிறப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியீடு செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு

0: காரியம் அன்பு இசை டைரக்டர் தினகராய குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக ஜெயத்தை எடுத்துக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
1: ஒளிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9111634 9.
2: Word of the Lord ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். Word of the Lord 119 சேமாத்தம்மன் நகர், 3rd செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 0442479926. அலைபேசி எண் 9677087728.

राजा राजा அப்பான் உரிமையா கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய எங்களுக்கு தந்த அப்பா இளையகுமாரன் அப்பா என்ன நினைப்பாருன்னு வந்தாப்பா என்ன நினைப்பாரோ அப்பா சொன்னார் நான் இதை தாண்டா நினைக்கிறேன் அப்படின்னு கொட்டு வேட்டு பட்டு என்று சொல்லி மகனை அப்படியே ஏற்றுக்கொண்ட உம்முடைய நிபந்தனையற்ற அகாப்பிய அன்பிற்காய் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா உங்கள் அன்பிலேயே நான் மூழ்கி திளைக்கிற மக்களாக உங்களை போல ஜெபிக்க உங்களை போல ஜெயம் எடுக்க எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் அவரை அறியக்கூடிய அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் என்று பவுல் சொன்னது போல ராஜாவே உம்முடைய மக்களாகிய நாங்கள் உம்முடைய அன்பில் மூழ்கி திளைத்து ஒவ்வொரு நாளும் ஜெய வாழ்க்கையை வாழ சத்ருவர் எங்களை திண்டாட வைக்கிற சத்ருவர் நாங்கள் திண்டாட வைக்கத்தக்கதாக உமக்குள் கொண்டாடுகிற வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படட்டும் அப்பா உமக்குள் கொண்டாடி கொண்டாடி உம்மை கொண்டாடி கொண்டாடி சத்ருவை திண்டாட்டத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு ஜெய வாழ்க்கை எங்க ஒவ்வொருவருக்கும் வருவதாக எங்க கண்மலையும் எங்க மீட்பெருமாகிய கர்த்தாவே எங்க வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம் தொடர்ந்து நடத்தி செல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஆண்டவரும் அன்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளை எங்களோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கிற அன்பு மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் உங்களை அன்போடு கூட ஆராதனைக்கு ஜப நேரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் சந்தோஷமாக அப்பாவை பாடி மகிமைப்படுத்த போகிறோம் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம் எல்லாருடைய கருவையும் அவருடைய கண்கள் கண்டது உங்களை என்னையும் தாங்கினது அம்மாவுடைய கற்பப்பை அல்ல அவருடைய கை இதுவரைக்கும் தாங்கி நடத்தின அந்த கை கொடுக்கும் கை அரவணைத்த கை காத்த கை மல்குஸ் காதை ஒட்டின கை நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெட்டுப்பட்டிருக்கோ அதையெல்லாம் ஒட்டும்படியாக அவருடைய கரம் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது ராஜாவே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் கற்றுக் கொடுக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து நீர் தருகிற போதனையை அன்றாட வாழ்க்கையில் உரை நடையாக அல்ல நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவருடைய அன்பில் மூழ்கி நாம் தொடர்ந்து அப்பாவை துதிக்கப் போகிறோம்.

அவர் மட்டும் இல்லாதிருந்தார், அவர் மாத்திரம் நம்மை தேடி வராதிருந்தார் என்றோ நாம் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்போம். இதுவரை நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் வரை அவருடைய அன்பு உங்க மீது என் மீது உயர்ந்திருக்கிறது. அவர் மிக உயர்ந்த செல்வந்தர், அவர் மிக உயர்ந்த தெய்வம், உயர்ந்தவர். உங்களையும் என்னையும் உயர்ந்தவர் ஆக்குவதற்காக தம்மைத்தாமே தாழ்த்தினாரே, அடிமையின் ரூபம் எடுத்தாரே, தன்னையே வெறுமையாக்கினாரே. ஆண்டவர் சமூகத்தில் நாம் யாவரும் உழந்தார்படி உங்க அன்பை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா, உங்க அன்பை நினைக்கிறோம்ப்பா. எல்லாத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து ஆதா ஜீ

அன்பின் தகப்பன் நீர்தான் ஐயா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன்.

முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காலை வேளையில் அப்பா என்றைக்கோ எங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்திருக்கணும், முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்க்கையில் நீர் உம்முடைய அன்பை ஊற்றி எல்லாவற்றையும் தொடங்கி வச்சிங்களே, அதற்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி. நீர் அன்பாகவே இருக்கிறீரப்பா. எங்க தேசம் உங்க அன்புக்குள் வந்து விடட்டும். சோரம் போன உம்முடைய மக்கள் உம்முடைய அன்புக்குள் வந்து விடுவார்களாக. எப்படி இளையகுமாரன் அப்பாவுடைய வீட்டிற்கு வருவேன் என்று சொல்லி வந்தார், அதே போல எங்க அன்பு மக்களும் உம்முடைய அன்பை நோக்கி ஓடி வருவார்களாக. அப்பா இந்த காலை வேளையில உங்க இன்ப பிரசன்னத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிபந்தனையற்ற இந்த அகாப்பிய அன்பை குறித்து எங்களோடு நீர் உம்முடைய தேவதாசர் வழியாக தொடர்ந்து இடைபட போகிறீர். வார்த்தையை உட்கொள்ள வேண்டிய பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. இது எங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் ஆண்டவர் தந்த ஒரு பாக்கியமாகவும் இருக்கு. ஆமென். இந்த ஊழியத்தை செய்கிறதுனால தான் இந்த ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அனுபவத்துக்கு பங்காளியாக முடியுது.
1: ஆமென்.
0: இந்த கொரோனா மட்டும் வரலைன்னா நமக்குள்ள இருக்கிற ஊற்றுக்கு இப்படி ஒரு வீரியமாங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக கொரோனா வந்ததுக்காக நான் சுதோத்திரம் சொல்லலை. அந்த தீமையிலையும் ஒரு பெரிய நன்மைன்றேன். ஸோ நம்மளால் தினசரி இந்த ஊற்றெடுக்கிற ஊற்றை வச்சு அநேகருக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியுங்கிற அந்த ரகசியத்தை நம்ம முன்னாடி போட்டு உடைச்ச இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.
1: ஆமென்.
0: எபேசியருக்கெழுதின நிருபம் 1:3 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன்.
1: ஆமேன்.
0: பரலோக பிதாவே, நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரங்களுக்குள்ள பொங்குகிற ஊற்றை குறித்து எங்களோடு பேசி கொண்டு வருகிறீர். அந்த காரியங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளில் எங்களோடு பேசும்படி எங்களுக்கு தெரிந்து கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய ஊற்று இன்னும் அதிகமாக எங்களுக்குள்ள பொங்கட்டும். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். சுவாமி, இந்த வசனங்களை எந்த நோக்கத்தை மனசில் வச்சு நீங்கள் எங்களுக்குள்ள விதைக்கிறீங்களோ அதற்கான பலனை எங்களுக்குள்ள நீங்கள் பார்க்க ஆசைப்படுறீங்க. அந்த பலன்கள் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை
1: ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: அதுக்காக ஆண்டவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திரம். அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே நமக்குள்ள அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்கும்.
1: என்ன
0: தொட்டுட்டாரு, என்ன பண்ணிட்டாரு,
1: தொட்டுட்டாரு. என்ன
0: அவர் தொட்டாலே அது பெருகிறோம்.
1: ஆமென்.
0: தொட்டாலே ஊற்று பொங்கிறோம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: வேடிக்கையா சொல்லுவோம், முன்னாடி நாங்க யாக்கோபை குறிச்சு தியானிக்கிறப்ப மாமனார் வீட்டுக்கு போறப்ப அவருடைய ஜெபமே எப்படி இருக்கும், நான் போகிற பிரயாணத்தில் என்னை காப்பாற்றி எனக்கு எந்த நாசமும் மோசமும் வராமல் என்னை மறுபடியும் சேஃப்டியாக நீங்கள் கொண்டு வந்து என் வீட்டில் சேர்ப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நிறைய செய்வேன் ஆண்டவரேன். என்ன செய்வேன்,
1: நிறைய
0: செய்வேன் ஆண்டவரேன். பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென்.
1: ஆமென்.
0: தவறுன்னு சொல்லலை. இந்த இந்த ஜெபத்தை நான் என்ன சொல்லலை, தவறுன்னு சொல்லலை. ஆனால் தேவன் பேசின காரியம் எவ்வளோ பிரம்மாண்டமானதுங்கிறத யாக்கோபு உள்வாங்கிக்கல, கிரகிக்கலை. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் என்ன சொல்கிறாரு சொப்பனத்தில், யாக்கோபு 28:12, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது,
1: அதை நுனி வானத்தை எட்டி இருந்தது,
0: அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும்
1: இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்.
0: அதற்கு மேலாக கர்த்தர் நின்று,
1: நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும்
0: ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர்,
1: நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்.
0: அவர் எதை தர்றேன்றாரு, படுத்திருக்கிற
1: பூமியை
0: தருவேன்றாரு. இவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாரு, உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஓகே, சாப்பாடு தந்துருங்க,
1: ட்ரெஸ் தந்து,
0: ட்ரெஸ் தந்துருங்க அப்படின்னு இவர் ஜெபம் பண்றாரு. ஆனா தேவன் பேசினது என்ன, நீ படுத்திருக்கிற
1: பூமியையே தந்துட்டோம்,
0: பூமியை உனக்கும் சந்ததிக்கும்
1: சரி,
0: உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும்
1: பரம்புவாய்,
0: நாலா பக்கமும் பரம்புவ, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம்
1: ஆசீர்வதிக்கப்படும்.
0: நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து
1: இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார்.
0: எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு, இவர் அதை கிரகிக்கவே முடியல. அதனாலதான் ரிப்ளை எப்படி வருது பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை என்னாலே நம்ப முடியலப்பா, ஆச்சரியமா இருக்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் பெருக்கத்தை குறித்து பேசினா இவர் சரியாண்டவரே
1: இருக்கட்டும் ஆண்டவரே,
0: அப்ப பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க ட்ரெஸ் கொடுத்துருங்க, பிரயாண பாதுகாப்பு போக்கையும் வரத்து இது முதற்கொண்டு என்றைக்கும் காக்குற கத்திரையே உமக்கு
1: ஸ்தோத்திரம்,
0: ஸ்தோத்திராண்டவர் அப்படின்னு சொல்லி இவர் அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தையும் அவர் மேலே இருக்கிற காலிங்கையும் அவரால் அந்த நாட்களில் கிரகிக்க முடியல. ஓகே, அதனால் ஒரு தனக்கு தெரிஞ்ச அளவில் அதை கொஞ்சம் உள்வாங்கிட்டு இவர் இவருடைய நிலையிலிருந்து ஒரு ஜெபம் பண்றார். ஆமென்,
1: ஆமென்.
0: அப்ப இங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற அந்த அந்த வெளிப்பாடு நமக்கு இல்லைன்னா நாம ஆண்டவர்கிட்ட கேட்கறது எல்லாமே தாங்க தாங்க தாங்கன்னு தான் கேட்போம். என்னது
1: தாங்க தாங்க தாங்க,
0: உணவை தாங்க, உடைய தாங்க, உடுக்க வஸ்திரத்தை தாங்க, உறைவிடத்தை தாங்க, தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
0: கடைசியில் இந்த மனுஷன் கோலும் தடியுமா மாமனார் வீட்டுக்கு போய் அங்க ஒன்றும் இல்லாமல் விரும்பின போனவர் திரும்பி வர்றார். 32:9 9 வாசிக்கலாம், ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமே. அவர் கேட்டது என்னது, சாப்பிட்றதுக்கு சோறு, உடுத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரயாண பாதுகாப்பு, என்ன சேஃபாக என்ன செஞ்சிருக்காண்டவரே, திரும்ப ஊருக்கு கொண்டு வந்திருக்காண்டவரே. இதுதான் அவர் பண்ணின ஜெபம், நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. அதுக்கு மேல யாக்கோபால சிந்திக்கவே
1: முடியல,
0: அவ்வளவுதான். நம்முடைய மன்னிக்கணும், நம்முடைய நிலையிலிருந்து இவ்வளவு தான் சிந்திக்க முடியும்.
1: ஹல்லேலூயா.
0: நமக்கு இருக்கிறது குருவி மூளை
1: மூளை. ஹல்லேலூயா.
0: இப்ப அவரு யாக்கோபுடைய ஜெபம் பாருங்க, இவ்வளவு காரியத்தை எனக்கு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏதோ தகுதி இருந்ததுனால எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் வரல, நீங்க செஞ்ச உதவினால வந்துச்சாண்டு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தகுதினால வரல,
1: நீங்க செஞ்ச உதவினால.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு அலங்காரம்னா, அவங்களுக்கு ஏதோ பெரிய தகுதி இருக்கிறதுனால வந்த அலங்காரம் இல்லை, தேவன் அவங்களுக்கு தினசரி செய்யற உதவினால வந்த அலங்காரம் இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஒருத்தனுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறப்ப அவனை பார்த்து இயல்பாவே நமக்கு என்ன சொல்ல தோணும்? கத்தர் உங்களை பார்க்கிறாரு, கத்தர் உங்களிடத்துல அதை பார்க்கிறாரு, இதை பார்க்கிறாரு அப்படின்னு தான் நம்ம வழக்கமா என்ன செய்வோம் சொல்லுவோம். அதனால உங்களை என்ன செஞ்சிட்டாரு, இப்படி ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு தான் நாம சொல்லுவோம் இயல்பா. ஆனா யாக்கோப் மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும், ஐயோ நீங்க பாட்டில் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க,
1: சொல்லிடாதீங்க,
0: அந்த மாதிரியான தகுதியான பாத்திரம் நானு
1: இல்லைங்க.
0: அவரு எதோ தகுதி இருந்ததுனால அது பெரிய காரியத்தை எனக்கு செய்யலைங்க, அவர் எனக்கு செஞ்ச உதவினால தாங்க இந்த பரிவாரம்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஏன் ரெண்டு பரிவாரம், தகுதி உள்ளவன்கிறதுனாலயா?
1: அவர் உதவி செய்தார்,
0: செஞ்ச உதவி.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தனக்கு இருக்கிற தகுதியை நம்புறதே இல்லை.
1: ஆமென்.
0: ஏன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு தகுதி இல்லைங்கிறது.
1: எஸ்.
0: அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னில தகுதி ஏதோ இல்லை.

0: ஹல்லேலூயா.
1: அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரகசியம் புரிஞ்சு போச்சு. என்ன ரகசியம்?
0: தகுதி இல்ல.
1: இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா புரிஞ்சுக்கங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு அவருக்காக எப்படி நாங்க வாழ்ந்திருந்தோம்னா இம்புட்டு ஆசீர்வாதம். மதுரை பாஷையில இம்புட்டு ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க பிரதர், சும்மா என்ன நினைக்கிறீங்க? தகுதி வேணும் பிரதர் எதுக்காக? விவரம் தெரியாதவன் தான் அப்படி
0: பேசுவான்.
1: யாரு பேசுவா?
0: விவரம் தெரியாது.
1: யோ, அப்படிலாம் இல்லையா? அப்பா எவ்வளவு பெரியவங்க, தந்தை அவருக்கு அவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, டே நம்ம என்ன அவ்வளவாடா உண்மையா இருந்தோம் அப்படின்வாங்க.
0: என்னடா நமக்கு தகுதி,
1: அவ்வளவா நம்ம உண்மையா இருந்தோம், ஏதோ தெரிஞ்ச அளவு நம்ம உண்மையா இருந்தோம், அப்ப நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரா
0: அப்படின்னு.
1: அதனால இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் ஒருபோதும் தன்னுடைய தகுதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறதே இல்லை. தேவன் அவனுக்கு செய்கிற உதவிதான் அவன் தகுதிக்கும் அதிகமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு
0: காரணமாயிருக்கு.
1: இங்க யாக்கோபு அதைத்தான் சொல்றாரு, தேவன் அடியனுக்கு செய்த இந்த எல்லா தயவுக்கும், 10வது வசனம், அடியனுக்கு தேவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்
0: இவ்வளவு
1: சத்தியத்தை சொல்றாரு. எப்படி தெரியுமா உங்களுக்கு? டெய்லி பிரசங்கம் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விசேஷித்த ஒரு ஒரு மண்டலத்திலேயே நாங்கள் சஞ்சரிக்கிறதுனால தான் இதுவரை இப்படி ஒரு சத்தியத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் பேச. அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: முடியாது.
1: அப்படி சொன்னால் நல்லா இருக்குமா?

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
2: அப்போ என்ன என்ன வருது? நாங்கள் அப்படிலாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம், அதனால தான் பிரதர் இந்த சத்தியங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்,
1: போதிக்கிறோம்.
2: விவரம் தெரிஞ்சவங்க அப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க,
1: சொல்லவே மாட்டாங்க.
2: ஜபம் தேவை, உபவாசம் தேவை, வேத வாசிப்பு தேவை, தேவனுடைய தியானிக்கிற தியானம்
1: தேவை.
2: அதுக்காக நான் அந்த காரியங்கள் எதையும் நான் மட்டுப்படுத்தி நான் என்ன செய்யலை, பேசலை. அதனால ஒரு தகுதி வர்றதில்லைன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
2: ஜெபிச்சேன், எனக்கு ஒரு தகுதி வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெபிச்சேன், எனக்கு ஒரு உதவி வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும்.
1: ஆமென்.
2: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
2: அப்ப ஜெபிச்சுட்டு எப்படி வர்றோம்? ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா.
1: எஸ்.
2: பயங்கர பரிசுத்தமா இருக்கிறேன், அப்படி தகுதியோட வந்து நிக்கிறேன், தக்க தக்க தக்க தக்கன்னு சொல்லிட்டு காலையில் எப்படி வந்து நிக்கிறாண்டவரே,
1: தகுதியோடு தக தக தக தக நிக்கிறாண்டு,
2: முழு தகுதியோட ஃபிட்னஸா நிக்கிறாண்டவரே, வாங்க ஆண்டவரே. அப்படிலாம் பண்ண முடியுமா?
1: பண்ணவே முடியாது.
2: இப்படி மன தாழ்மையோட உடைக்கப்பட்ட விதத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து எதையாவது காண்பிச்சா தான் என்னால பார்க்க முடியும். எனக்கு என்ன தகுதி இருக்கு, எனக்கு என்ன, நான் எதுல நான் பாத்திரனா இருக்கிறேன். ஆமா, ஏதோ முடிஞ்ச அளவு ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டு வசனத்தை நான் வாசிச்சுட்டு அனுப்பிச்சிருக்கிறேன் ஆண்டவரே,
1: வந்திருக்கிறேன்
2: வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்க ஐயா நீங்க உதவி செய்யுங்க ஐயா.
1: ஹல்லேலூயா.
2: ஐயா உதவி செய்ய வந்தாலே எல்லாம் தக தக தக தகன்னு ஆயிரும். இந்த அனுபவத்துல பழகுறப்ப இந்த யாக்கோபோட ஜெபம் நமக்கு என்ன செஞ்சிடும், தேவரீர் அடியன் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
1: எல்லா
2: சத்தியத்துக்கும்
1: நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்.
2: ஆமென் சார்.
1: ஆமென்.
2: 12 வசனம்,
1: தேவரீர்
2: 11, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவையும்,
1: அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன்.
2: தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
1: உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருகப்படுவேன் என்று சொன்னீரே என்றான்.
2: அப்பாடா, இப்பதான் அந்த வாக்குத்தத்த வசனமே உள்ளுக்குள்ள வேலை செய்யுது. அதனால அவர் பார்த்துட்டாரு, நீங்க என்ன ஆசீர்வதிச்சால் ஒழிய நான்
1: உமை போக விடேன்.
2: பிரேயரே மாறி போச்சு. என்னமாவது தாங்கன்னு கேட்டவர் இப்ப என்னைய தொடுங்கன்னு
1: கேக்குறாரு.
2: ஆசீர்வாதத்தை தாங்க தாங்க தாங்க தாங்கன்னு கேக்குறது ஒரு ஒரு கையேந்துறது ஒரு அனுபவம்.
1: ஹல்லேலூயா.
2: ஆனா என்ன எப்படியாவது தொட்டுருங்கப்பா, என்னை தொட்டு ஆசீர்வதிச்சிருங்கப்பான்னு சொல்லி அவருக்கு நேர கைய உயர்த்துறது இன்னொரு அனுபவம்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
2: அங்க பெத்தேல், பெத்தேல் அனுபவத்துல தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க
1: தாங்க.
2: பெனியல் அனுபவத்துல தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க
1: தொடுங்க.
2: அப்ப இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னாலே அவனை தேவன் தொட்டிருக்கிறாரு. அவர் யாரையெல்லாம் தொடுறாரோ அவனுக்குள்ளெல்லாம் அவருடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கு. அதனாலதான் அவன் பலுகி பெருகி பலுகி
1: பெருகி
2: பெருகி உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: ஆமென்.
2: அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு, அவருடைய ஊற்று இருக்கு. ஆமென்.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
2: இந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் அவங்க சிறியவர்களா இருந்தாலும் அவங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார்.
1: ஆமென்.
2: சின்னவனா இருந்தோம், நீங்க ஏன் இன்னைக்கு 1000 ஆயிட்டீங்க அப்படின்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிச்சனால. சிறியவனா இருந்தோம் நீங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பலத்த ஜாதி ஆயிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை தொட்டதுனால, தொட்டு ஆசீர்வதிச்சதுனால, அவர் செஞ்ச உதவினால இன்னைக்கு இந்த ஆயிரமா இந்த பலத்த ஜாதியா இருக்கிறீங்க. ஆயிரம் ஆகுறதுக்கு ஒரு சின்னவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு தகுதி இல்ல. பலத்த ஜாதி ஆகுறதுக்கு ஒரு சிறியவனுக்கு என்ன தகுதி இருக்கு?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: அப்ப தகுதி இல்லாத ஒரு சின்னவன் ஆயிரமானா? அவர் தேவன் செஞ்ச உதவி.
1: ஆமென்.
2: தகுதி இல்லாத ஒரு சிறியவன் ஏன் பலத்த ஜாதி ஆனா? தேவன் அவனுக்கு செஞ்ச உதவி. நீங்க சின்னால இருந்து தேவன் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் ரொம்ப பெருசா இருக்கும்னா பயப்படாதீங்க. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க. சொல்ல போனா ஒருத்தருக்குமே தகுதி இல்லை.
1: ஆமென்.
2: ஆபிரகாமுக்கு என்ன தகுதி இருந்துச்சு?
1: ஒரு தகுதி இல்லை.
2: கிதியோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: தாவீதுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: சாலமோனுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: கலிலேய மீனவர்களுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: பவுலுக்கு என்ன தகுதி?
1: ஒரு தகுதியும் இல்ல.
2: சொல்லிக்கிட்டே போலாம். ஆனாலும் இவங்க ஏன் சரித்திரம் ஆனாங்கன்னா, தேவன் செஞ்ச உதவி அப்படி.
1: ஆமென்.
2: இந்த காலையில தகுதி இல்லாத நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாருங்கிற செய்திய தெய்வம் அழுத்தமா சொல்றார்.
1: ஆமென்.
2: அதனால உங்களால பெரிய காரியங்களை சுதந்திரிக்க முடியும்.
1: எஸ். ஆமென். ஹல்லேலூயா.
2: சிறியவங்களா இருந்தோம், எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் இவ்வளவு பெருசா இருக்காண்டவரே, ஆனா நானே ஒரு சின்ன மனுஷனா இருக்கிறேன், குருவி தலையில போய் பணங்காய் வச்சிட்டீங்களேப்பா. இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை சொன்ன ஆண்டவர் யாக்கோபுக்கு என்ன ஒரு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் சொன்னதை செய்யுமலோ, நான் உன்ன
1: கைவிடுவதில்லை. 28:15
2: இந்த காத்து பறக்கு நல்லா இப்படி இல்லை வாசிங்க.
1: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்.
2: நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
1: உன்னை கைவிடுவது இல்லை என்றார்.
2: எப்பா நான் உன் கூட இருப்பேன்பா. எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு உதவியா நான் இருப்பேன்.
1: ஆமென்.
2: ஹல்லேலூயா.

ஆபிரகாம அழைச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை

0: இப்போ தானே தெரியுது, நான் உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் உன்னை என்ன செஞ்சேன்,
1: அழைச்சேன்.
0: ஆபிரகாமோட காலிங்கோட பிரம்மாண்டம், அவனுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களுடைய அந்த அந்த அது எவ்வளவு பெரிய காரியங்கிறத ஆரம்பத்தில் ஆபிரகாம் என்ன செய்யலை, முழுசா கிரகிக்கலை. அதனாலதான் தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எங்கடா போலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். எகிப்துக்கு என்ன செய்யறாரு, போற ஆதி அம்மா 12 அவரு தேசத்துல பஞ்சம் உண்டான பின்னாடி 10 இருந்து நாம வாசிக்கிறப்ப அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
1: தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனார்.
0: கொடிதாயிருந்தபடியால் பஞ்சம் வந்தோடனே இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சம் வர வர கொடிதான பின்னாடி தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பஞ்சம்
1: கொடிதாயிருந்தபடியா,
0: இட் வாஸ் a hard famine. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று
1: அறிவேன்.
0: எகிப்தில் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு
1: வைப்பார்கள்.
0: ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாக முடிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்க முடிக்கும்.
1: நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார்.
0: யாரால யார் பிழைக்கிறது, யாரால யார் பிழைக்கிறது?
1: கர்த்தரால நம்ம பிழைக்கிறோம்.
0: எகிப்தியரால ஆபிரகாம் பிழைக்கணுமா, அல்லது ஆபிரகாமால எகிப்தியர் பிழைக்கணுமா?
1: ஆபிரகாமால தான் எகிப்தியர் பிழைக்கணும்.
0: இங்க ஆபிரகாமோட மைண்ட் செட் என்ன, எப்படியாவது நீ என்னை தங்கச்சின்னு சொல்லிடு, சகோதரின்னு சொல்லிடு, முறமப்படி பார்த்தா ரெண்டு அண்ணன் தங்கச்சி தான்.
1: எஸ், ஒரு அப்பா ரெண்டு அம்மா.
0: அதனால எப்படியாவது எகிப்தியர் கையிலிருந்து நான் தப்பிச்சு பிழைக்கணும்னா எனக்காக இதை நீ என்ன செய்ய
1: செய்,
0: பிழைக்கிறது மட்டும் இல்லை எகிப்தியரால் எனக்கு ஏதாவது ரெண்டு நன்மை என்ன செய்யணும் கிடைக்கணும், அதையும் சேர்த்து சொல்ல இருப்பாரு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு, உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும், உன்னால என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல். இங்க என்ன தகுதி இருக்குன்றேன் நான், இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு சொல்ற ஆளுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப ஆபிரகாமுக்கு தகுதி இருந்ததுனாலயா ஆசீர்வதிச்சாரு?
1: இல்லை,
0: இவர் பாட்டில் தன்னுடைய ஸ்தானம் என்ன, தன்னோட காலிங் என்ன, தனக்கு எவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை தேவன் தந்திருக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிரகிக்க முடியல. தற்காலிகமா அந்த கொடிதான பஞ்சம் அவரை கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. அதனால ரொம்ப லோவா என்ன செஞ்சிட்டாருன்னா இறங்கிட்டாரு கீழே. அவனுடைய விளைவு பாருங்க, 16
1: அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான்.
0: அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும்
1: கிடைத்தது.
0: ஏ அப்பா, அவர் எதிர்பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மை வீட்டில் அப்படி வந்து நிரம்பிருச்சு. இந்த நன்மைக்கும் தேவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா?
1: சம்பந்தமே இல்லை.
0: இது தேவன் ஆசீர்வதிச்சதுனால வந்த நிறைவா, தகுதி இருந்ததுனால வந்த நிறைவா?
1: இல்லை. ஹல்லேலூயா.
0: இந்த வீட்டில் இருக்கிற இந்த ஆடு மாடு இந்த காரியங்கள் எதுக்கும் தேவனுக்கு இப்ப என்ன இல்லை, சம்பந்தமே. ஆபிரகாம் சாதாரண மனுஷன் இல்லை, அவரு கண்டிப்பா உணர்வு அடைஞ்சிருப்பார். மனைவியை போய் இப்படி பார்வனுடைய அந்த புறத்தில் அனுப்பிட்டு, நான் கிடந்து வீட்டில் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன்னே, உனக்கு தேவையா ஆபிரகாம் இது? நீங்க எல்லாம் இப்படிலாம் வந்து நீ எங்க இருக்க வேண்டியவன், ஏன் வந்து இப்படிலாம் சிக்கல் என்ன செய்யறேன்? நான் விசுவாசிக்கிறேன் வீட்டில் ஒரு ஆண்டவரே என்ன, நீங்க என்ன செஞ்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கப்பான்னு கதறி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே மாறுது பாருங்க. இதுக்கு பிறகு பார்வனால நான் எப்படியாவது பிழைக்கணும், எகிப்தியரால நான் எப்படியாவது பிழைக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் எகிப்துக்கு வந்தார். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறதுனால இப்போ

0: ஆபிரகாமால தான் ராஜாவே பிழைக்கிறான்.
1: எஸ்,
0: குடும்பம் பிழைக்குது.
1: ஹல்லேலூயா.
0: இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் மற்றவங்களால பிழைக்கிறவன் இல்லை, அவனால தான் மற்றவங்களுக்கு ஒரு பிளெஸிங். ஆமென்,
1: ஆமென்.
0: என்ன ஊற்று யாருக்குள்ள இருக்கு? அவனுக்குள்ள. சோ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை மறந்து ஆபிரகாம் ஒரு பெரிய தவறு என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டாரு.
1: ஹல்லேலூயா.
0: இந்த தவறை செஞ்சதுக்கு ஆபிரகாம் நாரி போயிருக்கணும். செஞ்ச தவறுக்கு ஆபிரகாம்
1: நாரி போயிருந்திருக்கணும்,
0: நாரி போயிருக்கணும். சோ நமக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லாத செயலை செஞ்சிடறோம். அது நிமித்தம் நம்ம என்ன இருந்திருக்கணும், நாரி போயிருந்திருக்கணும். ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால, தேவன் எனக்கு செஞ்ச உதவினால நான் இன்னும் நாரல.
1: ஆமென்.
0: அது போல
1: மாறிட்டேன்.
0: நாரி போயிருக்க வேண்டிய ஒருத்தன் அடியோடு மாறி போயிட்டான், அதுக்கு காரணம் தெய்வம் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சிருக்கான்.
1: ஆமென்.
0: அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிறதுனாலதான் அவன் நாரி போகல. தவறே செஞ்சிருந்தாலும், தகுதி இல்லாத ஒரு செயலை செஞ்சிருந்தாலும், நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால நீங்களும் நானும் நாரி போக இந்த தேவன் விடமாட்டார். அதுக்கு போல அடியோட நீங்களும் நானும் அவருக்குள்ள மாறி போக தேவன் கிருபை செய்வார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் வாழ்க்கையில காணப்பட்டது அந்த செயலை செஞ்சதுனால ஒரு ஒரு அதோட எல்லாமே நாற்றமாகல. அதுக்கு பிறகு அடியோட ஆபிரகாம் மாற்றத்துக்குள்ள வந்து.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நல்ல கவனிங்க. நாம நமக்குள்ள அவருடைய ஊற்று பொங்குறதுனாலதான் புதிய புதிய துவக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் சம்பவிக்குது.
1: ஹல்லேலூயா.
0: ஊற்றுனாலே எல்லாமே புதுசு புதுசா தான் இருக்காங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: பழசுக்கு அங்க வேலையே
1: இல்லை.
0: நம்முடைய ஊற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே கதை கதை கதை கதைன்னு பொங்குற அவருடைய நிறைவு தான் அந்த நாள் முழுசு நம்மளை அப்படியே தக தக தக தகன்னு வச்சிருக்கு.
1: ஹல்லேலூயா.
0: மோட்டர் போட்டோம்னா ஊற்றிலிருந்து வர்ற தண்ணி எப்படி இருக்கே,
1: இளம் சூடு.
0: ஏன் அந்த இளம் சூடு? ஃப்ரெஷ்ஷு.
1: எஸ்.
0: இப்பதான் முத முத உள்ளிருந்து வெளியில வருது. இந்த முதல் முதல்ல உள்ளிருந்து ஊற்றெடுக்கிறது எல்லாமே எப்படிதான் இருக்குது, கத கத கத கத கதன்ற அந்த இளம் சூடு ரொம்ப அற்புதமானது.
1: ஆமென்.
0: அந்த இளம் சூடுதான் நாள் முழுசும் சத்துரு நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை தக தக தக்கன்னு ஆக்கிடு.
1: ஆமென்.
0: நாள் முழுசும் இங்க தக தக தக தகன்னு இருக்கணும்னா காலையில கத கதங்கிற அந்த ஊற்று சுரக்கணும்.
1: ஆமென்.
0: காலையில அந்த கதகதப்பு இல்லாததுனாலதான் நாள் முழுசு அந்த
1: தக தக தக தகன்னு இருக்கிற அனுபவம் இல்லை.
0: அப்ப காலையில செஞ்ச உதவி நம்மளை என்ன செய்யுது,
1: தக தக தக
0: அந்த கதகதன்ற அனுபவம் இருக்குன்னா தேவனுடைய ஊற்று சுரக்குதுன்னு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த இளம் சூடு உள்ள வருது பாருங்க. அதனாலதான் அந்த கதை கதைங்கிறத பிசாசு விரும்புறது
1: இல்லை.
0: ஐயோ ஐயோ, இன்னைக்கு காலையில இவனுக்குள்ள ஊற்று எண்ணிச்சிருச்சு,
1: சுரந்துருச்சு,
0: இன்னைக்கு முழுசும் சும்மாவே ஆடுவானுங்க. இதுல நிறைய வந்துருச்சுன்னா இவனை கிட்ட நெருங்க முடியுமா?
1: முடியாது.
0: இன்னைக்கு முழுசும் எப்படித்தான் இருக்க போறான்,
1: தக தக
0: தக தக தக தக தகன்னு இருக்க போறான். சோ தகுதி இருக்கிறதுனாலயா நான் தக தகன்னு இருக்கிறேன்?
1: இல்லை,
0: தேவன் செய்யற உதவினாலதான் இந்த தக தக
1: தக தக இருக்கு.
0: ஆபிரகாம் மிஸ்டேக் பண்ணிட்டாரு சாப்டர் 12ல. ஆனா 13ல பார்த்தா பிகினிங்க சும்மா
1: தக தக தக
0: தக தக தக தக.
1: ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் 13:1 ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில்
1: வந்தார்கள்.
0: ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியுடமையும் பொண்ணுமான ஆசிகளை உடைய
1: சீமானாய் இருந்தான்.
0: அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும்
1: தான் முதன் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அல்லேலூயா.
0: அலெக்சாண்டர் ஒயிட் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எ சீரீஸ் ஆஃப் நியூ பிகினிங்ஸ். விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a series of new beginnings. 12th adhigarathile full of chaos, ellathiyum ore kolappum sanjalam thavippuma irundichu. Anna chapter 13 la alichi kilichi ella
1: pudusa
0: pudusa new beginning. Yen thagadi irundhadanal vanda pudhiya thuvakama
1: illa
0: devan namak seigira உதவினால வருகிற புதிய துவக்கம். ஐயோ இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேனே, இனிமே நான் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸோட இருக்கிறீங்களா? பயப்படுறீங்களா? நீங்க செஞ்ச மிஸ்டேக் கூட உங்க காலிங் பெருசு.
1: ஹல்லேலூயா.
0: தடுமாறுற ஆளுன்னு தெரிஞ்சுதான் கையில பிடிச்சாரு. ஐயோ ஐயோ இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா வேணா நான் முன்னாடி நான் தெரிந்து கொண்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தெரிஞ்சதாண்டா
1: ஒன்று
0: சூஸ் பண்ண.
1: புரிஞ்சுக்கோ,
0: உனக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சுக்கோ. என் உதவி இருந்தா தான் இந்த காலிங்க நிறைவேற்ற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை குற்றப்படுத்துறதுக்காக இந்த இந்த காரியத்தை நான் அனுமதிக்கல. நீ உணர்வடையணும், இன்னும் அதிகமாக என்ன சார்ந்து கொள்ளணும். என்ன சார்ந்து கொள்ளனா எப்படிப்பட்ட சோறு வரும் அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகமா, இன்னும் அதிகமா அர்ப்பணி, இன்னும் அதிகமா என்னோட ஒட்டிக்கோ, இன்னும் அதிகமா என்ன சார்ந்து கொள்.
1: ஆமென்.
0: அதுக்குதான் இந்த புதிய துவக்கம், a series of new beginnings.
1: Hallelujah.
0: அவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு பின்னாடி 13 அதிகாரத்துல எந்த இடத்துல இருக்கு சொன்னாரோ அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி பார்த்தா அப்பதான் ஆபிரகாம்
1: பெருமூச்சு.
0: பதினான்காவது அதிகாரத்தில் 12th அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட பாடம் அதனுடைய எஃபெக்ட் வந்து இப்ப 14th அதிகாரத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். யோ, ராஜாக்களால் பிழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு
1: இல்லையா?
0: நம்மனால தாண்டா ராஜாக்களை என்ன செய்யறாங்க,
1: பிழைக்கிறாங்க.
0: ராஜாக்களோட உதவி நமக்கு தேவையே
1: இல்ல.
0: இல்ல, ராஜாக்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நம்மள ஆசீர்வதிச்சிருக்கார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ராஜா என்ன நம்மளோட பெரிய ஆள? எப்படியா ஆபிரகாம் வந்து இந்த மாதிரி பயங்கர தக தக தக தகன்னு இருக்கிறாரு? 13th அதிகாரத்துல தேவன் கொடுத்த புதிய துவக்கம்.
1: ஆமென்.
0: மனுஷனுக்கு ஊற்று பாருங்க, அப்படியே கத கத கத கதன்னு புதுசு புதுசா சுரக்குதா? அதுல கற்றுக்கொண்ட பாடம் ஆளை எப்படி மாத்திருச்சு? விரும்பின 318 பேரை வச்சுக்கிட்டு ராஜாக்களுக்கு உதவி செய்ய போறதுன்றது லேசான விஷயமா?
1: இல்லை.
0: யாருக்காவது அந்த துணிச்சல் வருமா?
1: வராது.
0: ஆனா கொஞ்சம் பேரை, நான் வீட்டில இருந்த தன் கை படிந்தவர்களாகிய கொஞ்ச பேரை அழைச்சிட்டு போய் எத்தனை ராஜாக்களை முறியெடுக்கிறாரு? 5 ராஜாக்களை முறியடிச்சு.
1: ஹல்லேலூயா.
0: திரும்பி வர்றாரு. சோ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள்?
1: ஆபிரகாம்.
0: 318 பேருக்கு உள்ள ஒரு டீம் லீடரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள். அவர்கள்லாம் படைத்தலைவர்கள், இவர்கள்லாம் டீம் லீடர். ஆபிரகாம் யாரு? டீம் லீடர். ஆனா அவங்க எல்லாம் யாரு? அவங்க வந்து ஒரு படைக்கே
1: அரசர்,
0: படைத்தலைவர்கள், படைய வச்சிருக்கிற அரசர்களுக்கு ஒரு டீம் லீடர் பிளஸிங் இருக்கிறார்.
1: ஆமென்.
0: ரீசன் என்னன்னா அந்த மனுஷன் கத்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: ஹல்லேலூயா.
0: சோ நம்முடைய ஊற்றிலிருந்து பொங்குற கர்த்தருடைய நிறைவுகளுக்கு ராஜாக்களை வாழ வைக்கிற வலிமை உண்டு.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: ஆரம்பத்தில் அந்த காலிங்க கொஞ்சம் சரியான விதத்தில் கிரகிக்க முடியாத ஆபிரகாம் எகிப்துக்கு போனால் என்ன மாதிரி, நமக்கு இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா சில நன்மைகளும் கிடைக்கும், நம்மளும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதனால நாரி போக வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செஞ்சு காப்பாற்றிட்டார். அதனால கம்ப்ளீட்டாக இப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டார். இப்போ இவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆபிரகாமுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு என்ன செய்யறாங்க,
1: வர்றாங்க,
0: வர்றாங்க. அப்ப 20வது வசனம்,
1: சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி,
0: ஜனங்களை எனக்கு தாரும்,
1: பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார்.
0: அதற்கு ஆபிரகாம்
1: சோதோமின் ராஜாவை பார்த்து,
0: ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு
1: நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று,
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக
1: என் கையை உயர்த்துகிறேன்.
0: ஆமென் சொன்ன,
1: ஆமென்.
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காது இருக்க தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊற்றால தான் முடியும்.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: சாதாரண காரியம் இல்லை. ஆபிரகாம் மூலமா அவங்களுக்கு உண்டான நன்மை பெரிய நன்மை. இவ்வளவு பெரிய அளவு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அந்த ராஜாக்களிடமிருந்து எதையுமே வாங்க விருப்பம் இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? ஐயா ஏன் இவ்வளவு தகதகன்னு இருக்கிறாரு? உள்ள சுரந்த அந்த கதகதங்கிற ஊற்று, அவ்வளவு பெரிய தவறு செஞ்ச பிறகும் தேவன் தந்த ஒரு புதிய துவக்கம் மனுஷன் இப்படி மாத்திருச்சு. இந்த ராஜாக்களை பார்த்த உடனே மனுஷனுக்கு என்னதான் தோணும், ஏதாவது ஏதாவது நமக்கு என்ன செய்ய மாட்டாங்களா,
1: ஒரு பொற்காசை தரமாட்டாங்களா?
0: அந்த காலத்துல ராஜாக்களை சந்திக்கிற யாரும் வெறுங்கையோடு என்ன செய்ய முடியாது, திரும்ப
1: வர முடியாது, பொற்கிழியோடு தான் வருவார்.
0: ராஜா வந்து 5 பத்துமா கொடுத்து அனுப்புவாரு, ராஜாட்ட 10 ரூபாய்க்கு இப்ப நிக்க முடியுமா?
1: இல்லை.
0: அப்படியே 10 ரூபாய் கொடுத்தாலும் ராஜாவுக்கு அழகாது,
1: இல்லை,
0: அது மரியாதையா இருக்குமா?
1: இருக்காது.
0: வாங்குறவன் எனக்கு 100 ரூபா போகுது ராஜா அப்படின்னு கேட்டா ராஜா என்ன சொல்ல, அடே உனக்கு போதும், எனக்கு அது தகுதி இல்லை, அதனால என் ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு
1: கொடுப்பேன்.
0: இப்படிதான் ராஜா பேசுவான். என்னடா பண்ணும் கேளு, என் ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் உனக்கு என்ன செய்யறேன்,
1: தருகிறேன்.
0: இதுதான் ராஜாவோட சுபாவம்.
1: ஆமென்.
0: அங்கேயும் பாருங்க, அந்த ராஜாவோட சுபாவம் பாருங்க, ஜனங்களை கொடுத்துரு எல்லாத்தையும் நீ வச்சுக்க. இந்த ராஜாக்கள்லாம் இப்படித்தான் பேசுவாங்க.
1: ஹல்லேலூயா.
0: இது ராஜாக்களுக்கே உரிய மனசு. அந்த மாதிரி பெரிய மனசோட ராஜா பேசுறாரு. சாதாரண ஆள் தான் மயங்கியிருப்பான். இப்ப ஆபிரகாம் தான் ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றத
1: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அதனால இவ்வளவு இவ்வளவு தாராளமா ஏராளமா ஒரு பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்யறேன்னு ராஜாக்கள் சொல்லியும், அது மேல ஒரு கடுகளவு கூட ஆபிரகாமுக்கு ஒரு நாட்டம்
1: வரவே இல்லை. ஹல்லேலூயா.
0: நீங்க ராஜாவா இருக்கலாம், ஆனா ராஜாதி ராஜா என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ராஜா நமக்கு அள்ளி கொடுக்கிற ராஜாவை பார்த்தோம், ராஜாட்ட கையேந்த ஒருத்தனுக்கு மனசு வரலன்னா அவன் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறீங்களா?
1: ஹல்லேலூயா.
0: தனக்கு அள்ளி இறக்க விரும்புகிற ஒரு ராஜாவை பார்த்த உடனே அப்படியே கைய ஒரு மாதிரி துருதுருன்னு வந்து, ஐயா போடுங்க அப்படின்னு கைய அப்படி ஏந்தணுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வராம இருக்குன்னா அவன் கை வேற ஆங்கிள் வேலை செய்யுது.
1: எந்த
0: ஆங்கிள் வேலை செய்யுது? ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும்
1: உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன்.
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: என் கையை
1: உயர்த்துகிறேன்.
0: தர்றேன்னு சொன்னவன கையை இப்படி போல.
1: ஹல்லேலூயா.
0: தாங்க தாங்க தாங்க தாங்க தாங்க நல்லாவே தாங்க அப்படின்னு கேட்கல.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: கை இப்படி மேல உயர்த்திட்டேன்.
1: தொடும்
0: பெரிய அளவுல பிறருக்கு ஆசீர்வாதமா இருந்துட்டு அவரிடமிருந்து எதை எதிர்பார்க்காத இருக்கணும்னா அது ஊற்றுனாலதான் முடியும்.
1: ஆமென்.
0: பழைய எகிப்தின் ராஜா முன்னாடி நின்ன ஆபிரகாம் எங்க? இப்ப இந்த அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நிக்கிற ஆபிரகாம் ஆடு மாடு கோழிக்கு கழுது கொட்டங்க அது என்னத்தையும் கொடுத்துட்டானே இந்த கையில நான் நினைச்சிட்டேனே வாங்கிட்டேன். ஐயோ இந்த கையில வாங்கிட்டேனே. அந்த அந்த தேவன் கற்றுக் கொடுத்த பாடம் பாருங்க. ஆபிரகாம் அடியோட மாத்திட்டு இனிமே எங்கேயும் கையேந்த மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சு போச்சு கையேந்துறது இல்லை கையை உயர்த்துறதுன்னு தெரிஞ்சு போச்சு.
1: ஆமென்.
0: இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆதியாகமம் 12 கையேந்தினாரு, ஆதியாகமம் 14 கைய
1: உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.
0: தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் கையேந்தாது.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: ஏதாவது தாங்கன்னு சொல்ல என்ன செய்யாது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தும் கையேந்துவீங்க அப்படின்னா உங்க காலிங்கோட பிரம்மாண்டத்தை இன்னும் நீங்க சரியான விதத்துல கிரகிக்கலன்னு அர்த்தம்.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தும் எனக்கு யாரு எதை செய்வாங்க அதை செய்வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்துல யார்ட்டையாவது யாசிக்கிறதுக்கு ஓடுவீங்க அப்படின்னா இன்னும் காலிங்கோட பிரம்மாண்டத்தை நீங்க என்ன செய்யல புரிஞ்சுக்கல. கொரோனா ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை பார்க்காத ஊழியத்தை கொடுத்தவரை பாரு அப்படின்னு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஊழியத்துக்கு யாரா கொடுப்பா? அப்படி இல்ல, நாம அள்ளி இறக்க வேண்டியது. இன்னைக்கு காலையில என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே. I am here to bless my people.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஜனத்தை ஆசீர்வதிக்க நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தோட ஒவ்வொரு நாளும் நாம நமக்குள்ள ஊற்றெடுக்கிற ஆண்டவருடைய நிறைவை எடுத்து எடுத்து எடுத்து எடுத்து ஜனங்களை பிளஸ் பண்றப்போ
1: ஹல்லேலூயா.
0: நான் யாரை பார்க்கிறேன்?
1: கொடுத்தவரை.
0: ஊழியத்தை கொடுத்தவரை பார்க்கிறேன்.
1: ஆமென்.
0: ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை நான் என்ன செய்யல
1: பார்க்கல. ஹல்லேலூயா.
0: ஆபிரகாம் பாருங்க, கொடுக்கிற ராஜாவை பார்க்கல, தனக்கு ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியான வெற்றியை கொடுத்த தேவனை பார்க்கிறாரு.
1: எஸ்.
0: தன்னை அழைச்ச தேவனை பார்க்கிறாரு, தன்னை ஆசீர்வதிச்ச தேவனை பார்க்கிறாரு. அவருக்கு நேரா தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: கலங்கவே கலங்காதீங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்களும் நானும்.
1: ஆமென்.
0: கர்த்தர் நம்மளை தொட்டிருக்கிறாரு.
1: எஸ்.
0: எவ்வளவு அதிகமா அவருக்கு நேர கையை உயர்த்துறோமோ அவ்வளவு அதிகமா யாராவது நமக்கு தருவாங்கன்னு இல்ல.
1: எஸ்.
0: அவ்வளவு அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்குள்ள பொங்கும்.
1: ஆமென்.
0: நான் எதுக்கு கையை உயர்த்துறேன்னா ஏதாவது எனக்கு தாங்கன்றதுக்காக நான் கையை உயர்த்தல. பிறருக்கு கொடுக்க தேவையான, பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவையான உங்களுடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும் ஆண்டவரே.
1: எஸ். அதான் ஒரு ராஜா அறிக்கையிட்டாரா, இன்னைக்கு நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்னுடைய தங்க காசெல்லாம் உங்களுக்கு நான் தரப்போறேன், நான் யானை மேல வருவேன், யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே எல்லா மக்களும் கூடி இருக்கிறப்ப ராஜா தனக்குள்ள இருக்கிற எல்லா காசுகளையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப எல்லாத்தையும் தனக்கு சேர்த்துக்கிட்டு சிலர் வீட்டில் போய் வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து இந்த யானை பதறி அப்படியே குலுங்குச்சு பாருங்களேன், இந்த ராஜா அப்படியே கீழே விழறப்ப யாராவது ஒருத்தர் ராஜாவை காப்பாத்துவாங்களான்னு பாக்குறாரு. ஒருத்தம் கூட காப்பாத்தல, எல்லாருடைய நோக்கமும் அவர் போட்ட காசு. ஆனா ஒருத்தம் மட்டும் பார்த்துட்டான், போய் ராஜாவை அப்படியே கீழே விழாம அப்படியே பிடிச்ச உடனே மெச்சுக்கிட்டு ராஜா கேட்டாராண்டே, எல்லாரும் என் காசு மேலேயும் நோக்கமா இருந்தாங்க, ஆனா என்னை காப்பாத்து நீ வந்து உனக்கு என்ன வேணும் எல்லாத்தையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். ராஜாவே என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன வேணும் அதுவே போதும், நீங்களே போதும், உங்க காசு வேணாம், நான் உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க போதும் அப்படின்ட்டார்.
0: நான் ஏன்

0: ஸோ கையேந்திரப்ப கையேந்திரப்ப நமக்குள்ள எதுவும் ஊற்று எடுக்காது,
1: ஊற்று ஊற்று எடுக்காது.
0: ஹல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு நேர கையை உயர்த்துறப்ப தான் உள்ள இருக்கிற ஊற்று பொங்குது.
1: ஆமென்.
0: நம்ம எல்லாம் பொங்கு உள்ள, அதாவது மனுஷங்க செய்கிற மனுஷரை சார்ந்து நாம பிழைக்கிறவங்க இல்லை, தேவனை சார்ந்து வாழ்றவன். சமயத்தில் சொன்னார் அந்த வார்த்தை ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அப்ப கையை உயர்த்துறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையே சார்ந்து இருக்கிறேன்ப்பா. அப்ப சொல்லுவாங்க கையை உயர்த்திட்டேன்ப்பா அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா ஆண்டவரே கையை உயர்த்திட்டோம்ப்பா, கையை உயர்த்துறோம்ப்பான்னு சொல்லி கையை உயர்த்திடுவாங்க. கையை உயர்த்திட்டோம்னாலே முடிஞ்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.

0: கையேந்திரனப்பா
1: உண்மை நோக்கி என் கைகளவே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன்.
0: சில சில நேரம்லாம் அந்த சோதனை வரும் பாருங்க, நம்ம பலவீனமா இருக்க நேரத்துல ஏதாவது ஒரு நீட் இருக்கும் நமக்கு. யோ, இந்த நீட் இருக்கு, இவ்வளவு பேர் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன செய்யறாங்களே
2: இருக்கிறாங்களே,
0: நம்மளை நேசிக்கிறவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, வாய திறந்தா போதுமே.
2: ஹல்லேலூயா.
0: சொல்லிருவோமா? சொல்லுமா? ஒரு போனை போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லிருவோமா? சில டெம்டேஷன் வந்தாலும் ஆண்டவர் அது மேற்கொள்ள விடாதபடி காத்துக்கொள்கிறதற்காக அவருக்கு
2: ஸ்தோத்திரம்.
0: ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தா ரெண்டு நாள்ல அவரே சந்திச்சிருப்பார்.
2: ஆமென்.
0: அப்படியே தலையில அடிச்சுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். ஏண்டா இப்படிலாம் அல்பத்தனமா நீ யோசிச்ச, உனக்கெல்லாம் இது அழகாது, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படிலாம் நீ வந்துட்டு
2: கேட்க
0: விரும்புறது கேட்கலாமா? அப்படி போய் ஆண்டோடைய மினிஸ்ட்ரி பேர்டனை வந்து நான் ஷேர் பண்றது குறிச்சு நான் அதை நான் தவற நான் போதிக்கல, தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே, தரிசனத்தை சொல்றதுல வந்து எந்த விதமான தவறும்
2: இல்லை.
0: இல்லை, ஆனால் நீ எனக்கு இதை செய்யணும்னு நிர்பந்திக்கிறது கூடாது. விஷனை சொல்றப்ப யாருடைய உள்ளத்தில் ஏவனமோ அவங்க உள்ளத்தில் ஏவி தேவன் எல்லா தேவைகளும் என்ன செய்வார்?
2: சாந்திப்பார்.
0: மோசே ஆசிரிப்பு கூடாரத்துக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து பேசுகிறப்போ அதுக்கு செய்யணுங்கிற ஏவுதலை யார் யாருக்குள்ள தேவன் தந்தாரோ அவங்க எல்லாம் வந்து தாராளமாக என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஸோ விஷனை ஷேர் பண்ணி அதனால ஜனங்களை கொடுக்கும்படி தேவன் ஏவுற காரியம் வேற, நம்மளா போய் தூண்டக்கூடாது, நம்மளுடைய இயலாமைகளை சொல்லி நம்ம கஷ்டத்தை சொல்லி என்ன செய்யக்கூடாது,
2: தூண்டக்கூடாது.
0: ஒரு பஞ்சப்பாட்டு பாடி ஒரு பரிதாபத்தை சம்பாரிச்சு ஒரு இரக்கத்தை சம்பாரிச்சு தராதவனையும் தர வச்சிடக்கூடாது. தேவன் ஏவுவாராக.
2: ஆமென்.
0: தேவன் யாருடைய உள்ளத்துல பேசுறாரோ அவங்க நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவங்களே வந்து என்ன செய்வார்களாக, செய்வார்களாக. ஆமென்.
2: ஆமென்.
0: அதனால ஒரு ஒரு ஒரு ஊற்று அவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் வந்து கையேந்து கூடாதுன்றத தேவன் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆமென்.
2: ஆமென்.
0: நம்ம பலவீனமான நேரங்களில் ஒரு முறை ஒரு டாக் ஷோல அப்பாட்ட நான் கேட்டேன், இந்த இந்த பாயிண்டே வச்சு கேட்டேன், எத்தனை பேர் உங்களுக்கு பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர், எங்க லெவலுக்கு எத்தனை பேர் தெரியுது, உங்க லெவலுக்கு எவ்வளவு அதிகமான பேர் இருக்கிறாங்கப்பா, ஏதாவது ஒரு நீடு வர்றப்போ அவங்கள்ட்ட கேட்கணுங்கிற சோதனை உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப வேடிக்கையா அவங்க வழக்கமான பாணியில அந்த தலையை தடவிட்டு வரத்தான் செஞ்சிருக்க அப்பப்ப நல்ல கேட்கல
2: அப்படின்னா
0: இந்த ஆபிரகாமோட மைண்ட் செட் எங்களுக்கு உண்டாவதாக. ராஜாவே பார்த்து நல்லா இருக்கு கத்தரால போஷிக்கப்படுகிற ஊற்றுகள் யாரிடத்துல எதையும் யாசிப்பது
2: இல்லை.
0: இல்ல,
2: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, நிறைவு உள்ளுக்குள்ள ஊற்று பொங்குறப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த மண்டலத்துல போய் சஞ்சரிக்கிறது சாதாரண விஷயமே
2: அல்ல.
0: மனுஷனா இருக்கிற நமக்கு அது முடியாது, நம்ம எல்லாம் சபல புத்திக்காரங்க.
2: ஆமென்.
0: ஏதாவது ஒரு தேவை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கை என்ன செஞ்சிடும், போய் நீன்றோம் நமக்கு ஏதாவது ஏதாவது ஏதாவது செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா அந்த ஆண்டோடைய ஊற்று நமக்குள்ள பொங்குறப்பதான் இந்த மாதிரி ராயலான ரயல்முக்குல நாம சஞ்சரிக்க முடியுது. நாகமான் அவ்வளவு பெரிய படைத்தலைவன், அவ்வளவு பெரிய நன்மையை தீர்க்க தரிசி எலிசா மூலமா பெற்றுக்கொண்டுட்டு அவன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி துடிக்கிறான், வருந்துதல் பண்ணியும்
2: தட்டுதல் பண்ணி
0: எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம், யாருக்கு செஞ்சிருக்கிறோம், ஒரு ஒரு தேசத்தினுடைய ஆர்மி சீஃபுக்கு செஞ்சிருக்கிறோம், ஒரு பெரிய ஆளை முன்னாடி நின்று என்ன வேணும்னு கேட்கிறான், இவன் அவரை விட பெரிய ஆளா இருந்து பிளஸ் பண்ணி போயிட்டு வாங்கப்பா. நல்லா இரு சாமி, யாசிக்கல. ஏன்னா தீர்க்க தரிசி எலிசா தேவனால போஷிக்கப்பட்டவன், தேவனால போஷிக்கப்படுகிற அனுபவத்துல வளர்றவன் யார்ட்டையும் போய் எதையும் யாசிக்கிறது
2: இல்லை.
0: தேவனால போஷிக்கப்படுகிற பாத்திரம் யாரிடத்துல எதையும் போய் யாசிக்கிறங்கிற அவசியம் அவனுக்கு
2: இல்லை.
0: இல்ல, கைய உயர்த்திட்டு அமைதியா இருப்பான். காகத்தை கொண்டு போஷிச்சா போஷிப்பார், சாரி பார்த்து விதவையை கொண்டு போஷிப்பார். யார கொண்டு போஷிக்கணுமோ அவர் போஷிக்கட்டும், ஆனா நான் யார்ட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், யாசிக்க
2: மாட்டேன்.
0: அப்ப ஊற்றுகள் யாரால போஷிக்கப்படுது? தேவனால் போஷிக்கப்படும்.
2: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதனாலதான் ஊற்றுகள் யாரிடத்திலும் கையை என்ன செய்யறது இல்ல, விரும்புறது இல்ல. ஊற்றோட வேலையை கையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறது.
2: ஆமென்.
0: என்ன செய்யறது? கைய
2: உயர்த்தி
0: வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கையை என்ன செய்கிறேன்?
2: உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன்.
0: ஹல்லேலூயா. ஆனா கேயாசி என்ன பண்ணிட்டான்? கொஞ்சம் யோசிச்சான் பாருங்க, என்ன செஞ்சா? கொஞ்சம் யோசிச்சான், யாசிச்சான் போய். அந்த சின்ன யோசனை தான் என்ன பண்ணுது, எல்லாரும்
2: யாசிக்க வைத்து விடுகிறது.
0: சிலர்ட்டு போய் நாம ஏன் யாசிச்சோம் அப்படின்னா,
2: கொஞ்சம்
0: யோசிச்சு பார்த்தா,
2: ஐயோ என்ன பண்ணுவேன், யோசிச்சு பார்த்துட்டு யாசிச்சுட்டேன்,
0: ஐயோ எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு, பஞ்சத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாம யோசிச்சோம்,
2: ஆட்டோமேட்டிக்கா
0: கையை போய் என்ன செஞ்சிடும்,

0: இந்த காலையில கைய
1: உயர்த்திருக்கிற
0: கையெந்தனுங்கிற ஒரு ஒரு யோசனை வந்திருக்கு மனசுல, அவங்கள்ட்ட போலாமா, அவங்கள்ட்ட போய் இந்த உதவி என்ன செய்யலாமா கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை மைண்ட்ல ஓடுதுல காலையில. அந்த அந்த யோசிக்கிறதுனால தான் அவங்கள்ட்ட போய் யாசிக்கணுங்கிற அந்த அந்த மனோபாவம் நம்முடைய பலவீனம். ஓகே, அன்று சொல்றாரு கொஞ்சம் உன் கையை எனக்கு நேரம் என்ன செய்வியா உயர்த்துவியா. இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மை போஷிப்பார். நான் யார்ட்டையும் போய் யாசிக்க மாட்டேன், யாரை கொண்டு போஷிக்கணுமோ அவங்கள கொண்டு இந்த நாளில் எங்கள் எல்லா காரியங்களையும் நீங்கள் போஷிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திராண்டவர். பரலோக பிதாவே, கரங்களை உயர்த்தி எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் எங்களை போஷிக்கிறவர். ஊழியத்துக்கு கொடுக்குறவங்களை இல்லை, ஊழியத்தை கொடுத்த உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கிறப்ப எங்கேயும் போய் எங்களை கையேந்த விட மாட்டீங்க. உம்முடைய நிறைவுகள் ஊற்றெடுக்கட்டும். ராஜாக்களை போஷிக்கிற, ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு காலிங் எங்களுக்கு தந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. ஆபிரகாம் கூட மிஸ்டேக் பண்ணவர் தான், நாங்களும் கூட மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆண்டவர் எங்கள் மேலே இருக்கிற அழைப்பினுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் போதுமான அளவு கிரகிக்காம சில நேரங்களில் தடுமாறிடுறோம், தவறிடுறோம். ஆனாலும் நாங்கள் நாரி போகாமல் எங்களுக்கு புதிய துவக்கங்களை தந்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற பெரிய பெரிய மாற்றங்களுக்காக நன்றி. எகிப்தின் ராஜாவுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற, அஞ்சு ராஜாக்களுக்கு முன்னாடி நின்ன ஆபிரகாம் வேற. எவ்வளோ பெரிய மாற்றம் ஆண்டவர், ஊற்றுங்கிறத கண்டுபிடிச்சா தான் இந்த மாற்றமே எங்களுக்கு வர. ஆண்டவர் இந்த காரியத்தன்னைக்கு எங்களோட பேசினதுக்காக மக்கு நன்றி. தொடர்ந்து இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.

0: begin our study on the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம்.
0: Last 2 weeks I've been sharing with you about this precious blood of Jesus.
1: கடந்த 2 வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நான் போதித்து வருகிறேன்.
0: Now today once again we are going to continue.
1: இன்றைக்கு மீண்டுமாக அதை தொடர போகிறோம்.
0: I want to today talk about the Passover and how the power of the blood was demonstrated in the Passover.
1: இன்றைக்கு பஸ்காவை குறித்தும் அந்த பஸ்காவிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தமானது எவ்வாறு வல்லமை நிறைந்ததா இருந்தது என்பதை குறித்தும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன்.
0: In fact the Passover was perhaps the first very powerful demonstration about what the blood of Jesus does.
1: சொல்ல போனால் இந்த பஸ்கா தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறதா இருக்கிறது என்பதை மிகுந்த வல்லமையோடு நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது.
0: There have been certain revelations concerning the shed blood even before the Passover.
1: பஸ்காவுக்கு முன்பதாக கூட சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்த சில காரியங்கள் நமக்கு காண்பிக்கப்படுகின்றன.
0: Even when Adam sinned back in the days of Adam and Eve, when Adam and Eve sinned, God came and killed an animal, made a coat of skin for them, shedding a blood, God covered their sins.
1: ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது தேவன் அவருடைய ரத்தத்தை அவருடைய பாவத்தை மூடுவதற்காக ஒரு மிருகத்தை கொன்று அந்த தோலை அவர் மீது உடுத்தி அப்பொழுதுதானே ரத்தத்தை சிந்தினார்.
0: The fig leaves clothing that he had made was insufficient.
1: அவர்கள் ஏற்படுத்தின அந்த அத்தி இலை உடை போதுமானதாக இல்லை.
0: God provided a clothing for them.
1: தேவனே அவளுக்கு ஒரு உடையை கொடுத்தார்.
0: God provided a covering for their sin and shame.
1: அவருடைய பாவம் அவமானத்தை மூடத்தக்கதாக தேவனே ஒரு மூடுதலை கொடுத்தார்.
0: That clothing was arrived at, that coat was arrived at by the shedding of the blood.
1: அவர்கள் அந்த தோலை ரத்தம் சிந்தது ரத்தம் சிந்தினதன் மூலமாக பெற்றுக் கொண்டார்கள்.
0: Adam and Eve were clothed with blood that day.
1: ஆதாமும் ஏவாளும் அந்த நாளிலே ரத்தத்தினாலேயே போற்றப்பட்டார்கள்.
0: Blood drenched clothing was given to them.
1: ரத்தம் தோய்ந்த ஒரு உடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
0: God thereby showing to them in a very powerful way there is no other way to cover the sin and shame of mankind.
1: அதன் மூலமாக தேவன் மனுக்குலத்தின் பாவத்தை அவமானத்தை மூட வேறு வழியே இல்லை என்பதை ஒரு எடுத்துக்காட்டான விதத்தில் காண்பிக்கிறார்.
0: He was showing them that without the shedding of blood there is no remission for our sin.
1: ரத்தம் சிந்தது இல்லாமல் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதை அன்றைக்கு காண்பித்தார்.
0: This is the only alternative that is available.
1: இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இது மட்டும்தான்.
0: And he showed it in a very very powerful way there.
1: அது மிகவும் வல்லமையுள்ள ஒரு விதத்திலே அவர் காண்பிக்கிறார்.
0: But that is not very demonstrative like the Passover.
1: என்றாலும் பஸ்காவை போல அந்த அளவுக்கு அது எடுத்து காண்பிக்கவில்லை.
0: Not much details are given there.
1: அவ்வளவு விவரங்கள் அங்கே கொடுக்கப்படவில்லை.
0: It just states that God did that.
1: தேவன் அதை செய்தார் என்று தான் சொல்லப்படுகிறது.
0: And all these great Bible teachers read into it and expound upon it in this manner.
1: வேத வல்லுநர்கள் அதை வாசித்து விட்டு இப்படியாக அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள்.
0: The fact that the blood must be shed and that is the way that one can stand before God was established way back then.
1: ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்பது ஆதியிலேயே சொல்லப்பட்டு விட்டது.
0: The coat of skin is the first one.
1: அந்த தோல் உடை கொடுக்கப்பட்டது அதுதான் முதலாவது.
0: Then we find Abel and Cain approaching God with a sacrifice.
1: அதன் பிறகு காயினும் ஆவேலும் பலியின் மூலமாக தேவனிடம் வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
0: One of them approached God with the blood sacrifice.
1: ஒருவன் இரத்த பலியின் மூலமாக தேவனை அணுகுகிறான்.
0: The other just brought the fruit of his field.
1: ஆனால் காயினோ நிலத்தில் விளைந்த அந்த கனிகளை கொண்டு வருகிறான்.
0: And he seems to think that anything would do for God.
1: அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவருக்கு எது கொடுத்தால் போதுமானது என்று நினைக்கிறேன்.
0: I'm here to worship God. Here I am with what I can bring.
1: தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னால் முடிந்ததை நான் அவருக்கு கொண்டு வருகிறேன் என்று நினைத்தான்.
0: But by that time God has established a principle.
1: என்றாலும் அந்த காலத்துக்குள்ளாக தேவன் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார்.
0: Beginning with a coat of skin it seems to have been established principle and practice that you cannot come before the presence of God without bringing a sacrifice where the blood was shed.
1: தோல் உடையில ஆரம்பித்து காலாகாலமாக ஒரு வழக்கம் அங்கே ஏற்பட்டு விட்டது. அது என்ன? தேவனிடத்தில் வரும்போது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் வர முடியாது என்பதே அது.
0: There is remission of sin only through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே பாவம் மன்னிப்பு உண்டாகிறது.
0: When man comes to God he must recognize that and honor that principle.
1: ஒரு மனிதன் தேவனிடம் வரும்போது அதை அங்கீகரித்து அந்த நியமத்தை அவன் கனம் பண்ண வேண்டும்.
0: He cannot come any other way.
1: வேற எந்த விதத்திலும் அவன் வர முடியாது.
0: He has to come through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக மட்டுமே அவன் வர வேண்டும்.
0: That is the reason Cain was rejected.
1: ஆகவே தான் காயினுடைய காணிக்கு புறக்கணிக்கப்பட்டது.
0: He was rejected because he did not honor God's way of salvation.
1: தேவனுடைய இரட்சிப்பின் வழியை அவன் கனம் பண்ணவில்லை. ஆகவே தான் அவன் புறக்கணிக்கப்பட்டான்.
0: He was rejected because he rejected the idea of the blood, shed blood.
1: ரத்தம் சிந்தல் சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்த எண்ணத்தை அவன் புறக்கணித்ததனாலே அவன் புறக்கணிக்கப்பட்டான்.
0: And that was the failure of Cain that day.
1: காயின் அதனால தான் இன்றைக்கு தோல்வி அடைந்தான்.
0: Even during Noah's time we read how that they offered sacrifices.
1: Noah

0: நாட்களிலும் எப்படி அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
1: People from the time when the coat of skin was made have somehow began to see that it is through the shed blood that they can come before God.
0: தோல் உடை அவளுக்கு ஏற்படுத்தப்பட்டதே அது முதலே மக்கள் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக தான் தேவனிடம் வர வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார்கள்.
1: Not only Noah, and since Noah, Abraham also, and all of his descendants, Isaac and Jacob, all of them offered sacrifices to the Lord.
0: நோவா மட்டுமல்ல, அவனுக்கு பிறகு வந்த ஆபிரகாம், அவனுக்கு பிறகு வந்த ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருமே இந்த பலிகள் மூலமாக தான் வந்தார்கள்.
1: But there is nothing so demonstrative as the day of Passover.
0: என்னாலும் அந்த பஸ்கா நாளிலே நடந்த காரியது போல வேறு எந்த காரியமும் எடுத்து காட்டாமல் இருக்கிறது.
1: A dramatic presentation of the blood of Jesus and what it does.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அது என்ன செய்கிறது என்பதும் மிக எடுத்துக்காட்டான விதத்தில் அங்க சொல்லப்படுகிறது.
1: A very powerful presentation.
0: மிகவும் வல்லமை வாய்ந்த விதத்தில் சொல்லப்படுகிறது.
1: Let me give you the background and then let me read you a lot of scriptures.
0: அந்த பின்னணியை நான் முதலாவது கொடுக்கட்டும், பிறகு நிறைய வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
1: You know, the people of Israel had been in bondage in Egypt for 400 years.
0: இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தால் என்பது உங்களுக்கு தெரியும்.
1: They cried out to God.
0: கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
1: God heard them and had come down to deliver them.
0: தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டானால் விடுவிக்கும்படி இறங்கி வந்தார்.
1: The chosen man was Moses.
0: தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான் மோசே.
1: Moses goes and challenges Pharaoh to let the people go.
0: மக்களை போக விடும்படியாய் மோசே பார்வோனிடத்தில் போய் சவால் விடுகிறார்.
1: They were made to work as slaves and not paid a salary.
0: அடிமைகளாக அங்கே வேலை வாங்கப்பட்டார்கள், சம்பளம் கூட கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கு.
1: And they were treated very badly.
0: மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள்.
1: Moses says let the people go.
0: மோசே சொல்கிறான் மக்கள் எல்லாம் போகட்டும் என்று.
1: But Pharaoh kept on hardening his heart.
0: என்னாலும் பார்வோன் தன் இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தான்.
1: Sometimes he would decide to let them go, but then other times he will harden his heart.
0: சில சமயத்திலே அவர்களை விட்டு விடலாம் என்று தீர்மானித்தான், என்றாலும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்.
1: And each time that he hardened his heart,
0: அவன் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திய போது,
1: God had to demonstrate to Pharaoh and the people of Israel and the people of Egypt his power.
0: தேவன் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்து மக்களுக்கும் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்க வேண்டியதாயிற்று.
1: If you see the plagues that were sent upon the land of Egypt,
0: எகிப்து தேசத்து மீது அனுப்பப்பட்ட வாதைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால்,
1: it was all to show and demonstrate power over the gods that the Egyptians worshipped.
0: அவை எல்லாமே எகிப்தியர்கள் வணங்கிய தெய்வத்தின் மீது வல்லமை இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாய் நடத்தப்பட்டவைதான்.
1: Various plagues were specifically designed to show God's power over all these things that they considered to be gods.
0: அந்த மக்கள் தெய்வங்களாய் கருதினார்களே, அவைகள் மீது தேவனுக்கு வல்லமை உண்டு என்று நிரூபித்து காண்பிக்கும்படியாக தான் அந்த வாதைகள் குறிப்பாக அனுப்பப்பட்டது.
1: Each plague was like that.
0: ஒவ்வொரு வாதையும் அப்படிதான்.
1: It was a challenge to the gods that they worship.
0: அவர்கள் ஆராதித்த அந்த தெய்வங்களுக்கு அது ஒரு சவாலாய் அமைந்திருந்தது.
1: And after a show of all these plagues,
0: இந்த எல்லா வாதைகள் எல்லாம் முடிந்த பின்பு,
1: after God has demonstrated time and again so many times with the plagues his tremendous power over all the powers of
0: வாதைகள் மூலமாக திரும்ப திரும்ப தேவன் இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தும் தனக்கு வல்லமை உண்டு என்பதை நிரூபித்து காண்பித்த பிறகு,
1: after he has shown many times his power,
0: பலமுறை தம்முடைய வல்லமை அவர் காண்பித்த பிறகு,
1: still Pharaoh would not let the people go.
0: இன்னமும் பார்வோன் மக்களை போக விடவில்லை.
1: Now it comes down to a final showdown.
0: இப்போது கடைசியாக ஒரு காரியம் நடைபெறுகிறது.
1: God wants to finally and in a most powerful manner show his power.
0: தேவன் கடைசியாக அது கூட மிகவும் வல்லமை வாய்ந்த விதத்திலே தம்முடைய வல்லமையை காண்பிக்க விரும்புகிறார்.
1: He has done everything already.
0: ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து விட்டார்.
1: I don't want to go through all the details about the plagues tonight.
0: அந்த வாதைகளை குறித்து விவரமாக இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: You are all very familiar with
0: it. உங்க எல்லாருக்கும் அது நன்றாய் தெரியும்.
1: So that story is not necessary.
0: அந்த கதை நமக்கு இப்போ தேவையில்லை.
1: He has demonstrated his power.
0: தம்முடைய வல்லமை அவரங்க காண்பித்து விட்டார்.
1: But this time he is going to demonstrate his power in a more powerful way than ever.
0: ஆனால் இந்த முறை முன்ன எல்லாவற்றை விட இப்பொழுது அதிகமாய் வல்லமை வாய்ந்த விதத்திலே தன்னுடைய வல்லமையை காண்பிக்க
1: வருகிறார். On the eve of their departure from Egypt and deliverance from Egypt, God wanted to show forth his power like never before.
0: எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போக போகிற அந்த நேரத்திலே தானே முன்னத்தை விட தேவன் இப்பொழுது அதிக வல்லமையோடு தன்னுடைய வல்லமையை நிரூபிக்க விரும்புகிறார்.
1: So the thing that happened there was that all the male firstborn were dead.
0: ஆகவே அங்கு என்ன நடந்தது? முதற் பிறந்த ஆண் பிள்ளைகள் அனைவரும் மரித்து போனார்கள்.
1: You know, all the first born,
0: முதற் பிறந்த அனைவரும்
1: were dead,
0: மரித்து போனார்கள்.
1: The thing is, it was all over the land of Egypt.
0: பாருங்கள், இது எகிப்து தேசம் முழுவதும் நடந்தது.
1: Every household experienced this.
0: ஒவ்வொரு வீட்டாரும் இதை அனுபவித்தார்கள்.
1: Many people say that there was death in the land of Egypt, but in the area called Goshen where the people of Israel were dwelling, there was no death of the first born.
0: அநேகர் சொல்கிறார்கள் எகிப்து தேசம் முழுவதும் மரணம் சம்பவித்தாலும் இஸ்ரவேல் மக்கள் கோசேன் என்னும் பகுதியில் வாழ்ந்தார்களே அங்கே மாத்திரம் மரணம் சம்பவிக்கவில்லை என்று.
1: That is wrong.
0: அது தவறு.
1: The death in the Israelis household happened also.
0: இஸ்ரவேல் வீட்டாருக்குள்ளும் மரணம் சம்பவித்தது.
1: There in the land of Egypt, there for the Egyptians, it was the death of their firstborn.
0: எகிப்தியருடைய வீட்டிலே அந்த நாட்டிலே முதற் பிறந்த பிள்ளை மரித்தது.
1: And here, the death of a lamb in the Israeli household.
0: ஆனால் இஸ்ரவேல் வீட்டாரிலோ ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது.
1: This is a powerful demonstration.
0: இது மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு எடுத்துக்காட்டு.
1: There was death in the Israeli household.
0: இஸ்ரவேலுடைய வீட்டாரிலும் மரணம் நடந்தது.
1: Not the death of the firstborn.
0: முதற் பிறந்த பிள்ளை மரிக்கவில்லை.
1: But the death of the animal.
0: ஆனால் ஒரு மிருகம் மரித்தது.
1: In their place.
0: அவருடைய ஸ்தானத்திலே.
1: Death of a lamb.
0: ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது.
1: In their place.
0: அவருடைய ஸ்தானத்திலே.
1: Death nevertheless took place.
0: என்னாலும் மரணம் அங்கேயும் சம்பவித்தது.
1: Turn with me to Exodus chapter 12.
0: திருப்பம் யாத்திராகமம் 12 அதிகாரம்.
1: Let me read to you about this various verses from that chapter.
0: இந்த அதிகாரத்திலிருந்து பல்வேறு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: God, we see God giving them this command.
0: இந்த கட்டளையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
1: Through Moses and Aaron.
0: Mose Aaron மூலமாக.
1: Verse 3. Speak ye unto all the congregation of Israel, saying, In the 10th day of the month they shall take to them every man a lamb, according to the house of their fathers, a lamb for a house.
0: நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள்.
1: They shall take of the blood and strike it on the two posts, side posts, and on verse 7. Strike it on the two side posts and on the upper door posts of the houses wherein they shall eat it.
0: ஏன் அவசரம் பாருங்கள் அதில் ரத்தம் அதின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து.
1: They were supposed to kill the lamb and take the blood and smear it on the door posts.
0: இவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும்.
1: Verse 12.
0: 12வது வசனம்.
1: I'm cutting it short so that we don't have to read long passages. Verse 12.
0: நிறைய படிக்காத இருப்பதற்காக நான் சுருக்கமாக இதை வாசிக்கிறேன்.
1: For I will pass through the land of Egypt this night and will smite all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the gods of Egypt I will execute judgment. I am the Lord.
0: அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர்.
1: And the blood shall be to you for a token upon the houses where you are. And when I see the blood, I will pass over you, and the plagues shall not be upon you to destroy you when I smite the land of Egypt.
0: நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
1: Now verse 22.
0: இப்போ 22வது வசனம்.
1: He shall take a bunch of hyssop and dip it in the blood that is in the basin and strike it on the lintel and the two side posts with the blood that is in the basin, and none of you shall go out at the door of his house until the morning.
0: ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம்.
1: For the Lord will pass through and smite the Egyptians, to smite the Egyptians, and when he see the blood upon the lintel and on the two side posts, the Lord will pass over the door and will not suffer the destroyer to come in to your houses to smite you.
0: கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதுக்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார்.
1: And he shall observe this thing for an ordinance to thee and to thy sons forever.
0: இந்த காரியத்தை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள்.
1: It shall come to pass when you come to the land which the Lord shall give to you according as he hath promised that ye shall keep this service.
0: கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள்.
1: Now we see a tremendous thing taking place here.
0: இங்கே பயங்கரமான ஒரு காரியம் நடக்கிறது நாம் பார்க்கிறோம்.
1: God says,
0: தேவன் சொல்கிறார்,
1: every firstborn is going to die.
0: முதற் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் சாக போகிறது.
1: But I want you to take a lamb for every household.
0: ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வீட்டாரும் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: And there you are going to kill that lamb.
0: அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொல்ல வேண்டும்.
1: Take the blood and apply it on the doorposts.
0: அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூசுங்கள்.
1: A very strange ordinance.
0: பாருங்க வினோதமான ஒரு கட்டளையா இருக்கிறது.
1: I think if God told us to do that.
0: பாருங்கள் தேவன் நம்மை பார்த்து இப்படி செய்ய சொன்னார்.
1: We will wonder what this is all about.
0: இதுனுடைய அர்த்தம் என்னவென்று நாம் யோசித்துக் கொண்டிருப்போம்.
1: Many of us will probably object to it and refuse to do such a thing.
0: நம்மில் அநேகர் ஆட்சேபித்து செய்ய மாட்டோம் என்று மறுக்கலாம்.
1: It is a tremendous thing that the people of Israel went through the whole ordinance and did it exactly as prescribed by God.
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களோ தேவன் எவ்வாறு சொன்னாரோ அதன்படியே முழுவதுமாய் செய்து முடித்தாலே அதே ஒரு பெரிய விஷயம்.
1: His unusual order was carried out exactly.
0: வழக்கத்துக்கு மாறாக இந்த கட்டளையை அப்படியே பின்பற்றினார்கள்.
1: They shed the blood in a basin.
0: ஒரு கிண்ணியிலே இரத்தத்தை சிந்தினார்கள்.
1: They took the blood and applied it on the doorpost.
0: அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கான்களிலே பூசினார்கள்.
1: And they were asked to stay behind those doorposts. And then the angel of God will not destroy, the angel of the destroyer will not destroy them.
0: பிறகு வாசலை விட்டு வெளியே வரவேண்டாம், அப்படி இருந்தால் தான் சங்கார தூதன் அவளை அழிக்க மாட்டான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
1: It was not enough that the blood be shed, but it was important that the blood be taken and applied.
0: இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த இரத்தத்தை எடுத்து அவர்கள் பூச வேண்டும்.
1: And hyssop is a common plant that was growing everywhere freely throughout that land, and they gathered it in a bunch. It's like some leaves, and they dipped it on the blood and smeared it on the doorpost.
0: பாருங்க, ஈசோப் என்ற செடி அங்கே முழுது எல்லா இடத்திலும் விளைந்தது. அது அப்படியே ஒரு கத்தையாக கட்டி அதை அந்த இரத்தத்தில் தோய்த்து அதை எடுத்து பூசினார்கள்.
1: And as they did it,
0: அவர்கள் அப்படி செய்தபோது,
1: and stayed behind the doorpost,
0: அந்த வாசலுக்குள்ளாக அவர்கள் இருந்தபோது,
1: there was complete protection from death.
0: மரணத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டா இருந்தது.
1: Complete protection from the destroyer.
0: சங்கார காரணத்திலிருந்து முழுமையான பாதுகாப்பு.
1: God even there at that time powerfully showing how the blood must be shed and how you must apply that blood.
0: எப்படி இரத்தம் சிந்தப்பட வேண்டும், எப்படி அந்த இரத்தத்தை எடுத்து பூச வேண்டும் என்பது தேவன் அப்பொழுதே வல்லமையான விதத்தில் அவளை காண்பிக்கிறார்.
1: It was not enough for the blood to be shed, but blood must be smeared on the doorpost.
0: இரத்தம் சிந்தப்பட்டால் மட்டும் போதாது, அந்த இரத்தம் நிலைக்கால்களிலும் பூசப்பட வேண்டும்.
1: It was a lesson for all the time to come.
0: அது வரப்போகிற காலங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய போகிறது.
1: That is why he said you must observe it as an ordinance.
0: ஆகவே தான் ஒரு நியமமாக அதை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்.
1: As a yearly ordinance, Passover was observed thereafter.
0: வருஷம் வருஷமாக பஸ்காவை இனி முதல் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
1: Because it was speaking about the way of salvation that God has ordained.
0: ஏனென்றால் தேவன் ஏற்படுத்திய இரட்சிப்பின் வழியை குறித்து அது பேசுகிறது.
1: What is that way of salvation?
0: அந்த இரட்சிப்பின் வழிதான் என்ன?
1: That way of salvation is the shed blood and the application of the shed blood upon the doorpost. And you stay behind that blood.
0: ரத்தம் சிந்தப்பட்டு அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு அந்த நிலைக்கால்களுக்குள்ள நாம் இருக்கிறோமே, அதுதான் ரட்சிப்பின் வழியா இருக்கிறது.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதன் அவளை கடந்து போனான்.
1: Not touching anyone who stayed behind this smeared blood on the doorpost.
0: ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசல்காரங்களுக்கு உள்ளாக இருந்த யாரையும் அவன் சங்காரம் பண்ணவில்லை.
1: Tremendous lesson that day.
0: அங்கே பயங்கரமான ஒரு பாடம் காண்பிக்கப்பட்டது.
1: In the Egyptian households, the firstborn was dead.
0: எகிப்தியருடைய வீட்டிலே முதல் பிறந்த பிள்ளை எல்லாரும் மரித்து விட்டது.
1: There was lament, they lamented over it and they cried over it. And there was a noise of the crying of the people of Egypt heard everywhere.
0: Ella adathilum egyptiya makkalin alugaiyum kookurulum polamulum than andre kiravu kaanapattathu.
1: But in the house of the Israelites,
0: anal israeluday veettile thane,
1: there was complete peace and protection.
0: Mulumiyana samadhanamum paadhaappu undayirundathu.
1: God was teaching something about the blood.
0: Devan rathathai kurithu edho ondre ange kattukodukkira.
1: He was teaching that God has so ordained this salvation that it is through the shed blood.
0: In sindapatta indha rathathum moolamaga than rakshipu irukka vendum endra devan niyamithu vitta.
1: And everyone in some way must apply that blood to themselves.
0: ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இரத்தத்தை எடுத்து தங்களுக்கு தாங்களே பூசிக்கொள்ள வேண்டும்.
1: Now the blood of Jesus has been shed.
0: இப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: That Passover lamb was only a picture.
0: அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு படமாக மட்டும்தான் இருக்கிறது.
1: Picture of Jesus the Passover.
0: பஸ்காவாகிய இயேசுவுக்கு ஒரு காட்சியாய் படமாய் இருக்கிறது.
1: Paul says Christ is our Passover.
0: பவுல் சொல்கிறார் நம்முடைய பஸ்கா கிறிஸ்து என்று.
1: It was only a picture.
0: அது வெறும் ஒரு படம்தான்.
1: And now Christ's blood has been shed.
0: இப்போது கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: And how do we take that blood and apply it for our protection and for our peace?
0: இப்போது அந்த இரத்தத்தை எடுத்து நம்முடைய பாதுகாப்புக்காக சமாதானத்துக்காக நாம் எப்படி பூசிக்கொள்வது?
1: How do we apply it for our salvation?
0: நம்முடைய இரட்சிப்புக்காக எப்படி நாம் அதை பூசிக்கொள்வது?
1: This is where we read Revelation chapter 11 verse 12.
0: இங்கே தான் வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்தோம்.
1: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony.
0: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்
1: என்ன
0: செய்திருக்கிறதோ அதை நம்முடைய வாயினாலே நாம் அறிவிக்கிறோம்.
1: Our tongue is that hyssop.
0: நம்முடைய நாவுதான் அந்த ஈசோப்பு.
1: Everybody's got it.
0: எல்லாருக்கும் இருக்குல்ல.
1: It is so common.
0: அது அவ்வளவு பொதுவா இருக்கு.
1: It is the most powerful thing that is given to man.
0: மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக சக்தி வாய்ந்த ஒரு காரியமே அதுதான்.
1: The tongue people think is for only tasting food.
0: மக்கள் நினைக்கிறாங்க நாவு வந்து சாப்பாடு ருசி பார்க்கதான்.
1: Christmas time we are all tasting good food.
0: கிறிஸ்துமஸ் சமயத்துல எல்லாரும் நல்ல சாப்பாடு ருசி பார்த்திருக்கோம்.
1: Thank God for the tongue.
0: நாவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: But the main use of the tongue is that through which you can be saved, my friend.
0: ஆனால் நாவினுடைய முக்கியமான பயன் என்ன தெரியுமா? அதன் மூலமாக நீங்கள் இரட்சிக்கப்பட முடியும்.
1: The tongue is given to you so that you may use it for your protection, for your peace, for your deliverance.
0: உங்களுடைய பாதுகாப்புக்காக, சமாதானத்துக்காக, விடுதலைக்காக நீங்கள் பயன்படுத்தும்படி நாவு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: The tongue is the hyssop, the common plant.
0: நாவுதான் எல்லா இடத்திலும் காணப்படுகிற பொதுவான அந்த ஈசோப்பா இருக்கிறது.
1: The tongue must proclaim what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ நாவு அதை அறிவிக்க வேண்டும்.
1: The tongue must proclaim what the word says that the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்கிறதோ அதை நாவு அறிவிக்க வேண்டும்.
1: I told you the other day.
0: அன்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்
1: இல்லையா? What the blood has done remains the same.
0: இரத்தம் என்ன செய்ததோ அது அப்படியே தான் இருக்கிறது.
1: It never changes.
0: அது மாறுவதில்லை.
1: The blood never loses its power.
0: இரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே இல்லை.
1: What the word says about what the blood has done remains the same. That never changes also.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற வசனம் சொல்கிறதோ அதுவும் மாறுவதில்லை. அதுவும் அப்படியே தான் இருக்கிறது.
1: Only one thing can change.
0: ஒரே ஒரு காரியம்தான் மாற முடியும்.
1: That is the third element, that is what our tongue says about what the word says about the blood.
0: அதுதான் மூன்றாவது. வசனத்தை ரத்தம் என்ன செய்தது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை குறித்து நம்முடைய நாவு என்ன சொல்லுகிறது அதுதான்.
1: Our testimony can go wrong.
0: நம்முடைய சாட்சி தவறாய் போக முடியும்.
1: The word doesn't go wrong.
0: வசனம் தவறாய் போகாது.
1: The blood remains the same.
0: ரத்தமும் அதே ரத்தம்தான்.
1: Only our testimony changes, my friend.
0: நம்முடைய சாட்சி மட்டும் தான் மாறுகிறது நண்பர்களே.
1: And the testimony is our proclamation by our mouth with faith about what the blood has done.
0: சாட்சி என்றால் என்ன? ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை விசுவாசத்தோடு நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்கிறோமே அதுதான்.
1: This is how salvation comes.
0: ரட்சிப்பு இப்படிதான் உண்டாகிறது.
1: Forgiveness of sin is through the blood.
0: பாவ மன்னிப்பு இரத்தத்தின் மூலமாக தான்
1: உண்டாகிறது. The Bible says redemption is through the blood.
0: வேதம் சொல்லுது மீட்பு இரத்தத்தின் மூலமாக உண்டாகிறது.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: And we take it and apply it to ourselves by speaking, by proclaiming it, confessing it with our mouth. We apply it to ourselves.
0: நம்முடைய வாயினால் அறிக்கை செய்வதன் மூலமாக பேசுவதன் மூலமாக அதை எடுத்து நம்மீது நாம் பூசிக்கொள்கிறோம்.
1: This is God's way of salvation.
0: பாருங்கள் இதுதான் தேவனுடைய இரட்சிப்பின் வழி.
1: If you don't do that,
0: இதை நீங்கள் செய்யாவிட்டால்,
1: even though the blood has been shed,
0: இரத்தம் சிந்தப்பட்டிருந்தாலும் கூட,
1: even though the word says forgiveness of sins is through the blood,
0: பாவ மன்னிப்பு இரத்தத்தின் மூலமாக தான் வருகிறது என்று வசனம் சொன்னாலும் கூட,
1: you will never see the blessing of it unless you proclaim it with your mouth.
0: உங்கள் வாயினாலே நீங்கள் அதை சொல்லாவிட்டால் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காணவே முடியாது.
1: Lift up your hands and say with
0: me. கரங்களை உயர்த்தினோடு சொல்லுங்கள்.
1: The precious blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்
1: cleanses me.
0: என்னை கழுவுகிறது.
1: From all my sins.
0: என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்து.
1: It brings forgiveness of sins.
0: அது பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது.
1: It brings redemption for me.
0: அது எனக்கு மீட்பை கொண்டு வருகிறது.
1: See, this is a most powerful truth, my friend.
0: பாருங்கள் இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சத்தியம்.
1: As we open our mouth and say what the blood has done.
0: நம்முடைய வாயை திறந்து ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நாம் சொல்லும் போது
1: there is salvation.
0: அப்பொழுது இரட்சிப்பு உண்டாகிறது.
1: You see, they were to put it on the doorpost.
0: பாருங்கள் நிலைக்கால்களிலே அவர்கள் அதை பூச வேண்டும்.
1: If any Israelite made a mockery of these unusual orders given through Moses and Aaron.
0: மோசே ஆரன் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த வழக்கத்துக்கு மாறான கட்டளையை எந்த இஸ்ரவேல் புத்திரனாவது பரியாசம் பண்ணினார்?
1: If they laughed at Moses and Aaron said, "Oh, look at these two fellows talking some nonsense about shedding blood and smearing it on the doorpost."
0: மோசே ஆரோனை பார்த்து பரியாசம் பண்ணி ஏதோ இரத்தத்தை சிந்த வேண்டுமா அதை கொண்டு போய் வாசல் நிலைக்காலில் பூச வேண்டுமா என்று அவள் சொல்லியிருந்தார்.
1: If they had laughed at them,
0: நகைத்திருந்தால்,
1: they would have died.
0: அவர்கள் அன்றைக்கு மரித்திருப்பார்கள்.
1: They simply had to do what these men of God said so that they can be saved.
0: இந்த தேவதாசர்கள் சொன்னதை அவர்கள் காப்பாற்றப்படும்படியாக அன்றைக்கு செய்ய வேண்டியதாயிற்று.
1: The second thing is,
0: இரண்டாவது காரியம்,
1: if they had ventured to go out even to have a look in the middle of the night,
0: பாதிராத்திரில கொஞ்சம் வெளியே போய் எட்டி பார்க்கலாம் என்று வந்திருந்தாலும்,
1: even for one second if they had done it, they would have perished.
0: ஒரு வினாடி வெளியே வந்திருந்தாலும் அவர்கள் மரித்து போயிருப்பார்கள்.
1: For they would not have been under the blood at that one moment.
0: அந்த ஒரு வினாடி அந்த இரத்தத்திற்கு உள்ளாக அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள்.
1: It was important to stay behind the protection of the blood, my friend.
0: அந்த இரத்தத்தின் பாதுகாப்பின் பின்னாலே இருப்பது மிகவும் முக்கியம்.
1: God said, shed it, smear it on the doorpost, stay back.
0: தேவன் சொன்னார், இரத்தத்தை சிந்துங்கள், நிலைக்கால்களை பூசுங்கள், பூசின பிறகு நிலைக்கால்களுக்கு உள்ளாகவே இருங்கள்.
1: I tell you, my friend.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
1: The place where the believer belongs is behind that blood.
0: விசுவாசி இரத்தத்தின் பின்னாகத்தான் எப்போதும் இருக்க வேண்டும்.
1: The believer must always plead and claim the power of this blood to protect him and the power of the blood to save him.
0: இந்த இரத்தத்தின் வல்லமையை பாதுகாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று விசுவாசி எப்பொழுதும் அதை சொந்தமாராட்ட வேண்டும்.
1: The blood must be claimed by the believer all the time.
0: விசுவாசி எப்பொழுதும் இரத்தத்தை உரிமை பாராட்ட வேண்டும்.
1: Otherwise you will face condemnation.
0: இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்புதான்.
1: Otherwise you will find a lot of condemnation of the devil.
0: இல்லாவிட்டால் பிசாசு உங்களை அதிகமாக குற்றப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம்.
1: He will accuse you.
0: அவன் உங்களை குற்றப்படுத்துவான்.
1: He will put you down.
0: உங்களை கீழே மட்டுப்படுத்துவான்.
1: He will depress you.
0: அவன் உங்களுக்கு மனச்சோர்வை கொண்டு வருவான்.
1: He will make you anxious.
0: உங்களை பதட்டப்பட வைப்பான்.
1: He will make you worry.
0: உங்களை கவலைப்பட வைப்பான்.
1: All the time you have to stay behind the blood.
0: நீங்கள் எப்பொழுதே இரத்தத்தின் பின்னாலே தான் இருக்க வேண்டும்.
1: When you feel troubled.
0: பிறகு கலக்கம் வரும்போது.
1: When you feel worried.
0: கவலைகள் வரும்போது.
1: When you feel afraid.
0: பயம் வரும்போது.
1: When you feel apprehension about things that are happening.
0: உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது.
1: Don't just stand there.
0: ஏதோ சும்மா நின்று கொண்டிருக்க வேண்டாம்.
1: Claim what the blood of Jesus has done for you.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை சொந்தமாக்குங்கள்.
1: Cleansing and the wholeness that comes through the blood.
0: இரத்தத்தின் மூலமாய் வருகிற சுத்திகரிப்பையும் ஆரோக்கியத்தையும் சொந்தமாக்குங்கள்.
1: Claim the forgiveness of sin.
0: பாவ மன்னிப்பை சொந்தமாக்குங்கள்.
1: Claim the redemption.
0: மீட்பை சொந்தமாக்குங்கள்.
1: Stand in it.
0: அதுல நில்லுங்கள்.
1: Stay behind the blood all the time.
0: எப்போதுமே இரத்தத்துக்கு பின்னாலேயே நின்று கொண்டிருங்கள்.
1: The moment we get out, even for a moment, we come out of the protective influence of the blood.
0: ஒரு வினாடி அந்த இரத்தத்தை விட்டு நாம் வெளியே வந்தாலும் இரத்தத்துடைய பாதுகாக்கும் தன்மையை விட்டு நாம் வெளியே வந்து விடுகிறோம்.
1: It is important we stay behind the blood.
0: இரத்தத்தின் பிறகு இருப்பதுதான் நமக்கு முக்கியம்.
1: God has provided it for our safety, protection and salvation.
0: தேவன் நம்முடைய பாதுகாப்புக்காக இரட்சிப்புக்காக அதை கொடுத்திருக்கிறார்.
1: We all stay behind the blood.
0: எல்லாரும் இரத்தத்தின் பின்னால் இருக்கோம்.
1: As we stay there.
0: நாம் அங்கே இருக்கும்
1: போது no evil shall befall us.
0: எந்த தீமையும் நம்மை அணுகாது.
1: The destroyer cannot touch us.
0: சங்காரக்காரன் நம்மை தொட முடியாது.
1: Amen.
0: Amen.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Somebody said to me.
0: யாரோ என்கிட்ட சொன்னாங்க.
1: Well, I have sprinkled holy water around my house, brother.
0: என் வீட்டை சுத்தி அந்த பரிசுத்த தண்ணியை தெளிச்சிட்டு வந்தேங்க நான்.
1: In every room I sprinkled it.
0: ஒவ்வொரு ரூம்லயும் தெளிச்சேன் நான் அது.
1: I don't know where they learned these things.
0: எங்க இதெல்லாம் கத்துக்கினாங்கன்னு எனக்கு தெரியல.
1: What you do is not sprinkle holy water around your house.
0: ஏதோ பரிசுத்த தண்ணியை வீட்டை சுத்தி தெளிச்சிட்டு வரதேவே இல்ல.
1: You know what you should do?
0: என்ன செய்யணும் தெரியுமா?
1: You must open your mouth and say I sprinkle the blood of Jesus around me, around my household, around everything that I have and possess. In the name of Jesus I sprinkle the blood.
0: இயேசுவின் நாமத்தினால என்னை சுற்றிலும் என் வீட்டை சுற்றிலும் எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் இந்த இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
1: Some man coming into your house and sprinkling holy water around your house is going to just wet your house and no more.
0: யாரா வந்து உங்க வீட்டை சுத்தி பரிசுத்த தண்ணியை தெளிச்சா உங்க வீட்டை தான் ஈரமாக்குமே தவிர அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
1: But if you open your mouth with faith and sprinkle the blood of Jesus and claim the peace and the protection of the blood of Jesus, it will bring protection. No evil shall befall you. Nothing, no destroyer can touch you.
0: ஆனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து இயேசுவின் இரத்தத்தை உங்களை சுற்றிலும் தெளித்து அதனால் வரக்கூடிய சமாதானத்தை பாதுகாப்பை நீங்கள் உரிமையாக்கினால் எங்கு தீங்கு உங்களை அணுகாது, எந்த பயமும் உங்களுக்கு வராது.
1: This is the problem with the people of the church today.
0: இன்றைக்கு சபையில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனையே இதுதான்.
1: They are busy sprinkling water.
0: தண்ணியை தெளிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்காங்க.
1: They are getting wet but they are not getting saved.
0: நனைஞ்சு போறாங்களே தவிர ரட்சிக்கப்படுவது இல்லை.
1: They are getting wet but they are not delivered.
0: நனைஞ்சு போறாங்களே தவிர விடுவிக்கப்படுவது இல்லை.
1: They are getting wet but they are not safe.
0: நனைகிறார்கள் ஆனால் பத்திரமாக இல்லை.
1: They have not been taught about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அவங்களுக்கு போதிக்கப்படவில்லை.
1: They have not been told about the efficacy of the blood of Jesus and the power of this blood to protect and to save.
0: நம்மை ரட்சிக்கும் பாதுகாப்பும் பாதுகாக்கும் இயேசுவின் இரத்தம் எவ்வளவு வல்லமுள்ளதா இருக்கிறது அது சொல்லப்படவில்லை.
1: They have been told about these little tricks that men and women do these days, but they have never been told about the word and what it teaches about the blood of Jesus that protects us.
0: இன்றைக்கு மனிதருடைய தந்திரமான போதனைகள் தான் சொல்லப்படுகிறது தவிர இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது அது அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது.
1: Wasting your time calling someone to sprinkle water around you.
0: யாரையாவது தண்ணியை தெளிக்க கூப்பிட்டினா உங்க நேரத்தை வீணாக்குகிறீர்கள்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: You can sprinkle the blood of Jesus by faith. Claim the protection of the blood of Jesus by confessing the protection that comes through the blood.
0: இயேசுவின் இரத்தத்தை நீங்களே உங்கள் வாயின் மூலமாய் தெளிக்க முடியும். பிறகு அதன் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து உரிமையாக்கிக் கொள்ளலாம்.
1: So if they had mocked at this ordinance, they would have perished.
0: ஒருவேளை இந்த கட்டளையை பார்த்து பரியாசம் பண்ணியிருந்தால் அவர்களும் அழிந்து போயிருப்பார்கள்.
1: If they ventured to go out even for a moment, they would have perished.
0: அது ஒரு வினாடி வெளியே போயிட்டு வந்தால நினைச்சிருந்தாலும் அழிந்து போயிருப்பார்கள்.
1: The protection is available only under the blood and inside.
0: ரத்தத்தின் கீழாக வீட்டுக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பு.
1: Thirdly,
0: மூன்றாவது
1: the thing that we see here is this.
0: இங்க நாம் பார்க்கிற காரியம் இதுதான்.
1: If they had sprinkled water or red paint or some other substance, it would not have been good enough. They would have been smitten dead.
0: தண்ணீரையோ அல்லது சிவப்பு சாயத்தையோ அல்லது வேறு எதையாவது அவர்கள் பூசி இருந்தால் அதுவும் பயனாக இருந்திருக்காது, அவர்கள் செத்து போயிருப்பார்கள்.
1: தண்ணி தெளிச்சிருந்தா செத்து போயிருப்பாங்க. Are you there?
0: இருக்கீங்களா?
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: But that's what is going on today.
0: ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு.
1: Oh, I'm amazed that spiritual people are going around.
0: ஆவிக்குரிய மக்கள் இப்படி எல்லாம் செய்றாங்க. அதுதான் எனக்கு வியப்பா இருக்கு.
1: If they had sprinkled any other thing or if they had smeared any other thing other than the shed blood according to God's requirement, they would have perished.
0: தேவனுடைய நியமத்தின்படி சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை தவிர வேறு எதையாவது அவள் பூசி இருந்தால் எல்லாரும் அழிந்து போயிருப்பார்கள்.
1: The blood.
0: ரத்தம்
1: has the power, my friend.
0: அதிலே தான் வல்லமை இருக்கிறது.
1: The blood has the power.
0: ரத்தத்திலே தான் வல்லமை இருக்கிறது.
1: You see, when I was teaching about the name of Jesus,
0: பாருங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் போதித்தபோது,
1: we read about in the book of Acts about how Peter healed a person.
0: அப்போஸ்தலன் வாசித்தோம் எப்படி பேதுரு ஒரு ஆளை குணமாக்கினான் என்று.
1: When they came to him and asked him how this man was healed,
0: எப்படி இந்த மனிதன் சுத்தமானான் என்று எல்லாரும் வந்து கேட்டபோது,
1: he didn't say, oh, here am I, I'm the number one apostle that God has ordained and I have been given special powers.
0: நான்தாங்க தேவன் என்னை அப்போஸ்தலனா நியமித்திருக்கார், நான்தான் நம்பர் 1, எனக்கு தேவன் விசேஷமான வல்லமையை கொடுத்திருக்கான்னு சொல்லல அவன்.
1: You know what he said?
0: அவன் என்ன சொன்னான் தெரியுமா?
1: He said, by the power of the name of Jesus, this man is healed.
0: இயேசுவின் நாமத்துள்ள வல்லமையினாலே இந்த மனிதன் சுத்தமானான்.
1: The church has somehow been sidetracked from the real to the false.
0: சபையானது எப்படியோ நிஜத்திலிருந்து கள்ளபோதனைக்கு போய் விட்டது.
1: It is not the great power that belonged to Peter, it is the power that is in the name of Jesus. It was the use of the name of Jesus that brought the miracle. He said,
0: இதோ பேதுருவுக்குள்ள இருந்த வல்லமை அல்ல, இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமை, அதை பயன்படுத்தின போது தான் அந்த மனிதன் சுஸ்தமானான்.
1: It is not his power, it is the power of the name.
0: அது அவனுடைய வல்லமை அல்ல, அந்த நாமத்தினுடைய வல்லமை.
1: How many of you believe you could use the name of Jesus just like Peter?
0: பேதுரு போல நீங்களும் அதை பயன்படுத்தலாம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
1: The name of Jesus has the same power coming out of your lips as it did in out of Peter's lips.
0: பேதுரு வாயிலிருந்து புறப்பட்ட நாமத்திற்கு வல்லமை உண்டு.
1: The same thing applies to the truth about the blood of Jesus.
0: அதே சத்தியம் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்தும் பொருந்துகிறதா இருக்கிறது.
1: The power is not some person coming and sprinkling water in your house.
0: ஏதோ யாரோ வந்து உங்கள் வீட்டில் தண்ணீர் தெளிக்கிறதுனால வல்லமை உண்டாவதில்லை.
1: The power is in this truth about the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்த சத்தியம் இருக்கிறதே அதுதான் வல்லமை.
1: And what the blood can do.
0: அந்த ரத்தம் என்ன செய்ய முடியும்?
1: And what you must do about this shed blood.
0: சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: You must declare what the blood does for you, my friend.
0: இந்த ரத்தம் உங்களுக்கு என்ன செய்ய அதை நீங்கள் அறிவிக்க
1: வேண்டும். Speak out and say, the blood of Jesus is sprinkled around me, there shall no evil that shall befall me.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது, எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று நீங்கள் தான் பேச வேண்டும்.
1: You can say to the devil, you destroyer, you devil, you cannot touch me.
0: அழிக்கிறவனே, பிசாசே, நீ என்னை தொட முடியாது என்று நீங்கள் தான் அவனை பார்த்து சொல்ல வேண்டும்.
1: Devourer, you cannot touch me.
0: பட்சிக்கிறவனே, நீ என்னை தொட முடியாது.
1: You cannot touch my body.
0: என்னுடைய சரீரத்தை நீ தொட முடியாது.
1: You cannot touch my mind.
0: என்னுடைய மனதை நீ தொட முடியாது.
1: You cannot touch my feelings.
0: என்னுடைய உணர்ச்சிகளை நீ தொட முடியாது.
1: You cannot touch me.
0: நீ என்னை தொட முடியாது.
1: The blood of Jesus is sprinkled around me.
0: இயேசுவின் ரத்தம் என்னை சுற்றி தெளிக்கப்பட்டிருக்கிறது.
1: I am in a place of protection.
0: நான் பாதுகாப்பான இடத்திலே இருக்கிறேன்.
1: You must say it with your mouth.
0: நீங்கள் தான் உங்கள் வாயினாலே அதை சொல்ல வேண்டும்.
1: It is not your power, it is not some gifted man's power, it is the power of the blood of Jesus that has been shed for you, for your protection.
0: அது உங்களுடைய வல்லமையோ அல்லது வரம் பெற்ற ஒரு மனிதனுடைய வல்லமையோ அல்ல, உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமையா இருக்கிறது.
1: வல்லமை அவர்ல இல்லங்க, எதுல இருக்கு? ரத்தத்தில், சிந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்குது, அதை அறிக்கை செய்யறதுல இருக்குது. The power is not in a man.
0: வல்லமை ஒரு மனிதன்ல இல்லை.
1: The power is in the shed blood and what it does for you.
0: வல்லமை சிந்தப்பட்ட ரத்தத்திலும், அது உங்களுக்கு என்ன செய்கிறதோ அதிலும் தான் இருக்கிறது.
1: The power is in your declaration.
0: வல்லமை நீங்கள் அறிவிக்கிறீர்களே அதில் இருக்கிறது.
1: The power is in the proclamation that you make concerning the blood.
0: ரத்தத்தை குறித்து நீங்கள் செய்கிற அறிக்கையிலே தான் வல்லமை இருக்கிறது.
1: You substitute it for anything else,
0: அதுக்கு பதிலா வேற எதை வேணாலும் செஞ்சு பாருங்க,
1: nothing will work.
0: ஒண்ணு சரிப்பட்டு வராது.
1: This is the sad case of people today.
0: இன்றைக்கு மக்கள் செய்கிற வருத்தமான ஒரு காரியம் இதுதான்.
1: Now here we notice something, that it is also even the cattle were saved by the blood in that instance.
0: பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த சம்பவத்தில் மிருக ஜீவங்கள் கூட காப்பாற்றப்பட்டது.
1: That means the destroyer is kept from you and from yours, everything that belongs to you.
0: அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சங்கரிக்கிறவன் உங்களையும் தொட போவதில்லை, உங்களுக்கு சொந்தமான எதையும் கூட தொட போவதில்லை.
1: Are you there, my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The destroyer is kept from you and from all that belongs to you.
0: சங்காரக்காரன் உங்களையும் உங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் தொடாதபடிக்கு விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
1: That means you can claim the protection through the blood, power of the blood of Jesus for you and for everyone that belongs to you.
0: பாதுகாப்பை உங்களுக்காகவும் உங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் சொந்தம் பாராட்ட முடியும்.
1: You must claim it for your children.
0: உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சொந்தம் பாராட்ட
1: முடியும். Claim it for your family.
0: உங்கள் குடும்பத்துக்காக சொந்தம் பாராட்ட
1: முடியும். For your home.
0: உங்கள் வீட்டுக்காக.
1: not just for you,
0: இது உங்களுக்காக மட்டுமல்ல,
1: for everything that you have,
0: உங்களுக்கு உண்டான எல்லாவற்றுக்காகவும்,
1: it included even the cattle,
0: பாருங்க இதிலே மிருக ஜீவன்களும் அடங்கி இருக்கிறது,
1: are you there,
0: இருக்கீங்களா,
1: it included even the cattle,
0: மிருக ஜீவன்களும் இதிலே அடங்கி இருக்கிறது,
1: then that means it includes certainly your children,
0: அப்படி என்றால் கண்டிப்பா உங்க பிள்ளைகளும் அதிலே அடங்குவாங்க,
1: it includes everything that you have,
0: உங்களுக்கு இருக்க எல்லாமே இதிலே அடங்கும்.
1: See, this is the problem today, people have never realized this truth,
0: பிரச்சனை இன்றைக்கு இதுதான், மக்கள் இந்த சத்தியங்களை எல்லாம் உணராது இருக்கிறார்கள்,
1: they feel that they are open and exposed to all these attacks of the enemy,
0: எல்லா தாக்குதலுக்கும் நான் அப்படியே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்.
1: They think that their life is like an open compound where the devil can come and play havoc,
0: ஏதோ அவருடைய வாழ்க்கை திறந்த வீடு மாதிரி இருக்கு, பிசாசு உள்ள நுழைந்து என்ன வேணாலும் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள்.
1: No one can stop the devil,
0: யாரும் பிசாசை தடுக்க முடியாது.
1: I tell you, the blood of Jesus stops the devil, the destroyer out there.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும், அழிக்கிறவனாகிய பிசாசை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் வெளியவே தடுத்து நிறுத்துகிறது.
1: The blood of Jesus is the protection,
0: இயேசுவின் ரத்தம் தான் பாதுகாப்பு.
1: And you must confess it, you must declare it,
0: நீங்கள் தான் அதை அறிக்கை செய்ய வேண்டும், பேச வேண்டும்.
1: The Israelites used that blood for their protection.
0: இஸ்ரவேல் மக்கள் தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த இரத்தத்தை பயன்படுத்தினார்.
1: This is a wonderful lesson that is taught here.
0: அற்புதமான இந்த பாடம் தான் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
1: It is powerful when you think of the blood in that way.
0: இரத்தத்தை இந்த விதமாய் நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது அது மிகுந்த வல்லமுள்ளதா இருக்கிறது.
1: It is powerful when you think that there is total protection for you and for everything that belongs to you.
0: உங்களுக்கும் உங்களுக்கு சொந்தமான அனைத்திற்கும் முழுமையான பாதுகாப்பு இருக்குதுன்னு நீங்க நினைக்கும் போது தான் அது வல்லமுள்ளதா இருக்குது.
1: More than that,
0: அதற்கும் மேலாக,
1: the blood of Jesus brings you into the very presence of God and brings the manifestation of the very presence of God.
0: இயேசுவின் ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே உங்களை கொண்டு வந்து விடுகிறது, தேவனுடைய சமூகத்தை உங்களுக்கு அது காண்பிக்கிறது.
1: Now let me ask you to turn to Hebrews chapter 9.
0: இப்போ எபிரேயர் 9 அதிகாரத்துக்கு நாம் திருப்போம்.
1: Hebrews 9 verse 27.
0: எபிரேயர் 9:27.
1: Let me read from verse 24.
0: 24 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
1: For Christ is not entered into the holy place made with hands, which are the figures of the true, but into heaven itself, now to appear in the presence of God for us.
0: அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்போது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார்.
1: Nor yet that he should offer himself often as the high priest enter into the holy entereth into the holy place every year with the blood of others.
0: பிரதான ஆசாரியன் அன்னிய இரத்தத்தோடு வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை.
1: For then must he often have suffered since the foundation of the world, but now once in the end of the world he hath appeared to put away sin by the sacrifice of himself.
0: அப்படி இருந்ததானால் உலகம் முன்னானது முதற்கொண்டு அவர் அநேகதரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைதாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்.
1: You see, Jesus Christ has entered into the very presence of God with his own blood, the Bible says.
0: பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார்.
1: Not like others who entered in with the blood of others once a year.
0: மற்றவர்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் அந்நிய இரத்தத்தோடு உள்ளே பிரவேசித்தார்கள், அதுபோல இல்லை.
1: So the blood has now been placed before God.
0: ஆகவே ரத்தம் இப்பொழுது தேவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது.
1: Christ has taken his own blood and entered into the presence of God.
0: கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே சென்றிருக்கிறார்.
1: Hebrews 12:24 says.
0: எபிரேயர் 12:24 சொல்கிறது.
1: What the blood is doing there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே அந்த இரத்தம் என்ன செய்கிறது என்பதை பற்றி.
1: Let me read to you from verse 22.
0: 22 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: Just imagine the description of this heavenly scene.
0: பரலோக காட்சியே சொல்லப்படுகிறது, அதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள்.
1: Describing the throne of God and everyone that is present there.
0: தேவனுடைய சிங்காசனத்தை குறித்தும் அங்க இருக்கக்கூடிய காரியங்களை பற்றி சொல்லப்படுகிறது.
1: Look at this.
0: இதை கவனியுங்க.
1: Most glorious description.
0: மகிமையான ஒரு வர்ணனை இது.
1: But you are come unto the Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, unto an innumerable company of angels.
0: நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்
1: to the general assembly and the church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect
0: பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியிடத்திற்கும்
1: Now it tells us about the place.
0: பாருங்கள், அந்த இடத்தை பற்றி இப்போ நமக்கு கூறுகிறது.
1: The place where God is.
0: தேவன் இருக்கிற அந்த இடத்தை பற்றி.
1: Mount Zion it calls it.
0: சீயோன் மலை என்று அழைக்கிறது.
1: And it calls it heavenly Jerusalem.
0: அது பரலோக எருசலேம் என்று அழைக்கிறது.
1: It says that there are innumerable company of angels.
0: அங்கே 10,000 தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது.
1: And the general assembly is there.
0: பிறகு பொதுவான சர்வ சங்கம் இருக்கிறது.
1: And the church of the firstborn is there.
0: பிறகு முதல் பேரானவர்களின் சபை அங்க இருக்கிறது.
1: God the judge of all is there.
0: யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனும் அங்க இருக்கிறார்.
1: And the spirit of just men made perfect are there.
0: பிறகு பூரண ஆக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவிகள் அங்க இருக்கிறது.
1: All these are present there.
0: ஆனா இதெல்லாம் அங்க காணப்படுகிறது.
1: And then the most beautiful description.
0: அதன் பிறகு தான் அழகான வர்ணனை இருக்குது பாருங்க.
1: And to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய
1: என்ன
0: செய்கிறது
1: And in the company of all these things, all these persons,
0: இந்த எல்லாரும் இருக்கிற அதன் நடுவிலே தானே
1: The blood was kept there.
0: ரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
1: And it says that it is speaking there.
0: என்ன சொல்லுகிறது? அது அங்கே பேசுகிறதாம்.
1: It is doing something there in the very presence of God.
0: அது தேவனுடைய சமூகத்திலே நண்பர்களே ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறது.
1: This is something that the Bible says and the people don't realize it.
0: பாருங்கள் வேதம் சொல்லுகிற இந்த ஒரு காரியத்தை தான் மக்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை.
1: You know a lot of people go to the holy land.
0: நிறைய பேர் பரிசுத்த நாட்டுக்கு போறாங்க.
1: You know it's all right I'd like to go and see also
0: enak aasai dhaan irukanga poi paakanum solittu
1: there's a lot of things that I'd like to see
0: nariya kaaryangala naan paarka virumbu
1: but they say when you go there they take you to a particular spot and they show you down deep under the earth in a little hole they say that's where the blood of Jesus went
0: ana
1: when it was shed from the cross
0: enna seiraangala or kurippitta edathu kootittu poyittu or edathula inga vechittu engiyo ulla aalathula inga
1: kuliya kuliya kaamichu yesu sindhana ratham anga dhaan pochindra And all these Christians stand there and probably some of them you know bow before that
0: thungala nittu oru sila anegama apdi potu paanga nenikiren
1: and then they have a prayer over there
0: varuga anga oru javam
1: they think the blood is over there
0: ratham anga dhaan irukku nenikiranga
1: but the bible says the blood is over there
0: ana vedam solugu ratham anga irukirathu endru
1: where did the blood go my friend
0: and ratham enga poittu irundhu
1: I spoke about where the blood went in the book of romans in my teachings on the book of romans
0: roman nirupathi kurithu naan podikkum bodhu andha ratham enge sendradhu endru naan ungalukku podi
1: how it was shed where it was taken where it is placed what it is doing now
0: adu eppadi sindapattathu enge kondu pogapattathu enge vaikkapattirukkirathu ippo enna seigiradhu idellam podithu
1: people are stuck with this earth and where that blood dropped
0: makkal indha bhoomiyoda nindutanga paarenga enge adu vilundhadho ange nindutanga
1: but they are not looking at the bible which says where the blood went
0: ana ratham enge sendradhu endru vedam solugiradho adai vittu vittargal
1: and what it is doing there
0: adu ange enna seigiradhu
1: the bible says is that the blood is not there and we ought not to just pay respects to that the blood is there in the presence of God speaking better things than that of the blood of Abel
0: ratham inge illai nam adarku mariyada seluthu kudada maraga ratham devudey samuhathil irukirathu aaveyudaiya ratham pesugiradhai paarkilum nanmayana velai pesugiradhu endru vedam solugiradhu
1: Abel's blood cried out for vengeance
0: aabelin ratham palivaangudhalukkaga kadariyathu
1: but the blood of Jesus cries out for mercy.
0: ஆனால் இயேசுவின் இரத்தமோ இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது.
1: This is the difference between the blood of Abel and blood of Jesus.
0: ஆபேலின் இரத்தத்துக்கும் இயேசுவின் இரத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்.
1: It is speaking there.
0: அது அங்க பேசுகிறது.
1: You see when the people offered sacrifices in the tabernacle.
0: பாருங்க ஆசரிப்பு கூடாரத்திலே மக்கள் பலிகளை செலுத்திய போது
1: the high priest took the blood and sprinkled it on the mercy seat.
0: பிரதான ஆசாரியன் இரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தின் மீது தெளித்தார்.
1: That was a picture of how our high priest Jesus takes the blood to the very presence of God to that mercy real mercy seat and sprinkles it there
0: எப்படி நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசுவானவர் அந்த நிஜமான கிருபாசனத்துக்கு கொண்டு போய் தம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறார் என்பதற்கு இது ஒரு நிழலாகத்தான் அமைந்திருந்தது
1: in the tabernacle it was enacted like a picture
0: ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு படம் போல அது நடத்தி காண்பிக்கப்பட்டது
1: so when it was sprinkled on the mercy seat God spoke from between the cherubims the voice of God was heard
0: ஆகவே அங்க கிருபாசனத்தின் மீது தெளிக்கப்பட்ட போது தேவனுடைய சத்தம் கேருபீன்கள் மத்தியிலிருந்து அங்க கேட்கப்பட்டது
1: you see when the blood was sprinkled there was a manifestation of God's presence
0: பாருங்க இரத்தம் அங்க தெளிக்கப்பட்ட போது தேவனுடைய பிரசன்னம் அங்க வெளியாக்கப்பட்டது
1: his shekinah glory was revealed and God spoke from the midst of the cherubim
0: shekinah மகிமை அங்க காணப்பட்டது கேருபீன்கள் மத்தியிலிருந்து தேவன்
1: Only when the blood was shed, God spoke.
0: ரத்தம் தெளிக்கப்பட்ட போதுதான் தேவன் பேசினார்.
1: That is why the high priest had faith in the shed blood and in sprinkling it and using it in that way.
0: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மீதும் அது தெளிக்கப்பட வேண்டும் என்பது மீதும் ஆசாரியன் அவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தான்.
1: Even today it is like that.
0: இன்றைக்கும் அப்படிதான்.
1: The shed blood that was the blood of Jesus that was shed and is there in the presence of God. speaks better things than that of Abel.
0: சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆபேலின் இரத்தத்தை விட இது மேன்மையான வேலை பேசுகிறது.
1: And when we enter into the very presence of God,
2: தேவனுடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கும் போது,
1: we enter in through that blood.
2: அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் பிரவேசிக்கிறோம்.
1: Because the blood is there.
2: அந்த இரத்தம் அங்கே இருக்கிறபடியினால்,
1: we are given a welcome in the presence of God.
2: தேவனுடைய சமூகத்திலே நாம் வரவேற்கப்படுகிறோம்.
1: And God speaks and manifests his glory.
2: தேவனும் பேசுகிறார், தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறார்.
1: This is the glory of the blood of Jesus.
2: இது தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மகிமை.
1: This is what the blood of Jesus is doing for us now.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்போது இதைதான் நமக்கு செய்து வருகிறது.
1: It is speaking there at the very presence of God for us.
2: நமக்காக தேவனுடைய சமூகத்திலேயே அது பேசிக்கொண்டிருக்கிறது.
1: Jesus Christ our intercessor is there.
2: நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார்.
1: He is speaking there for us.
2: அவரும் நமக்காக அங்க பேசுகிறார்.
1: The blood that he shed speaks for us.
2: அவர் சிந்தின இரத்தமும் நமக்காய் பேசுகிறது.
1: It cries out for mercy. Upon us.
2: நம்மீது தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று அது கதறுகிறது.
1: And because of that God manifests his glory and his presence to us.
2: அது நிமித்தமாக தான் தேவன் தம்முடைய மகிமையும் பிரசன்னத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
1: You see when you realize what the blood has done.
2: பாருங்க இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரும்போது.
1: When you confess it with your mouth.
2: உங்கள் வாயினாலே நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது.
1: You see the very manifestation of God's presence.
2: தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதை அப்படியே நீங்கள் பார்க்கலாம்.
1: You experience God's powerful presence in a powerful manner.
2: தேவனுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை வல்லமையான விதத்திலே நீங்கள் அனுபவிக்கலாம்.
1: This can happen even today.
2: இன்றைக்கும் இது நடக்கும்.
1: Instead of being depressed about what is happening around us.
2: உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை கண்டு மனம் சோர்ந்து போயிருப்பதை விட.
1: Instead of worrying about it.
2: அதை குறித்து கவலைப்படுவதை விட.
1: Instead of wondering about whether God accepts you or not.
2: தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று யோசிப்பதை விட.
1: Claim what the blood of Jesus has done for you.
2: இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறதோ அதை சொந்தம் பாராட்டுங்கள்.
1: Claim that it is speaking better things for you. About you.
2: அது உங்களுக்கு குறித்து மென்மையான காரியங்களை பேசுகிறது என்று உரிமை பாராட்டுங்கள்.
1: Claim that it brings you to the very presence of God.
2: அது உங்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறது என்று சொந்தம் பாராட்டுங்கள்.
1: Claim its peace and protection and safety.
2: அவருடைய சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நீங்கள் உங்களுக்கு சொந்தம் பாராட்டுங்கள்.
1: Claim the salvation that comes through the blood.
2: இரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய இரட்சிப்பை சொந்தம் பாராட்டுங்கள்.
1: Stay behind that blood.
2: அந்த இரத்தத்தின் பின்னாலேயே இருங்கள்.
1: Keep under that protection.
2: அந்த பாதுகாப்பின் கீழாகவே இருங்கள்.
1: Let not the destroyer touch you.
2: சங்காரக்காரங்களை தொட வேண்டாம்.
1: Be in the place of total protection.
2: முற்றிலும் பாதுகாப்பான அந்த இடத்தில் இருங்கள்.
1: That is why Jesus said nothing shall in no means harm you.
2: ஆகவே தான் இயேசு சொன்னார் எதுவும் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது.
1: Nothing shall by any means harm you.
2: எதுவும் எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது.
1: Now this does not just refer to some kind of a terrible thing happening to us.
2: இது ஏதோ நமக்கு பயங்கரமான ஒரு காரியம் சம்பவிக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லல.
1: No, the devil is always attacking.
2: கடையா பிசாசு எப்பவும் தாக்கி கொண்டிருக்கிறான்.
1: He's always attacking with all kinds of evil.
2: எப்பவும் எல்லாவிதமான தீமையினாலும் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறான்.
1: With negative thoughts.
2: பிற்போக்கான சிந்தனைகளினால, பயத்தினால,
1: with worry,
2: கவலைகளினால,
1: with depression,
2: மனச்சோர்வினாலே,
1: with disheartening us in various things.
2: பல்வேறு காரியங்கள் மூலமா நம்ம அதைரியப்படுத்துவது மூலமாக.
1: And Jesus said,
2: Yesu solugira,
1: nothing shall by any means harm you.
2: எதுவும் எந்த விதத்திலும் உங்களை தீண்ட முடியாது.
1: It is on the basis of the blood of Jesus we stand.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடிப்படையிலே தான் நாம் நிற்கிறோம்.
1: The Bible says no weapon formed against us shall prosper.
2: வேதம் சொல்லுது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ.
1: No weapon shall that is formed against us shall prosper.
2: உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே.
1: Your enemy shall come one way and run seven ways.
2: உன்னுடைய எதிரி ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியாய் ஓடி போவான்.
1: Because of the blood.
2: இரத்தத்தின் நிமித்தமாக.
1: Because of the peace and the protection that comes through the blood.
2: அந்த இரத்தத்தின் மூலமாய் வரக்கூடிய பாதுகாப்பு சமாதானத்தின் நிமித்தமாக.
1: This is the power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இதுதான்.
1: Every tongue that rises up against you God will condemn.
2: உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எல்லா நாவையும் தேவன் குற்றப்படுத்துவான்.
1: Why?
2: Yeah.
1: A thousand tongues may rise against you.
2: ஆயிரம் நாவுகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம்.
1: But the blood of Jesus speaks for you.
2: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்காக பேசுகிறது.
1: The condemning voice of the devil is silenced by the powerful voice of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினுடைய சத்தத்தினாலே பிசாசுடைய குற்றப்படுத்தும் சத்தம் அடக்கப்படுகிறது.
1: The condemning voice of a thousand men is silenced by the powerful blood of Jesus that speaks in God's presence.
2: தேவனுடைய பிரசன்னத்தில் பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே ஆயிரம் நாவுகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாமே அடக்கப்படுகிறது.
1: Amen.
2: Amen.
1: Are you there my friend?
2: இருக்கீங்கள நண்பர்களே.
1: The blood of Jesus is speaking there.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
1: That is heard more loudly and clearly than the condemning voice of the devil that is against you.
2: உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுடைய குற்றப்படும் சத்தத்தை காட்டிலும் இந்த இரத்தத்தின் சத்தம் அதிகமாக கேட்கப்படுகிறது.
1: That is why I read the scenery there.
2: நியாயபதியாக
1: mercy upon you grace upon you.
2: அது தொடர்ந்து உங்கள் மீது இரக்கமும் கிருபையும் காண்பிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறது.
1: That is the thing that is heard in heaven 24 hours of the day, my friend.
2: பரலோகத்திலே அந்த சத்தம் தான் 24 மணி நேரமும் கேட்கப்படுகிறது.
1: Throughout all eternity this blood will speak for us.
2: நித்திய நித்தியமாய் இந்த இரத்தம் நமக்காக பேசும்.
1: What does it say?
2: அது என்ன சொல்கிறது?
1: It says that our sin is covered.
2: நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது.
1: Our sin is taken care of.
2: நம்முடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்பட்டு
1: விட்டது. Our past is past.
2: நம்முடைய கடந்த காலம் கடந்த காலமாகி விட்டது.
1: God has thrown it in the bottomless pit.
2: தேவனதை சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்து விட்டார்.
1: Bottomless ocean.
2: சமுத்திரத்தின் ஆழத்தில்.
1: Never to bring it back.
2: அதை திரும்ப வெளியே கொண்டு வர மாட்டார்.
1: The devil has no right to bring it back and torment you with it.
2: அதை வெளியே கொண்டு வந்து உங்களை வேதனைப்படுத்த பிசாசுக்கு உரிமையே இல்லை.
1: Now you are a child of God.
2: இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளை.
1: You have the blessing of God.
2: தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு.
1: You have the peace of God.
2: தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு
1: உண்டு. Grace of God is upon you.
2: தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது.
1: The blood speaks about that.
2: இரத்தம் அதை குறித்து தான் பேசுகிறது.
1: The blood speaks there in the presence of God 24 hours concerning you.
2: தேவனுடைய சமூகத்திலே உங்களை குறித்து இரத்தம் 24 மணி நேரமும் பேசுகிறது.
1: It is because the believer does not know it, he never speaks about it.
2: விசுவாசியை அறியாதபடியால தான் அவர் அதை குறித்து பேசுவதில்லை.
1: You need to start speaking about it.
2: நீங்கள் அதை குறித்து பேச ஆரம்பிக்க
1: வேண்டும். You know what you need to do?
2: நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
1: You need to say, I sprinkle the blood of Jesus around my household.
2: என்னுடைய வீட்டை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
1: You need to say, I sprinkle the blood of Jesus around my mind.
2: என்னுடைய மனதை சுற்றிலும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
1: My mind is safe from all torment and all attack of the enemy.
2: எல்லாவிதமான வேதனை பிசாசின் தாக்குதல் இவற்றிலிருந்து என்னுடைய மனம் பத்திரமாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்.
1: You need to proclaim that the blood of Jesus is speaking on your behalf in the very presence of God.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சார்பிலே தேவனுடைய சமூகத்திலே பேசுகிறது என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: God is not sitting there hearing the devil out about all that he has to say about you.
2: தேவன் அங்கு உட்கார்ந்து கொண்டு உங்களை குறித்து பிசாசு சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை.
1: God is hearing what the blood speaks about you.
2: உங்களை குறித்து இரத்தம் என்ன சொல்கிறதோ அதைதான் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
1: God is looking at you with favor and grace.
2: தேவன் மிகுந்த தயவோடு பட்சத்தோடு உங்களை பார்க்கிறார்.
1: Because the blood has been kept there.
2: ஏனென்றால் இரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது.
1: God's grace and favor are available to you.
2: தேவனுடைய தயவும் கிருபையும் உங்களுக்கு எப்போதும் உண்டு.
1: The only thing is,
2: ஒரே ஒரு விஷயம்,
1: you got to stay behind that truth.
2: அந்த சத்தியத்தின் பின்னாடி நீங்க இருக்க வேண்டும்.
1: You got to stay behind this fact.
2: இந்த உண்மையின் பின்னாலே நீங்கள் இருக்க வேண்டும்.
1: Stay on this truth.
2: இந்த சத்தியத்தின் மீது நிலைத்திருங்க.
1: Confess this truth.
2: இந்த சத்தியத்தை அறிக்கை
1: செய்யுங்க. Proclaim this truth.
2: இந்த சத்தியத்தை அறிக்கை
1: செய்யுங்க. Claim it for yourself.
2: அதை உங்களுக்காய் சொந்தமாக ஆட்டுங்க.
1: Never allow yourself to get outside of the protection of this blood.
2: ஒரு நாளும் இந்த இரத்தத்தின் பாதுகாப்பு விட்டு வெளியே வராமல் காத்துக்கொள்ளுங்கள்.
1: You must be staying behind that blood.
2: அந்த இரத்தத்தின் பின்னாலேயே நீங்கள் இருக்க.
1: Shall we all stand together?
2: நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?
1: Praise God.
2: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Praise you Jesus. Thank you Father. Oh, let us lift up our hands and give thanks to God.
2: கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா?
1: For the blood of Jesus that was shed for us.
2: நமக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காக.
1: Thank him for the protection that comes through it.
2: அதன் மூலமாய் நமக்கு வரக்கூடிய பாதுகாப்புக்காக அவரை ஸ்தோத்திரியும்.
1: Salvation, deliverance that comes through it.
2: அதன் மூலமாய் வரக்கூடிய இரட்சிப்பு விடுதலைக்காக.
1: Thank God we can stay behind this powerful blood.
2: இந்த வல்லமையுள்ள இரத்தத்தின் பின்னாலே நாம் இருக்க முடியுமே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: Covered by this blood.
2: இந்த இரத்தத்தினாலே மூடப்பட்டவர்களாக.
1: Protected by divine provision.
2: தெய்வீக பராமரிப்பினாலே நாம் மூடப்பட்டவர்களாய்.
1: Oh, thank God that we are under that blood.
2: அந்த இரத்தத்தின் கீழாய் நாம் இருக்கிறோமே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that we are behind that blood.
2: அந்த இரத்தத்தின் பிறகு இருக்கிறோமே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that no evil shall befall us.
2: எந்த தீமையும் நம்மை அணுகாதே, அதற்காய் ஸ்தோத்திரியுங்கள்.
1: No weapon formed against us shall prosper.
2: நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ.
1: Thank God we have victory.
2: வெற்றி நமக்கு உண்டு, ஆகவே ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God we have deliverance.
2: நமக்கு விடுதலை உண்டு, ஆகவே
1: ஸ்தோத்திரியுங்கள். Thank God for the peace of mind.
2: சமாதான நிறைந்த மனதுக்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that the blood of Jesus is there in the presence of God.
2: இயேசுவின் இரத்தம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Not just shed on earth.
2: ஏதோ பூமியிலே சிந்தப்பட்டது அல்ல அது.
1: Oh, it is in the very presence of God.
2: அது தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறது.
1: It is kept there before God.
2: தேவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is something that is constantly speaking there.
2: அது எப்போதும் தேவனிடத்தில் பேசுகிறதா இருக்கிறது.
1: It is because that is speaking, the saints are there in the presence.
2: அது பேசுகிறபடியால் தான் அவருடைய பிரசன்னத்திலே பரிசுத்தமானவர்கள் இருக்கிறார்கள்.
1: The blood is speaking and crying out for God's mercy.
2: இரத்தம் தான் பேசி தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறது.
1: That is why the saints can worship him there.
2: ஆகவே தான் பரிசுத்தமானவர்கள் அங்கே அவரை ஆராதிக்க முடிகிறது.
1: That is why the saints can gather there.
2: ஆகவே தான் அங்கே பரிசுத்தமானவர்கள் கூடி வர முடிகிறது.
1: That is why we can gather here.
2: ஆகவே தான் நாம் இங்கே கூடி வர முடிந்தது.
1: Thank God for the blood that is speaking there for you, my friend.
2: உங்களுக்காக அங்கே பேசுகிற இரத்தத்துக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God that the condemning voice of the devil is silenced.
2: குற்றப்படுத்துகிற பிசாசுடைய சத்தம் அடக்கப்பட்டபடியால் தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank God for God only hears the voice of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தத்தை மட்டுமே தேவன் கேட்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Thank you Father.
2: நன்றி பிதாவே.
1: Thank you Jesus.
2: நன்றி இயேசுவே.
1: Thank you Lord.
2: நன்றி கர்த்தாவே.
1: Father God in the name of Jesus we come.
2: பிதாவே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம்.
1: Thank you Lord for this great truth.
2: நம்மாபெரும் சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே.
1: But what the blood of Jesus has done for us.
2: எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை.
1: Thank you for the powerful demonstration of the Passover.
2: பஸ்கா பண்டிகை அவ்வளவு எடுத்துக்காட்டான விதத்திலே வைத்திரே ஸ்தோத்திரம்.
1: Thank you for we don't have to resort to foolishness but we can really claim the protection of the blood and salvation deliverance through the blood.
2: நாங்கள் மதியனமாய் நடக்க தேவையில்லை. இரத்தத்து மூலமா வரக்கூடிய ரட்சிப்பையும் பாதுகாப்பையும் விடுதலை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் ஆண்டவரே.
1: We thank you because the blood of Jesus speaks in your presence always.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்போதும் நம்முடைய சமூகத்திலே பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
1: That is why we can always be in your presence.
2: ஆகவே தான் எப்போதும் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே இருக்க முடிகிறது.
1: That is why we can always rejoice in that.
2: ஆகவே தான் எப்போதும் அதிலே களி கூற முடிகிறது.
1: A thousand voices may rise up against us.
2: ஆயிரம் நாவுகளுக்கு விரோதமாய் வரலாம்.
1: But the voice of the blood of Jesus speaks better things than everything.
2: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் சத்தம் மற்ற எல்லாவற்றை விட மேன்மையான வேலை பேசுகிறது.
1: Thank you Father.
2: நன்றி தகப்பனே.
1: Thank you for the safety.
2: பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for salvation.
2: ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for deliverance.
2: விடுதலைக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for power over the power of the enemy.
2: பிசாசின் வல்லமையின் மீது எங்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம்.
1: Thank you for victory.
2: வெற்றிக்காய் ஸ்தோத்திரம்.
1: Now may the people enjoy that victory.
2: இப்போதே அந்த வெற்றியை மக்கள் அனுபவிக்கட்டும்.
1: May they enjoy that overcoming power.
2: மேற்கொள்ளும் அந்த வல்லமையை அவர்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே.
1: May these saints that hear the word of God overcome the devil by the word of God and by the blood of the lamb and by the word of their testimony.
2: இந்த வசனத்தை கேட்கிற இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை மேற்கொள்ளட்டும்.
1: May they overcome him every day.
2: அனுதினமும் அவனை மேற்கொள்ளட்டும்
1: ஆண்டவரே. By the blood of the lamb and the word of their testimony.
2: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும்.
1: Oh thank you Father.
2: நன்றி தகப்பனே.
1: Continue to lead us into victory.
2: தொடர்ந்து எங்களை வெற்றிக்குள்ளாய் நடத்துவீராக.
1: Give you all the glory and honor and praise.
2: துதி கன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம்.
1: In Jesus name we pray.
2: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
1: Amen. Now may the grace of our Lord.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீர முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த

காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யார் என்றனர் சீஷர்கள். இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதற்றுகிறவர், கடல் மீது நடந்து சென்றவர், கடலை இரண்டாக பிளந்தவர், கடல் மீது அற்புதங்களை செய்தவர், உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்பவர். அவர் நம் இரட்சகர், மீட்பர், நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து.

0: அப்போஸ்தலர் 9:36 42 வரைக்கும்.
1: யோப்பு பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். யோப்பு பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவர்களுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
0: அடுத்த வசனம்,
1: இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது.
0: அப்பொழுது
1: அநேகர் கர்த்தரிடத்தில்
0: விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அருமையானவர்களே, யோப்பா பட்டணம் என்ற அந்த பட்டணத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தொற்கால். அவங்க பாருங்க, 40-45 வயது இருக்கும். அவங்க வியாதிப்பட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிறதான விதவைகள் எல்லாம் அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்றதற்கு ஆயத்தமா மேலறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாரும் சூழ்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க, நம்ம யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தாங்கிற ஊர்ல பேதுரு வந்திருக்கிறார். அவர் ஒரு தேவ மனுஷன், ஜபம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுதே பூரிப்பாக இந்த அம்மா செய்த நற்கிரிகளை சொல்றாங்க. 39 வசனம், அவங்க வங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டுறாங்க. ஐயோ, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் விதவைகள், எங்களுக்கு இந்த அம்மா அங்கிகள் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. வாசிமா 39.
1: பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட
0: போனான்.
1: அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து,
0: பாருங்க, இறந்துட்டா அந்த அம்மாக்கு ஒண்ணும் தெரியல. இறந்து குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்றதுக்கு செண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லித்தா ஊர்ல இருந்து இருக்கிற பேதுரு அடக்கம் பண்ண தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. காரணம், துர்க்கால் செய்த நன்மை, துர்க்கால் செய்த நற்கிரியில், துர்க்கால் செய்த தான தர்மம். பாருங்க, தன்னை ஒடுக்கி தன்னை ஒரு மேன்மைன்னு எண்ணாதபடி மற்றவர்களை, அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தது, வஸ்திரம் கொடுத்தது. அந்த அம்மா செத்து இருக்குது, ஆனா அவங்களுடைய நற்கிரிகள் வெளியே வருது. கைகளை உயர்த்தி ஒரு அலையலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலையலியா சொல்லுங்க. அந்த நற்கிரிகளை பார்த்து பேதுரு ஆச்சரியப்பட்டு, சரி நீங்க இப்ப கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு பிரேதத்தின் பக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். திடீர்னு நம்ம கண்ணை திறந்துட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா, உயிர் பழச்சிக்கிட்டு பாருங்க. நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நற்கிரியை செய்வதனாலே தொற்கால் திரும்ப உயிர் பெற்றார். அருமையானவர்களே, நம்முடைய கூட்டங்கள் மறிக்கிற கூட்டங்கள் அல்ல, உயிர் பெறுகிற கூட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமா, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குத்தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன, நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் உயிர்ப்பிக்கும். 71 சங்கீத 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நீர். கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்ப வாழ்க்கையை ஏற பண்ணுகிற தேவன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:11 வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்ல அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் சந்தோஷம் அடைந்தது. அக்கம் பக்கத்துல பட்டணத்துக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 42 வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்து இந்த அம்மா மறுபடி உயிரடைந்ததை பார்த்து நெருக்கமாக இருந்த பட்டணம், சுவிசேஷத்துக்கு எதிர்பார்ந்த பட்டணத்தார் அநேகர் கர்த்தர் பக்கமாய் வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாக்கியிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள். ஹலேலூயா. அருமையான மகனே மகளே, இந்த நாட்களில் வேக வேகமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் மரித்து போகிற ஆட்கள் அல்ல, அடக்கம் பண்ணுகிற ஆட்கள் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆட்கள். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மரண அவயத்தில் ஒரு கட்டப்பட்டிருப்பீங்க. ஐயா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, என்னுடைய கர்ப்பப்பை ஃபெயிலியர் ஆயிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே ஏதோ ஒரு பக்கம் உங்களுடைய சரீரத்தில் மரித்து கிடக்கிறது. இன்றைக்கு அது உயிரடைய போகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய முழு நோக்கம் என்ன? அந்த நற்கிரியைகளை பார்த்து கர்த்தர் அவரை எழுப்பிட்டாரு. நற்கிரியைகளை செய்கிறீங்களா? ஆமா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்தில் மத்திய எழுதின புஸ்தகம் 5:16 வசனத்தில் சொன்னார், மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை பாப்பாராம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். இவ்விதமா மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இவன் செத்து போனா அடக்கம் பண்ணுறதுக்கு குளிப்பாட்டி வச்சுருக்காங்க, மேலறையில் கொண்டு வந்து பாடியை வச்சுருக்காங்க. இவர் வந்து போகிறதுக்குள்ள அந்த விதவைகள் வஸ்திரத்தை அங்கிகளை காட்டுறாங்க. அப்பா பாருங்க, இந்த அம்மா நன்மை செஞ்சது. ஐயோ, இந்த அம்மா எங்களை விட்டு போயிட்டே, எங்களுக்கு இனி வஸ்திரம் கொடுக்கறது யாரு? ஓ, எங்களுக்கு அங்கி கொடுக்கறது யாரு? ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்ததே. இந்த சத்தத்தை பரலோகம் கவனிச்சது. ஆஹா, நற்கிரியை செய்கிற அம்மா இனி கொஞ்சம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோமன்றக்குள்ள கண்ணை திறந்துட்டு எழுந்திருந்து கூட சொல்லலை, செபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கண்ணு திறந்துட்டு உட்கார்ந்துட்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் பேசின என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நமக்கு, ஆமாம், லெந்து நாட்கள். நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:10 வசனத்தில் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற வாசமா.
1: நற்கிரியைகளை
0: செய்கிறதற்கு
1: நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
0: நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய மனுஷனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய மனுஷனாக. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்? நாங்கள் அப்படி பாவத்தில் இருந்துட வேண்டிதானே, அந்நியரை போல் அப்படி இருக்க வேண்டிதானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தமே, ஆமாம், பயங்கர குழியில் கிடந்தமே, ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய உதடலில் வச்சிருக்கிறாரே. காரணம் என்ன? நாம் நற்கிரியை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை நம்முடைய உணர்வில், உணர்ச்சியில், எண்ணத்தில், நடையில் அனுதினமும் நற்கிரியில் வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நற்கிரியை செய்ய செய்ய செய்ய கிருபைகள் உங்க மேல பெருகும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9:8 வசனத்தை நீங்க வாசித்தா பவுல் இன்னும் அதிகமாய் சொல்லுகிற, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்
0: சம்பூர்ணமுடையவர்களாயும்
1: சகலவித நற்கிரியைகளிலும்
0: சகலவித நற்கிரியைகளை
1: பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்,
0: சகல நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நற்கிரியைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல, நற்கிரியைகளை மறக்கிற தேவன் அல்ல. நம் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள் அருமையானவர்களே, அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதற்கு மாறாக நற்கிரியை செய்திருக்கிறாளா, தான தர்மம் செய்திருக்கிறாளா, அவள் மேல என் கிருபை பெருகட்டும்னு வைப்பான். கிருபை பெருகிட்டாலே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. கிருபை பெருகக்கூடிய வழி நற்கிரியைகள், உயிர்ப்பிக்கிற வழி நற்கிரியைகள். அல்லேலூயா. அற்புதம் அதிசயம் நடக்கிற ஒரு வழி. நான் சொல்ல சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. நற்கிரியைகள் நாம் செய்யும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழி நற்கிரியைகள். ஆமேன் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு வழி நற்கிரியைகள். மறுபடியும் நான் திரும்ப உயிர் மிச்சி அடைகிறதற்கு நற்கிரியைகள் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்க நற்கிரியைகள் அவசியம். நம்முடைய சபை வளர நற்கிரியைகள் அவசியம். அநேக மக்கள் ஆமாம் சபைக்குள்ளே சேர்க்கப்பட நற்கிரியைகள் அவசியம். எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்ய போகிறீங்க? இந்த நற்கிரியெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. அருமையானவில்லை, மரண அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான், மறித்து கொண்டே இருக்கிறான். ஆசாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நல்ல சமாரியன் ஒருவர் வந்தார். அல்லேலூயா. அவன் குற்றூராய் கிடக்கிறான், ஒரு மடங்கு தண்ணி கொடுத்தா பழைத்து கொள்ளுவான். ஆனால் அந்த வேலையை இயேசு செய்தார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. இயேசுவுக்கு பெயர் நல்ல சமாரியன் என்று பெயர். அவன் கிட்ட போய் மனதுருகி கிட்ட போய் அவன் காயங்களை கட்டினான், திராட்சரசத்தை வார்த்தார். அவனை தன் வாகனத்தில் சேர்த்து சத்திரத்தில் கொண்டு ரெண்டு காசு கொடுத்தார். அப்படின்னா என்ன? சபையிலே சேர்த்தார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்க கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இயேசு நல்ல சமாரியன். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சமுதாயத்தினால துரத்தப்பட்ட, சமுதாயத்தினால கல்லறியப்பட்ட சமாரியா பெண் கிணத்து அந்த கரையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள். அவள் எடுக்கிறதுக்கு முன்ன, அந்த தண்ணியை தூக்குறதுக்கு முன்னால, அவள் குடத்தில் தண்ணி நிரம்புகிறதுக்கு முன்னால இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவள் இயேசு சந்தித்தவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றினார். நான் கொடுக்கிற அவளையும் சொல்ற, ஐயா நான் சமாரியா பெண், நீர் யூதனாக இருக்க என்கிட்ட நீர் பேசுறதே தப்பு தெரியுமா? என்ன நினைப்பாங்க? நீ என்ன எல்லாரும் கள்ளத்துக்கு ஏறிவாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது. அல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீராய் ஓடுகிற ஊற்றாக இருக்கு. ஊருக்குள்ளே ஓடி தனக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியை செய்கிற ஆண்டவர், ஆண்டவரை எல்லாரும் இனி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு மலைக்கு பின்னால் வாழ வைக்கிறாங்களே. என் தலையை மூடணுமே, என் முகத்தை திறந்திருக்கணுமே, நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணுமே. ஆனா உம்மை பார்த்துட்டேன், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவும்மா. அது உதடு மூடுறதுக்குள்ள எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படியே சுத்தமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் நற்கிரியிலே இயேசு செய்தா. யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை நற்கிரியிலே செய்தா. ராமுழுதும் பிரயாசப்பட்டு தன் சொந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்கலையே, ஒரு மீன் அவனுக்கு ஆம்படலையே. அவன் அலசிக்கிட்டே இருக்க அவனுக்கு யோசனை வித்தியாசமாகுது. ஐயோ கடங்காரன் வருவானே, அந்த வட்டக்காரனுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நான் கரைக்கு போக முடியலையே, வலையில் ஓட்ட விழுந்துட்டான். அவன் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இயேசு பிந்தியிருப்பார் என்றால் அவன் சமுத்திரத்தில் மறிச்சிருப்பான். தற்கொலையின் எண்ணத்தோடு தான் வாழ்ந்தான். அந்த முயற்சி ஓயாமல் எடுக்கான். ஒரு முறை கடல்ல அவன் அமிழ்ந்தே போனான், டக்குன்னு தூக்குனாரு கையை உயர்த்தி. ஒரு தடவை அவன் பின்வாங்கி போகும்பொழுது வஸ்திரம் இல்லாம பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கு, அப்பமும் கடல்ல விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் கைகளை உயர்த்தி. நம்மளை ஆண்டவரை போல நற்கிரியாரை செய்ய முடியாது. சோமணிக்கிட்டே இருக்கிறார். புயலும் காற்றும் சீசரில் அழிக்க பார்க்குது. பயங்கர புயல், பயங்கர காற்று. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது இயேசு நடந்தார். ஆவேசம், ஐயோ ஒரு ஆவியை பார்க்குறோமோ. அழகா சொல்றார், அமைதியா சொல்றார், பயப்படாதே நான் தான் சொல்றார். கையை உயர்த்தி, எவ்வளவு அற்புதமான இயேசு, எவ்வளவு மகிமையான இயேசு. மூணு நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, பட்டினியாய் அனுப்புகிறதற்கு எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. ஒரு சோர்வுக்கு கூட நம்மளை விட மாட்டார். கையை தட்டி ஓடி ஓடி ஓடி நற்கிரியை செய்கிறவர். நீங்கள் நற்கிரியை செய்கிறீங்களா? நீங்கள் நற்கிரிகளை செய்கிறீங்களா? ஆமாம், இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை நாம் செய்கிற நற்கிரிகளை மனிதர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நற்கிரிகளை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை ஆண்டவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு தருவார். மூணு காரியங்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, நற்கிரியைகளை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தீத்து எழுதுகிற புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியை.
0: கவனிங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து எழுதுறாரு, சகலவிதமான நற்கிரிகளை செய்ய
1: ஆயத்தமா
0: இருக்க வேண்டும். தீத்து என்ற அந்த சீசனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சபையாரே, தீத்து சபையாரே, சகலவித நற்கிரிகளை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இரண்டாவது வசனத்துல ஆன்சர் இருக்கு, கீழே வாசிமா.
1: ஒருவனையும் தூஷியாமலும்,
0: அதுதான் நற்கிரியில. நம் பூமியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல ஒருவனையும் நான் குற்றப்படுத்த கூடாது,
1: சண்டை பண்ணாமல்,
0: நாம் சண்டையே போடக்கூடாது,
1: பொறுமையுள்ளவர்களாய்
0: இருந்து
1: எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும்.
0: எல்லாம் கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியில் தான் என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டணும். எல்லா மனுஷருக்கும். அமெரிக்கா தேசத்துல ஆபிரகாம் லிங்கன் பார்லிமெண்ட்ல அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தான் முதல் மனுஷனா இருக்கிறார். பொறாமை கொண்ட ஒரு எதிரி அவரை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாம் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான். பார், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்கு பாருன்னா. அவர் உடனே ஆபிரகாம் லிங்கன் எந்த கோபமும் படலை. என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளவு நாளா உங்களுக்கு உழைக்குதா? பிஞ்சா, நான் தச்சு கொடுக்கறேன். ஆயத்தம் அதுதான். கைய உயர்த்தி ஒரு அலேலூயா சொல்லுங்க. எல்லாம் ஒரு அலேலூயா சொல்லுவோம். அலேலூயா. ஆமா, ஆயத்தம். தீமைக்கு நன்மை செய்கிறதுதான் ஆயத்தம். உலகமெல்லாம் தீமையை செய்யறாங்க. மூணு குணம் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம், நன்மைக்கு தீமை செய்கிறது பிசாசு குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு நன்மை செய்யும். 100 ரூபா மொய் செஞ்சா 100 ரூபா சேரும். 500 ரூபா மொய் செஞ்சா 500 ரூபா சேரும். 1000 ரூபா மொய் செஞ்சா என்னமோ, ஓ கல்யாணத்தில் 1000 ரூபா செஞ்சு இவன் வந்து 500 ரூபா செஞ்சுட்டு போயிட்டானே, உடனே அது ஒரு குற்றம் ஆகிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம். ஆனா மனிதர்கள் எவ்வளவோ நன்மை செய்யறாங்க பிசாசுக்கு, ஆனா பிசாசு தீமை செய்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஒரே அடி அடிச்சு போடுது, அவனை சாகடிச்சிருது. நன்மை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் தீமை செய்கிறான். ஆனா இயேசு என்ன தெரியுமா? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இயேசு. அந்த ரத்தம் தான் நமக்குள்ள ஓடணும். மறுதளித்தான் பேதுரு, சத்தியம்னு நான் பேதுரு, சபிச்சான் பேதுரு. அவனுக்கு அவனுக்கு தெரியும், நம்மளை விட்டு பின்வாங்கி போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் மீன் கண்டத்தையும் அப்பத்தையும் ஏந்திட்டு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, நான் இப்போ சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், தாய் போல நமக்கு இயேசு நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பார். அவர் நமக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். கையை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க. அந்த குணம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நற்கிரியில் செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் 2:14 வாசிக்க கேட்போம்.
1: அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
0: பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
1: நம்மை சுத்திகரிக்கும்படி.
0: கையை உயர்த்தி வர லேலியா சொல்லுங்க. ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை காட்சியை பாருங்க. நற்கிரியை நம்ம செய்ய வேண்டும். அதில் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. பக்தி இருக்கணும், ஆனால் அந்த பக்தியிலே கூடுதலான வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை விட்டு கொடுத்து தான் நோயிலையும் பேயிலையும் ஜனங்கள் சிக்கிக்கொள்கிறாங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1:8 நீங்கள் வாசித்தா கவனிக்கிறீங்களா? அங்கே இருக்கிறதான பாபிலோனின் ராஜா நேபுகாத்து நேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவங்க ஞானிகள், இவங்க எருசலேமில் இருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபித் ஞானமுள்ளவர்கள், அவர்களுக்கு ராஜபோஜனம் கொடுங்க. நம்ம ஊரில் அவங்க முகக்கலையா இருக்கட்டும், நான் காண்கிற சொப்பனத்துக்கு பதில் அளிப்பாங்க. இவங்க நம்ம இங்க கொண்டு வந்தது நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த மேன்மை. சேவகர்கள் கொண்டு வர்றாங்க, ஐயா ராஜா சொன்னாரு, 1:8 வாசிங்க. உடனே தானியேல் சொல்றாரு, ராஜபோஜனத்தில் நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோமே அப்படின்னு சொல்றாரு. 10வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிடலன்னா உங்க முகம் வாரதை பார்த்து என் தலையை வெட்டிடுவாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 15வது வருஷத்துல, ஐயா 10 நாள் பொறுக்கட்டியா, நாங்கள் யாருன்னு காட்டுறோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, 15வது வசனத்தை வாசிமா. தானியேலுடைய முகம் களை உள்ளதா இருந்தது. அதை தட்டி விட்டார். 10வது வசன வாசிமா.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி,
0: உங்களுக்கு
1: போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன்.
0: நான் பயப்படுகிறேன்.
1: அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும்,
0: ஐயோ உங்க முகத்தை, உங்களுக்கு ஒத்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும்,
1: உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான்.
0: என்ன சிறைசேதம்? உங்களால நீங்க இந்த ராஜபோஜனம் சாப்பிடறதுனால என்னைய கொண்டு போட்டுருவாரியா? உடனே இவர் சொல்றாரு, இல்லை நீங்க போறீங்க, ஒரு 10 நாள் போறீங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை நாங்கள் காட்டுவோங்கிறார். கையை உயர்த்தி அதுபோல 15வது வசனத்தில், ராஜபோஜனத்தை சாப்பிட்றத விட, சாப்பிட்டவங்க முகத்தை விட இவங்க முகம் களையா இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, உங்க முகம் தேவ பிரசன்னத்தோடு களையா இருக்கிறது. கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கலாம் அழுதுகிட்டு இருக்கே என் முகம், என் முகத்துல கண்ணி இல்லை, உங்க முகம் களையுள்ள முகம். எப்போ தெரியுமா? பக்தி வைராக்கியமா இருக்கும் போது. அருமையானவர்கள், காஷ்மீர் என்கிற அந்த தேசம் குளிர் நிறைந்த தேசம், பனி வந்து வீடு மாதிரி அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கு. எர்மோன் என்ற ஒரு மிருகம் அங்க நீங்க யூடியூப்ல பாருங்க, முயல் மாதிரி நிறைய வெள்ள வெள்ளேர்னு ஒரு தொட்டு கூட கருப்பு இல்லாத அந்த எர்மோன், அந்த சின்ன குட்டி முயல் மாதிரி, அது பனிக்குள்ள வாசம் செய்கிறது, பனிக்குள்ள தோண்டி உட்கார்ந்துக்கிறது. அதுதான் அதற்கு ஆண்டவர் படைத்தது. ஆனால் அதனுடைய தோல் விளையேற பெற்றது, அதை சாகடிக்க முடியாது, அதுக்கு பிடியும் கொடுக்காது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தோலை லண்டன் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. குளிர்ந்த நாட்டுக்கு எவ்வளோ விலை கொடுத்தினாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எர்மோன் மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளையாக புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அது பனியை தாங்குமாமா. இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழியை விட்டு போனோம்னா அசுத்தத்தை அதில் போட்டிருந்தாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இறைய தேடிட்டு திரும்ப வரும் பொழுது அசுத்தத்தை கண்டு கரையிலேயே நிற்குமாமா, அப்படி வலைய போட்டு பிடிச்சிடுறாங்க. பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அழுக்க நான் தொடமாட்டேன், இந்த அசுத்தத்தை தொடமாட்டேன். எவ்வளவு ஒரு மிருகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாருனா, நம் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வைராக்கியம் நற்கிரியிலே செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசுகிட்ட பார்க்கலாம். கவுனிங்க, எல்லாம் தடியோடு தீப்பந்தங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்ப்படுகிறார், எதிர்ப்பட்டு சொல்கிறார், நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட்டு விடுங்கிறார். கையை உயர்த்தி நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை குயிக்கா படிச்சுட்டு,
1: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக,
0: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக,
1: நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார்.
0: நான் தான் என்றார்.
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக,
1: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
0: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
1: என்னை தேடுகிறது உண்டானால்,
0: என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள், நான் உங்களுக்கு வர்றேன். என்னத்தானே உங்களுக்கு அடிக்கணும், நம்ம மேல ஒரு ஈ கூட படவிட மாட்டார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மட்டும் வைராக்கியமா இருந்தா போதும், நற்கிரியை செய்ய, சுவிசேஷத்தை சொல்ல, நன்மையை ஓடி ஓடி செய்ய, இந்த சபையை தாங்க, நீங்க எழுப்பிட்டா போதும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். நற்கிரியிலே செய்யும்போது நாம் கீழ்ப்படி, நற்கிரியெல்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாம், கீழ்ப்படி தான், சொல்லுங்க என் முகத்தை பாருங்க, கீழ்ப்படி தான் உங்களை மேல்படிக்கு கொண்டு வரும். மேலே போகணும், அங்கே அவர்கிட்ட பேசணும், கீழே நின்றுட்டு இல்லை. ஆமாம், சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதாப் எங்கே இருக்கிறாரு? ஏமா நீங்கள் மேலே போய் பாருங்க, அவர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாருமே. ஆமாம், கீழே இருந்து கூப்பிட்டா கேட்காது அவருக்கு. நாமளும் ஆமாம், கீழ்ப்படியில் இருந்தால் மேல்படிக்கு போகணும்,
2: கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. இன்றைக்கு அந்த வசன வாசியமா வாசித்துட்டு நம்ம எல்லாரும்
1: அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள்,
2: கிரியைகளினாலே அவர்களை மறுதலிக்கிறார்கள்,
1: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்,
2: அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள்,
1: கீழ்ப்படியாதவர்களும்,
2: கீழ்ப்படியாதவர்களும்
1: எந்த நற்கிரியையும்,
2: எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்யவே முடியாது. வாய்ட்டு சொல்லுங்க, சொல்லுங்க ஒருவருக்கொருவர், தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க நற்கிரியை செய்ய முடியாது, உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நான் சொல்றேன், ஆமா, தொற்கால் குளிப்பாட்டி செண்டு போட்டு அவளை வச்சிருந்தாங்க மேலறையில், ஆனா திடீர்னு எழுந்துட்டா பாருங்க, ஒரு உயிர் மீச்சு அடைந்தால். இதுதான் சபையின் எழுப்புதலின் நாட்கள், கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அருமையான ஒரு மகா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். இது யாருகிட்ட வந்து? ஆபிரகாம் கிட்ட வந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவிலிருந்து அழைக்கும் பொழுது கையளவு கூட இடம் இல்லை, ஆனா வேதம் சொல்ல அவன் கீழ்ப்படித்ததுனாலே. ஆதியாகமம் புஸ்தகம் 26:4 கத்து கொத்தாய் அவனு ஆசீர்வதித்தார். வாசி
1: மாட்டாக்குன்னு,
2: ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
1: என்னுடைய
2: கற்பனைகளையும் நியமங்களையும் அவன் கை கொண்டபடினால், ஐயோ என்ன ஆசீர்வாதம். அவன் ஆரம்பத்துல கை அளவு கூட இடம் இல்லை. வேதம் சொல்கிறது பார்க்கிற இடத்தை கொடுத்தாராம். அவன் ஆஸ்தி வைக்கிறதுக்கு பூமி கொள்ளலையாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 இந்த வசனம் சொல்லுது, அவங்க ஆஸ்தி அவ்வளவு பெருசா இருந்ததாம், அழைக்கும் பொழுது இல்லை கொஞ்சம் கூட இடம் இல்லை. கைகளை உயர்த்துங்க, கீழ்ப்படிதல். சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கிற நீ அழிக்கணும்னு சொன்னா நீ விட்டு விட்டேப்பா, ஆகையினாலே பழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தம். கைகளை உயர்த்தி, கைகளை தலைக்கு மேல வைங்க. இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவரை பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி உங்க வாழ்க்கையிலே சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தவான், நீங்க நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தொடுகிற. கை உயர்த்துங்க, இந்த செய்தி எனக்கு, நான் ஏகோபித்து பரிசுத்தாவில நிரம்புங்க. நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். கபா கபா கபா கபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்.
3: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1 அதிகாலை 5:00, 2 காலை 7:00, 3 காலை 9:00, 4 மாலை 6:30 நடைபெறும்.
4: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
3: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1 ஆராதனையில் காலை 6:00, 2 ஆராதனையில் காலை 8:00, 3 ஆராதனையில் காலை 10:00 நடைபெறும்.
4: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:00 வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
3: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1 அதிகாலை 5:00 காலை 10:00 நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10:00 நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
4: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
3: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறாம்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் மேய்ப்பராய் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோட சங்கீதம் 23 பாடுவோம்.

அந்த கூவை நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை விட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னு எனக்கு மனசு வரல, 30,000 ரூபா கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பலை ஊற்றி ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான். வந்தோடனே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைனா விட மாட்டேன். அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்னைக்கு எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.

0: கொள்ளும்படியாக வெகு தொலைவு இந்த சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறது வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சியை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகர் உங்களை தொடர்பு கொள்வார்கள். ஜெபிப்பதற்காக ஊழியங்களை தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இந்த உலகம் முழுசும் உங்களுடைய சாட்சி என்ன செய்ய போகிறது, பரம்ப போகிறது. சரியா? முதலாவது உங்கள் பிறப்பு, உங்களுடைய அதாவது பிறந்த டைமில் உள்ள சூழ்நிலைகள், இதை குறித்து கூட பிறந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை லைட்டாக சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவாதி தேவன் என்னை ரட்சித்தார், என்னை ஆளுகை செய்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேசும்படியாய் எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். God bless
0: you. உங்கள் பெயர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள்?
1: என் பெயர் வந்து முதல்ல சுரேஷ் பாபு, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டனி சுரேஷ்.
0: உங்கள் குடும்பம்?
1: என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வெங்கடேஷ், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய தகப்பனார் என்னையும் என் தாயாரையும் என் சகோதரியும் அனாதையாக விட்டுவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறு பிரயாயத்திலே தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் என் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார், நல்ல கை நிறைய சம்பளம், நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய தாயார் சரியாக நடக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னையும் என் சகோதரியும் என் தாயாரையும் அனாதையாக நடுத்தரிலே அவர் விட்டுவிட்டார்.
0: அந்த டைமில் உங்களுக்கு படிக்க முடிந்ததா? அந்த உதவிகள் எப்படி உண்டாயிற்று? உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி மாறிற்று?
1: அது எப்படி என்று சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய தாத்தா வீடு வந்து, அவர் பேர் கொண்டா கோவிந்தசாமி நாயுடு. அவர் அந்த மயிலாப்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் என்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மில்க் மர்ச்சன்ட், அதாவது பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாடுகள்லாம் இருக்குது. காலையில் நான், எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாடெல்லாம் நான் அதிகாலையில் எழும்பி அந்த 45-50 மாடுகளை நான் வாஷ் பண்ணும் அதை கழுவ வேண்டும். அங்கே இருக்கிற அந்த சாணியை அள்ளி அந்த சாணியை தட்டி அவங்க இந்த வேலைலாம் செய்தால் தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க.
0: உங்கள் சொந்த இடம் சென்னை தான்?
1: சென்னை தான்.
0: சென்னையில் எந்த இடம்?
1: பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் சீட் நம்பர் 40, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே.
0: உங்களது இளமை பருவத்தில் உங்களுக்கு சொந்த வீடங்கள் இருந்ததா? இப்படி
1: ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய, அவர் பல கோடிகளுக்கு அதிபதினு சொல்லலாம். பல வீடுகள் மயிலாப்பூரில் நிறைய வீடு இருக்குது. அங்கே மயிலாப்பூரில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் போயிட்டு கொண்டா கோவிந்தசாமி நாயுடு வீடு எதுன்னா எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கும் மொத்தம் 9 பிள்ளைங்க. அதில் 6வது மகளாக தான் என்னுடைய தாயார், அவங்க பேர் சரஸ்வதி. தகப்பனார் எங்களை கைவிட்டதுனால எங்கள் தாத்தாவுடைய வீட்டில் தான் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
0: அவங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தாங்க.
1: கவனிச்சுட்டாங்கன்னா இந்த வேலை செய்தால் தான், அதாவது ஒரு நாய்க்கு கூட நல்ல ஒரு ஸ்டீல் தட்டில் சாப்பாடு போடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. ஒரு தாத்தா அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு இதுவாக பேரன்ற ஒரு அன்பு கிடையாது. ஒரு தகப்பனுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு தாத்தாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. அன்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்.
0: படிப்பு?
1: படிப்புன்னும் போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என் ஸ்கூல் அந்த எக்ஸாம் அந்த ஃபீஸ்லாம் கட்டணுன்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பால் ஒவ்வொரு வீட்டில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த பால் வாங்குறவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிறைய அந்த பிராமின் ஃபேமிலி அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அவங்க செய்த உதவிகள்லாம், அவங்க அந்த நாட்களில் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி புது துணிகளை அவங்க வாங்கி தருவாங்க. காலுக்கு செருப்பு இருக்காது, கிழிஞ்ச டவுசரோடு எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி கிழிஞ்ச டவுசரில் 4 பேப்பரை மடித்து என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விதங்களில் நான் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்.
0: சரி, வந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே ஏதாவது

0: நம்பிக்கை இருந்தது. இது எந்த இப்போ இந்த டைம் வந்து எந்த வயசு?
1: அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது ஒரு 12 or 13 அந்த ஏஜ் வந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா நான் இருக்கிற பகுதி வந்து மயிலாப்பூர் அப்படின்னா மயிலையே கைலே கைலேயே மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த அந்த கோவிலுக்கு அந்த கபாலீஸ்வரர் கோவில்னுவாங்க, அந்த கோவிலுக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் நான் என்ன பண்ணுவேன், 108 மந்திரம், 108 மந்திரம், கந்தசஷ்டி கவசம் இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நான் அங்கே தான் போய் நான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற பகுதி மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு விக்கிரக தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க, அதை சார்ந்து தான் அந்த பகுதி இருக்கும். வாரத்தில் 7 நாளைக்கு 7 கோவிலுக்கு நான் போவேன், தொடர்ந்து போவேன். அதாவது என்னை வந்து எல்லோரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோவில் மாடு அப்படின்வாங்க. கோவிலையே சுற்றி சுற்றி வருவேன். வேலை முடிஞ்சது, படிப்பு இல்லை, ஈவினிங் நேரத்தில் ஃப்ரீயானா அங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னா அந்த கோவிலில் தான் இருப்பேன். அந்த பூஜை புனஸ்கார காரியம், அம்மனுக்கு அபிஷேகம், அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த பூஜை புனஸ்கார காரியங்கள், அந்த பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், என்னென்ன சொல்கிறான் அதெல்லாம் நான் போய் செய்யறதுக்கு அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் செய்வேன்.
0: தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்தது?
1: ஆமாம்.
0: சரி, அப்போ உண்மையான தெய்வம் எது, இந்த தெய்வத்தை எப்படி எல்லாம் பூஜை செய்கிறானால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததா?
1: என்னுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யான தெய்வம் இந்த பூமியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சத்திய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கத்த தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது பக்தி இருக்குது, மெய்யான தெய்வம் எங்கே அப்படின்னு சொல்லி அரியும் சுதனை ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மெய் தெய்வத்தை தேடி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் நிறைய புண்ணிய நதிகளில், காசி ராமேஸ்வரம் புண்ணிய நதிகளெல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையில் கடுகளவு சமாதானன்றது கிடையவே கிடையாது. நல்ல வார்த்தைனா என்ன, நல்ல ஆகாரம்னா என்ன, நல்ல துணிமணி, என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் நல்ல ஆகாரத்தை என் வாழ்க்கை நான் சாப்பிட்டதே கிடையாது. என் எதிர் வீடு பக்கத்து வீடு அவருடைய தாயார் தகப்பனாரை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் உள்ளத்தில் எவ்வளோ வாட்டி நான் அழுதுருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவங்களும் நடக்க முடியாது. நான் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாணி எல்லாம் தட்டுறதுனால என் பாடியெல்லாம் பயங்கரமான அந்த சாணி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்கூலில் கூட என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டே, நீ பக்கத்தில் வந்தாலே ஒரே நாற்றம் அடிக்குது போடா அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் படிக்கணும், படித்து முன்னேறி யார் எதிர்க்க நம்ம அவமானப்பட்டு தலை குனிகிறோமோ அவங்க முன்பாக நம்ம தாயாரை நல்லா வச்சு காப்பாற்றணும், வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தீராத ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது.
0: இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பக்தியை வழிபட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்திருக்கிறதா அல்லது நன்மைகள் வரவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்ததா?
1: நன்மன் பார்த்தா கடுகளவு எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிச்சு நான் தான் போய் அந்த அர்ச்சனை தட்டு வாங்கிறது, தேங்காய் வாங்கிறது, அந்த ஐயருக்கு கூட அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்களுக்கு போய் தட்டில் காசை போட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய வாட்டி வீட்டில் எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, கோவிலில் போனால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கே வந்து இந்த செதற தேங்காய்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் பொறுக்கி சாப்பிட்ருக்குறேன். எவ்வளோ வாட்டி பசியிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். பசினா என்னன்னு எனக்கு தெரியும், அந்த வேதனைனா என்னன்னு தெரியும். என் உள்ளத்தில் கடவுள் கடவுள்னு அவ்வளோ வெறித்தனமாக ஓடினேன், ஆனால் என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு கோவிலை மூடிட்டு எல்லாம் போயிடுவான், நான் என்ன பண்ணுவேன், செவரு ஏறி குறித்து கோவிலுக்குள்ளே போய் உக்காந்து கடவுள் அந்த இதுக்கு முன்னாடி உக்காந்து எவ்வளோ நாட்கள் தனிமை இல்லை. ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா யாருனா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை நான் தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். ஒன்று கூட என்னை ஆறுதல் படுத்தும்படி என் கண்ணீரை துடைக்கவே இல்லை.
0: சரி, அப்போ இவ்வளோ நான் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரல. அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததா அல்லது தெய்வம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி ஏதாவது வந்ததா?
1: வெறுப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், என் நண்பன் மனோகன் சொல்லி, நான் காலேஜ் போயிட்டேன், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் NCVT 2 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த மொத்த சேவிங் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது, அதை கொண்டு போய் அந்த காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படியாவது இந்த 2 வருஷத்தை நான் முடிக்கணும், அப்ராட் போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு அதை நல்லா படிக்க நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன், அதில் நல்லா இது பண்ண. அப்போது அதில் படிக்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. எனக்கு எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்போது எனக்கும் ஒரு நண்பனுக்கும் சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டை எடுத்தோடனே வாயில் குத்திட்டேன். வாயில் குத்துனேன்னா வாயிலேருந்து பல பலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்போ கூட ஒரு நண்பர் மனோகர்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, கோபமாக இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு பேசினான். எனக்கு என்னன்னு தெரியலடா, கோயில் கோயிலாக போகிறேன், எவ்வளோ தெய்வங்களை வணங்குறேன், 108 மந்திரம், 108 மந்திரம் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இவ்வளோ செய்தும் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லைடா அப்படின்னும்போது, நீ வந்து இந்த பாதையில் போகாத, உனக்கு நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷனில் வரியா, கண்டிப்பாக வரேன், நாளை காலையில் என் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி, காலையில் வீட்டுக்கு வர சொல்கிறான்ட்டு இருக்கிறதுலே என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, அதை தான் எந்த கல்யாணம்னாலும் அதை தான் நான் போட்டுட்டு போவேன், வேறு எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையில், சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். போய் கதவை தட்டினோன்னா அவன் பார்த்தோன்னே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்குறேன், என்னடா அப்படின்னு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, சவுப்பு ஷர்ட்டு சவுப்பு வேஸ்ட்டு என்கிட்ட இருக்குது, நீ இதை போட்டுக்கிறியா? சரி, நாய் விஷம் போட்டால் குழச்சி தானே ஆகணும், சரி ஓகே, ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறானேன்ட்டு போட்டுக்கிட்டேன். இதை எதுக்குடா போடுற, இல்லை கம்முனுரு அப்படின்ட்டு நெத்தியில் பட்டை போட்டான், கழுத்தில் ஒரு பெரிய உத்ராட்ச மாலை, இதெல்லாம் போட்டு என்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சாமியார் சேரில் உட்காந்துருக்கார், செங்கல்பட்டு தாண்டி, எல்லாருக்கும் தெரியும் செவ்வாடன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியும், செங்கல்பட்டு தாண்டி அந்த கோவில் இருக்குது, அந்த சாமியார் உட்காந்துருந்தார். இவர் தான் உலகத்தை காக்க வந்த பரம்பொருள், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு. அந்த வாலிப நாட்களில் எது சொன்னாலும் நம்ம உடனே அதை ஒபே பண்ணுவோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இதை காசியில் போய் இறங்கி நீ குளித்தா உனக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். 1000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் உன் பாவம்லாம் போயிடும்னா உடனே நம்ம அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அதை செய்துடுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் கிடையாது. அப்போது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நேராக சாஸ்தாங்கமாக ஒரு காலில் விழுந்தேன். எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் வேதம் சொல்லுது அழகாக, 135வது சங்கீதம் 15வது வசனம், அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆகார் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதே போல் அவைகள் செவிகள் இருந்தும் அவை என்ன பண்ணாது, கேட்காது, கை கால்கள் இருந்து அவைகள் நடவாது. 135வது சங்கீதம் 15வது வசனத்தில் தெளிவாக எழுது. ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் வணங்கி ஒரு டைம் வரும்போது இது மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மனுஷன் மேலே என் நம்பிக்கை மாற ஆரம்பித்தது. அப்போ அந்த மனுஷனை எப்படி பூஜிக்க வேண்டும், அங்கே என்ன சொல்லப்படுகிறார்கள் சொல்லிட்டு அங்கே அந்த அக்கினி குண்டகங்கள்லாம் வளர்த்து அங்கே யாகங்கள்லாம் வளர்ப்பாங்க, அந்த யாகங்களை மழைக்கு வேண்டுதல் பண்ணி யாகங்களை வளர்க்குறது. அந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, நம்ம கையினாலேயே அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு நம்ம கையினால் அபிஷேகங்களை செய்யலாம். மற்ற எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் தான் உள்ளே போக முடியும், அந்த கருவறைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு அவங்க தான் போக முடியும். நார்மல் பீப்புள், நான் இந்துவாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக எல்லாத்தையும் எல்லா மந்திரங்களையும் நான் கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அது உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், அந்த கருவறைக்குள்ளே எல்லா விதமான மக்கள் போகலாம், எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அந்த தெய்வத்தை போய் கையினால் அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பா, இவ்வளோ நாள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட போய் நம்ம கையில் இதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நான் அதிகமாய் ஒரு 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வார வழிபாடு மன்றத்தில் நான் துணை செயலாளராக நான் பணிபுரிந்திருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன். அநேக என்னோடு கூட படித்த அநேக வாலிப பிள்ளைகளெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு நான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்.
0: ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை,
1: எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நேராக போய் அந்த சாமியார்கிட்டயே போய் கேட்டேன்,
0: இப்போ நீங்கள் சாமியார்னு சொல்கிறது உண்மையான உயிருள்ள மனுஷனா அல்லது சிலையா?
1: உயிருள்ள ஒரு மனுஷன், நம்மளை போல மனுஷன்தான், அவரும் ஆசாபாசம் உள்ள ஒரு மனுஷன்தான். எல்லாரும் அவரை தெய்வம் தெய்வம் சொல்லுவாங்க, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மான்னு அவரை சொல்லுவாங்க. அவரை அதிகமாக நான் பூஜித்த நாட்கள் உண்டு. அப்போது ஒரு நாள் நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன், அப்போது அவர்கிட்ட பேசணுன்னா கூட பெர்மிஷன் வாங்கணும், அதுவும் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் பெர்மிஷன் தருவாங்களே தவிர என்னை போல் சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட யாரும் அவ்வளோ லேஸில் கிட்ட போயிட முடியாது. அது மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணால் உன் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போது நான், எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாத பூஜை பண்ணால் பாவம் போயிடும், என் வீட்டில் என்னுடைய தாத்தா என்னை எப்படி வளர்த்தார்னா இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததே சாபம், இவனால் தான் என் மக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபித்ததை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் போது அந்த கோவிலில் ஒரு அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க, பாத பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வளோ. அப்போ பாத பூஜைன்னு சொல்லும்போது 30,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த டைமில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் டீ வாங்கி சாப்பிட கூட எனக்கு வசதி கிடையாது. அப்போது 30,000 ரூபாய் எங்கே நான் போகிறதுன்னும் போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், ஒரு 1,000 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கலெக்ஷன் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னால், 30,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு தான் இவன் கேட்குறான், தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி என் கூட படிக்கிற நண்பர்கள் என்ன பண்ண, நீங்கள் எல்லாருமே என் கூட வாங்க அந்த கோவிலில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டபுள் எம்ஏ படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு ஸ்ரீதர்னு சொல்லி எல்லோரும் என் கூட வராங்க. எல்லோரும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு பட்டெல்லாம் அடிச்சு பண்டார பசங்க மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று கையில் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பில் மினரல் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் காலை கழுவுறாங்க, நானும் அவர் காலை கழுவுறேன். நான் சொல்கிறேன், ஆறுமுகம் நீ 500 ரூபாய் கொடுத்தல, நீ வந்து கழுவுடா. அப்பா கூட இருக்கிற பிஏ சொல்கிற, இல்லை ஒருத்தர் பே பண்ணால் ஒருத்தர் தான், இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பேர் பே பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் தான் கழுவோம். அதை கழுவி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எங்கள் சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அது வந்து கூவ நதி அப்படின்னா. அந்த கூவ நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லை விட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னா எனக்கு மனசு வரலை, 30,000 ரூபாய் கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி எல்லோரும் சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இல்லை நான் 30,000 கொடுத்து கழுவிருக்கிறேன், இந்த தண்ணியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சொம்பில் ஊற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், என்னடா கோயில் பின்னாடி எல்லாம் வாங்க, டே ஸ்ரீதர் நீ 1,000 ரூபீஸ் கொடுத்தல நீ வாடா அப்படின்னு எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான். ஓம் சக்தி பராசக்தி, நான் அவன் வாயில் கொஞ்சம் என் வாயில் கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான் இன்றைக்கி ஏசப்பாவை துதிக்கிற நாவா என் நாவை ஆண்டவர் மாற்றிருக்கிறார்.
0: அந்த தண்ணி வந்து அவருடைய காலை கழுவுன அந்த தண்ணி எல்லாரும் குடிக்க வச்சிங்க,
1: எல்லாரும் குடிக்க வச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்ட எச்சையிலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது, இன்றைக்கும் அதை மக்கள் அறியாமையில் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ என் வாழ்க்கையில் அதை சாப்பிட்ட இலை கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் கையில் வச்சுருக்கிறார், 50 ரூபா அதை கொடுத்து தான் அந்த 50 ரூபா. இதை நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும் போது கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், அதற்காக தான் நான் இந்த காரியத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான்.
0: சரி, அப்புறமா எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி உணர்ந்தீங்க, எப்படி வாய்ப்பு கிடைத்தது?
1: எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற வீடு வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஷேர், அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா என்ன நினச்சா, அண்ணன் தானே ஏமாற்ற மாட்டார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேம்மா, அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாரு பாதி ஷேர் நமக்குன்னு, அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னும் போது, டேய் அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்க அவங்க பேசும்போது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தடை பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கம்முனு வந்துட்டேன். கொஞ்ச நாளில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு 15 நாள் கூட இருக்காது, நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நேராக எங்கள் மாமா வந்தார், என்னடா இங்கே இதுன்னு நான் சொன்னேன், இல்லை மாமா வெறும் ரசம் சாதம் ஊறுகாய் வச்சுருக்குறீங்க, நீங்கள் டெய்லி சிக்கன் மட்டன் நல்லா ஆகாரமாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆகாரம் எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்பாலே அடித்தார், எட்டி மாரில் உதைச்சார், தொடப்ப கட்டையிலே எங்களை அடித்தார், என்னென்ன கேவலமான வார்த்தையை பேசணுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், யாரும் எங்களுக்கு நீதியோ எங்களுக்காக வந்து எங்கள் சார்பில் நின்று நியாயம் பேசுறதுக்கோ ஒரு நாதியற்ற ஒரு நிலையில் தெருவில் நாங்கள் அனாதையை போல் நாங்கள் கடந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும்னா யாருமே வந்து ஒன்றும், எங்கள் அம்மா கூட பிறந்த 9 பேர் சுற்றி தெருவில் நிற்கிறாங்க, யாருமே என்னடா இப்படி நடக்குது, ஒரு கால் ஊனமான ஒரு பிள்ளை, ஓ கணவனும் இல்லை பிள்ளை சின்ன பையன், எப்படி இவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி யோசிக்கலை. எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர, அந்த அந்த பணம் அந்த சொத்துன்னும் போது கூட பிறந்த அண்ணன் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டார்.
0: சரி, அப்போ எப்படி ஸ்டாண்ட்னா நீங்கள்
1: அப்போது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அடையாரில் ஒரு குட்டி கிராமணி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டுடைய வீடு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பாத்திரம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கிட்டே நான் சர்வைல் பண்ணுறதுக்கு துணிமணியெல்லாம் எதுனா எடுக்கணுன்னா கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு உடஞ்ச பீரோ, எங்கள் மாமா சொத்துன்னு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்தது ஒரு சொத்து வச்சுருக்கிறாரான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு உடஞ்ச பக்கெட்டு ஒரு நாலஞ்சு தொடப்போம் நாலஞ்சு செருப்பு இது தாண்டா உன் சொத்துன்னு சொல்லி என் கையில் கொடுத்தார். அப்போது என் உள்ளம் உடஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நமக்கு இவர் இருக்கிறாரு இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிழலில் இருக்கிறோன்னு நினைக்கும்போது கடைசியில் அந்த நிழல் இல்லை இன்றைக்கி நம்ம நடுத்தரில் வந்துட்டோன்னும்போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் நண்பனுக்கு நான் பேசும்போது அவன் சொன்னான், நீ கவலைப்படாதரா எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிது. காலையில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் வர வருமானத்தில் தான் அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்குவேன், காய்கறி வாங்குவேன். அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாடகை கட்டணும். இதெல்லாம் செய்யும்போது என் உள்ளத்தில் இதுக்கு காரணம் யார், எங்கள் மாமா தானே. எங்கள் மாமாவை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி நான் வந்து வெல்டிங்கில் ரொம்ப ஸ்கில்டு. ஒரு இரும்பு ராடு என் கையில் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கத்தியாக செய்யணும், அது எவ்வளோ ஷார்ப்பில் வைக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து அவரை வெட்ட முடியுன்ற மாதிரி நானே அதுக்கு கைப்பிடியெல்லாம் பித்தளையில் வச்சு வெல்டிங் பண்ணி அவரை 3 முறை நான் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்றைக்கி மாத்திரம் நான் கொலை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். இயேசு என்னை ரட்சித்ததுனால அன்பின் ஊழியக்காரனாக இயேசு என்னை மாற்றினார்.
0: சரி, இப்போ நீங்கள் இந்த டேனான விதத்தை சொல்லல, சரி இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது.
1: ஆமாம்,
0: அப்படி எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அப்படி இயேசுப்பா கிட்ட உங்களுடைய லைஃப் எப்படி?
1: நல்ல சூப்பர் கேள்வி கேட்டீங்க, எப்படி யூ டர்ன். ஏன்னா பயங்கரமான ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருந்தேன், ஒரு யூ டர்ன் அடித்து ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது உண்மையிலே அது என் லைஃப்பில் அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான். அதை மறக்கவே முடியாது, பசுமரத்து ஆணி போல் என் உள்ளத்தில் அது புதஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சிஸ்டர்ன்ட்டு நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி, அவங்க பாஸ்டர் டி மோகன் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய கேசல் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு நான் எப்படி போவேன்னா செவ்வாடையில் தான் நான் போவேன். நான் சிவப்பு ஷர்ட்டு சிவப்பு வேஸ்டி பட்டெல்லாம் அடிச்சுட்டு எப்போ என்ன அவங்க பார்த்தாங்களோ எனக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பண்ணி வச்சிருந்த கத்தி பார்த்திங்கன்னா எப்போவுமே என் வீட்டில் இருக்கும். இந்த கத்தியில் தான் அவங்க எங்கள் மாமாவை வெட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி நான் ரகசியமாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டில் போந்து அவரை வெட்டணுண்டா, ஒன்றும் உங்களால் முடியலனா நான் எங்கள் அம்மாவை எந்த கையில் அடித்தாரோ அந்த கையை நான் வெட்டுவேன், வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே பயங்கரமான ஒரு ரத்த வெறி எனக்குள்ளே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வீட்டில் நான் குளிக்கும்போது எங்கள் அம்மா என்னுடைய பீரோவை இது பண்ணும்போது உள்ள என்னுடைய அந்த கத்தியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓன்னு அழுகுறான், டேய் என்னடா இது மாதிரி இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுருக்கேன், என்னன்னா வந்தோடனே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன், எப்படி உன்னை அடிப்பான், உன்னை அடித்த ஒவ்வொரு நிமிஷமாக நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகுறம்மா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதது. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஏய் அப்போ ஏற்கனவே அப்பா இல்லைடா, நீயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எவ்வளோ காரியங்களை எனக்கு எடுத்து சொல்கிறாங்க. என் மைண்டில் அது ஏறவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கு. எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில் ப்ரேயர் நடக்கிறத அடிக்கடி மாடியிலேருந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த சிஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க, வேதம் சொல்லுது ஜபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அந்த தாயார் 3 நாள் எனக்காக உபவாசி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் பையன் இப்படி ஒரு ரத்த வெறியில் இருக்கிறான், எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு தெரியல, என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார் சொல், உங்கள் மகனுக்காக நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ பாருங்கள், அந்த அம்மா ஜெபிக்க ஜெபிக்க தான் என்னால் எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு 3 வாட்டி பிளான் பண்ணேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆளை காமிச்சாலே போய் இது பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட நண்பர்கள் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது இப்படி 3 முறையும் பண்ண முடியலையே. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் அந்த தாயார்கிட்ட பேசி மேல் அறையில் இருக்கிற இந்த மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல், உலகமெங்கிலும் கொண்டு போய் அவன் அநேகருக்கு ஒரு ஆறுதலின் மகனாக தேவனுடைய ராஜ்யத்தை சொல்கிற மகனாய் நான் அவனை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அதிகாலையில் எனக்கு என்னென்னா 3 முறை பண்ண முடியலையே, எப்படியாவது இவரை ஃபைனலில் இவரை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நான் ஒரு யாகம், அந்த யாகன்றது அந்த வேள்வின்றோம், அந்த வேள்வியை எப்படி நடத்தணும், அந்த யாகங்களை எப்படி வளர்க்கணும், அந்த ஸ்பிரிட்டோட எப்படி பேசணுன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுத்தேர்ந்தேன். நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அந்த கோவிலில் நான் இருந்ததுனால அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோடு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்றைக்கி எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ போய் என் மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு. அப்போ காலையில் வந்து கதவு தட்டுறாங்க, என்னடா பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரா இது, இந்துக்களில் சொல்லுவாங்க பூஜை பண்ணி சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்சது அப்படின்னு, ஏதோ அபசகுனமாக இருக்கு என்னடா இது அப்படின்னு. திறந்த அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாருங்க, என் வாழ்க்கையில் இயேசுன்ற அந்த நாமத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. ஒரு மழைக்கு கூட நான் சர்ச்சி பக்கம் ஒதுங்கினது கிடையாது, ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் கிடையாது, யாருமே இயேசுவை பற்றி என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது. ஒரு சாங் கூட நான் கேட்டதில்லை. இந்த வேதனை என்னன்னு கூட என் வாழ்க்கையில் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மா இயேசுன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்குள்ள ஒரு ஜாய், ஒரு உண்மையான ஒரு சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்றார் பாருங்கள். அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே வந்ததை நான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ சொன்ன உடனே அடுத்த செகண்டு, தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணும்பா அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் சரி ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்றது மட்டும் என் மைண்டில் இருந்து உடனே முட்டி போட்டேன். அந்த அம்மா எனக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணு மூடுனாங்க, எனக்கு கண்ணு மூடி பழக்கமே கிடையாது. விக்கிரகங்களை கண்ணு திறந்து பார்த்தே தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர, ஃபஸ்ட்டு டைம் கண்ணை மூடு அப்படின்னும் போது என்னால் மூட முடியல. அவங்க கண்ணீர் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க. எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் முகத்துலலாம் அந்த கண்ணீர் படுது. அப்போ தான் பார்க்குறேன், இவங்களே என் மேலே யார் இவருன்னு தெரியாது, இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க, இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனதுருக்கத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க சொல்கிற இந்த ஜீசஸ் எவ்வளோ நல்ல தெய்வமாக இருக்கிறாருன்னு அவங்க மூலியமாக தான் என்னை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியில் கர்த்தர் என்னை நடத்தினார்.
0: நல்லது. இப்போ 3 முறை உங்கள் மாமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ அதுலேருந்து எப்படி ஆண்டவர் தப்பு வச்சார், எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க?
1: ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவங்க பக்கத்து வீடுன்றதுனால அந்த சகோதரியை அடிக்கடி பார்ப்பேன். அவங்க பார்க்கும்போது என்ன ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். போகும்போது காஃபி என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னா உடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க. காஃபி சாப்பிட்டு அப்போவும் செவ்வாடையில் தான் இருப்பேன், கோவிலுக்கு போவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சரி பாத பூஜை பண்ணோம், இவ்வளோ பூஜைலாம் பண்ணோம், ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்போ தெருவுக்கு வந்துட்டோம். சர்வைவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது என் லைஃப்பில், எந்த ஒரு ஃபைனான்சியலாகவும் சரி எதுவுமே சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ஆள் பலமோ எதுவுமே கிடையாது. எப்படி அடுத்த லெவல் நம்ம போக போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேராக நம்ம போய் இந்த சாமியார்கிட்ட போய் கேட்போன்ட்டு நேராக அந்த சாமியார்கிட்டே போய் டீல் பண்ணேன். பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் யார் என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னும் போது உள்ளே போனால் அந்த சாமியார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னடா இவ்வளோ இதுவாக இவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க, நேராக உள்ளே வந்துட்டேன். எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டேன், அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னும்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் நடத்தினா நீ பெரிய குபேரன் ஆகிடுவே, யாகம் நடத்தினா குபேரன் அப்போ தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொன்ன, ஓகே உனக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி டேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துட்டாரு. அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர அவருடைய பிஏ என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே நில்லுப்பா அப்படின்னு. ஏன்னா மற்றவங்களுக்குன்னா 50,000 ரூபா, இந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா மற்றவங்களுக்கு 50,000 ரூபா, நீ வந்து கோவிலில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு 50% டிஸ்கவுண்ட், 25,000 நீ பே பண்ணால் தாராளமாக அடுத்த வாரம் அந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வருவாருன்னா. எனக்கு அந்த பேப்பரை அப்படியே தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். அப்போ தான் அந்த கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம்னு, அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட போய் என்னை அறியாமல் அழுகிறேன். தெய்வம் தெய்வம் சொல்லி எவ்வளோ தெய்வங்களை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடக்கூட வழி இல்லை. கடைசியில் இந்த சாமியார் தான் தெய்வம் நம்பி வந்தேன், இவரும் எனக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்வார்னு சொல்லி இவரை நம்பின இவரும் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக 25,000 ரூபா கொடுத்தாதான் உன் வீட்டுக்கு வருவேன்னா, அந்த 25,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் பொழைச்சிப்பேனே, அந்த பணம் இல்லை எல்லாமே நான் நஷ்டத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறேன். எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் தனிமையில் நான் கண்ணீர் விடுற சூழ்நிலையில் அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நெத்தியில் இருக்கிற பொட்டை நானே அழித்தேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதையாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கார். அப்போது நானே என்ன பண்ணேன், செவ்வாடியில் தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். நான் போட்டிருந்த உத்ராட்சை மாலையெல்லாம் நானே அறுத்து போட்டேன். அப்போ இது பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு நான் வானத்தை நோக்கி என்னுடைய மன்றாட்டை நான் ஏறெடுக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், எப்படி படிக்கணும், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா அன்னைக்கு இயேசுன்ற அந்த திவ்ய நாமத்தை தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வானத்தை நோக்கி உண்மையான தெய்வம் நீர் இருப்பீர், ஆனால் என்னை போல ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, கைதிகளை போல் நன்மையை செய்தும் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, வீடு இல்லாமல் தெருவுகள்லையும் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் வருவா? அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தெய்வம், ஒருவேளை இயேசுன்னு சொல்கிறாங்க, எல்லா தெய்வத்தை நம்பினேன், எல்லா தெய்வம் என்னை கைவிட்டுச்சு, ஒருவேளை இந்த இயேசுன்ற இந்த தெய்வம் என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னால், என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட சரி, இவருக்காக நான் வாழ்வேன், இவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி எப்படி சொன்னேன், எப்படி ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதை கன்ஃபஸ் பண்ணி நேராக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: இப்போ என்னென்னா, அந்த மூன்று முறை உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல,
1: ஆமாம்,
0: அதுலேருந்து ஆண்டவர் எங்களை எப்படி தப்பு வச்சார், அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்?
1: அப்போது என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னால், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன்னா வீடு பூட்டியிருந்தது. வீட்டோட சாவி எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜபிக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் கோவிலுக்கெலாம் போவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர பசி, ஏன்னா போகும்போது நான் சாப்பிடல, உபவாசத்தோடவும் போனேன், வரும்போதும் சுத்தமாக சாப்பிடல. சரி, வீட்டில் போனால் ஏதாவது அம்மா ஆகாரம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்லான்னா வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆகாரம் இல்லை. அப்போது அந்த லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட சாவி இருக்குது. சரி, போனால் இவங்க அல்லேலியானுவாங்க, ஆமீனா ஏசப்பான, எனக்கு ஒரே எரிச்சலை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். இவங்க ஏதாவது அல்லேலியா ஆமீனா ஒரே அறை அடிக்கணும்னு சொல்லி வெறியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேராக உள்ளே போனேன், சிஸ்டர் சாவின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சிஸ்டர் இந்த இயேசுன்னு சொன்னீங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னு, வேதத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்தார், ஏன் மரித்தார், மூன்றாம் நாள் எப்படி உயிர்த்தெழுந்தார், திரும்பவுமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டு, இயேசு சீக்கிரமாக இந்த பூமியில் நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார், நிறைய காரியங்களை அவங்க எனக்கு சொல்லும்போது என் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் தெய்வம் தெய்வம் என்று எங்கெல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேனோ, அப்போ இவர் தான் அந்த தெய்வம் போல இருக்குது. ஏன்னா கீமு கிபி என்று சரித்திர நாயகனாக இவரை வைத்து தானே காலங்கள் அளக்கப்படுது. அப்போ இவர் தானே மெய்யான தெய்வம். எல்லா கல்லறையிலையும் எவ்வளோ கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன், ஜீவ சமாதி ஆயிட்டாங்கன்னாங்க, மரித்தாங்க, அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் அவங்க சரீரம் உயிரோடு எழும்பல். ஆனால் இன்றைக்கும் இயேசு புதைக்கப்பட்ட இடத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தான் எழுதப்பட்டு. அந்த காரியங்களெல்லாம் நான் கேட்கும்போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம தேடின தெய்வம் என்ன, இந்த இயேசுக்கு என்ன, அப்போ இந்த இயேசுவை எப்படி தெரிந்து கொள்ளலாம். இந்த கருப்பாக ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்குறாங்களே, இதில் தானே இவங்க ஏதோ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், ஆண்டி எனக்கு இந்த புக்கு எனக்கு வேணும், இந்த கருப்பாக வச்சுருக்கீங்களே இந்த புக்கு எனக்கு வேணும்னும் போது, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன சின்னமலை ஏஜி சர்ச் அங்கே பாஸ்டர் டி மோகன் அவர் சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கே பாஸ்டர் பிரசங்கமே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறலை தருவேன். அப்போது இவர் எங்கே இருக்கிறார், ஒரு மரமாக இருந்தால் அந்த நிழலில் போய் நிற்கலாம், வாங்கன்றாரு. வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், எங்கே போனோம் எங்கே வரணும்னு தெரியலையே, சரி வாங்கன்னு சொல்ல உள்ளே போகிறேன். என்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலாக என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரு கருப்பாக ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி என்னை விட்டு லிட்ரலாக வெளியே போகிறத கண் கூட நான் பார்த்தேன். இது சத்தியமான வார்த்தை, உண்மையாக நான் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவரையும் அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்காரும்போது அப்போ தான் தேவ பிரசன்னா என்ன, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே என் இருதயத்தை ஏற்றாது போல் வருது. அப்போ அந்த பாஸ்டர் டி மோகன் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தேன். நான் செவ்வாடையில் தான் போனேன், பட்டெல்லாம் அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பைபிள் எனக்கு பிரசன்ட் பண்ணார். பைபிளை வாங்கிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்போது நான் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜு கிட்டே நான் வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உருவாக்குற பட்டயம் வேணுமா, அழைக்கிற பட்டயம் வேணுமா? ஏன்னா என் பாக்கெட்டில் அப்போவும் அந்த கத்தியை நான் பேக்கெட்டை தான் வச்சுட்டு இருந்தேன். உருவாக்குற பட்டையன்னா இதுன்னு எனக்கு தெரியுது, அழிக்கிற பட்டையன்னா என்ன அப்படின்னும் போது, அப்போ நான் சொன்ன ஆண்டவர் எனக்கு இது தான் வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது என்ன செய்ய போகிறேன், இது வேண்டாம் ஆண்டவர், தூக்கி அந்த கூவை நதியில் தூக்கி போட்டு இந்த வேதத்தை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தோடு நான் என் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
0: இப்போ அந்த அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஆண்டவர் தப்பு வச்சாருங்கிற சொல்ல முடியுமான்னா ஷார்ட்டாக சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னா, தொடர்ந்து சபைகளுக்கு போக, இந்த வேதாகமங்களை தியானிக்க, வசனம் மூலியமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இதில் படிக்க. அப்போ ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த நன்மைகள், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறது, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறது, மரித்து போன எவ்வீருடைய மகளை, மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்புனது, இதெல்லாம் நான் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ண அப்போ என்ன அறியாமல் யாரை வெட்டணும் யாரை கொலை பண்ணணும்னு நினச்சினோ, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு டைம் என் வாயிலிருந்து, அவர் பேர் மிஸ்டர் ஜெகநாதன், ஜெகநாதன் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன்.
0: ஆண்டவர் மாற்றினார். சரி, இப்போ
1: நீங்கள்
0: ஆவிகளை கூட பேசக்கூடியதை கற்றுக்கொண்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல.
1: ஆமாம்,
0: அந்த அனுபவத்தை பற்றி லைட்டை சொல்லாமல்.
1: ஆவியில் பேச அந்த ஸ்பிரிட்டில் வந்து எப்படின்னா, அது நைட்டு நேரங்களில் வரும். அதை வந்து சில மந்திரங்களை, அந்த இரவு நேரங்களில் சில மந்திரங்களெல்லாம் நான் என்ன பண்ணுவோம், உச்சரிக்கும் போது அது லிட்ரலாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதோடு நான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பேன். அது என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே ஒரு 1000 யானை ஒரு பலம் எனக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் யார் எனக்கு முன்னாடி நின்னாலும் அவங்கள அடித்து காலி பண்ணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வரும். அதை நான் செய்ய என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேரி அது எனக்குள்ளே இருந்தது.
0: அதுகிட்ட என்ன பேசுவீங்க, அது பதில் தருமா?
1: அது தரும். நான் இப்போ போகிறேன், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவனை போய் நான் இதான் செய்யணும் அப்படின்னும்போது, நீ போ, உன்னோட இருந்து நான் அந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவேன். சில நேரங்களில் தேவையில்லாத அந்த வாலிப நாட்களில் தவறான சிந்தைகள் எல்லாம், பாவ இச்சிக்கிற காரியங்கள், சில தவறான படங்களை பார்க்குற இச்சிக்கிற காரியம், இதெல்லாம் என்னை பார்க்கறதுக்கு தூண்டும். அதில் ரொம்ப இன்வால்வாக அது அப்படிப்பட்ட நண்பர்களும் என்னை தேடி வருவாங்க. நான் எங்கேயோ தான் இருப்பேன், இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்ம போதை பழக்கத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி, இங்கே யாருனா தண்ணி அடிச்சா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி, இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஃப்ரெண்டு நானெல்லாம் போய் அங்கே தண்ணி அடித்து, நான் என் ஃப்ரெண்டு தலையில் வாமிட் எடுத்து, அவன் என் தலையில் வாமிட் எடுத்து, அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
0: அந்த ஆவி உங்களோட நீங்கள் பேசுகிற மனுஷன் பேசுகிறது படி பேசுமா?
1: ஆமாம்,
0: தமிழ்,
1: லிட்ரலாக தமிழ். நம்ம என்ன அழகாக அது நம்ம தமிழோட அது பேசுகிற தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது பேசும்போதே அப்படியே ஃபுல்லாக அதோட நம்ம ஐக்கியமாயிடுவோம்.
0: ஆனால் தீமையான காரியங்கள்,
1: தீமையான காரியங்கள் நன்மைன்னா எனக்கு அதான் சொல்கிறேனே, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு என் வாயால் நான் ஜெபிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக, என்னடா அது, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு தீமை தானே செய்வோம், கெட்டது தானே செய்வோம், அடிக்கணும் அவனு அடிக்கணும், ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா யாராவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக கிடையாது, அவரை போய் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள், இந்த சாமியார் அவருக்கு, அவரை வந்து அந்த பகுதியில் நிறைய பேர் வெறுப்பாங்க, அவரை யாருனா கொலை பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 அவர் வீட்டு வாசல்லையே 6 பள்ளம் பறித்து கத்தியோடெல்லாம் உள்ளே உக்கா மேலே வந்து வைக்கோல்லாம் செட் பண்ணி, நம்ம சாமியாரை யாருனா எதுனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அவர் சாமியாச்சே அவரை ப்ரொடெக்ட் பண்ண அவருக்கு தெரியாதா? அவரை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருக்கிறேன்.
0: தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க. வெரி குட்.
1: ஆமாம்.
0: சரி, ஓகே. வேற ஏதாவது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதாவது ஆண்டவர் விரும்பாத பெரிய ஏதாவது தவறுகள்லாம் அப்படி செய்ததாக சொல்ல முடியுமா? ஏன்னா எதுக்காக என்ன வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்த என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார்.
1: ஆமாம், அதாவது எப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்டு இது மாதிரி இவன் என்னை அடிச்சிட்டான், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்தோன்னா அடி தான். அதே மாதிரி சினிமா நடிகர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். சினிமா நடிகர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அதிகமாக ஈடுபடுவேன். ஆனால் எனக்குள்ள அந்த கடவுள் பயம் ஒரு பக்கம் இருந்துருந்ததுனால ரொம்ப டீப்பாக அந்த பாவ பழக்கன்றது பயங்கரமான அந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக அடிமையாக நான் இருந்தேன். குடி பழக்கம், கஞ்சா எடுக்கிறது இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனாலும் உள்ளே அதெல்லாம் நான் இன்டேக் எடுத்துகிட்டு தான் இருந்தேன்.
0: சரி, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அப்படி ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருமா?
1: பழைய ஞாபகங்கள்ன்றது சுத்தமாக வராது. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினு வேதம் சொல்லுது. ஒருவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்துட்டான்னு சொன்னால் கட்டாயம் அவன் வந்து பழைய காரியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இப்போ நீங்கள் ஆண்டவர் பின்பற்றவர்களாக மாறிட்டீங்க.
1: ஆமாம்,
0: இப்போ மேரேஜ் ஆச்சு. அதில் அந்த
1: நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்க முதல்ல வந்து நான் வந்து என் மனைவி வந்து லவ் பண்ணேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின், ரோமன் கேத்தலிக்கு. ஆனால் அவங்க நான் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் இந்த பாவ பழக்க வழக்கத்துக்கெலாம் போக மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 7 வருஷம் அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பெரியவங்களை அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் மம்மி எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள திருமணம் செய்து வைக்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க.
0: ஓகே, நல்ல ஒரு காரியம். பிறகு இப்போ இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: பிறகு இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அழைப்பு அல்லது பாரம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது?
1: எப்படி வந்ததுன்னு சொன்னால், என் வீட்டுக்கு பக்கத்தில் பாஸ்டர் பீட்டர் பாபுன்னு இருப்பார். அவர் வந்து பயங்கரமாக இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவரும் என்னை போல் ஒரு சாமியார்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். நான் நிறைய ஒரு 40-50 கேள்வி இந்து இதில் இருக்கும்போது நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்டருங்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த சிவன்னா என்ன, சில விக்கிரகங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இது எப்படி வந்தது, இயேசுனா என்ன, நிறைய கேள்விகள் கேட்கும்போது யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த போதகர் மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு ஒரே நாளில் 35 கேள்விக்கு பதில் சொன்னார். 5 கேள்விக்கு ஓப்பனாக அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, ஒரு வாரம் கழிச்சுவா, நான் பைபிளை நான் படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன்னது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய எல்லா கேள்விக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ பாட்டி கதை ஆயா கதைலாம் அவர் சொல்லலை. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கோ அவரே என்கிட்ட வேதாகமத்தை கொடுத்து இந்த பக்கம் எடு, லூக்கால் எடு, மத்தையில் எடு, மார்க்கில் எடு, வெளிப்படுத்தின விசேஷம் எடு, இதெல்லாம் சொல்லும்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்ன்ற அந்த சத்திய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறுவனமாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த 5 கேள்விக்கு அவர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதில் தான் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லி. இதை வேதாகமத்தை படிக்க அந்த போதகர் என்ன பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவார். அப்போது நான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்தேன்னா வாலண்டரியாக நான் இழுத்துட்டு போவார், நீ வா தம்பி அப்படின்னு. முதல்ல வேண்டாம் விருப்பாக போவேன், என்னடா இந்த பாஸ்டர் சனி ஞாயிறு தான் லீவு, அன்றைக்காவது ஏதாவது படத்தில் எதனா டிவியில் படங்கிடம் பார்க்கலாம், இவர் அடிக்கடி வந்து கூட்டின்னு போகிறாருன்னு சும்மா தான் கூட போவேன். கூட எதுக்கு போவேன்னா, அவர் மைக்கில் டான் பிச் பண்ணுவார், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், அப்போல்லாம் வந்து அந்த வுட்டில் தான் இருக்கும். அந்த வுட்டை என்ன பண்ணுவார், ஷோல்டரில் வச்சுப்பேன், கீழே வச்சா நிறைய பேருக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்ருப்பேன். 2-3 மணி நேரம் பேசுவார், எனக்கு வலிக்கும், உடனே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டரில் வச்சுப்பேன், சில நேரத்தில் தலையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் பேசிகிட்டு இருப்பார், நான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து அவர் பேசிகிட்ருப்பார். அவர் பேச அங்கே இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், இவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். 6 மாதம் கழித்து சொந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து, ஐயா உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், சொந்த ஆட்டோ வாங்கினேன், ஐயா நீங்கள் தான் ஏன் ஜெபம் பண்ணோம், உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடிப்பார். அதுமாதிரி சில வீடுகள்லாம் ஓலை வீடு இருக்கும், இவர் போவார் ஜெபம் பண்ணுவார், அந்த வீடெல்லாம் கட்டப்படும். அப்போ தான் நான் தெரியும், ஒரு மனுஷனை கொண்டு இந்த அளவுக்கு செய்ய முடியும். நான் கற்று தேர்ந்த எல்லாமே நான் தான் கடவுளுக்கு கொடுப்பேனே தவிர கடவுள்கிட்டேருந்து எதுவும் வாங்கின மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்குதே, இது போல் நம்மளும் உருவாகணும், நம்மளும் இது மாதிரி எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்ற ஒரு தாகம் எனக்குள்ள அந்த போதகர் மூலிமா ஆவியானவர் எனக்கு கிரியை செய்தார்.
0: வெரி குட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க.
1: ஆமாம்.
0: இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக.
1: இப்போது அப்படின்னா மயிலாப்பூரில் நான் வந்து எல்ஷடாய் கிரேஸ் சர்வீஸ் சென்டர்னு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாரன் ரோட்டில், மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில், வாரன் ரோட்டில் நான் என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னுடைய சர்வீஸ் சென்டரில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு ஏசி ரிப்பேர் விஷயமாக வராங்களோ, நிறைய அங்கே பிராமின் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க வீட்டில் ஏசி ரிப்பேருக்கு போகும்போது கட்டாயம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய சர்வீஸ் சென்டரில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொருளோட இன்னும் நிறைய பொருள் உங்களுக்கு சேரும், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட வருவாங்க. அப்படி ரிப்பீட்டடாக வர நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, இதே நம்ம சின்னமலை ஏஜி சர்ச்சில் இன்றைக்கி அவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதியில், மயிலாப்பூர் பகுதியில். தேவன் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர். அந்த வீட்டில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் வந்து மஞ்சுளா, இந்த ஏரியாவில் இருக்கிற தம்பின்னா எப்போவுமே அட்ரஸ் வாங்குவோம். அட்ரஸ் அவங்க கொடுக்கல, என் பேர் ஏரியாவில் வந்து சொல்லு தம்பி, சொன்னாலே என்ன எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி நான் அடுத்த வாரம் போல, ரெண்டு வாரம் கழித்து தான் எனக்கு அதிகால ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பேர் எனக்கு அந்த எல்இடியில் லைட்டில் போகும் மாதிரி அந்த அந்த பேர் போயிட்டே இருக்கு. நேராக என்னடா இது இந்த பேர் வருதேன்னு, சரி அந்த ஏரியாவில் போய் அவங்க பேரை சொன்னேன்னு ஒரு தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் நான் காலிங் பெல் அமுக்கிறேன், வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ தம்பி வரேன், இல்லைங்க நான் மறந்துட்டேன் சாரின்னு, சரி வாங்க வந்து பாருங்கன்னு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஆவியானவர் அந்த தாயாரோடு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இயேசு நல்லவர், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார், சில காரியங்களை சொல்லும்போது ஓன்னு அழுதாங்க. ஏமா அழுகுறீங்கன்னு, இன்னும் நீங்கள் 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் செஞ்சேன் தம்பி, நீ வந்து பாருப்பா. அப்போ தான் எனக்கு உள்ளே அவங்க பெட்ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, நான் காலிங் பெல் அமுக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஃபேனில் அவங்களுடைய சாரியை தூக்க மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூல் மேலேயும் ஏறி நின்ட்டாங்க. பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் அவங்க அந்த இன்றைக்கி நம்ம வாழக்கூடாது மறிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தனி ஜெபத்தில் தேவன் அவங்க பேரை எனக்கு காண்பித்து அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், ஏமா இந்த காரியம் நான் வந்து தலையை உள்ளே போடலான்னு நினச்சேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சேன், சரி யாருன்னு தெரியல வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தூக்க மாட்டி நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி காலையில் தான் நான் திட்டம் போட்டேன். இன்றைக்கி வந்து ஏசப்பாவை பற்றி நீ சொல்கிற. அப்போ நான் சொன்னேன், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார், நீங்கள் நல்லா எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நல்லா வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது, இல்லை தம்பி 2 லட்சம் ரூபாய் எனக்கு கடன். அப்போ ஆண்டருடைய வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையதுன்னு சொல்லிடுது. 2 லட்சம் ரூபாய் கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காசு. கட்டாயம் ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை தருவார். இதே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்லி நிறைய திட்டம் போடுறாங்க. இல்லை, இந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி சந்ததி சந்ததியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையை தூண்டுற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போனது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுது, எனக்கு இப்போ சொல்ல முடியாத சந்தோஷம், இவ்வளோ நேரம் ஏன் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த ஏசப்பா பற்றி சொல்லும்போது வாழணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அந்த அம்மா ஸ்வீட் பாக்ஸோடு என் கடைக்கு வந்தாங்க. தம்பி இந்த ஏசப்பா பெரியவர் தம்பி, என்னம்மா என் வீட்டுக்காரர் கேன்சரில் இறந்துட்டார், பிஎஃப் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலை செய்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் தான் வீணாக போச்சே தவிர அவரும் இறந்து போயிட்டார். கடன் வாங்கினவங்கெல்லாம் ஒன்று வீட்டை கொடுக்குறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா என் கழுத்தை பிடிச்சாங்க. அன்றைக்கி தான் நான் இந்த தீர்மானம் பண்ணேன். அன்றைக்கி நீ ஜெபம் பண்ணும்போது மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு நீ ஒரு வார்த்தை சொன்ன தம்பி, அந்த வார்த்தையை நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஏசப்பா ஏசப்பான்னு. வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகர் இருக்கும், நிறைய அந்த விக்கிரக தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏசப்பா ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க வச்சு ஜெபிக்கும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவரில் எட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த 2 லட்சம் ரூபாய் செக். அன்றைக்கே அவங்களுடைய கடன் எல்லாம் நான் முடிச்சிட்டேன், 1 ரூபா கூட கடன் இல்லை, மீதி என்கிட்ட 150 ரூபா இருந்தது. அந்த 150 ரூபாவில் தான் தம்பி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு இனி இந்த தெய்வம்லாம் வேணாம், இனி நான் வாழ்ந்தா இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன் சொல்லி அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க பெரிய மக, பெரிய மகளுடைய கணவர், அவங்க 2வது மகன், பெரிய மகன், குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மொத்தமாக குடும்பமே சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற வார்த்தையின்படி அவங்க அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களுக்கு தேவனே தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.
0: வெரி குட், நல்ல ஒரு அருமையான சாட்சி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க. ஆனால் சூழ்நிலை நிமித்தம் சில பாவ பழக்க வழக்கங்கள், கொலை வரிகள் இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் ஒன்று காண்டவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமக்கு சாட்சியாக ஆண்டவர் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியின் நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் 1-2 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம்.
1: யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளோ ஒளியை தேடி நான் போனேன், எவ்வளோ தெய்வங்களுக்கு நான் தான் போய் இது பண்ணேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் என் பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். எனக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது பாருங்கள். என்னுடைய தாயார் என்னுடைய சாட்சி. ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் இயேசுப்பா பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அவங்களுடைய ரட்சிப்பு அந்நிய கண்ணினால் அல்ல, உங்கள் சொந்த கண்ணினால் அதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என் தாயாருக்கு ஒரு நாள் கூட இயேசுப்பா பற்றி சொன்னதே கிடையாது. என்ன தெரியும் உங்களை பண்ண, எங்கள் அம்மா விக்கிரகங்களுக்கு சில நேரங்களில் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஜபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அம்மா வைக்கிற கடைசி பூ இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கொளுத்துற கடைசி கற்பூரம் இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா வைக்கிற கடைசி குங்குமம் இதுவாக தான் இருக்கணும் சொல்லி ஜபம் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எவ்வளோ தெய்வங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன், போய் தங்கத்தில் பாலாடெல்லாம் நான் செஞ்சு போட்டிருக்கேன், இந்த தெய்வம்லாம் மாற்றலை, இயேசு உன்னை மாற்றினார், உன் நடவடிக்கை என்னை மாற்றிச்சின்னு சொல்லி. எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்து என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க, என் சகோதரி, என்னுடைய மனைவி, குடும்பம் மொத்தமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னை ரட்சித்தவர், என்னை ஆட்கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அற்புதங்களை செய்வார். மனம் பதறாமல் இருங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். தேவன் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். மே காட் பிளஸ் யூ.
0: ஓகே, ரொம்ப நன்றி. இனி உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் நாங்கள் போட்டுருவோம். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
1: கண்டிப்பாக.
0: விசேஷமாக சென்னையில் இருக்கிற அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஜனங்களை அநேகர் உங்களை தொடர்பு கொள்வாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். சரியா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. மிகவும் பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இவருடைய இளம் பருவத்தில் மிகவும் வறுமை, எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவனுடைய சொந்த தகப்பனாரால் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டை வாழ்க்கையில் இருந்தது. அது போய் போய் நிறைய துன்மார்க்க காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படி இருந்த ஒரு மகனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டு, அதுவும் சாதாரண விசுவாசியாக அல்ல, இயேசுவை குறித்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜனங்களெல்லாம் இயேசுடத்தில் திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவர் வரைந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ ஒருவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இதை விட குறைவான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நீங்கள் விசுவாசிங்கள். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர், நம்முடைய கர்த்தர், இந்த மகனும் ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்த மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இதை கேட்கிறவர்கள் அப்படி இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்ற உங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டு நிச்சயமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவார் என்கிற சந்தேகம் இல்லை. கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சியம் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.

0: பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். என் அன்போடு அழைத்து கர்த்தரை ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேசத்திலே மூத்த ஊழியக்காராக இருக்கிற பாஸ்டர் பால் கிருபான் ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: I thank Pastor Paul Kribagan for having invited me. May the Lord bless all the ministries.
0: ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் பிரசன்னத்துக்கு நேராக கடந்து செல்வோம்.
1: Let us all close our eyes and look unto the Lord.
0: வேதம் இவ்வாறு சொல்கிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம்.
1: And wherever the spirit there is the deliverance.
0: சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம்.
1: And when we understand the truth shall deliver us.
0: இவ்வளவு நேரம் பாடல் மத்தியில் அசைவான ஆண்டவர்,
1: Lord, the spirit of the Lord, you move in our midst. The Lord has come in our midst.
0: ஒரு விஷயங்களோடு பேசும்படியாய்,
1: May the Lord speak to every one of us.
0: ஒரு விஷயங்களோடு உறவாடும்படியாய்,
1: May the Lord intercede with us.
0: வார்த்தைகள் கால்வெல கடந்து வந்து வாழ்க்கையில காணப்படும் எல்லா தரித்திரங்களை மாற்றும்படியா,
1: The Lord may change all the poverty from our lives.
0: எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை மாற்றும்படியா,
1: May the Lord remove all the bondages and tribulations.
0: ஆண்டவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும்படியா, விடுதலையாக்கும்படியா தேவனை நோக்கி பார்ப்போம்.
1: May the Lord come down and bless us and deliver us.
0: நன்றி தகப்பனே, ஒரு விஷயங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக.
1: Lord, please forgive all our sins.
0: எங்கள் பாவங்கள் நாதிரிப்பீராக.
1: Lord, you forgive all our iniquities.
0: இந்த நாளின் செய்தியின் கரங்களை கொடுக்கிறேன், எங்களை நீதாமே ஆசீர்வதித்து இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக.
1: Lord, you bless this message and let it be a blessing to everyone of us.
0: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: In the name of Jesus we pray.
0: என் பேர் ஜோஷ்வா ஜெயபால், சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கடந்து வருகிறேன்.
1: என்னுடைய பெயர் பாஸ்டர் Joshua Jaipal from Coimbatore area. I am coming.
0: என் இடத்துல ஒரு 300 அதிகமான இவாஞ்சலிஸ்ட் உண்டு. 31 கிராம சபைகளை உருவாக்கி இருக்கிறேன்.
1: I have created 31 village churches.
0: அநேக தேவ சபையில கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறேன்.
1: And in many churches I am preaching the God's word.
0: ரொம்ப நாளா ஐயாவுடைய சபையில வந்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆசை.
1: I wanted to come to your church for many days.
0: ஏனென்றால் சிறு வயதிலிருந்து நான் ஐயாவை அறிவேன்.
1: From my childhood, I know our pastor.
0: Apostle Abhishekam manavatta nalla oru deva manidhan.
1: He is anointed apostle, the God's man.
0: Avar mathile naan irupadhu avanar enna kodutha periya periya slakyam.
1: It is great privilege to be there with him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பலவிதமான செய்திகள் உண்டு.
1: There are lots of messages.
0: ஒரு மனுஷன் ஆவியில எப்படி காயப்படுகிறான், ஆத்துமால எப்படி காயப்படுகிறான், ஆவியில ஆத்துமால காயப்பட்ட அவன் நிலைமை என்ன, சமுதாயத்தில் எந்த நிலைமையில அவன் தள்ளப்படுகிறான்.
1: If the man is wounded by the spirit, by soul, and what will happen in the society.
0: அந்த செய்தி தான் நான் இந்த சபைக்காக கொண்டு வந்தேன்.
1: I brought that message to the church.
0: ஆனால் இங்க வந்து அம்மந்த மாத்தத்திலே,
1: when I was sitting here,
0: ஆண்டவர் வேற ஒரு செய்தியை சொல்கிறார்.
1: The Lord has given another message.
0: இந்த சபை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: The Lord wants to grow this church.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
1: It has to be filled with the souls.
0: இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால்,
1: the title of the message today,
0: ராட்சதர்கள் அரக்கர்கள்,
1: the giants.
0: ராட்சதர்கள் அரக்கர்கள் இருந்தாங்களா இல்லையா?
1: The you know about the giants.
0: ஒரே ஒரு ராட்சதனை கொண்டு தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல.
1: At the time of Deepavali they say it's giant.
0: ஆனா இந்த வேதத்துல அநேக அரக்கர்கள் உண்டு.
1: In the Bible we see lots of giants.
0: ராட்சதன் எப்படி இருந்தா, அவன் உருவம் எப்படி இருந்தது, அவன் ராட்சதனோட உருவம் எப்படி இருந்தது, அவன் கை கால் எப்படி இருந்தது,
1: how the status of the giant, how he looks and how his hands are.
0: ராட்சதன் என்னென்ன காரியங்களை பண்ணுவான்,
1: what the giant will do.
0: அவனை எப்படி வீழ்த்த முடியும்,
1: how to defeat him.
0: எப்படி ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை சென்னை பட்டணத்துல வாழ முடியும் என்பதை சொல்லிட்டு கடந்து போகிறேன்.
1: How to lead a victorious life in the city of Chennai.
0: எடுத்தல் வாசிக்கலாம், ஆதியாம் புத்தகம்
1: Genesis
0: 6ஆம் அதிகாரம்,
1: the book of Genesis
0: 4ஆம் வசனம்,
1: 6 and 4.
0: அநாட்களில் ராட்சதர்கள் பூமியில இருந்த போதும், என் கண்மான கத்திரி பிள்ளைகளே, அந்நாட்கள் ராட்சதர்கள் அரக்கர்கள் பூமியில இருந்தாங்க. ஹல்லேலூயா.
1: There were giants on the earth in those days.
0: ஆண்டவர் மனுஷன் தான படைச்சாரு.
1: The Lord has made a man.
0: எங்க இருந்துங்க வந்த அந்த ராட்சதன்,
1: how did he come, the giants?
0: இரண்டாவது வசனம் வாசிங்க பிரதர்.
1: Second time,
0: தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளில் அதிகமாய் அழகுள்ள கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல் முதல்ல ராட்சதர்கள், அரக்கர்கள், கத்திர பிள்ளைகள் விரோதமான ஒரு வகையான கூட்டம், பெலத்த ஜனங்கள், நெடிய ஆட்கள், பலவான்கள், அரக்கர்கள் இந்த பூமியில எப்படி உண்டானாங்கன்னா, தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததுனா இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது பூர்வத்திலே அரக்கர்களாய் ராட்சதர்களாய் மாறி போனார்கள் என்று நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
1: In 4th verse we read how the giants were created. There are giants on the earth in those days and also afterward when the sons of God came into daughters of men and they bore children to them, they were the mighty men who were of old men of renown.
0: அப்ப எப்படி உருவானானு பார்த்துட்டோம். தேவகுமாரரும் மனுஷ குமார்த்திகளும் ஒன்றா இணைந்ததா அரக்கர்கள் இந்த பூமியில உண்டானாங்க.
1: The sons of God came into the daughters of men. Because of that the giants were created.
0: மனுஷ செய்த பாவத்தின் நிமித்தமாய், மனுஷ செய்த மீறுதல் நிமித்தமாய் உண்டானவன் தான் அரக்கன்.
1: Because of the man's disobedience, because of man's sin, the giants were created.
0: அவன் எப்படி உருவானான் பாய்ட்டான், உருவம் எப்படி இருந்து பார்க்கலாம் இப்போ.
1: And because of man's sin they have come.
0: முதலாவது கோலியாத் ஒரு ராட்சதன்.
1: First of all Goliath is a giant.
0: The Goliath எப்படி இருப்பானா,
1: how the giant Goliath.
0: இப்ப லைவ் அவங்க கண் முன்னாடி கோலியாத் நிக்க வைக்கிற பாருங்கல.
1: I just bring before your eyes the Goliath.
0: ஒன்று சாமுவேல்,
1: First Samuel
0: 17 அதிகாரம் 4 வசனம்.
1: Chapter 17 and 4.
0: அப்பொழுது நடுவே நிற்பான், கோலியாத்தர் உயரம் 6 முழமும் ஒரு ஜானமா.
1: The height was 6 cubits and a span.
0: நல்லா கோலியாத்தர் உயரம் எவ்வளவு?
1: What is the height of the Goliath?
0: 6 முழம் ஒரு ஜான்.
1: 6 cubits and
0: ஒரு கணக்கு சொல்றேன்.
1: I tell a story.
0: 1 முழம் 1 அடி, 6 முழம்னா 9 அடி, ஒரு ஜான் 3 அடி, 9 3 அடி. வேதாகம ஆராய்ச்சியா சொல்றாங்க, அந்நாட்கள் எல்லா மனுஷனும் 6 அடிக்கு மேல தான் இருந்தாங்களாம்.
1: நினைக்கிறீங்க and he's a very tall man.
0: Guy need na second floor poom bolude.
1: 9 feet means second floor.
0: Ana Chennai la adhu mari aal thevada. Ena water can supply pannu sonna mari ladder e thevala parunga.
1: And we need the ladder to apply all kind of painting.
0: Evlo periya uruvam pathingala.
1: Look at the height.
0: Aagiyal dhan desathile indha athana janangalum samasa Israel raanuvargalum ore oru Goliath-ai paathu bayindhu nadunginaargal. Yenendral raatchadargal arakkargal migavum barakam saliya kaanapattargal. Oru saadhana manushan raatchanodu poraada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu. Arakkala paathu janangal bayindhu nadunginaargal.
1: The entire troop of Israel before they were all afraid of the great Goliath. His height was 11 feet.
0: Thodandha andha vasantha vaasinga pada.
1: You continually read.
0: அவன் தன் தலையின் மேல் தலையில ஹெல்மெட் போட்டிருப்பானா, அந்த ஹெல்மெட்டோட வெயிட் 5000 சேக்கலான வெங்கலத்தை ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பானா.
1: And he had a helmet of brass upon his head and he was armed with a
0: ஒரு சேக்கல் 11.5 கிராம்,
1: 11.5 கிராம்
0: 5000 சேக்கல்னா 58 கிலோ.
1: And 5000 சைக்கிள் 58 kg.
0: ஆமா, கணக்காக 60 கிலோ வச்சுப்போம்.
1: Just calculate.
0: 60 கிலோ weight தலமல வச்சிருந்தான்.
1: He had a helmet of 58 kg.
0: எங்க வந்தானா, யுத்தத்து கடந்து வரானா.
1: He was walking for the battle.
0: நம்மளால 5 கிலோ provision தூக்க முடியலல.
1: But we could not take the provisions.
0: இங்க பாருங்க, 60 கிலோ weight வச்சு யுத்தத்து கடந்து வரான். தொடர்ந்து வாசிங்க.
1: He is walking with 60 kg on his weight.
0: அவன் தன் கால்களிலே வெங்கலத்திலே ஷூ போட்டிருக்காங்க. நம்ம இதல ஷூ போட்டுருவோம்.
1: He had grips of brass upon his legs.
0: நம்ம இதலங்க ஷூ போட்டுருவோம்.
1: What kind of shoe we wear?
0: Leather shoe, beta shoe, பிஞ்சு போன செப்பல் தான் போட்டுப்போம்ல.
1: We wear only beta and leather shoes.
0: இவன் பாருங்க, வெங்கலத்திலே ஷூ போட்டுருக்கானா.
1: He has the brass shoe.
0: அம்மா 20 20 கிலோ இருக்காதா? அங்க ஒரு 40 கிலோ, தலையில ஒரு 60 கிலோ, 100 கிலோ ஆச்சு.
1: Again 40 kg, totally 100 kg.
0: வாசிங்க பாருங்க. தன் தோள்களின் மேல்
2: வெங்கலத்திலே கேடயம் வச்சிருந்தான். நல்லா கவனிங்க, வேதாகம ஆராய்ச்சியா சொல்ற கோலியாத்தோட மார்பு, கோலியாத்தோட செஸ்ட் நாலரடி இருந்துதான்.
1: He had greaves of brass upon his legs and target of brass between his shoulders.
2: நாலரடினா இதுல இருந்து இந்த ஃபுல் ஃபிட் சைஸ், ரெண்டு ஃபுல் ஃபிட் சைஸ் தான் நாலரடி பெஸ்ட். அதுக்கு ஒரு கேடயம் வச்சிருந்தான், அது ஒரு 100 கிலோ இருக்காதா? ஆக 200 கிலோ ஆச்சு.
1: 400 feet of brass, totally 200 kgs.
2: தொடர்ந்து வாசிங்க. அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, இருங்க இருங்க, அவருடைய ஈட்டி தாங்கினா என்ன அர்த்தம்னா, ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, கீபோர்ட் ஸ்டாண்டா, மைக் ஸ்டாண்டா, அது போல அவரு ஈட்டி வைக்கிற ஸ்டாண்டு, நெசவுக்காரரின் அவருடைய ஈட்டியின் அழகு. ஆமா, அவன் முழு ஈட்டியில் அந்த ஈட்டியின் மனம் மாத்திரம் 7 kg வெயிட் இருந்துதான்.
1: And the staff of his spear, it is 7 kgs.
2: ஆமா, அவன் முழு ஈட்டி அவர் 50 kg இருக்குமா? முகத்தை பார்க்க கூடாதபடி அவன் ஓடி ஒளிந்து
1: கொண்டான்.
2: அரக்கலை பார்த்து பயந்து நடுங்கினார்கள்.
1: All were trembling before the giant
2: Goliath. ராட்சதர்கள் அரக்கர்கள் மிகவும் பராக்கிரமசாலியாக காணப்பட்டார்கள்.
1: And they were mighty man.
2: ஒரு சாதாரண மனுஷன் ராட்சதனோடு போராட முடியாது, அவனோடு யுத்தம் செய்யவே முடியாது.
1: We cannot do battle at all before them.
2: இன்னும் ஒரே ஒரு ராட்சதன் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ள கடந்து போகிறேன்.
1: With one incident I want to enter into the message.
2: 2 சாமுவேல் புத்தகம் 21 அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கப்போம்.
1: 21 and 20.
2: 2 சாமுவேல் 21 20.
1: 2 சாமுவேல்.
2: இன்னும் ஒரு யுத்தம் காத்ரோனில் நடந்த போது கோலியாத்தோட ஹைட் ஒரு மனுஷன் தானாம். அவன் கைகளில் இந்த கையில் ஆர்வல், இந்த கையில் ஆர்வல் இருந்தான், இந்த கால ஆர்வல், இந்த கால ஆர்வல் இருந்தான், 24 வரல இருந்துதான். இவன் யாரா இருந்தானா? இவன ராட்சத பிரவியா இருந்தான்.
1: The another man we are seeing here in 2 Samuel 21:10, he was also a giant.
2: ama inda kaila arval inda kaila arval inda kaila inda kaal arval varuga height weight mathram illa udal urupala extra vaagudhu.
1: And he is having 6 fingers in hand and foot, everything.
2: Na nanikira ullagra spare parts la kuda double double la irukku nanikiren.
1: Maybe all spares may be in double.
2: Ratchadargal arakkargal migavum barakamsaliya kanapattargal.
1: Giants were really mighty people.
2: Or sadharana manushan ratchadanadu porada mudiyadhu, avanodu yuddham seiyave mudiyadhu.
1: We cannot do the battle at all with the giants.
2: Arakkaralai paathu janangal bayindhu nadinginargal.
1: The people are trembling before giants.
2: Modhalaadhu naam paathom devakumar or manusha kumarthigal ondra
1: முதலாவது கோலியாத் ஒரு அரக்கன். Goliath is the giant.
2: The Goliath enna panuvana?
1: What he does?
2: 1 Samuel
1: 1 Samuel
2: 17th adhigaram
1: 17
2: 10th vasanam
1: verse 10
2: 17 and 10. Pennam and Philistian naan indre dinam Israeludi senagale nindithen. போதும் போதும் என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசிய நல்லா கவனிங்க. இந்த கோலியாத் என்ன பண்ணுவானாம், இந்த அரக்கன் என்ன பண்ணுவானாம், தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வருவானாம். தினமும் கத்திரி பிள்ளையில் இருக்கிற பாலைக்கு நேராக கடந்து வந்து கத்திரி பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நிந்திப்பானாம், அவமானப்படுத்துவானாம், அவதூறான வார்த்தைகளை பேசுவானாம், பிரச்சனைகளை கொடுப்பானாம், போராட்டத்தை கொடுப்பானாம், யுத்தத்துக்கு அழைப்பானாம்.
1: The Goliath defied the armies of Israel this day and gave me a man that we might fight together. So he was really, irritating the people of Israel.
2: அப்ப யாரெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு போராட்டத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்கறானோ, யாரெல்லாம் கண்ணீரை கொடுக்கறானோ, யாரெல்லாம் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கறானோ, யாரெல்லாம் அவமானத்தை கொடுக்கறானோ, அவன்தான் நம்ம வாழ்க்கையில காணப்படும் அரக்கன். ஹல்லேலூயா.
1: And the giant is having all kinds of qualities.
2: ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: All these reproaches, all these terrible things are more than the giant.
2: ஒரு சாதாரண மனுஷன் பிரச்சனையோடு போராட முடியாது.
1: We cannot fight with the battle.
2: ஒரு சாதாரண மனுஷன் கவலைக்கிறனே போராட முடியாது.
1: We cannot fight with the
2: ஒரு சாதாரண மனுஷன் அவமானத்தோடு போராட முடியாது.
1: You cannot fight with the
2: shame. பிரச்சனைகள் தான் அரக்கர்கள்.
1: And all the problems are giants.
2: நம்ம சொல்றோம்ல இந்த ஆளால தான் பிரச்சனை சொல்றோமா?
1: We see the problem here.
2: சொல்றீங்களா இல்லையா?
1: We are saying always
2: problems. இந்த இந்த லேடியால தான் பிரச்சனை. இந்த பொம்பளையால தான் பிரச்சனை. சொல்றோமா?
1: We see problem because of this.
2: அவங்க ராட்சதன் இல்ல.
1: They are not giants.
2: அவங்களுக்குள்ள இருந்து எழும்புது பத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: And whatever there is inside there is the
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is giant.
2: பிரச்சனை ஹஸ்பண்ட் கிட்ட கூட வரலாம்.
1: It may be from husband.
2: அம்மா அங்க ஹஸ்பண்ட் ராட்சதன் இல்ல.
1: Husband is not the giant.
2: அவருக்குள்ள இருந்து எழும்புது பத்தீங்களா ஒரு பிரச்சனை.
1: The problem inside of him.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன்.
1: That problem is the giant.
2: ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கங்கள.
1: I want to make an example.
2: குழம்புல சரியா உப்பு போடலனா
1: if you don't put
2: சின்ன சண்டை பெரிய சண்டையா மாறும்.
1: When you put don't put the salt in the sambar then problem will come.
2: பெரிய சண்டை தட்டு பறக்கும்.
1: And then it will become big fight.
2: அதே தட்டு ஹாஸ்பிடல் போவோம்.
1: Then same way they go to the hospital.
2: அந்த பிரச்சனை தான் அரக்கன். வீட்டுக்கார ராட்சதன் இல்ல.
1: That problem is the giant not the husband.
2: குடிச்சு வந்து கலட்ட பண்றாரா?
1: If he drinks and makes the pain.
2: தகாத வார்த்தனை திட்டுறாரா?
1: Maybe speaking wrong words.
2: மனைவியே சொந்த விலாயலமா நினைக்க மாட்டாங்க.
1: They may not be thinking they are the rib of
2: அடிமையை போல நடத்துவாங்க.
1: Maybe like slavery they conduct.
2: அநேக ஸ்திரீகள் அநேக ஸ்திரீகள்
1: many women
2: கணவன்ல இருந்து எழும்புகிற சில பிரச்சனைகளை
1: all the problems
2: பெற்ற தாயத்தில் கூட சொல்ல முடியாதபடி
1: they cannot even say outside
2: தன் இதயத்தில் வைத்து அழுது கொண்டிருப்பார்கள்.
1: They keep in their heart they weep.
2: ஐயோ என் பிரச்சனை யார் இடத்துல போய் சொல்வேன்?
1: Where can I say my problems?
2: பிரச்சனைகள் அரக்கர்கள் சார்.
1: And the problems are giants.
2: பிரச்சனையோடு சாதாரண மனுஷன் போராட முடியாது.
1: You cannot fight with the problems.
2: பிரச்சனை யார் கட்டினா வரலாம்.
1: And maybe you get problems.
2: உங்க மனைவி கட்டினது கூட வரலாம் பிரச்சனை.
1: It may be coming from your wife.
2: சில சொல்வாங்க பாருங்க.
1: Some may say.
2: எங்க வந்து இந்த ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு சொல்றாங்களா?
1: They say I marry the women.
2: சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் வீட்டுல சொல்றாங்க போல இது.
1: Think they say.
2: நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்திரீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஸ்திரீங்க போலலாம் இல்ல.
1: It's not like foreign ladies.
2: இந்தியாவில் ஒட்டுமொத்த லேடிஸ் ஒரே ஒரு பிரச்சனை தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரே நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு பிரச்சனை தான்.
1: Only one problem in India.
2: ஞானமா குடும்பத்தை கிடையாது.
1: They don't conduct the family properly.
2: புத்தி உள்ள ஸ்திரீ சத்தமா தான் சொல்லுங்களேன்.
1: The wise women.
2: ஒரு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு லைட் அதை உடைத்தோம்.
1: The wise women can conduct the family.
2: புத்தியுள்ள ஸ்திரீ எங்க இருந்து கட்டுறது? இவங்க ஓடு தனியா ஓல தனியா ஜன்னல் தனியா பேத்து பேத்துங்கிறாங்க.
1: The wise woman and they build the house.
2: எல்லா லேடிஸ் சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா?
1: All the ladies used to say
2: விளம்பரத்தை பார்த்து வாழாதீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்.
1: Don't live according to the advertisement.
2: டிவியை திறந்தா விளம்பரம், பேப்பரை திறந்தா விளம்பரம், பக்க தக்கவரம் வரும், சர்ச்சு விளம்பரம் போவோம்.
1: The advertisement is coming everywhere.
2: ஆமா சர்ச்சு
1: வருமானத்தை you live according to your income.
2: ஆண்டவர் 10000 ரூபாய் வருமானம் கொடுக்கறாரா?
1: The Lord gives 10000.
2: 9000 ரூபாய் கொடுக்கணும்ங்க.
1: You conduct your family within 9000.
2: ஆமா 20000 வருதா?
1: If you get 20000
2: 15000 ல கொடுக்கணும்ங்க.
1: You conduct your family in 15000.
2: 1 lakh வருதா?
1: If you get 1 lakh
2: 60000 ல கொடுக்கணும்ங்க.
1: You conduct the family at 60000.
2: நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைங்க கடன் வாங்க கூடாது, இன்ஸ்டால்மென்ட்ல வாங்க கூடாது.
1: You should not borrow loan and you should not.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: ஆண்டவருக்கு தெரியும் எதை எப்பப்ப கொடுக்கணும்னு.
1: The Lord knows how to give when to give.
2: கடந்த நாள்ல என் பொண்ணோட बर्थडे வந்தது.
1: I had a birthday of my daughter.
2: போய் dress எடுக்கலாம் போய் இருந்தோம்.
1: We went to purchase a dress.
2: என் வைஃப் சொன்னாங்க, "ஏங்க, எனக்கு ஒரு புடவை எடுத்துக்கணும்லங்க."
1: My wife said I want to have a sari.
2: சரி, அந்த கடைக்கார லேட்டஸ்ட் டிசைன் இருந்தா எடுத்து போடுன்னு.
1: And the shopkeeper they put the latest designs.
2: அவன் எடுத்து போட்டான்.
1: He put all the saris.
2: சாதாரணமா இருந்தது அது.
1: It was very simple.
2: அம்மா, நான் எவ்வளவு யான கேட்டேன்.
1: I asked how much?
2: 20,000 sonna.
1: He said 20,000.
2: Ana stunta ninte.
1: I got shocked.
2: Enna ya 20,000 solriye? Adin kada. Enna special kada.
1: What is the special in this saree?
2: Avan sonna zip vacha saree adu. Oru podava onnu da. Mundana illa 10 mundana 10 blouse.
1: And you have 10 kinds of blouses.
2: 20 da idlan thodangna. வருமானம் கொஞ்சம்
0: $20,000
2: கொஞ்சம்
1: The income is less.
2: வருமானத்துக்கு ஏத்த செலவு செய்யணும்.
1: You have to spend accordingly.
2: ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா அது உங்க கையில தான் இருக்குது.
1: If the family has to be built, that is in your hand.
2: எந்த பிரச்சனையும் சமாளிச்சிடலாம்.
1: Any problems you can solve.
2: பிள்ளைகள் நிமித்தமா எழும்புகிற பிரச்சனைகளை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: The problems from the children, you cannot do battle against it.
2: குடும்பம் சமாதானமா போயிருக்கும்.
1: And the family may be in
2: சில வாலிபர் நிலைகளை காவல் நிலையத்துல தான் பார்க்கலாம்.
1: The young boys may be giving a lot of problems.
2: பலவிதமான போதை பொருட்களுக்கு அடிமையா காணப்படுவார்.
1: They are addict for all drugs.
2: வேலைக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம சும்மா சுத்தின்னு வருவாங்க.
1: They just roaming around and come without going to school.
2: பெற்றோர்கள்
1: many parents
2: தன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள்.
1: They are worrying about their children.
2: குறிப்பாய் பெண்கள் வாலிப பெண் பிள்ளைகள் நிமித்தமாய் வருகிற அவமானங்களை எந்த குடும்பத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாது.
1: And the family cannot bear the young daughter's shame conditions.
2: வேலை செய்கிற இடங்கள்ல மேல் ஆபீசர் சூப்பர்வைசர் முதலாளி இவன் சண்டே தான் வேலைக்கு வரலன்னுவா.
1: இன் தி ஜாப் சைட் அண்ட் யூ கேன் தே வில் ஆஸ்க் டு கம் ஆன் சண்டே ஆல்சோ.
2: முதலாளி ஏத்து பேச முடியுமா?
1: கேன் யூ ரெசிஸ்ட் தி
2: மேனேஜர் ஏத்து பேச முடியுமா?
1: கேன் யூ ரெசிஸ்ட் யுவர் மேனேஜர்?
2: குறிப்பாய் பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும்.
1: தி ப்ராப்ளம்ஸ் யூ கேனாட் ஈவன் டெல் இட் அவுட்.
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற பொய் சாட்சிகள்,
1: ஆல் தி ஃபால்ஸ் விட்னஸஸ்,
2: நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற கோர்ட் கேஸ்கள்,
1: ஆல் கோர்ட் கேஸஸ்,
2: தீராத வழக்குகள்,
1: அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப்
2: கொலை மிரட்டல்கள். எத்தனை பேர் கொலை மிரட்டல் வந்து நினைக்கிறீங்கல்ல?
1: ஹேவ் யூ காட் எனி
2: கணவன்
1: மர்டர்?
2: கணவன் மனைவிக்குள்ள காணப்படுகிற
1: சந்தேகங்கள்,
2: இவைகள் அறக்கலை காட்டிலும் பல மடங்கு பராக்கிரமம் உள்ளது.
1: They are very, very great, more than the giants.
2: இவளோடு சாதாரண மனுஷன் போராடவே முடியாது.
1: It is very difficult to battle against it.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: என் கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
2: கோலியாத் ஒரு ஜெயன்.
1: Goliath is the giant.
2: Goliath or samalikka mudiyada prachana.
1: He cannot even fight with them.
2: Appo edella nammal samalikka mudiyada prachanaiyo,
1: whatever may be the problems,
2: adhu dhaan nam vaalkila kaanapadugira arakkan.
1: That is the giant.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Ungal vaalkila edella samalikka mudiyillayo, adhu dhaan ungal vaalkila kaanapadugira arakkan. Hallelujah.
1: And whatever it is difficult for your life, that is the giant.
2: The samalikka mudiyada Goliath David eppadi jeichaaru?
1: How did David overcome the Goliath?
2: சொல்லுங்க பாலா, எப்படி ஜெயிச்சாரு அவரு?
1: How did he overcome?
2: கூழாங்கல் இல்லையா?
1: It's a small stone.
2: இல்ல இல்ல, 17th அதிகாரம் 10th வசனம் வாசிங்க பாக்கலாம்.
1: The 17 and 10.
2: 45th வசனம், verse 45 வாசிங்க.
1: 45.
2: அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, ஆ ஆ ஆ

0: of Jesus. Yesu naamathu ullathil veithirukkum bodhu.
1: You have the name of Jesus in
0: Yesu
1: you.
0: Yesuvin naamathukku mudhalidai kodukkum bodhu.
1: Give the priority for the
0: name. On walkile rakshanamo onra prachanaiyum seidapaduthaadu.
1: And nothing can harm you.
0: Yenendral ella naamalukku melaa veethapatta namma Yesuvin naamam.
1: More than all the name, the name of Jesus.
0: Ella mulangama.
1: All the knees will bow down.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: యేసువిన్ నామత వేతి సొన్న కై తట్టనంగ నీగ
1: when you lift the name of the Jesus you have to clap your hands
0: నా సొల్లిలా తడకూడదు అదలా ఒళ్ళుకులందు వర్ణం
1: it should come from your heart
0: ఎంగలా యేసువిన్ నామ వేతబడదు అంగలా కై తట్టి பாருங்க ఆండరుకు వేతువార్
1: wherever the name of Jesus is lifted up you have to clap your hands you can see the glory of God
0: నీంగ నాను ఆరాధించే ఆండవర్ ఏ ఆండవరాగ యేసు సాధారణమైనవర్ అల్ల
1: our Jesus is not ordinary
0: நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு சர்வவல்லமுள்ள ஆண்டவர்
1: Lord whom we worship and he is the
0: ஹல்லேலூயா அண்ட சராசலங்கள் படைத்தவர்
1: the one who created
0: வானாதி வானங்கள் கொள்ளாதவர்
1: and the heavens cannot hold
0: ஏழு நட்சத்திரங்களை கையில் ஏந்தவளவர்
1: holding seven stars
0: செங்கடல் இரண்டாய் பிளந்தவர்
1: and he divided the red sea
0: யோர்தானை பின்னாக ஓட செய்தவர்
1: he just stopped the jordan river
0: நீங்க நானும் வாழ்கிற உலகத்திலே
1: in this world what we where we live
0: பிசாசின் தலையை நசுக்க வல்லமைப்பட்டவர் நாமம் உண்டானால்
1: if there is name to crush the head of the devil
0: நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமம் மாத்திரமே
1: The Lord whom we worship the name of the Lord Jesus
0: Hallelujah
1: Hallelujah
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறோம்
1: Every day you have to use the name of Jesus
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை உள்ளத்துல வைத்திருக்கணும்
1: Every day you have to keep the name of Jesus
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும்
1: And you have to give the priority for the name of Jesus
0: ஐயா நான் இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கறேன் சொல்ற மட கை தூக்கி பாலாம்
1: You can lift your hands I am giving priority to the Lord the Lord Jesus
0: உண்மைதான் பேசுறீங்க Say yes or no. உண்மைதானே பேசுறீங்க?
1: Are you saying truth or not?
0: போய் பேசல.
1: Not lie.
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: How many at what time the service?
0: எத்தனை மணிக்கு ஆராதனை?
1: At what time the service?
0: 9 o'clock ஆ?
1: Is it 9?
0: 8:30 ஆ?
1: 8:30.
0: 8:30 ஆராதனை எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8 o'clock service how out what time you have to come?
0: எத்தனை மணிக்குங்க வரணும்?
1: At what time I should come?
0: 8:29. எத்தனை மணிக்கு வரணும்?
1: 8:29.
0: ஆமா. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ இல்லையோ? ஐயா என்ன 9 o'clock வர சொன்னாரு நான் 8:45 வந்துட்டேன் பேஸ்புக்ல போய் ஜோஷ்வா ஜெயபால் போட்டு பாருங்க நான் போகாத சபை கிடையாது பிரம்மாண்டமான சபைகள்ல பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் பேசியிருக்கிறேன் சின்ன ஆலயத்திலே பேசியிருக்கேன்
1: spoken in big churches and small churches
0: பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ
1: it may be big church or small church
0: எந்த ஸ்டேஜுக்குள்ள போனாலும் ஒரு பயத்தோட நடுக்கத்தோட தான் அங்க போவேன்
1: I go with the all trembling
0: ஏன் தெரியுங்களா
1: because
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
1: the lord jesus
0: christ 4 மணிக்கு இங்க வந்து சிங்காசனம் போட்டு அமர்ந்திருப்பாரா
1: 4 o'clock itself he will come
0: என் பிள்ளைகள் எல்லாம் வர போறாங்க
1: and
0: என் நாமத்தை உயர்த்த போறாங்க
1: lift up my name
0: துதித்து பாட போறாங்க
1: and saying
0: ஆண்டவர் ஆவலாய் வந்து அமர்ந்திருப்பாரா
1: with a great desire the lord used to sit
0: நம்ம வாழ் சர்ச்சைக்கு நிர்விசாரமா வருதுனால தான் பலவிதமான அடி பலவிதமான பிரச்சனை பலவிதமான போராட்டம்
1: and if you don't come at right time there are lots of problems we face
0: வேதம் திட்டம் தெளிமா அழகாய் சொல்கிறது
1: the bible says very clearly
0: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாம் நீதிமான்கள் அதுக்குள்ள ஓடி சுகமா இருப்பாங்களாம்
1: the name of the lord is the great strong tower the righteous will go into it and be saved
0: hallelujah
1: hallelujah
0: இயேசுவின் நாமம் எப்படி கர்த்தருடைய நாமம் பலத்த துருகனானது வாட் இஸ் மீன் பை துருகம்
1: the name of the lord is the strong tower
0: துருகன டவர்
1: டவர்
0: ஆமா இயேசுன்ற நாமன்ற டவர்ல ஏறி நின்னீங்கனா அண்ணா நகர் டவர்ல நின்னா சென்னையே தெரியாது முதல்ல தெரிஞ்சிருந்தது பாரிஸ் ஈபில் டவர்ல நின்னீங்கனா பாரிஸ் ஃபுல்லா தெரியும் ஆனா இயேசுன்ற நாமன்ற டவர்ல நின்னீங்கனா உலகத்துல உக்ரைன்ல என்ன நடக்குது கொரோனா காரன் எந்த சந்தல வரான் இந்த டவர்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம் ஹல்லேலூயா
1: when you stand on the name of the lord the tower you can see the entire world
0: கர்த்தர் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க
1: and give the priority to the lord's name
0: ஹல்லேலூயா அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம இருக்கலாம்
1: you may not have food
0: நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம்
1: you may not have dresses
0: உன் கணவன் உன்னை மறந்து இருக்கலாம்
1: you may not have proper
0: உன் மனைவி உன்னை தள்ளி இருக்கலாம்
1: maybe your wife is far away
0: நீ பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கலாம்
1: children may come against you
0: உங்க கூட பிறந்தவங்க துரோகம் செய்திருக்கலாம்
1: maybe the one who born with you
0: சமூகத்தில நல்ல அந்தஸ்து கூட இல்லாம இருக்கலாம்
1: may not be having good position in the society
0: ஒருவேளை உங்க bank balance ஜீரோவா கூட இருக்கலாம்
1: value may be zero
0: எது இல்லாம இருந்தாலும் சரி
1: whatever it may be
0: இயேசுவின் நாமம் உங்களுக்குள்ள இருக்கமானால்
1: we have the name of the lord கர்த்தருடைய
0: நாமம் உங்களுக்குள்ள இருக்கமானால்
1: if we have the name of the
0: lord ஒரே காட்ல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல
1: you are the special and nobody is more than
0: hallelujah நீங்க சாதாரண ஆள் நினைச்சா செத்து போற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான்.
1: And you may be very simple even till die.
0: உங்களோட இருக்கிற ஆண்டவர்

0: இயேசு பெரியவர் நினைச்சீங்கன்னா உங்களை காட்டுல விசேஷமான ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல.
1: And the Lord, the Jesus is very special when you have Jesus in you and you are special.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுங்க. ஹல்லேலூயா.
1: Give first priority to the Lord's name.
0: கடந்த நாள்ல ஒரு சபையில போய் ஊழியம் செஞ்சிட்டு வந்தேன்.
1: I went to a church and did ministry.
0: அங்க அந்த பாஸ்டர் போன் பண்ணாரு.
1: The pastor called me.
0: ஐயா, எங்க சபையில ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர் மிராக்கிள் பண்ணாரு.
1: The Lord has done miracle through the prayer.
0: அதே குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஆனாரு.
1: Same problem in the family.
0: என்ன பிரச்சனைனு கேட்டேன்.
1: I asked what is the problem.
0: ஒரு அம்மாக்கு 35 வயசு.
1: One woman has 35 years.
0: கவர்மெண்ட்ல வேலை செய்றாங்க.
1: She is working in government job.
0: ஆபீஸ்ல எழுதிட்டே இருந்தாங்களாம்.
1: She was writing in the office.
0: நரம்பு ஸ்டக் ஆயிச்சா. நரம்பு ஸ்டக் ஆயிச்சா.
1: The nerve got struck.
0: ஆமா, அப்படியே நின்னு போச்சு கையெல்லாம்.
1: The hand was just stopped.
0: கண்ணல நின்னு போச்சு.
1: The eyes were stopped.
0: வாய் பொளந்தது மூட முடியல.
1: The mouth could not be closed.
0: ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டாங்க.
1: It has become like statue.
0: அம்மா என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன்.
1: I asked what did you do.
0: அந்த அம்மாவால தூக்கு அந்த அம்மாவை தூக்க முடியல.
1: They could not carry that.
0: அந்த ஆபீஸ்ல அந்த சேரோட நாங்க கொண்டு போனோம்ங்க.
1: With the chair they have taken.
0: டாக்டர் என்ன சொன்னாரு?
1: What doctor said?
0: அதெல்லாம் சரியாடான்டா டாக்டர்.
1: It will become all right.
0: ஒரு நாளைக்கு ஒரு ஊசி.
1: The injection in one day.
0: 10 நாளைக்கு 10 ஊசி போட்டா நார்மல் ஆயிடும்ன்றார் டாக்டர்.
1: 10 injection in 10 days it will become normal.
0: ஒரு ஊசி 50000 ரூபாயா?
1: 50000 one injection.
0: எவ்வளவு?
1: How much?
0: நரம்பு வேலை செய்யறனா ஒரு ஊசி எவ்வளவுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாரு. எவ்வளவு?
1: One injection is
0: 50000.
1: 50000 rupees.
0: 10 ஊசி 5 லட்சம் ரூபாய் பில் கட்டணும்.
1: 5 lakh.
0: நரம்பு வேலை செய்யலனா.
1: If the nerve is not working.
0: அந்த அம்மாவால breathe பண்ண முடியல, சுவாசிக்க முடியல, மூச்சு விட முடியல.
1: She could not breathe.
0: ஆக்சிஜன் வச்சிருக்காங்க.
1: They keep the oxygen.
0: ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாயா?
1: 1 hour 100 rupees.
0: எப்போ? அப்போ கொரோனாக்கு முன்னாடி.
1: Before corona.
0: நம்ம 1 hour க்கு 100 ரூபாயா? ஒரு நாளைக்கு 2400 ரூபாய்.
1: 2400 per day.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: 10 days 24000.
0: எதுக்கு?
1: For what?
0: மூச்சு விடணும்னா, ப்ரீத் பண்ணணும்னா, சுவாசிக்கணும்னா.
1: To breathe.
0: 10 நாளைக்கு 24000 ரூபாய் பில் கட்டணும்.
1: And 10 days 24000.
0: இன்னைக்கு 5 வருஷமா, 10 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, வெள்ளத்தின் மிஞ்சி 80 வருஷமா மூச்சு விடுறீங்களே, சுவாசிக்கிறீங்களே, ஜீவனோடு இருக்கீங்களே, பில்லா கட்டிருக்கீங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்காரு. அதுவே கிருபை.
1: You are breathing 5 years or 10 years or 60 years and you are breathing with all free oxygen.
0: 1 2 3 4 5 6 7 8 9 10.
1: Only
0: 12 பேர்.
1: 12
0: சாப்பாடு. வைரமாஞ்ச கட்டையாரு, நாட்டு கட்டையாரு, ஊட்டு கட்டையாரு. ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord gives life then only you can live.
0: இயேசு உங்களுக்கு ஜீவன் கொடுத்தாதான் இருக்க முடியும். ஹல்லேலூயா.
1: If the Lord Jesus gives your life then only you can live.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: இந்த கை தட்டின 12 பேரும் கை தட்டாதவங்களுக்காக நான் சொல்றது சத்தமா சொல்றீங்களா?
1: Have you say, can you say?
0: நல்லா சத்தமா சொல்றீங்களா?
1: Loudly can you say?
0: கோடி கோடியா பணந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கோடி
0: கோடி கோடியா பணந்தது.
1: Crores of money I had.
0: சொல்லுங்க. கண்டெய்னர் கண்டெய்னர் பணம் இருந்தது.
1: I have containers of money.
0: அதிகாரம் இருந்தது.
1: I have authority.
0: வல்லமை இருந்தது.
1: I have power.
0: தமிழ்நாடு கால்ல விழுந்தது.
1: தமிழ்நாடு fell.
0: யார் கால்ல வந்தது? அந்த அம்மா கால்ல வந்தது.
1: They all fell.
0: கோடி கோடியா பணம் இருந்ததாங்க.
1: Crores of money.
0: கண்டெய்னர் கண்டெய்னர் இருந்ததா?
1: Containers of money.
0: அதிகாரம் இருந்ததா?
1: Authority.
0: MLA, MP, மந்திரி, கவுன்சிலர் முதல்ல டயரோட டயரா இருந்தான்.
1: MLA, MP, they fall down at their feet.
0: அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது.
1: She had power.
0: சைன் போட்டா, கையெழுத்து போட்டா சட்டம் மாறும்.
1: If she signs and the law will be changed.
0: அண்ணா 2019 பாக்க முடிஞ்சதா?
1: 2019
0: she did see. செல்வாக்கு இருந்தது, அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது. 2019 பாக்க முடியல.
1: She could not see 2019. She had everything.
0: நம்ம கிட்ட அடுத்த வேளை சாப்பாடு இல்ல.
1: Should not eat properly.
0: நம்ம பசங்களே நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க.
1: And people are not responding.
0: நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்ல.
1: We don't have anything.
0: ஆனா நம்ம பாரு 2019 2020 கொரோனா ஒன்னாவதுல ரெண்டாவதுல 2021 2022 பாதி வருஷம் முடிச்சு உட்கார்ந்திருக்கமே. நம்ம எவ்வளவு விசேஷமான ஆள் பாரு. ஹல்லேலூயா.
1: 22 and in half way the Lord is protecting us.
0: முதல்ல
1: first of all
0: கொரோனா பார்த்து நாம பயந்தோம்.
1: We got afraid of corona.
0: இப்போ கொரோனா நம்மள பார்த்து பயந்துது.
1: Corona is afraid of us.
0: எவ்வளவு பெரிய ஆளு வருங்க நீங்க.
1: What a great people you are.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்த ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
1: The Lord is giving long.
0: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமான தாண்டர் கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the good income.
0: கொடுத்த வருமானத்துல அட்லீஸ்ட் பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And you have to give at least 1/10 to the Lord's name.
0: நிறைய பேர் கஷ்டம் பத்துல ஒரு பங்கு கொடுக்கறானா.
1: And if you don't give 10%.
0: நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நான் ஏன் 10 பங்கு கொடுக்கணும்?
1: I earn hardly, how should I give 10%?
0: அப்படி கஷ்டப்பட்டலாம் கொடுக்க வேணாம்.
1: Need not struggle and give.
0: பிறவிலே கண் தெரியாத பாத்திருக்கீங்களா?
1: And have you seen
0: பிறவி குருடன் பாத்திருக்கீங்களா இல்லையா?
1: Have you seen the born blind?
0: பிறவி குருடனுக்கு பச்சை கலர்னா என்னன்னு தெரியுமா?
1: Does he know the green color?
0: சத்தமா சொல்ல தெரியுமா தெரியாதா? சிவப்பு கலர்,
1: ரெட் கலர்,
0: வானம்,
1: ஸ்கை,
0: பூமி,
1: எர்த்,
0: நிலா, சூரியன்,
1: மூன் அண்ட் சன்,
0: பஸ் ட்ரெயின் பாத்துருப்பானா?
1: ஸ்டார்ஸ் அண்ட் எ பஸ் ஆர் ட்ரெயின், டிட் ஹி சீ?
0: பாத்துருப்பானா இல்லையாங்க?
1: வெதர் ஹி ஹஸ் சீன் ஆர் நோ?
0: பாத்துருக்க மாட்டான்.
1: நெவர்.
0: சென்னை எப்படி இருக்கும் தெரியாது, பறக்கும் போதே குருடு அவன்.
1: டசன்ட் நோ அபௌட் சென்னை.
0: அழகான கண்களை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க முடியா, எல்லாவற்றையும் ரசிக்க முடியா, எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய கிருபை செய்திருக்காரு. ஆராதிக்கிறோம். துதிக்க
1: The Lord has given the good eye and we could see everything. The Lord has blessed us. We have to praise him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், பே பண்றீங்களா?
1: And I am seeing you. You are seeing
0: me. நம்ம நல்ல வசந்த கேக்குறாங்க, அந்த அம்மா நல்ல வசந்த, இந்த முன்னாடி இருக்கிற அந்த ஐயா, பின்னாடி இருக்கிறவங்க, ஒரு சிலர் இந்த பக்கம், எல்லாம் நல்ல வசந்த. நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன், பே பண்றோமா?
1: You are listening to my words and you are watching.
0: செல்போனுக்கு பே பண்றோம்.
1: And we play with cell phone.
0: குடிக்கிற தண்ணிக்கு பே பண்றோம்.
1: We pay for
0: internet.
1: We pay for
0: the phone.
1: We pay for the internet. We pay for the water.
0: எனக்கு யோசிச்சு பாத்துக்கிங்களா நீங்க?
1: Anytime you talk.
0: ரெண்டு கையிலம நிறைய பேர் இருக்காங்க.
1: Many people don't have.
0: கால்ல சாப்பிற ஆள்லாம் இருக்காங்க.
1: They eat through the legs.
0: ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க.
1: Without legs, without hands they are living.
0: பாத்ரூம் அவனால இருந்து போக முடியாது.
1: They cannot even stand up.
0: ஆண்டவர் நம்மள அப்படியே கொண்டு வந்திருக்காரு.
1: Did the Lord create us like
0: சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு,
1: with the health.
0: அவர் ஆராதிக்க முடியா, துதிக்க முடியா, நாமத்தை வைத்த முடியா கொண்டு வந்திருக்காரு. எத்தனை அன்புள்ள நல்ல ஆண்டவராக இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம்.
1: The Lord Jesus, how much he blessed us and how much we have to worship him.
0: Hallelujah. சுகத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு.
1: And the Lord has given the strength also.
0: பலத்தை மாத்திரம் கொடுக்கிற நல்ல வருமானத்தை கொடுத்திருக்காரு.
1: The Lord has given the gifts also.
0: கொடுத்த வருமானத்துல பத்துல ஒரு பங்கு கர்த்தர் நாமத்துக்கு கொடுக்கணும்.
1: And we have to give the 1/10 of the tithe.
0: எத்தனை பேருக்கு ஆசை இந்த கண்மலை சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும்? எத்தனை பேருக்கு ஆசை?
1: The living, the church of the living God should have 10,000 people.
0: இந்த அல்லேலூயா எல்லாம் பத்தாது.
1: This hallelujah is not sufficient.
0: ஒரு குத்து குத்துன மூக்குல ரத்தம் வரணும்.
1: And if you,
0: யார் மூக்கல?
1: Get blood.
0: யார் மூக்கல?
1: From whose nose?
0: பிசாஸ் மூக்கல வரணும். Hallelujah.
1: From the nose of the devil.
0: எத்தனை பேருக்கு ஆசை? திரும்ப மாசம் சொல்ற இந்த சபை 10,000 பேர் கொண்ட சபையா மாறணும் சொல்ற மாட்டா? அல்லேலூயா சொல்லு பாரு.
1: Become 10,000 people.
0: இந்த சபை வளரும்.
1: The church should grow.
0: ஆத்துமாக்களால் நிரப்பப்படும்.
1: It has to be filled with the soul.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அல்லேலூயா சொன்ன வளருமா சபை?
1: When you say hallelujah, will it grow?
0: வளருமா வளராதா?
1: Will it grow or not?
0: Pastor, இவங்க சிஸ்டத்தெல்லாம் மாத்தணும். இனிமே
1: we have to change the system.
0: வரும்போது சானிடைசர், அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க், அதெல்லாம் கொடுக்குறீங்களே?
1: And you have sanitizer.
0: கூட ஒரு நோட் கொடுங்க பாஸ்டர்.
1: And again you have to have notebook.
0: எல்லாருக்கும் ஒரு ரோல் நம்பர் கொடுங்க.
1: You have to have
0: அந்த நோட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: You have to write all your friends name.
0: ஆமா, ரெண்டாவது பேஜ்ல ரிலேஷன்ஸ் பேர்லாம் எழுத சொல்லுங்க.
1: The relatives name in the next page.
0: மூணாவது பேஜ்ல neighbors பேர் எழுத சொல்லுங்க.
1: Neighbors names in another page.
0: நாலாவது பேர் கொலிக் கூட வேலை செய்யறவங்க படங்க பேர்ல அவங்க பேர்லாம் எழுதணும்.
1: Even the colleagues name in your
0: இந்த
1: office.
0: இந்த சபையிலக்குள்ள இருக்கவங்க எழுதினாலே 20,000 பேர் எழுதுவாங்க பாஸ்டர்.
1: And you can write 20,000 names.
0: 20 பேர் எனக்கு தெரியாது சொல்ல மாட்டே, கை தூக்கி பார்க்கலாம்.
1: Anybody can say
0: 20 பேர் தெரியலனா நீங்க ஹிந்தி காரங்க அர்த்தம்.
1: I don't have 20.
0: Hallelujah.
1: Then that is Hindi man.
0: எவ்ளோ பேரோட பழகறல்ல.
1: We move with so many people.
0: ஆமா, எவ்ளோ சொந்தக்காரங்க நமக்கு.
1: We have lot of relatives.
0: பக்கத்து வீட்ல சந்தல பொந்தல மாடியில ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்காங்க.
1: There are unsaved people many.
0: கூட வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
1: Lot of colleagues you have.
0: எனிகாத அந்த ஆத்மா மேல ஒரு பாரம் இருந்திருக்கு உங்களுக்கு.
1: You have burden upon them.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபை எவ்வளவு பெரிய சபை, எவ்வளவு பெரிய இடம் பாருங்க.
1: such a big area.
0: 10,000 பேர்ல 20,000 பேர் கூட ஆராதிக்கலாம்.
1: Even 20,000 people can sit and worship.
0: ஆராதிக்கலாமா இல்லையா?
1: Is it not possible?
0: நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your friends.
0: நெய்பர்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your neighbors.
0: ரிலேஷன்ஸ்க்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for your relatives.
0: கோலிக்காக பிரேயர் பண்ணுங்க.
1: You have to pray for the colleagues.
0: அப்ப யார பார்க்கணும்னு முடி பண்ணியாச்சு.
1: And you know
0: அவங்களுக்காக பிரேயரம் பண்ணியாச்சு.
1: Just called. அஞ்சு வாரம் வந்தா ஒரு பட்டு போடுவ ஃப்ரீ. And 5 weeks we come பட்டு சாரி is free.
0: ஆமா எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறீங்க? எட காணுமா?
1: How many will come?
0: எட காணுவாங்க? காணாது. நல்ல ஒரு அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: The Lord is giving the anointed.
0: ஒரு மனுஷனை உயர்த்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, எங்க போனாலும் நான் போய்ச்சுப்பேன்.
1: The Lord's word can make.
0: நான் உண்மையை சொல்றேன், நல்ல அப்போஸ்தலர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
1: Anointed apostle the Lord has given to us.
0: நான் பாஸ்டருக்கு போன் பண்ணும்போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா?
1: The first word I spoke.
0: ஐயா அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடியல.
1: The acts of apostles not yet over.
0: Ella bible munji ella agama munji apostles inno nadapadigal inno mudiyala.
1: Acts of apostles not yet over.
0: Ampa irukra kaala katta irukra ooliyakaral perugal aandar ezhuthi vechirukkarare.
1: God is writing the current ministers of God.
0: Ippa irukra apostles oda per aandar ezhuthi kondirukkarare.
1: God is writing the current apostles name.
0: Ayya na viswasikira unga per adhula irukene.
1: I believe that your name is there.
0: Sonana illaya kelunga.
1: Just said I told.
0: Nalla oru deiva manushan aandal kodutirukkar.
1: God has given the godly.
0: இவர் மேல இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது.
1: The anointing is different.
0: நீங்க ஜனங்களை கொண்டு வாங்க.
1: Bring the God's people.
0: உங்க சொந்தக்காரங்களை கொண்டு வாங்க.
1: Bring your relatives.
0: உங்க நெய்பர்களை கொண்டு வாங்க.
1: Bring your neighbors.
0: உங்க கோலிகளை கொண்டு வாங்க.
1: Bring your colleagues.
0: இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் தீயானது இனி வரும் நாட்களில் உருவாக போகுது.
1: Great revival, revival in coming days.
0: இந்த இடத்து சபையில இருந்து எழுப்புதல் தீயானது புறப்பட்டு போய் தேசத்தை அசைக்க போகிறது.
1: Revival will shake the entire world.
0: ஒரு விசேஷமான அபிஷேகம்.
1: A special anointing.
0: இதுவரை இருந்த அபிஷேகம், ஐயா மேல அப்பா மேல இருந்த அபிஷேகம் வித்தியாசமானது. ஆனா இந்த நாள்ல இருந்து ஒரு விசேஷமான அபிஷேகத்தை உங்கள் போதகர் மேல என் ஆண்டவர் வைக்கிறார்.
1: The Lord is putting up the special anointing to pastor.
0: அது என்ன அபிஷேகம் தெரியுமா?
1: What kind of anointing?
0: இதுவரை இருந்த அபிஷேகம் அப்போஸ்தலர் மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was in apostle.
0: இந்த நாள்ல இருந்து வருகிற அபிஷேகம் அது இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம்.
1: The anointing which was upon the Lord Jesus.
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் என்ன தெரியுங்களா?
1: What kind of anointing upon Jesus?
0: இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அபிஷேகம் தான்.
1: The anointing upon Jesus.
0: இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது எட்டு திசையில இருந்து ஜனங்கள் ஓடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
1: People came from different directions.
0: அதுபோல இந்த மகன் பலிபீடத்தில் நிற்கும்போது
1: when we stand on the pulpit.
0: இனி வரும் நாட்கள்ல
1: the coming days
0: ஜனங்கள் சாரசார சபைக்கு நேராக ஓடி வருவார்களாக. கடல் தொண்டலை விடுதலையாக்க முடியாய். வியாதிகளை சுத்தமாக்க முடியாய். பிசாசு பிடித்தலை விடுதலையாக்க முடியாய். தரித்திரவான்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிற
1: அபிஷேகம்.
0: ஏழைகளை பணக்காரர்களாய் மாற்றுகிற
1: அபிஷேகம்.
0: சபை நடுவிலே கடந்து வருவதாக.
1: லைவ்
0: மிராக்கிள்களை, ஓபன் மிராக்கிள்களை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் சபையில நடத்துவாராக.
1: In the coming days the Lord will do like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Na naalu kurippu kondanda rendu rendu kurippai maatha sollivittu mudikiren.
1: I have only two points I want to say.
0: முதலாவது நம்ம அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தரின் நாமத்தினால் தான் வீழ்த்த முடியும்.
1: The first of all those who are making to ashamed and the names.
0: இரண்டாவதாக ரெண்டு சாமுவேல் புத்தகம்
1: 2 சாமுவேல்
0: 21 அதிகாரம்
1: 21
0: 16வது வசனம்
1: and 16.
0: இஸ்மிபிலேத்தனும் ராட்சத புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான்.
1: He is waiting in order to kill the David.
0: இங்க ஒரு அரக்கன பாக்குறோம்.
1: He is looking at a giant.
0: எப்படியாவது தாவீதை வெட்டணும்.
1: Somehow I have to kill David.
0: ஆமா பக்கா லோக்கல் மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா புளியாந்தோப்பு பாசையில சொல்லனா தாவீத போட்டு தள்ளுன்னு காத்திருந்தான்.
1: And we, somehow we have to kill David.
0: ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் நம்மள அழைக்கணும்னு நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மள இல்லாம போன நினைக்கிறானோ, யாரெல்லாம் நம்மள நாசமா போன நினைக்கிறானோ, அவன் தான் நம்ம வாழ்க்கையில காணப்படுது அரக்கன். ஹல்லேலூயா.
1: The giant and those who are not interested in us, those who want to destroy us, and he is the giant.
0: வன்கனி நாவி, பொறாமை நாவி, எச்சரி நாவி, குற்றக்கண்ணி ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், ராட்சதர்கள்.
1: All the evil spirits like jealousy or any pride, these are all giants.
0: உலகத்தா சொல்வான்.
1: The worldly people will say,
0: கல்லடி பட்டாலும் படலாம், என்ன பண்ண என்ன பண்ண கூடாது. பரவாயில்ல, எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கு. என்ன பண்ணக்கூடாது? கண்ணாடி படக்கூடாது. சில கண்ணு வச்சா நல்லா இருக்கிற மரம் கூட பட்டு போயிடும்.
1: They should not keep the eyes.
0: நான் சொல்ல வன்கண்ணி நாவி பைபிள் சொல்லு.
1: The word of God says,
0: கடன் பிரச்சனை ஒரு ராட்சசன் தெரியுங்களா?
1: The debt is the giant.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை அழிவுக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debts will destroy.
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt will take to the
0: கடன் பிரச்சனை ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேரா கொண்டு போகும்.
1: The debt, it leads to many problems.
0: நாளோர செய்தித்தாள் எடுத்து பாருங்க.
1: Look at the news.
0: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் விஷம் அருந்தினார்கள்.
1: And because of the debt they
0: கடன் பிரச்சனை நிமித்தமாய் குடும்பமாய் தற்கொலை செய்து கொண்டார்கள்.
1: Because of the debt they did suicide.
0: நாளோர செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது.
1: Every day we get news.
0: வியாதி ஒரு ராட்சதன்.
1: And sickness is the giant.
0: ஆமா, வியாதி அரக்கலை காட்டல பல மனுக்கு பராக்கம் உள்ளது.
1: The sickness is mighty than
0: இன்னும் நிறைய வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கல.
1: They could not find medicine for the sicknesses.
0: Cold D category virus.
1: And they could not find medicine for the
0: cold virus. இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
1: They could not find
0: cold வரும். விக்ஷாக்ஷன் 500 டோலோ 650 போடுவோம், கோல்டு போயிடும். திருப்பி ஜில்லுன்னு குடிச்சா கோல்டு வரும்.
1: And again the cold keeps on coming even if they put dolo.
0: ஜோராலா சி கேட்டகரி வைரஸ்.
1: And the C category virus.
0: மெட்டாசின், அனாசின், குரோசின் எல்லாம் போடுவோம், ஜுரம் போயிடும். அடுத்த சீசன்ல ஜுரம் வரும்.
1: We put metacin and other tablets, but then it will go and come back again.
0: போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்சான்.
1: They found
0: medicine. Smallpox மருந்து கண்டுபிடிச்சான்.
1: For the smallpox.
0: ஆனா ஜுரத்துக்கு கோல்டுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல.
1: They could not find medicine for the cold.
0: AIDS வியாதி, கேன்சர் வியாதி எல்லாம் B category virus.
1: The B category virus for AIDS and cancers.
0: அதெல்லாம் வந்தா பாஸ்போர்ட் ரெடின்னு அர்த்தம்.
1: Then the passport is ready.
0: ஆமா, சில வியாதி வந்தா voter ID ல இருந்து பேர் எடுத்துறோம்.
1: And when the sickness comes, they will remove the name.
0: சில வியாதி வந்தா ரேஷன் கார்டுல பேர் தூக்கிடும். சில வியாதி வந்தா ஆதார் கார்டுல பேர் தூக்கிடும்.
1: And some sicknesses, it will have that its own name.
0: வியாதி அரக்கலை காட்டல பல மடங்கு பராக்கம் உள்ளது.
1: The sickness is more stronger than the giant.
0: A category virus என்ன தெரியுங்களா?
1: A category virus.
0: டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், ஜிகா வைரஸ், COVID-19.
1: All kind of viruses from different birds.
0: ஆமா, இதெல்லாம் A category virus.
1: These are all A category virus.
0: அதெல்லாம் வந்தா தேசமே ஆடும்.
1: The whole world will be shaken.
0: ஆடுதா இல்லையா?
1: Is it shakening or not?
0: அவமானப்படுத்த ராட்சதன் கர்த்தர் நாமத்தினால் தான் விழ்த்து முடியும்.
1: பிறந்தவர்கள்
0: இவர்கள் தாவீதின் கையினாலும் அப்படியே முன்னாடி வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவீதின் சகோதரனான அவனை வெட்ட. நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல போறேன்.
1: இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே.
0: முதலாவது ஒரே ஒரு கோலியாத் இருந்தான்.
1: தேர் வாஸ் ஒன்லி ஒன் கோலியாத்.
0: கர்த்தருடைய நாமத்தினால கூழாங்கல்னால அடிக்கிறாங்க.
1: தி நேம் ஆஃப் God and they have the stone with the stone they have thrown.
0: கர்த்தருடைய நாம என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: What is the name of the Lord?
0: இயேசுவின் நாமம் என்னன்னு.
1: Name of Jesus.
0: அவர் நாமம்
1: his name.
0: ஆலோசனை கர்த்தர். அப்புறம் வல்லமை உள்ள தேவன்.
1: Powerful God.
0: நித்திய பிதா.
1: Everlasting Father.
0: நான் நினைக்கிறேன் கோலியாத்து வல்லமை உள்ள தேவன் கல்லை திருப்பாம்பு. ஹல்லையா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு வல்லமை உள்ள தேவன். ஹல்லையா,
1: we worship the Jesus is powerful God.
0: அந்த கல்லெடுத்து ஒரே அடி அடிச்சா செத்து போயிட்டான். இங்க பாக்குறோம் நாலு அரக்கர் இருக்காங்க.
1: There are four
0: நாலு அரக்கர்களையும்
1: ராட்சதர்களையும்
0: தாவீதோ
1: டேவிட்
0: அவனோட சேர்ந்த போர்
1: வீரர்களும்
0: இந்த டைம் கூழாங்கல்னால அல்ல,
1: not with a small stone,
0: பட்டயத்தினால வெட்டி போட்டான்.
1: With a sword he cut down,
0: ஒரு கத்தியத்தை வெட்டி போட்டானுங்க.
1: With a big sword,
0: எல்லா பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, கோலியாத் என்ற அரக்கனை தாவீது வீழ்த்தினானு. இல்ல சார், இங்க பாருங்க, நாலு அரக்கர்களை வண்டி மேல லோன், வீட்டு மேல லோன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, 5,000 ரூபாய் சீட்டு, 10,000 ரூபாய் சீட்டு, 50,000 ரூபாய் சீட்டு, ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், பத்தாக்கோசல், மகளிர் குழு எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க.
1: ஆல் கைண்ட் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் லோன்ஸ் யூ வுட் ஹேவ் பாட்.
0: யா, இந்தியாவே கடன்ல தான் இது, கரெக்டா?
1: இந்தியா இஸ் இட்செல்ஃப் இன் டெட்ஸ்.
0: கரெக்டா தப்பா பிரதர்?
1: இஸ் இட் ரைட் ஆர் ராங்?
0: நான் ஒரு பழமொழி சொல்லவா?
1: ஷல் ஐ டெல் எ ப்ராவெர்ப்?
0: ஊர் ஊரா போனா நாடோடியா.
1: அண்ட் இஃப் யூ கோ ஆல் ஓவர் பிளேசஸ் தென் யூ பிகம் ஸ்ட்ரேஞ்சர்.
0: ஊர் ஊரா போனா பழமொழி இது, ஊர் ஊரா போனா நாடு சர்க்கஸ் காரன் பார்த்திருப்பீங்க. சென்னை, பெங்களூர், பூனா, பாம்பே போவான், ஐயோ நாடோடி. ஊர் ஊரா போனா யாரு?
1: Circus people will go from one place to another place.
0: ஊரூரா போனா நாடோடி என்றது பழமொழி. நான் புதுமொழி எழுதுகிறேன், என்ன
1: தெரியுங்களா? The new proverb.
0: ஊரூரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி.
1: If we go country after country, then it's Narendra Modi.
0: தெருவா இருக்கிறவங்க கேடி, கேடி பசங்க எங்க பார்க்கலாம்? தெரு தெருவா சுத்தின்னு பாருங்கல்ல.
1: The wicked they are going.
0: ஊரூரா போனா நாடோடி, நாடு நாடா போனா நரேந்திர மோடி. மேட்ச் ஆகுதா?
1: Is it
0: ஒரு வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தலைமையில 5,000, இப்ப 30,000 கடன்.
1: 30,000.
0: இந்தியாவே கடல்ல தாங்குது. இந்தியாக்காரன் மாதிரி பில்லியன்டான ஸ்மார்ட்டான ஆளு இந்த உலகத்துல எங்க தேர்னாலும் கண்டுபிடிக்க முடியாது.
1: இந்தியன்ஸ் ஆர் வெரி ஸ்மார்ட்.
0: வெள்ளக்காரன் எதை கண்டுபிடிச்சான்? லைட்டை கண்டுபிடிச்சான், ஃபேனை கண்டுபிடிச்சான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், ஃபிளைட் கண்டுபிடிச்சான். நம்ம ஆள் கண்டுபிடிச்சிக்கிறான் பாருங்க. அக்கௌண்ட்,
1: அவர் பீப்புள் ஹவ் ஃபவுண்ட் தி அக்கௌண்ட். பட்
0: என்ன அக்கௌண்ட்? பேங்க் அக்கௌண்ட் இல்ல, மளிகை கடல் அக்கௌண்ட், துணி கடல் அக்கௌண்ட், முடியற்ற கடை, மெடிக்கல் ஷாப்ல அக்கௌண்ட். ரோட்ல எவனா பொருள் எடுத்து போனா போதும், அவனை தேடி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது.
1: அக்கௌண்ட் இன் ஆல் தி ஷாப்ஸ்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இந்த மாசம் அக்கௌண்ட் காசு கேட்டு, இன்ட்ரெஸ்ட் கேட்டு, வட்டி காசு கேட்டு, பிரதர் சிஸ்டர் இந்த மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, வட்டி கொடுங்க, அக்கௌண்ட் காசு கொடுங்கன்னு சொன்ன கேட்டா ரெடியா ஒரு கத்தி ஒண்ணு வச்சுங்க.
1: You have to have the big sword if they ask for anything.
0: வெட்டு கத்தி பட்டா கத்தி கேட்டா ஒரே வெட்டு அவனை.
1: You just cut him.
0: சாதா கத்தில வெட்டினீங்கன்னா, சாதாக்கத்துல வெட்டினீங்கன்னா புழல் ஜெயில தான் கம்பி எண்ணும். 1, 2, 3, 4.
1: நாட் ஆர்டினரி நைஃப் அண்ட் தென் இல் கோ டு புழல்.
0: சாதாக்கத்துல வெட்டினா, ஆனா இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய,
1: இருபுறம்
0: கருக்குள்ள பட்டயமாகிய இந்த கத்தினால வெட்டி பாருங்க. ஏற்பட்ட ராட்சன வெட்டக்கூடிய வல்லமே இந்த வசந்தில ஒண்ணு.
1: எனி ஜெயண்ட் வில் கம் டவுன் அண்ட் ஹி வில் ஃபால் டவுன். ஹalleluya.
0: இந்த கத்திய பயன்படுத்ததே இல்ல.
1: யூ ஆர் நாட் யூசிங் திஸ் வேர்ட் அட் ஆல்.
0: ஆமா, எனக்கு அனுமான கத்திரது. நீயும் கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. எல்லாம் சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க மாட்டா.
1: You will not borrow
0: இது இந்த வசனம், இது பட்டயம். இது வார்த்தை கிடையாது, இந்த வார்த்தை பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, இது வார்த்தை என்னது?
1: This word is word.
0: நீங்க நானும் ஆராதிக்கிறேன், ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறாரு.
1: God whom we worship is the word.
0: ஆதியிலே வார்த்தை இயேசுவா இருந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துல வந்தது. ஜீவனுள்ள வார்த்தை இயேசு.
1: The word came as flesh and the
0: living word. இப்ப நம்ம வார்த்தையா இருக்கிறாரு அவரு.
1: And he is in the
0: word
1: in our midst.
0: காலையில எழுந்தவனே சொல்லுங்க,
1: in the morning you say,
0: வீட்டுக்காரன் பேசுறது, மனைவி அந்த பேசுறது முன்னாடி ஆண்டவர் பேசுங்க. ஆண்டவரே இயேசுவே,
1: ஓ ஜீசஸ்,
0: நீயோ கடன் வாங்காத இருப்பாய் சொன்னீர் ஆண்டவரே.
1: God, you said, I will not borrow money.
0: இனி நான் கடன் வாங்க மாட்டேன்.
1: I will not get money at all.
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது, என்னை மாற்றும்.
1: God, you change me to lend money to others.
0: நாவுனால அறிக்கை செய்யணும்.
1: We have to confess.
0: காது கேக்கணும்.
1: You have to hear.
0: இருதயம் நம்பணும், இருதயம் விசுவாசிக்கணும்.
1: Your heart should believe.
0: அது விசுவாசிக்குமானால் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே.
1: And if you believe, your life will be changed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க.
1: You say every day.
0: 365 நாள் சொல்லுங்க.
1: 365 days.
0: கடன் இருக்குமாமா?
1: Do you have
0: கடன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு எவ்வளவு போயிருக்காத தேவனை ஆராதிக்கிறோம்.
1: அவர்
0: வார்த்தையிலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his word.
0: இயேசு வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர்.
1: He is faithful in his promise.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் ஒரு பிசினஸ்மேனை பார்த்தேன்.
1: I have met a business
0: guy who Jesus calls book achina.
1: He had Jesus calls book.
0: Brother, neenga Christian ah brother? Abdina
1: I asked, are you a Christian?
0: Aama yana.
1: He said yes.
0: எந்த சர்ச்சுக்கு போறேன்னு
1: கேட்டேன். Which church you are going?
0: உடனே ஓன் அழ ஆரம்பிச்சிட்டான்.
1: He started weeping.
0: யோ வாலிபன் ஆள் எதுக்கு அழுறன்னு
1: கேட்டேன். The young man, why do you weep?
0: ஆமா இல்ல சார், நான் கோயம்பேடு மார்க்கெட்ல தேங்காய் ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன்.
1: I have wholesale business for coconut.
0: 10 லட்சம் கடன் வாங்கிட்ட வட்டியோட சேர்ந்து 5 லட்சமா மாறிடுச்சு.
1: I borrowed 10 lakhs and it becomes 10 to 15 lakhs.
0: கடகார கத்தியத்துன மிரட்டறா, அசியஸ்மா பேசுறா, தூஷ்மா பேசுறா, நைட்ல தூங்க மாட்டறா.
1: He is not, he is disturbing all the time, he is irritating.
0: என் வைஃப் பத்திலாம் தப்பா பேசுறாயா?
1: He is talking ill of my Bible.
0: ஆமா என் காது கொடுத்து கேட்க முடியல.
1: I could not hear my with my ears.
0: வேற சொத்து இல்ல வித்து அடைக்கிறதுக்கு.
1: I don't have any other property.
0: ஒரே ஒரு 500 ரூபாய் இருக்கு.
1: I have just 500 rupees.
0: இந்த கடைசி 500 ரூபாயை ஆண்டவருக்கு அனுப்பிட்டு.
1: I have sent to the Lord with this 500.
0: Jesus calls அனுப்பிட்டு நீ நான் தூக்கு மாட்டி சாவலாங்கறானே.
1: I'm going to die.
0: அவனை ஏற இறங்கல. அவன் ஸ்லோ மோஷன்ல பார்த்தேன். ராஜா சரியான முடிவை சாவியான்றான்.
1: I said okay come, go and die.
0: 5 லட்சம் ரூபாயால கொடுக்க முடியாத?
1: 15 லாக்ஸ்
0: கொடுக்க முடியுமா? முடியாது.
1: can't you give
0: வேற சொத்தம் இல்ல. சாவே.
1: come on die.
0: 7 மணிக்கு சாவுன.
1: 7 o'clock.
0: 6 மணிக்கு கடைக்கு வரேன.
1: 6 o'clock he came.
0: ஆமா கடைக்கு 6 மணிக்கு போனேன்.
1: I went.
0: லைனா இது போல வசனம் இருந்தது கடையில.
1: there are lots of verses.
0: போய் முதல் கேள்வி.
1: first question.
0: சண்டே சர்ச்சுக்கு ஒழுங்கா போறியா?
1: are you going to church on sunday?
0: இல்ல சார், சண்டே தான். கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் வரதாம்.
1: I have little business on Sunday.
0: Fault எங்கக்குது பாத்தீங்களா? ஈபிகாரம் வந்த கரண்ட் கட் எங்க எரிஞ்சிருக்கு, வயர் எங்க கட் ஆயிருக்கு, ஃபால்ட் பாப்பான். இல்ல நம்ம யூர் ஃபால்ட் எங்கக்குது பாருங்க. இல்ல
1: ஈபி மேன் will come and find out the fault.
0: நாம சண்டேல கொஞ்சம் வயித்தோலி வந்தா போதும் ஆராதனை கட்டு.
1: Sunday we just cut the service because of stomach pain.
0: காய்ச்சல் வந்தா போதும் ஆராதனை கட்டு.
1: If get fever then we cut the service.
0: எவன சொந்தக்கார வீட்டுக்கு வந்தா போதும் ஆராதனை கட்டு.
1: Any relatives come we cut the service.
0: யாராவது கல்யாணம் மேரேஜ் வெச்சானா ஆராதனை கட்டு.
1: If any marriage we cut the service.
0: நான் சொல்றேன், யாரெல்லாம் சண்டே கால ஆராதனை கட் பண்றீங்களோ அவங்க வாழ்க்கையில பெரிய நஷ்டம் வருதுன்னு அர்த்தம்.
1: If you cut a Sunday service, you get a lot of loss in your life.
0: நியாயமான காரணமா இருக்கலாம்.
1: It may be correct reason.
0: அது ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும்.
1: The Lord knows it.
0: எக்காரணத்தை கொண்டு சண்டே கால ஆராதனை கட் பண்ணவே கூடாது.
1: Don't cut Sunday service at all.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரி என்ன சொன்னேன்?
1: I told him.
0: ஆமா ஒழுங்கா ஆலயத்துக்கு போ.
1: Go to the church.
0: ஒவ்வொரு நாளும் நான் சொல்ற வசனத்தை சொல்லுன.
1: You tell the verse every day.
0: ஒரே ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்.
1: I taught one
0: word. இந்த ஒரு வசனத்தை படிப்பியனா?
1: It repeat it.
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும் சொன்னேன்.
1: It will change your life.
0: என்ன வசனத்தை நான் சொல்லி கொடுத்தேன்?
1: What verse it is?
0: சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியங்களா?
1: You know the truth.
0: இந்த வசனத்தை திருப்பி சொல்லுவா?
1: Truth will deliver you.
0: உண்மையை அறிவீர்கள், உண்மைங்களை விடுதலையாக்கும்.
1: The truth will deliver you.
0: எந்த உண்மைங்களை தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Any man is
0: எந்த உண்மை தெரியும், எந்த உண்மைங்கள, எந்த சத்தியம் தெரியும், எந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: Which truth can deliver you?
0: அடிப்படையா ஒவ்வொரு விசுவாசி தெரிஞ்சு வச்சுக்கிற சத்தியம் என்னன்னா,
1: the basic truth.
0: பேசிக் ட்ரூத் என்னன்னா,
1: basic truth you should know.
0: நீங்க நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல் இல்ல, மண் இல்ல, ஒரு ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா.
1: The Lord whom we worship and he is the living God, not the stone, not the wood.
0: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டாரு?
1: How is our Lord?
0: நல்ல ஒரு பேர், living God.
1: The church of the living God.
0: Church of
1: living God.
0: என்ன ஒரு பேர் பாரு. கரெக்ட், உண்மை அதுதான். அடிப்படை சத்தியமே அதுதான்.
1: That is the basic truth.
0: பேசிக் ட்ரூத் அதுதான். நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? ஜீவனே இல்லாம சொல்றீங்க பாருங்க.
1: The Lord whom we worship is the living God.
0: நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
1: And
0: he
1: is worthy to be praised.
0: உலகத்தான் சொல்லுவான், கடவுள் தூண்லயே உலாவறான், துரும்புலயே இருப்பான்.
1: The world will say and he will live in the pillar.
0: நம்ம ஆண்டவர் இயேசு தூண்ல துரும்புல உலாவற தேவனா?
1: Our God is it.
0: அவர் உங்களுக்குள்ள வாசசேகிற தேவனா இருக்காரு.
1: He is moving.
0: அவர் உங்களுக்குள்ள உலாவற தேவனா இருக்காரு.
1: He is moving in you. அவர்
0: ஜீவன ஜீவாதிபதி.
1: And he is the prince of peace.
0: Hallelujah.
1: Prince of life.
0: யோ 5 லட்சம், 5 கோடி ஆண்டவர் அடைப்பாரே.
1: The Lord will close even 15.
0: அந்த தேங்காய் ஹோல்சேல் வியாபாரின்ட சொல்றேன்.
1: I said to him.
0: நீ சாவணும்னு முடி பண்ணிட்ட.
1: You are ready to die.
0: நீயா சூசைட் பண்ணியனா?
1: If you do suicide,
0: நரகத்துக்கு போவே.
1: You will go to hell.
0: சூசைட் ஆவி எங்க போவோம்?
1: Where it will go?
0: எல்லாரும் சொல்ல, சூசைட் ஆவி எங்க போவோம்?
1: The spirit of suicide.
0: நரகத்துக்கு போவோம்.
1: It will go to hell.
0: கடன் அடைக்காம இரு, அவங்க கையாலே செத்து போ, பரலோக ராஜ்யமாவது போவே.
1: And you cannot go to hell. Heaven at all.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர்.
1: Every day the Lord whom we worship.
0: நான் ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர்.
1: The Lord Jesus is the living God.
0: அவர் என்னை விட்டு விலகுதும் இல்லை, என்னை கைவிடுதும் இல்லை.
1: He will not depart from me.
0: நானோ கடன் வாங்க மாட்டேன்.
1: And I
0: அநேக ஜாதி கடன் கொடுக்க முடியாது ஆண்டவர் என்னை உயர்த்துவார்
1: I will not borrow money
0: என்னை வாளாக்காமல் தலையாக்குவார்
1: He'll make me head
0: down என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்
1: not down and
0: என் தலையை ஆண்டவர் நிமிரவனுவார்
1: The Lord will bless me
0: நான் திரும்பமாய் சமுதாயத்திலே இயேசுவால் உயர்த்தப்படுவேன்
1: I will be lifted up by the Lord Jesus
0: நாவுனால சொல்லு
1: just tell your tongue
0: காது கேக்கட்டும்
1: let your hear
0: இருதயம் நம்பட்டும் சொல்லி குடுத்து வந்தாங்க
1: then you believe in your heart
0: சில வருடங்களுக்கு முன்பாக
1: before
0: செப்டம்பர் மாதத்துல சொன்னேன்
1: செப்டம்பர் மாதம்
0: டிசம்பர் மாசம் அந்த ஃபோன் பண்ணா
1: டிசம்பர் he called
0: சார் நான் உங்களை பார்க்க வரணும்னா
1: சார் I want to come
0: நான் ஒரு மீட்டிங்ல பிரீச் பண்ணி கொண்டிருந்தேன்
1: I was preaching in the meeting
0: எல்லாரும் எழும்பி சாட்சி சொன்னா
1: everyone
0: நீங்க என்கிட்ட பேசலனா நான் இன்னைக்கு செத்து போயிருப்பேன்
1: if you are not talk with me I would have died
0: 4 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் அடிக்க வேண்டிய ஆண்டவர் கிருபை செய்த ஹல்லேலூயா
1: he closed all the debts
0: என் கண்மான லிவிங் காட் சப விசுவாசியே நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு
1: உங்கள்
0: வாழ்க்கையில புதிய காரியம்
1: உண்டாகும்
0: மேலாக்குவார்
1: யேசுவின்
0: தலையை நிமிர பண்ணுவார்
1: Jesus will lift up your head
0: எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ எந்த இடத்துல தலை குனிந்து நின்றாயோ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ எந்த இடத்துல நீ தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல என் ஆண்டவராகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ணுவார்
1: Lord Jesus will lift up your head
0: உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டேன்னு சொல்ல
1: All your sorrows got over
0: யாரெல்லாம் உங்களை அற்பமா நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை புறந்தள்ளினார்களோ அவர்கள் மத்தியிலே என் ஆண்டவர் ஆகிய இயேசு உன் தலையை நிமிர பண்ண போகிறார்
1: whoever rejected you whoever criticized you before them the lord will lift up your head
0: hallelujah over all the வார்த்தையாகிய கிறிஸ்து அறிக்கை செய்யுங்க
1: just confess the word every day
0: அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து காதுகள் கேட்கட்டும்
1: and let them hear the word
0: உன் இருதயம் விசுவாசிக்கட்டும்
1: let your heart believe
0: அது உன் வாழ்க்கையை மாற்றும்
1: it will change your life
0: hallelujah
1: Hallelujah.
0: வியாதி வந்துருச்சா?
1: Any sickness come?
0: வாதையின் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க.
1: The sickness will come will not come to my tabernacle.
0: பின்னாடி இருக்கிறவங்க ஹிந்தி காரங்க மாதிரி கேக்குறீங்க. பின்னாடி இருக்கவங்க கேக்குதா?
1: Any you are like Hindi.
0: வாதையின் கூடாரத்தை பொல்லாப்பனுக்கு
1: the wicked
0: தழும்புகளால
1: no evil will come to me.
0: வார்த்தை அனுப்பி
1: by the word by the stripes
0: ஆமா
1: I am healed.
0: ஒவ்வொரு நாளும் சொல்லணும் காலையில கண் விழிக்கும் போது
1: when you wake up
0: mogatha kuda kaluvana
1: you need not even wash your face
0: yesu mogatha paarara idhe paakrara
1: the lord is watching
0: solunga yesu mogatha paarara idhe paakraranga
1: your heart or face
0: idhe paakrara la ena mogam kalara nathila mind maaridum
1: when you wash your face your mind may change
0: idli utlama dosa utlama
1: whether we make idli or dosa
0: vekkalama sambar vekkalama
1: or chutney or sambar
0: ivungala paakalama avungala paakalama
1: shall we meet them or
0: தூங்கியது முதல் வார்த்தை
1: the first word
0: ஆண்டவரே
1: lord
0: இயேசுவே
1: jesus
0: வாதையினால கூடாரத்தை அணுக கூடாது
1: sickness should not come to my tabernacle at all
0: வாத வருமானிக்கு
1: will you get it
0: சத்தமா சொல்லுங்க வாத வருமா
1: loudly say will it
0: வருமா வராதா
1: whether it comes or not
0: covid 19 வருமா
1: any covid will come
0: வருமா வராதாங்க
1: will it come or not
0: வராது
1: won't come
0: chicken gonia வருமா
1: chicken gonia will it come
0: வருமா வராதா
1: will it come or not
0: chicken கோனியா நான் மட்டன் கோனியா கூட வராது உங்களுக்கு
1: even mutton kuniya nothing will come
0: ஒவ்வொரு நாள் சொல்லுங்க
1: அல்லையா tell that
0: 1947வது வருஷத்துல
1: 1947
0: எங்க அப்பா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக் கொண்டார்
1: my father accepted the lord jesus christ as his savior
0: அப்போ நிறைய ஸ்தாபனம் கிடையாது
1: not much organizations
0: ரிக்பி தோர கட்ட தோரன் வெள்ளக்கார தோரங்க வந்தாங்க
1: the
0: ஐயா தெரியும் நினைக்கிறேன்
1: past must be knowing
0: ama avanga vandu tamila kattittu vandu oodiyam pannanga
1: they came and did the ministry
0: enga appa avaroda sendu oodiyitu kadandu ponaare
1: my father went with them
0: enga appa kuda ponna anna thambi la
1: my brothers with my father
0: kristavan aitan solli engala pirichi vechitaanga
1: they just separated my
0: sottu kudukala
1: they did not give properties
0: naanga romba edaya irundhom
1: we were very poor
0: enga chithappa perippala romba vasathiya irundhaanga
1: my all other brothers
0: ala yelmaila aandavar engaloda irundhar
1: but the lord was with us
0: hallelujah அப்போ எங்க அக்கா ஒன்னு ஹைகோர்ட்ல நிறைய கான்வென்ட்ல எல்லாம் படிச்சு ஹை கோர்ட்ல ஜட்ஜா மாறிட்டாங்க.
1: My sister became judge in the high court.
0: நாலு போலீஸ்காரர் துப்பாக்கி வச்சிருந்த எஸ்கார்ட்.
1: Policeman normally
0: வீட்டுக்கு போனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
1: They will not give water.
0: சி விரட்டுவாங்க அது போல.
1: They just left their
0: மதிகாத வீட்டுக்கு எது போனோம்ல அந்த பக்கமே போலங்க.
1: I never went that side.
0: திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்தது.
1: Suddenly I got the phone call.
0: அக்காக்கு பிளட் கேன்சர் வந்துருச்சு.
1: Father got blood cancer.
0: அடையார் ஹாஸ்பிடல்ல கேன்சர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க.
1: They admitted in அடையார் ஹாஸ்பிடல்.
0: 3 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க சொல்லி ஃபோன் கால் வந்தது.
1: He will live only for 3 years.
0: என்னதான் நம்மள வெறுத்தாலும் என்னதான் வெறுத்தாலும் நம்ம கூட பிறந்த ரத்தம் இல்ல.
1: My own our born blood.
0: கடைசியா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம்னு போனேன்.
1: I just went.
0: இந்த அம்மா ஹீமோதெரபி பண்ணி முடியெல்லாம் கொட்டி போய் உட்கார்ந்துருக்கு.
1: Without hair and she was sitting.
0: அம்மா நான் ரொம்ப பாசமா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு
1: போறேன். I just called her my sister.
0: இது 3 மாசத்துல சாவ போது.
1: It was going to die in 3
0: அந்த ஹெட் வெயிட்டே போல இன்னும் ஹெட் வெயிட்டே போல.
1: No head weight is not at gone.
0: மருந்து மாத்திரை கை விட்டுச்சு அப்பயும் சொன்னேன் அந்த அம்மா திரும்பி பார்க்கல.
1: Medicines for shaken.
0: டாக்டர் கை விட்டா அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: The doctors did not see.
0: டாக்டர் ஒரு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருக்கான் அப்பவும் திரும்பி பார்க்கல.
1: Only 3 months given.
0: ஒரே ஒரு வார்த்தை சொன்ன திரும்பி பார்த்தாங்க.
1: I said a word.
0: என்ன தெரியுமா சொன்னேன்?
1: What did I say?
0: இந்த டாக்டரோட பெரிய டாக்டர் தெரிய சொன்னேன். Hallelujah.
1: Big doctor the Lord Jesus.
0: அப்பதான் யார் அந்த டாக்டர்னு கேட்டாங்க.
1: He asked who is that.
0: நான் சொன்னேன் அந்த டாக்டர் பரம வைத்தியராக இயேசு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.
1: That is that Jesus Christ is the Lord.
0: அப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டாக்கான்னு கேட்டேன்.
1: I asked whether I should pray.
0: பார்த்தா முழங்கால் போட்டாங்க.
1: She knelt down.
0: நான் சொன்னேன் என்ன நம்புறேன்னா உன் கேன்சர் நல்லாவாது.
1: And if you believe me, you
0: can
1: cannot be healed.
0: சொல்ல போற வார்த்தையை சொல்லு.
1: Just tell the word.
0: என் ஆண்டவராக இயேசு உனக்கு சுகம் தருவார்.
1: The Lord Jesus Christ.
0: உன் கையெழுத்து உன் தலைமலவை.
1: இப்ப
0: சொல்லு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும்.
1: The blood of Jesus Christ can cleanse me from all sin.
0: இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு.
1: I have accepted the Lord Jesus as my own savior.
0: ஆகையால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சரீரத்தில் கேன்சர் வியாதி கிடமில்லை.
1: No cancer.
0: The cancer வியாதியை நான் ஜெயமாய் விழுங்குவேன்.
1: I will swallow the death.
0: திரும்பமாய் வேலை ஸ்தலத்துக்குள்ள போவேன்.
1: Again I will leave.
0: திரும்பமாய் வீட்டுக்குள்ள போவேன்.
1: Again I enter into my house.
0: திரும்பமாய் சமுதாயத்துக்குள்ள போவேன்.
1: Again I enter into the
0: சொன்ன ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? கேன்சர்ல இருந்து முற்றிலுமா குணமாய் திரும்ப ஹைகோர்ட்ல வேலை செய்ய முடியாது. எங்கேயோ நடந்த சாட்சி இல்ல சார், என் குடும்பத்துல நடந்த சாட்சி நான் சொல்றேன். ஹல்லையா, நீங்க நானும் ஆராதிக்கிற நாண்டோராக இயேசு வார்த்தையா இருக்கிறாரு. என் நாண்டோர் பேசுவாரானால், என் நாண்டோர் பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரமா. இயேசு பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் அதிரம். இந்த காலவெல்ல இயேசு லிவிங் காட் சபையில பேசுவாரானால் காதேஸ் வனாந்தர் மாத்திரம் அதிராது. இப்போ கேன்சர் வியாதி அதிரம், வீசிங் ப்ராப்ளம் அதிரம், மூட்டு வலி அதிரம், தைராய்டு வியாதி அதிரம், அல்சர் வியாதி அதிரம், நீர் கொப்பளம் என்று
1: சொல்லுவாங்க.
0: வல்லமுண்டு. அந்த ரத்தத்தை ஊற்றுகிறேன்.
1: down the power.
0: Ella vidamana balaveenangal.
1: All the weaknesses.
0: Sugar vyadhiye.
1: All.
0: Epo Yesuvi naamathinaale.
1: Jesus go.
0: Ootu valigal vilagavadaaga.
1: All the knee problems.
0: Ella vidamana ulcer vyadhigal vilagavadaaga.
1: All ulcer problems.
0: Thyroid vyadhigal vilagavadaaga.
1: Yesuvi naamathinaale. Be removed.
0: செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அற்புதம் செய்த சக்தி கடந்து வருவதாக, குணமாக்குற வரம் கடந்து வருவதாக, இப்போது ரைட் நவ்
1: தன்னுடைய
0: வார்த்தையினால விடுதலை.
1: Be delivered by the Lord's word.
0: Hallelujah. பொல்லாப் எனக்கு சத்தமா சொல்லுங்க, பொல்லாப் எனக்கு.
1: No wicked will happen.
0: பொல்லாப் புனரஞ்ச உலகங்க அது.
1: Nothing will happen.
0: நம்ம வாழ்கிற உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா?
1: You know which is the great.
0: நீங்க வீட்ல இருந்து கிளம்பி எல்லா வேலையை முடிச்சுட்டு எந்த விதமான சேதாரம் இல்லாம, எந்த விதமான சிராய்ப்பு இல்லாம ஒழுங்கா வீடு வந்து சேர்ந்தாலே அற்புதம்
1: தான்.
0: Accident.
1: Accidents.
0: எத்தனை பேர் கை இல்லாம போறான், கால் இல்லாம
1: போறான், without leg.
0: கொஞ்சம் அழகான பொண்ணு போனா ஆசிட் எடுத்து முகத்துல ஊத்துறானுங்க, அப்புறம் அருவா வந்தது. பாலியல் வன்கொடுமை என்னென்ன
1: நடக்குது.
0: இந்த காதுல ஒரு சவரன், இந்த காதுல ஒரு சவரன்
1: போட்டுமாங்களேன்.
0: போன மாசம் புளியாந்தோப்புல தான் ஒரு திருட காதோடு விட்டு
1: போயிட்டான.
0: ஒரு திருட காதோடு விட்டு
1: போயிட்டான். Cut the ear and took the
0: அது எப்படி பாஸ்டர் ஒரு சவரன் போட முடியும்னு கேக்குறீங்களா?
1: How do you put one?
0: முதல்ல ஒரு குத்து, பகுமா குத்து மாதிரி 12 குத்து. ஒரு அம்மா காது ஃபுல்லா குத்து மாயிது. திருட பாத்துக்கிறான், ரெண்டு காது தேவல, ஒரே காது போதும் விட்டு போயிட்டான்.
1: He just cut one ear and took off.
0: சென்னையில கேகே நகர் ஒரு ஏரியா இருக்கு.
1: There is கேகே நகர்.
0: ஆமா, அங்க ஃபுல்லா பிராமின்ஸ் ஏரியா.
1: So பிராமின்ஸ் ஏரியா.
0: ஒரு மாமி என்ன பண்ணி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்குது.
1: And putting the
0: காலையில 5 மணிக்கு.
1: Morning 5 o'clock.
0: 5 மணிக்கு 20 சான் செயின் தேவையா?
1: இஸ் இட்
0: கோலம் போடுறது 20 சான் செயின் தேவையா?
1: இஸ் இட் நெசசரி த செயின்?
0: நல்லா தொங்க விட்டு கோலம் போட்டுக்குது பாருங்க.
1: ரெண்டு
0: பேர் பைக்ல வந்து செயின் அடிச்சு போயிட்டான்.
1: ஹஸ் டேக்கன் த செயின்.
0: ஐயோ அந்த மாமி செயின் போச்சே, செயின் போய் அழுதெல்லாம் முகலாம் வீங்கி போய்.
1: அண்ட் ஷி வாஸ் வீப்பிங் லைக் எனிதிங்.
0: சோகமா தூங்கிட்டு இருக்குது.
1: ஷி வாஸ் ஸ்லீப்பிங்.
0: அடுத்த நாள் செயின் இல்லாம வந்து ஸ்லோ மோஷன்ல கோலம் போட்டுக்குது.
1: அண்ட் வித் ஷி இஸ் புட்டிங் கோலம் வித்அவுட் எனி செயின்.
0: அதே ரெண்டு திருடம் வந்துறா, அதே ரெண்டு திருடம் வந்தானாம்.
1: தி சேம் தீஃப்ஸ் கேம்.
0: வந்த அந்த மாமியை கூட்டி ஒரே அடி.
1: ஷி புட் த
0: ஒரே அடி அடிச்சு, இனிமே இந்த மாதிரி செயின் போட்டு இந்த ஏரியால ஒன்னு பார்த்தேன். அவ்வளவுதான், இந்தா நீ போட்டு இந்த செயின் முகத்துல விட்டு
1: போயிட்டானா?
0: பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்து அதனை. ஆமா, சர்ச்சில் வந்தா எல்லாருக்கும் வீரம்லாம் வரும். எங்க தான் வரும் வீரம், தீரம், சூரம்லாம் எங்க தான் இருக்கும்? சர்ச்சில். வீட்டுக்கு போனா கேஸ்ல போனா பலூன் மாதிரி ஆயிடும்.
1: And when you go home you will become very
0: ordinary. நீங்க உண்மையான லிவிங் காட் சபை. என்ன மாதிரி பேர் தெரியுங்களா? லிவிங் ஜீவனுள்ள தேவனுடைய சபை உடைய மெம்பரா இருந்தீங்கன்னா.
1: The church of the living God members you are.
0: நீங்க காலையில தூங்கி வந்து வீட்டு வாசல் கதவை திறக்கறீங்க.
1: And you open your door in the
0: வாசல்ல, என் வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சை பழத்துல குங்குமம் மஞ்சாயிட்டு உருட்டி விட்டா நிலைமை என்ன?
1: And if we put the lemon and roll it down, what will happen?
0: அந்த எலுமிச்சை பழம் எப்படி உண்ணு வந்ததோ சர்ச்சுக்கு உண்ணு. பாஸ்டர் என்ன சூனிய வச்சாங்க? பாஸ்டர்
1: பாஸ்டர் they put witchcraft against me.
0: உண்மையான லிவிங் காட் சபை விசுவாசியா இருந்தா அதே லெமன்ல லெமன் ஜூஸ் குடிக்க முடியுமா?
1: Can you take lemon juice with the same lemon?
0: லெமன் சாதா சாப்பிட முடியுமா? முடியுமா?
1: Can you do that?
0: முடியுமா முடியாதாங்க?
1: Can you do it or not?
0: அந்த அக்காக்கு ஒரு டெஸ்ட் வச்சிரலாமா?
1: Shall we keep one test for that sister?
0: நீங்கள யார் இந்த சர்ச்சில?
1: Who are you in the church?
0: நீங்கள யாரு?
1: Who are you?
0: சத்தமா சொல்லுங்க பாலா.
1: Loudly.
0: விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவர் பிள்ளைங்க. நீங்களா அந்த லிவிங் காட் சபையில யார் தெரியுமா? நானே சொல்றேன்.
1: Who are you in the church of the living God?
0: ஆளுக்கு ஒரு ரவுடிங்க. ரவுடினா தெரியாதா? இங்கிலீஷ்ல அந்த டான். நீங்களா யாரு? அது செட் ஆகாது. இப்படி கை வைங்களா, எல்லாரும் இப்படி கை வைங்க, எல்லாரும் வைங்க.
1: You have
0: பக்கத்துல இருக்கறங்களா நான் ஒரு டான் சொல்லுங்க.
1: Just say Don to other one.
0: நான் ஒரு ரவுடி, நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு ரவுடி தான் சொல்லுங்க.
1: I am also Don.
0: ஜனங்கள அடிக்கிற ரவுடி இல்ல, பிசாசின் மூக்க பக்கற ரவுடியா இருக்கணும், பிரச்சனைன்ற மூக்க பக்கற ரவுடியா இருக்கணும், வியாதின்ற மூக்க பக்கற ரவுடியா இருக்கணும். உங்களை பார்த்தா பிசாசு அலறணும்.
1: The devil should tremble before you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒரு நாள் போஸ்ட் ஆபீஸ்ல நின்னேன்.
1: I was standing in the post office.
0: ஒரு அம்மா வந்தது.
1: One lady came.
0: சார், இந்த மணி ஆர்டர் ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடு சார்.
1: ப்ளீஸ் ஃபில் அப் திஸ் மணி ஆர்டர் ஃபார்ம்.
0: ஏமா, எனக்கு தமிழ்லாம் ஒழுங்காக வராது.
1: ஐ டோன்ட் நோ.
0: இங்கிலீஷ்னா அழகா எழுதுவோமான.
1: ஐ ரைட் இன் இங்கிலீஷ்.
0: பரவாயில்ல சார், தப்பு தப்பாவது எழுதி கொடு சார்.
1: யூ ரைட் சம்ஹவ்.
0: நீ தான் லூஸ் ஆமா, நீ லூஸா, நீ
1: ஆர் யூ லூஸ்.
0: தப்பு தப்பா எதுனா எப்படி மணி ஆர்டர் போய் சேரும்?
1: அண்ட் வெல் ஹவ் இட் கோஸ்.
0: இல்ல சார், எனக்கு படிக்க தெரியும், கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் சார்.
1: I can correct
0: this. இதுனமோ எச்சம் போலயே நான் ஸ்டூடண்ட் மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிதான்.
1: She wants to do the correction.
0: உலகத்திலே ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியல இவெல்லாம் ஒரு ஆளு சொன்னா அதை காட்டில அவமானம் அந்த உலகத்துல இல்ல.
1: It is a great shame and we don't.
0: நான் போன் வரட்டேன், போவே மாட்டேன் சார். ஏதி குடு பராண்டது என்ன போட்டு.
1: And she kept on asking to.
0: சரி, நான் அரை மணி நேரத்துக்கு அது எழுதி கொடுத்துட்டேன்.
1: I have written it.
0: மா, நீ தூரமா போய் கரெக்ஷன் பண்ணி அப்படியே போயிடு.
1: Just correct it and go.
0: என்கிட்ட வராத என்ன.
1: Don't come back.
0: 800 ரூபாய் மணியாட்ரு.
1: 800 ரூபீஸ்.
0: ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது.
1: And 7 times.
0: ஆமா, ஏர்வாடி தர்காக்கு அனுப்புது. பில் போட்டு பில் வாங்கிடுச்சு.
1: And she got the bill back.
0: என்கிட்ட நேரா வந்தது.
1: She came back.
0: சார் அப்படிஞ்சு.
1: She said sir.
0: என்னமா வேணும் அப்படிங்க கேட்டா.
1: குடும்பத்துல
0: நிறைய பேர் செத்து
1: போயிட்டாங்க.
0: ஏர்வாடி தர்கால இருக்கிற முஸ்லிம் பாய்க்கு
1: That is the Ervadi boy.
0: 800 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பி சூனியம் பண்ணி காலி பண்றாங்க.
1: She sends 800 rupees money order.
0: சூனியத்துக்கு அனுப்புது 800 ரூபாயே.
1: 800 rupees for witchcraft.
0: நான் சொன்னே மா.
1: I said
0: பாய்க்கு நான் அனுப்பு, கேர்ள்க்கு நான் அனுப்பு.
1: You sent boy or girl?
0: அதுக்கு நான் ஏத்துக்கனா சம்மதன் கேட்டேன்.
1: And I
0: இல்ல சார், அவங்க என்ன காட்டுல பெரிய மந்திரவாதி அண்ணன் போனாங்கன்னா அந்த மந்திரம் திரும்பி வந்துடும் சார்.
1: That witchcraft came back again, she said.
0: அதுக்கு நான் எழுதுக்குன்னா சம்பந்தம்.
1: What is the relationship?
0: திரும்பி வரும் பட்சத்துல
1: when it comes back.
0: யார் கையை திருக்குதோ அவங்களுக்கு போயிடும் சார்.
1: Then it will be affected.
0: என் வைஃப் அண்ணன் போய் சொன்னா, ஏங்க ரோட்ல போற பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு
1: வரீங்க. Why do you bring problems from home?
0: நான் சொன்ன அந்த அம்மாவை பார்த்து,
1: I said to her,
0: ஏங்கடே நீ மோதிரியா?
1: Are you hitting me?
0: இப்போ சொல்ற இந்த மந்திரம் உனக்கு போவாது.
1: On the witchcraft.
0: இந்த மந்திரம் எனக்கு வராது.
1: It won't come to
0: me. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்.
1: The Lord Jesus is greater than anything.
0: இந்த மந்திரத்தை அப்படியே உனக்கு திருப்புறேன்.
1: I just
0: அடிக்கடி பாப்பேன் அந்த அம்மாவை, இன்ன வரைக்கும் பாக்குறேன்.
1: I looked at her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கனா பிசாசுங்களை பார்த்து பயப்படுவான்.
1: When the Lord's word is in you,
0: இயேசுவின் நாமம் உங்களுக்கு இருக்கனா எல்லாவற்றையும் நாள் ஜெயிக்க முடியும்.
1: When you have the Lord's name in you and you can overcome.
0: மூணு நாளுக்கு சொல்லுறதுக்கு நேரம் இல்ல, நான் முடிக்கிறேன் செய்தியை.
1: I just finished the
0: message. மூணாவதாக இஸ்ரவேல் ஜனங்க ஒரே லைன்ல சொல்லி முடிக்கானுக்கு போவாங்க. எகிப்துல இருந்து கடந்து
1: இஸ்ரலைட்ஸ் went to Canaan from Egypt.
0: அந்த பள்ளத்தாக்குல அங்கங்க ராட்சத பிறவி இருப்பான்.
1: Everywhere the giants will be there.
0: இஸ்ரேல் ஜனங்க முன்னாடி தடை பண்ணுவான்.
1: And they will stop Israelites.
0: வழிபறி செய்வான்.
1: அப்படிப்பட்டதாக
0: நல்ல திருமணமாக தடைகள் கடந்து வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட தடைகள் உடைக்கப்படுவதாக. பிள்ளைகள் இல்லாத தடையோடு கடந்து வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட தடைகள் காலவில் உடைக்கப்படுவதாக.
1: All the childless things be broken.
0: சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், யாரெல்லாம் சொந்த வீடு இல்ல.
1: You may not have own house.
0: நல்லா கை தூங்க போலாம்.
1: You can raise your
0: வாடகை வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கை தூங்க.
1: Those who are in rented
0: சொந்த வீடுக்கு ஒரு 800 இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் சைஸ் ஆதுனா பண்ணலாம். ஒரு வீடு வேணும் நம்மளுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்ல. ஒரு தளம் போட்ட வீடு வேணுமா வேணவா?
1: Do you need 800 square feet house?
0: வேணுமா வேணவாங்க?
1: Do you need or not?
0: இது யார் படைச்ச பூமி?
1: And who created this earth?
0: யார் படைச்ச பூமி? எல்லாம் சத்தமா சொல்லுங்க.
1: Who created
0: யார் படைச்ச பூமி?
1: ஹூ கிரியேட்டட் திஸ் எர்த்?
0: கர்த்தர் படைச்ச பூமி, இயேசு படைச்ச பூமி சொன்னீங்களே. யாராவது எங்க அப்பா படைச்ச பூமி சொன்னீங்களா?
1: எனிபடி செட் மை ஃபாதர் கிரியேட்டட்?
0: ஆமா, சொல்லினதா போ கட்டிட்டு இருப்பீங்க.
1: And you would have built long.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்றேன், நீங்க அப்பா உடைய பூமி நமக்கு சொந்தம்.
1: The father's earth it belongs to
0: us. வீடு வாசல்கள் கட்டி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
1: May the Lord.
0: நல்ல வேலைகள் கட்டுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
1: Give good job.
0: சுப காரியங்கள் குடும்பங்கள் நடக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக.
1: Give the healing.
0: குழந்தை இல்லாத தடைகள் உடைக்கப்படுவதாக.
1: All the barriers be broken.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாலாவதாக,
1: fourthly,
0: கானான் தேசம் யாரு சொந்தமான தேசம்?
1: The Canaan belongs to whom?
0: கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான தேசம்.
1: It for the children of God.
0: யார் தெரியுமா இருப்பா?
1: Who are they?
0: ராட்சதர் இருப்பாங்க.
1: The giants used to live.
0: இதுல இருந்து என்ன தெரியுதுனா,
1: what we know,
0: நாம அனுபவிக்கின்ற சொத்தை நாம தான் அனுபவிக்கணும்.
1: And whatever you want to enjoy, we have to enjoy.
0: உன் கைகளின் பலனை யார் சாப்பிடணும்? நாம தான் சாப்பிடணும். கைகளின் பலனை
1: we have to eat our hands.
0: ஆமா, நம்ம கைகளின், நம்ம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்காரன் சாப்பிடுப்பா.
1: The medical shop owner will be
0: eating. ஹாஸ்பிடல் சாப்பிடுப்பா.
1: Others will be.
0: ஆமா, பைபாஸ் சர்ஜரினுவா. எதுக்கு?
1: They say bypass surgery.
0: ஹார்ட் மட்டும் இல்ல, டெபாசிட்க்கு சேர்த்தா பைபாஸ் சர்ஜரி.
1: They take all our deposits.
0: சில குடும்பத்துல அட்வகேட் சாப்பிடுவான்.
1: The advocates may eat.
0: சில குடும்பத்துல ரவுடி பர்சன் சாப்பிடுப்பாங்க.
1: And others may be eating.
0: புரியற மாதிரி சொல்லவா? புரியற மாதிரி சொல்லிட்டாங்க.
1: For the understanding.
0: நல்ல வாயை சம்பாதிக்க சத்தமா சொல்லுங்க. அந்த நாரவாயன ராட்சதன், அந்த நாரவாய் ஒழிவதாக இயேசுவின் நாமத்தினால. உன் காதுகள் நல்ல விஷயத்தை கேட்கட்டும், உன் கண்கள் நல்ல விஷயத்தை பார்க்கட்டும். நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. எதிர்கால வாழ்க்கையானது லீபரன் கேதுரு மரங்களை போல, பூத்து குலுங்கின தாட்சி தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல, நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரங்களை போல, உன் எதிர்காலங்கள் வளமாய் மாறுவதாக. ஒரே ஒரு வசந்த வாசிங்க, நான் ஐயா நான் மைக்கு கொடுக்க போறேன்.
1: ஒன்லி ஒன் வேர்ஸ்
0: ப்ளீஸ். எரேமியா 20 அதிகாரம்.
1: ஜெரேமியா 20.
0: எல்லாரும் எடுங்க, எல்லாம் எரேமியா 20 அதிகாரம் எடுங்க.
1: ஜெரேமியா 20.
0: எடுத்தாச்சா? 11 வசனம்.
1: 11th வேர்ஸ்.
0: வேற யாரா வாசிங்க? எரேமியா 20:11.
1: எரேமியா 20:11.
0: வேற யாராவது ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம், தமிழ்ல வாசிக்கலாம், கன்னடால வாசிக்கலாம். லேடிஸ்ல யாரா ஒருத்தர் வாசிங்க. அந்த வசனம் அப்படியா இருக்கு? ஏசு எப்படி இருக்கா நம்மளோட? கர்த்தர் எப்படி இருக்காரா நம்மளோட?
1: How the Lord is with you.
0: எப்படி இருக்காரு?
1: Mighty terrible one.
0: எப்படி இருக்காரா?
1: Mighty terrible.
0: பயங்கரமான
1: மைட்டி டெரிபிள் ஒன்.
0: இப்ப பயங்கரமாகுதா? அந்த மூணு பசங்களை அலறிட்டானுங்க பாருங்க.
1: That three.
0: ராட்சத பராக்கிரமசாலி தான்.
1: Giants are strong.
0: போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் பராக்கிரமுள்ளதா?
1: All the worries, all the
0: நிந்தைகள், அவமானங்கள் பராக்கிரமுள்ளதா?
1: All the reproaches, shame, all
0: வியாதி பராக்கிரமுள்ளதா?
1: The sickness is also giant.
0: கடன் பிரச்சனை பராக்கிரமுள்ளதா?
1: The debt giant.
0: பில்லிசனி கட்டுகள் பராக்கிரமுள்ளதா?
1: Witchcraft, the giant.
0: தடைகள் பராக்கிரமுள்ளதா?
1: And all the barriers are giant.
0: இயற்கை சீற்றங்கள் பராக்கிரமுள்ளதா?
1: The natural disaster.
0: COVID-19 பராக்கிரமுள்ளதா?
1: COVID-19.
0: சுனாமி பராக்கிரமுள்ளதா?
1: சுனாமி.
0: ஆனா இவைகளை காட்டிலும்
1: நீ
0: நானும் ஆராதிக்கிறாண்டவர் இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி.
1: The mighty terrible one.
0: அவர் உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் பீ வித் யூ.
0: இயேசு உங்களோடு இருப்பாரானால்,
1: மே தி லார்ட் ஜீசஸ்
0: வித் யூ. உங்களால் ராட்சதல வீழ்த்த முடியும், அரக்கல வீழ்த்த முடியும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். பிரியமானவர்களே,
1: யூ கேன் ரீட்.
0: அப்படியே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
1: லெட் அஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட்
0: நன்றி தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி. பிள்ளைகளை கொண்டு வந்து வார்த்தையில கேட்க கத்துக்கு பேசியிருக்க நன்றி தப்ப. சோத்ரம் சோத்ரம் ஐயா. நான் பலவிதமான பிரச்சனையோடு இந்த காலவேல கடந்து வந்தேன். ஒரு குறிப்பிட்ட வியாதி என்ன அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஓ, குறிப்பிட்ட கடன் பிரச்சனை அரக்கணை போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. நான் அவமானத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நிந்தையின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. என் வீடு வாசல் கட்டப்படாம இருக்கு. அநேக தடைகள் என் வாழ்க்கையில. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கத்தல் பையில போடுவது போல உணர்கிறேன். என் கண்மான கத்திரே பிள்ளையே, என் கண்மான தேவச்சனமே, நீ மனவாட்டியாக சபையில நீ அங்கத்தனராய் இருக்கிறாய். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த உலக நம்மளுக்கு சதம் இல்ல, இந்த சபை மனவாட்டியாக சபை. நல்ல ஒரு தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் வைத்திருக்கிறார், நல்ல தேவ மனிதனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். அப்போ சிலர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவால நடத்தப்படுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர்களுக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்துக்காய் ஊழியம் செய், ஆத்துமாதாயம் செய், வருகிற வருமான கத்திற்கான ஒரு பங்கை எடுத்து வைத்து பார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்பட பிரயாசப்படு. இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த சாதாரண ஒரு வாலிபனை ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். இந்த ஆலயத்தை கட்ட பிரயாச

0: எல்லா விதமான ராட்சத ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென், ஆமென். தேங்க்யூ.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நன்றி. என அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.